0: இடத்துல திரும்பணும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்துட்டு கர்த்தரிடத்துல திரும்பணும். ஏன் கர்த்தரிடத்துல திரும்பணும்னா, அவரால் மட்டும்தான் கோணலானவைகளை செவ்வாக்க முடியும், கரடானவைகளை சமமாக்க முடியும், இருளை வெளிச்சமாக்க முடியும், பாழானதை பயிர் நிலமாக்க முடியும், இழந்ததை திருப்பி தர முடியும், மேன்மையை பெருக பண்ண முடியும், விழுந்து போனதை எடுத்து நிறுத்த முடியும், பூர்வ நிலையில திரும்ப ஸ்தாபிக்க வைக்க முடியும், தோல்வியை ஜெயமாய் மாற்ற முடியும். இதையெல்லாம் செய்யக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து. தேவனால இது கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காரியத்தை தேவன் செய்வதற்காக தேவன் நம்மிடத்திலே பேசுகிற காரியம் என்னவென்றால், நீ உன்னை சோதித்துப்பார், நீ உன்னை சோதித்துப்பார், உங்கள் வழிகளை சோதித்து பார்த்து நீங்க கர்த்தரிடத்துல திரும்புங்கள், கர்த்தரிடத்துல வாருங்கள். அவரால் மாத்திரம்தான் இதெல்லாம் செய்ய முடியும். மீது யாராலும் வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இனி என் வாழ்க்கையில விழுந்து போனதை எடுத்து நிறுத்த முடியும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பித்து தேவனால சீர்படுத்த முடியும். மேன்மையை நின்று தள்ளப்பட்ட நேபுகாத்நேச்சார் புல்லை தின்னுகிறான். அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு உயரமான ஸ்தானத்தில் இருந்தானோ அப்படியே தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட பாருங்க, தாழ்விலிருந்து ஒருவன் உயர்வான ஸ்தானத்தில் வருவது என்பதை விட வேதனை என்ன அப்படின்னா, மேல இருந்துட்டு சரணு கீழே விழுறது, அந்த அப்படி விழுந்துட்டு திரும்ப எழும்புவது என்பது ரொம்ப கடினமான காரியம். காரணம், அந்த வேதனையை அவங்கள என்ன செஞ்சிடும் அப்படின்னா, பிடிச்சு அமுக்கி வச்சிடும். உள்ள முக்கி தண்ணியில் அப்படி மூழ்கடிக்கிறது மாதிரி அந்த வேதனை. புல்லை சாப்பிட்டுட்டு இருந்த நேபுகாத்நேச்சரை திரும்ப ஆண்டவர் அதை விட அதிகமான மேன்மையாக உட்கார வைக்கிறார். தேவனால் இதை செய்யக்கூடும். பாழான நிலம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழானதுக்கு பதிலாக, நேற்று வரை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களோ பார்வை ஆண்டவரால் மாற்றி வைக்க முடியும். பவுல் கையில ஒரு பாம்பு கடிக்க ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதை பார்த்ததும் அவங்க எல்லாம் சொல்றாங்க, இது தேவன் கொடுத்த தண்டனை, இது தேவன் கொடுத்த தண்டனை. என்ன தப்பு பண்ணிட்டு வந்தானோ தெரியல, ஆண்டவர் சரியா தண்டிக்கிறார். பாருங்க, கப்பல் சேதத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு இங்க வந்து தண்டிக்கிறார். பாருங்க, இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பவுல் அதை குறித்து கலங்கவில்லை. காரணம், அவனுக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பைபிள் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர்கள் வேறு சிந்தையானார்களாம். அவங்க சிந்தைய ஆண்டவர் மாத்துறாரு. ஏன், ஆண்டவருடைய செயலை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து உங்கள் வழிகளை நீ ஒன்ன பாரு. நாம் பல நேரங்களில் நம்மை பார்க்க தவறுகிறோம். நம்மை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்கிறோம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று வெளியெல்லாம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் பார்க்கிறோம். உள்ள கரெக்டா இருக்கா இல்லையான்னு பிரசனத்துல இருந்து நாம் பார்க்க தவறுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வழிகளை பார்த்து கர்த்தரிடத்துல திரும்புங்கள், மீதியை நான் பார்த்துக்கிறேன். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. மீதியை நான் பார்த்துக்கிறேன். நான் இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தரால் மாத்திரமே விழுந்து போனதை எடுத்து நிறுத்த முடியும், கர்த்தரால் மாத்திரமே பாழானதை பயிர் நிலமாக்க முடியும், கர்த்தரால் மாத்திரமே இழந்ததை திரும்ப திரும்ப என்று சொல்லும் போது ரெண்டு மடங்கா தர முடியும், கர்த்தரால் மாத்திரமே மேன்மையை பெருக பண்ணி தேற்ற முடியும், கர்த்தரால் மாத்திரமே பூர்வ நிலையிலே ஸ்தாபிக்க முடியும், கர்த்தரால் மாத்திரமே இவைகள் செய்ய முடியும். ஆண்டவர் கேட்கிறது ஒண்ணுதான், நீ சும்மா திரும்பாத, உன் வழிகளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். 1 சாமுவேல் 4 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போறாங்க. அந்த ஆட்களிலே கர்த்தரை தேடாமல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அதிலும் ஓப்னி பினேகாஸ் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள். இந்த நேரத்தில் தான் யுத்தம் பண்ண போகும்போது பெலிஸ்தியருக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, முறிந்து ஓடுகிறார்கள், முறிந்து ஓடுகிறார்கள். ஒரு பெரிய அடி, ஒரு பெரிய தோல்வி. இந்த நேரத்தில் அதனுடைய 3 வசனத்தை வாசியுங்கள்.
1: ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது
0: இஸ்ரவேலின்
1: மூப்பரானவர்கள்
0: இன்று
1: கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக
0: நம்மை
1: முறிய அடித்தது என்ன?
0: கேள்வி, ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? இப்படி ஒரு கேள்வி கேட்காத யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இருந்தாலும் ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. நம்ம டைரக்டா வாயத்திருந்து கேட்க மாட்டோம், ஆனா கேட்போம். ஏன் இந்த கேள்வி எழும்புவது தவறல்ல, ஆனா இந்த கேள்வியை இவங்க கேட்டு இவங்களுக்குள்ளே கேட்கிறாங்க. கர்த்தர் நம்மை பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிய அடித்தது என்னவென்று தங்களுக்குள்ளாய் கேட்கிறார்கள். கேட்டதோட நிறுத்தி விட்டாங்க. என்ன செய்ய தவறிவிட்டார்கள் என்றால், தங்கள் வழிகளை ஆராய்ந்து சோதித்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப தவறிவிட்டார்கள். வாழ்க்கையில தடுமாற்றங்கள், தள்ளாடுதல்கள், வீழ்ச்சிகள் இவைகள் வருவது இயல்பு. எந்த ஒரு எல்லா வாழ்க்கையிலும் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இல்லாத ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நடந்துதான் ஆகணும். அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள். பல நேரத்தில் நமக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது. ஏன் ஆண்டவரே? இந்த கேள்விகளுக்கெல்லாம் தான் கர்த்தர் இந்த நாளில் பதில் தர விரும்புகிறார். கேள்வி எழும்புவது பாவம் அல்ல, ஆனா அந்த கேள்வியை நம்ம யாருக்கு முன்னாடி வைக்கிறோங்கிறது தான் விஷயம். இங்கே இவர்கள் பாருங்க, பெரிய அடி வந்ததும் இவங்க என்ன, ஏன் விழ பண்ணினது என்ன அடுத்து யோசிக்கவே இல்லை. தங்கள் வழிகளை குறித்து பார்க்கல. உடனே கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வாங்க. கர்த்தருடைய பெட்டி கொண்டு வரப்படுகிறது. கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வராங்க. இப்போ திரும்பி போறாங்க. திருப்பி அடி சரியான அடி. மீண்டும் முறியடிக்கப்பட்டார்களே அன்றி அவங்களால ஜெயிக்க முடியல. போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தையை, இந்த சாப்டர்ல இருந்து இந்த வார்த்தைகளை எடுத்து பேச ஆண்டவர் கிருபை செய்தார். உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை குறையல்ல, அதை சுமந்தவர்கள் தங்கள் வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பாதபடியினாலே அந்த வல்லமை அங்கே வெளிப்படவில்லை. இதே உடன்படிக்கை பெட்டியை தாகோன் கோயிலில் கொண்டு வைக்கிறாங்க. அங்கே இந்த பெட்டி வைத்ததும் விக்கிரகம் என்ன ஆயிட்டு, கீழே விழுந்து உடஞ்சிட்டு. உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை குறையல்ல, வல்லமை குறையாது. அவருடைய நாமத்தின் வல்லமை குறையாது. ஆனால் அதன் வல்லமை விளங்க வேண்டுமானால் அதை சுமக்கிற, அதை உயர்த்துகிற நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். இங்க பாருங்க, இவங்க அதெல்லாம் செய்யல. இவங்க செய்யாம கர்த்தர் ஏன் இப்படி பண்ணார்? ஏ, பெட்டியை கொண்டு வா. திருப்பி போறாங்க. திருப்பி அடின்னா சரியான அடி. முதல் அடியில் காக்கப்பட்டார்கள் ஓபனி பினேகாஸ், இரண்டாவது அடியில் மாண்டு விட்டார்கள். அப்ப இப்படி ஒரு அடி வாழ்க்கையில் விழும்போது, இப்படி ஒரு வீழ்ச்சி, ஏன் எல்லார் வாழ்க்கையிலும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அடிகள் வந்திருக்கிறது. வேதத்தில் பரிசுத்தவான்கள் பட்டியலில் நீங்க பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அடிகள் வந்திருக்கிறது. இந்த அடிகள் வரும்போது என்ன செய்யணும்? இங்கே நான்காவது அதிகாரத்தில் இவர்கள் செய்தது போல் அல்ல நாம் செய்ய வேண்டியது. வேறே பரிசுத்தவான்கள் காண்பித்து தந்திருக்கிறார்கள் நல்ல வழிகளை. என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இதிலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். பெரிய ஜெயம் கிடைக்கிறது. இந்த ஜெயம் கிடைக்கும் போது ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, அங்க இருக்கிற ஒண்ணே நீ எடுத்துட கூடாது, அது எல்லாமே சாபத்தீடானது. அவைகளை என்ன செய்யணும் அப்படினா சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சாபத்தீடானது, அதை சுட்டரிக்கணும். இப்போ ஆகான் என்கிறவன் என்ன செய்கிறான்? யாருக்கும் தெரியாம சில காரியங்களை எடுத்து மறைத்து வைக்கிறான். இது யோசுவாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. தேவ கோபத்தை உண்டாக்கும்படியான ஒரு காரியத்தை ஆகான் செய்கிறான். கூட இருக்கிறவன் செய்யறான், யாருக்குமே தெரியாது. இந்த நேரத்தில் இவங்க அடுத்து ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு சின்ன பட்டணம் எரிகோவை கம்பேர் பண்ணும்போது ஆயி பட்டணம் என்பது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்க போன இடத்துல என்ன ஆயிட்டு அப்படின்னா அவர்கள் முறிந்து ஓடினார்கள். 7:4 வாசியுங்கள்.
1: அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயீன் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள்.
0: ஐந்தாவது வசனம்,
1: ஆயீன் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள்.
0: அடுத்த வார்த்தை,
1: ஜனங்களின் இருதயம்,
0: ஜனங்களின் இருதயம்
1: கரைந்து
0: கரைந்து
1: தண்ணீராய் போயிட்டு
0: தண்ணீராய் போயிட்டான். இந்த கரைந்து தண்ணீரா போறத பாத்திருக்கீங்களா? பெரிய ஐஸ் கட்டி இருக்கும் பாருங்க, நல்லா அப்படி கட்டியா இருக்கும். அது கரைய ஆரம்பிச்சிட்டுன்னா கொஞ்ச நேரத்துல ஒண்ணுமே இருக்காது, அப்படியே போயிடும். ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, எதிர்பாராத ஒரு அடி விழுகிறது, ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிட்டு. உடனே யோசுவா புறப்படல. இந்த இடத்துலதான் அவங்க என்ன செய்யறாங்க என்பது முக்கியம். வாழ்க்கையில நாம் எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் போது, ஒரு தோல்வி வரும்போது, ஒரு அடி விழும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் இங்கே ரொம்ப முக்கியம். ஓப்பினி பினேகாஸ் நாட்களிலே அன்று இஸ்ரவேலர்கள் செய்தது போல் அல்ல செய்ய வேண்டியது. இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எதிர்பாராத ஒரு அடி, எதிர்பாராத ஒரு வீழ்ச்சி, எதிர்பாராத ஒரு தோல்வி. இந்த நேரத்தில் அவங்க செய்த காரியம் என்ன? 6 வசனத்தில் வாசிக்கலாம், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தார்கள். முகங்குப்புற விழுந்து கிடக்குறாங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? அங்கே ஏன் என்ற கேள்வி வந்தது, ஆனா அவங்க தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கவில்லை. ஏன் இப்படி பண்ணாரு? வா இப்படி பண்ணுவோம், இன்னொரு வழியை பார்ப்போம். ஏன் என்ற கேள்வி எழும்புவதல்ல தவறு. ஏன் என்ற கேள்விக்கு சரியான பதிலை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளாமல் நம்மால் இனி ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது, இனி ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. இதுவரை யோசுவாவுக்கு தெரியாது இந்த காரியம் செய்தது. ஆகா யோசுவாவுக்கு விஷயம் தெரியாது. ஆனா அடி யோசுவாவுக்கு, வீழ்ச்சி யோசுவாவுக்கு, தோல்வி யோசுவாவுக்கு. அவன் என்ன செய்கிறான்? விழுந்து கிடக்கிறான். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாக விழுந்து கிடக்கிறான். வாழ்க்கையில ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்ற கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் விழுந்து கிடவுங்கள், அளவு ஒரு காலம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க விழுந்து கிடக்கிறாங்க எவ்வளவு நேரம் பாருங்க, கர்த்தர் வந்து எழுப்பி விடுறது வரைக்கும். நீங்க அடுத்த வசனத்தை வாசியுங்கள், 10 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது.
0: ஆண்டவர் வந்து அவனை எழுப்பி விடுறது வர அவன் விழுந்து கிடக்கிறான். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, யோசுவாவை இப்படி இருந்தா சரி வராது, நீங்க போய் யுத்தம் பண்ணுங்க. இல்ல இல்ல, ஏன், எதனால இப்படி? வாழ்க்கையில ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் நம்மால முன்னாடி போக முடியாது. நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன், வாழ்க்கையில ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல், பதில் தெரியாமல் நம்மால முன்னாடி போக முடியாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இப்படி எதிர்பாராத ஒரு காரியம் நடக்குது, தண்ணீர் இருதயம் தண்ணீர் கரைந்து போறது போல கரைந்து போயிட்டு. இந்த நேரத்தில் யோசுவா செய்த காரியம் என்ன? தன்னோடு இருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாக விழுந்து கிடக்கிறான், விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் வந்து அவனை எழுப்பி விடுறார். வேற யாருக்கும் யோசுவாவை எழுப்பி விட முடியாது. கர்த்தர் வந்து, ஏன்பா இப்படி விழுந்து எழும்பு, இப்படி இப்படி நடந்துச்சு, ஆகான் இப்படி இப்படி செய்தான், அந்த தீமை அகற்று என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவ சமூகத்தில் யார் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும், விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்ப சமத்துல விழுந்து கிடக்கும். வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் போது, எப்பவுமே ஒரு வார்த்தையை பேசும்போது, சம்மாவை குறித்து பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னது செய்தி கேட்டவங்களுக்கு ஞாபகம், உன் குடும்பத்தின் சம்மா நீதான். எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் போது தேவ சமத்துல விழுந்து கிடக்கணும், வேற வழியே இல்லை. விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். ஆமேன். ஆண்டவர் சொன்ன எழும்புப்பா, இதுதான் பிரச்சனை, சரி பண்ணு, என்ன செய்யணும் என்கிறதும் தெரிவிக்கப்படும். ஆமென். தேவன் தெரிவித்த பாதையிலே, தேவன் தெரிவித்த வழிமுறையிலே நாம் காரியங்களை செய்யும் போது, செயல்படும் போது நமக்கு ஜெயம்தான் கிடைக்கும். ஆறாவது அதிகாரத்தில் ஒரு ஜெயத்தை வாங்குகிறான், நல்ல ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறான். ஏழாவது அதிகாரத்தில் அவன் எதிர்பாராத ஒரு அடி விழுகிறது, இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிட்டு, இப்பொழுது அவன் பார்க்கிறான் இனி என் வாழ்க்கையில எழும்பணும்னா அவர் என்ன எழுப்பினால் மட்டும்தான் முடியும். ஒரு பெரிய அடி, சரியான அடி, விழுந்து கிடக்கிறான், இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிட்டுனால இருதயமே இல்லை, இருதயம் செத்து போயிட்டு, அந்த அளவுக்கு அவன் தாழ்த்தப்பட்டு விட்டான், தேவ சமத்தில் விழுந்து கிடக்கிறான். இப்பொழுது கர்த்தர் வந்து எழுப்பி விடுகிறார். கர்த்தரால் மாத்திரமே இதை செய்ய முடியும். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை போல ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்டுட்டு ஆமென் தங்களுக்கு சரி என்று தோண்டுகிற பாதையில் இவர்கள் செல்லவில்லை. காரணம் யோசுவாவுக்கு தெரியும், யோசுவாவுக்கு கிடைத்த அத்தனை ஜெயமும் பரத்தில் இருந்து வந்தது. ஹல்லேலூயா. அவன் விழுந்து கிடக்கிற ஆண்டவர் சொன்னார், இதுதான் பிரச்சனை, இதை சரி பண்ணு, இதை அகற்று. அதே போல யோசுவா செய்தான். எட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப வாக்கு கொடுக்கிறார். 8:1 வாசியுங்கள்.
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன்.
0: ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன் சொல்லிட்டு எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார். அதே போல யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கிறார்கள். கர்த்தர் யோசுவாட்ட சொல்றார், உன் ஈட்டியை நீட்டு. ஈட்டியை நீட்டி கொண்டே இருக்கிறான், கையில ஈட்டியை பிடித்து கையை நீட்டி கொண்டிருக்கிறான். யுத்தம் முடிகிறது வரை யோசுவாவின் கை நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னது போல ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. ஆமென். வாழ்க்கையில எந்த பட்டணத்தில் யார்கிட்ட தோற்றானோ அவங்க கிட்ட தான் ஜெயிக்க வைக்கிறார். இதற்கு யோசுவாவை நீ செய்தது என்ன தெரியுமா? யோசுவா செய்தது என்ன? விழுந்து கிடக்கிறான். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கு. தேவ சமத்துல விழுந்து கிடக்க நேரம் இருக்கிறதா? அப்ப சமத்துல விழுந்து கிடக்கணும். ஆமென். தாவீது விழுந்து கிடந்தான் தேவ சமூகத்தில், சாம்பல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான் தேசத்துக்காக. தானியேல் ஏன் ஆண்டவரே, எதனால? ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலே, வாழ்க்கையை நீ தான் சோதித்து பார்ப்பான். ஏன் புரியல, தெரியல, அவன் விழுந்து கிடப்பான். அவனுக்கு தெரிவிக்கப்படும், அவன் சரி செய்வான். வேதம் சொல்லுகிறது 10 அதனுடைய 14 வசனத்தை வாசியுங்கள். 10:14 யோசுவா 10:14 இப்படி கர்த்தர்
1: மனிதனுடைய
0: வாசியுங்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் யுத்தம் பண்ணினா யோசுவாவுக்கு ஜெயம். ஆமென். கர்த்தர் இல்லாம நாம யுத்தம் பண்ணினா நாம முறிந்து விழுவோம். தெய்வ பிரச்சனை ஏன் செல்லாமல் போயிட்டு? தேவ கோபம் மூண்டது. ஏன் தேவ கோபம் மூண்டது தெரியல. விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி அவன் எழுந்து காரியங்களை செவ்வனே செய்கிறான். கர்த்தர் யுத்தம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடித்தது. 10:21 வசனத்தை வாசியுங்கள். 21,
1: ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கெதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு
0: வார்த்தையை பார்க்கணும். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக
1: ஒருவனும்
0: தன் நாவை அசைக்கவில்லையா? என்ன அவங்க இப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க. தேவன் யுத்தம் பண்ணும் போது பட்டயம் மட்டும் இல்ல, ஒரு சொல்லு கூட வெளியே வராது. ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. நாம யார் வாயை அடைக்க முடியாதுங்க, ஆனா கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணும் போது இது நடக்கும். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்துல திரும்பணும். எதனால இந்த வீழ்ச்சி? ஏன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் தாமதிக்கிறது? ஏன் நான் கண்ணீர் விட்டு கதறியும் எனக்கு பதில் இல்லாமல் போகிறது? ஏன் கர்த்தர் இப்படி செய்தார்? ஏன் ஏன் ஏன் என்ற கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு பதில் தெரியவில்லையா? பதிலை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும். இதனாலதான் இப்ப பிரச்சனை, இதனாலதான் பிரச்சனை. யோசுவா பின் நாட்களில் யோசுவா ஜெயித்தவனாயிருந்தான், ஜெயிக்கிறவனாயிருக்கிறான். சூரியனை நிக்க வைக்கிற அளவுக்கு தேவன் அவனுக்காக கிரியை செய்கிறான். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும் வாழ்க்கையில என் வாழ்க்கையில வீழ்ச்சி வந்து விட்டது, என் வாழ்க்கை பாழானது, என் வாழ்க்கையில் நான் எல்லாம் இழந்து விட்டேனே, என் மேன்மை என்னை விட்டு போய்விட்டது, ஆமென், வாழ்க்கையில தோல்வி வந்தது என்று புலம்பலோடு யாராவது இங்கே வந்து அமர்ந்திருப்பீர்களானாலோ அல்லது ஆன்லைன்ல இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே ஆனாலோ, ஆமா, இன்னைக்கு கர்த்தர் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறார். வேற எங்கேயும் போய் விழுந்து கிடக்க வேண்டாம். அப்பா சமூகத்தில் நீங்கள் உங்கள் அறை கதவை அடைத்துக் கொண்டு தகப்பனே என்று அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பீர்களே ஆனால் அவர் உங்களை எழுப்பி நிறுத்துவார். கர்த்தர் வந்து யோசுவாவை நிறுத்துறது வரைக்கும் யோசுவா எழும்பல, யோசுவா எழும்ப மாட்டான். யோசுவாவுக்கு தெரியும் அவர் வருவார், அவர் வருவார். காரணம், என்னை அழைங்கப்பான்னு சொல்லி நான் கேட்டவர் என்னை அழைக்கவில்லை. நான் தாயின் கருவில் தோன்ற முன்னமே என்னை அழைத்து என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து என்னை கர்த்தர் தமக்காய் பிரித்தெடுத்திருக்கிறார். எனவே நான் அப்பா சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது அவர் வருவார். விழுந்து கிடக்கிறவன் அவர் நிறுத்துவாருங்க. ஹல்லேலூயா. எசேக்கியேல் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் ஒரு காட்சியை பார்க்கிறார். அதை பார்த்தது ஒன்று கடைசி வாசிகள், எசேக்கியேல் ஒன்று கடைசி, ஒன்றாவது அதிகார கடைசி வசனம். எசேக்கியேல் ஒன்று கடைசி வசனம்.
1: மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது.
0: அதை நான் கண்டபோது
1: முகங்குப்புற விழுந்தேன்,
0: முகங்குப்புற விழுந்தேன். அடுத்த வார்த்தை,
1: அப்பொழுது
0: அப்பொழுது
1: பேசுகிற ஒருவருடைய
0: சத்தத்தை
1: கேட்டேன்.
0: விழுந்தவனுக்கு, அவர் பாதத்தில் விழுந்தவனுக்கு வெளிப்படுத்தப்படும். தெரியல அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப சமத்தில் விழுந்திருக்க, இதை செய்யாம வேற எது செய்தும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரியல, நான் எல்லாம் எல்லாமே பார்க்கிறேன், நான் விழுந்துட்டேன், முகம் கூப்பிடுறேன். அப்பொழுது சொல்லுங்க, எப்பொழுது நீ அவர் சமூகத்தில் விழணும், அதை அவர் பார்க்கிறார். அப்பொழுது அப்பொழுது இனிதான் எசேக்கியேலை சாப்டரே ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. இனிதான் அதிகாரங்களே தொடங்குது. அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான் யோசுவா. ஆண்டவர் வந்து, ஏன்பா எழும்பு, எழும்பு, உன்னை விசாரிப்பாரட்ட செய்யோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று கூட உலகம் பெயரிடலாம். நீ அப்பா சமூகத்தில் வந்து விழுவாயானா அவர் எழுப்பி விடுவார், அவர் உன்னை நிறுத்துவார். முகங்குப்புற விழுந்தவனை பார்த்து ரெண்டு ஒன்னு வாசிங்க, ரெண்டு ஒன்னு. அப்படியே
1: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் கால் ஊன்றி நில்,
0: என்னை நிக்க வைக்கணும், என்னை நிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் விழுந்தவன், அவர் நிக்க வைப்பார். யோசுவாவை நிக்க வச்சார், அவர் யுத்தம் பண்ணினார். யுத்தம், சாதாரண யுத்த பட்டயத்தை, யோசுவாவுக்கு எதிராக ஒருவனை பட்டயத்தை எடுக்க வைக்க அந்த அளவுக்கு பண்ற யுத்தம் இல்ல, நாவ கூட அசைக்கலையா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லும் அவதூறு, நிந்தை, பரியாசங்கள், வசை சொற்கள், இதனால ரொம்ப நொந்து போய் வேதனையோடு, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இப்படி பேச விடுறீங்க? ஆய் பட்டணத்தார் இஸ்ரவேலர் முறியடிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, ஆனா கர்த்தர் எழுந்தருளினதும் நாவ கூட அசைக்க விடல. ஹல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாருங்க, ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்ற கேள்விக்கு பதில் தெரியவில்லையா? அப்பா சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்கே வெளிப்படுத்தப்படும். அடுத்து பாருங்கள், எண்ணாகமம் 25 அதிகாரம் அதனுடைய 6 வசனம். எண்ணாகமம் 25:6.
1: அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு
0: நிற்கிறாங்க. யோசுவா விழுந்து கிடக்கிறான், மோசே அழுதுட்டு நிற்கிறான். வேற எங்கேயும் போய் அழல, ஆசரிப்பு கூடார வாசல்ல, தேவ சமூகம் கர்த்தரிடத்துல திரும்ப, வேற எங்கேயும் போய் விழுந்து கிடக்காத, வேற யார்கிட்டயும் போய் அழுகாத. கர்த்தருடைய சமூகத்தில் இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, பிலயாம் சபிக்கும்படி இஸ்ரவேலரிடத்தில் வருகிறான் பாலாக் சொல்லி, ஆனா சபிக்க முடியல. ஏன்னா தனித்து வாசம் பண்ற கூட்டம், வேறுபிரிக்கப்பட்ட கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். இந்த நேரத்துல சத்ருவானவன் தந்திரமா என்ன செய்கிறான் அப்படின்னா, அவங்களோடு சம்பந்தம் கலக்கிறான், மெதுவா அவங்களோடு ஐக்கியமாகி 25:1 வாசியுங்கள். இஸ்ரவேல் சீத்திமில் தங்கி இருக்கையில்
1: ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்.
0: வேசித்தனம் பண்ணினார்கள் என்று அல்ல, பண்ண தொடங்கினார்கள். பைபிள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். இந்த பாவம் என்பது நம்ம நினைச்சதுக்கு நினைச்சதும் செய்யறதும் விடணும்னு நினைச்சா அப்படியெல்லாம் விட முடியாது. ஒரு பாவத்தை ஒருவன் செய்ய பாவத்துக்குள்ளே ஒருவன் பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டானா அது அவனுடைய தொடக்கமா இருக்கும். அதன் பிறகு பாவம் இன்னொரு பாவத்துக்கு நேராய் தான் வழி நடத்தும். நினைச்சதெல்லாம் விட முடியாது. வேசித்தனம் பண்ணினார்கள் என்றல்ல, பண்ண தொடங்கினார்கள். அது அது வேண்டாம் சீ போ என்று மனதிலே ஒரு வெறுப்பை வந்து தேவனிடத்துல இரக்கம் கிடைக்காம விட முடியாது. இது மனதில் நாம வெறுக்கணும். ஆண்டவரே இதை என் மனதுக்கு வெறுப்பா இருக்குது, ஆண்டவரே வேண்டாம். ஆண்டவரே பவுல் சொன்னார் அல்லவா, நான் விரும்பாததை செய்யறேன், நான் விரும்பலப்பா, என் கிட்ட வெளிப்படுகிற அந்த பாவ கிரியைகளை நான் விரும்பலன்னு சொன்னதுதான் ஆவியானவர் நடத்தி கொண்டு போகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். வேசித்தனம் பண்ண தொடங்குறாங்க, அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேவ கோபம் தேசத்தின் மேல் உண்டாகிறது. இப்பொழுது வாதை, தேசமெங்கும் வாதை, அநேகர் மடி ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரியல, ஏனென்று தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஆசரிப்பு கூடார வாசல்ல மோசையும் ஜனங்களில் சிலரும் மூப்பரும் நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த ஓப்பனி பினேகாஸ் இஸ்ரவேலர்கள் செய்யாத காரியம் என்ன செய்திருக்கணும், பெலிஸ்தியர் இடத்துல முறிந்தார்கள் அல்லவா, வந்து விழுந்து கிடக்க வேண்டுமே, செய்யல. அழ வேண்டுமே, செய்யல. அழ வேண்டிய காலத்தில் அழணும். அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கும் போது கர்த்தர் காண்பித்துக் கொடுக்கிறார். அப்பொழுது ஒருவன் வேசித்தனம் பண்ணும்படி ஒருவளை அழைத்துக் கொண்டு வருகிறதை காண்பித்துக் கொடுக்கிறார். பினேகாஸ் எழும்பி அதை குத்தி போடுகிறான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்ப தேவ சமூகத்தில் நல்ல கவனமா கேளுங்க, சில காரியங்களுக்கு பதில் தெரியவில்லை. பதில் தெரிய என்ன செய்யணும், அப்பா சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். பதில் தெரிய என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தேடணும். ஆண்டவர் ஆண்டவரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். தேவனால் மட்டுமே இனி இந்த காரியத்தை சீராக்க முடியும், ஸ்திரப்படுத்த முடியும் என்கிற காரியத்தை தேவனிடத்தில் அன்றி வேறு யாரிடத்திலும் தேடாதிருங்கள். ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் இனி ஆண்டவர் நினைச்சாதான். எவ்வளவு டாக்டர்ஸ் இந்த வார்த்தைகளை சொல்றாங்கல்ல, எங்களுடைய மேக்சிமம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இனி எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்கவுங்களுக்கு எப்படி வாயில் வருமோ சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்ட டாக்டர் சொல்லுவாங்க, இனி எல்லாம் கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறது. மற்றவங்க இனி எல்லாம் ஆண்டவங்க கையில் இருக்கு, இனி எல்லாம் அங்கே மேலேருந்து ஏதாவது செஞ்சாதான், இனி ஏதாவது அற்புதம் நடந்த அற்புதனால யாருங்க செய்யணும். ஆமே, இனி என் வாழ்க்கையில் திரும்பி எழும்பி நிற்க எல்லாம் சீராக்கப்பட ஸ்திரப்படுத்தப்பட கர்த்தரால் மட்டுமே முடியும் என்கிற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர். யாராவது என்றல்ல, எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான். திரும்ப எடுப்பித்து நிறுத்த, பாலானதை பயிர்நிலமாக்க, பழுதானதை சீராக்க, ஒழுங்கின்மையை ஒழுங்காக்க, வெறுமையை நிறைவாக்க கர்த்தரால் மட்டுமே முடியும். ஆமே, நீங்க பாருங்கள், தேசத்துல வாதை, தேவ கோபம் தேசத்தின் மேல இருக்கிறது. இப்பொழுது மோசே என்ன செய்கிறானா, வேற ஒன்னும் செய்யல, ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து அப்பா சமூகத்தில் இருந்து அழுது கொண்டு நிற்கிறான். யோசுவா விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிறவனுக்கு வெளிப்படுத்தப்படும், கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும், கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். தேவ சமூகத்தில் கடந்த சில நாட்களாகவே ஒரு வார்த்தை ஆண்டவர் மெடிடேட் பண்ண வச்சுட்டே இருந்தார், அப்பா சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர். என் கண்ணீர் எல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். ஏன் இந்த பிரச்சனை, இதை என்ன செய்யணும். கண்ணீர் வடிக்கிற மோசே கூட தான் பினேகாசு நிற்கிறான். கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் போது தான் அந்த பிக்சர் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அவன் கண்ணு முன்னாடி காரியம் நடக்குது. பினேகாஸ் ஈட்டி எடுத்து குத்தி போட்டான். அதன் பிறகு வேதம் சொல்கிறது வாதை நிறுத்தப்பட்டது. அந்த காரியத்தை என்ன செய்யணும், எப்படி சரி செய்யணும் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் எல்லா காரியத்துக்கும் சொல்யூஷன் உண்டு, பதில் உண்டு. ஆமென். தேவ சமூகத்தில் எங்கே போவதற்கு? அப்பா சமூகம் இருக்கிறது. எனவேதான் நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கண்ணீர் வடிக்கிறவனுக்கு, ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். ஆகார் கண்ணீர் வடித்தால் தன் பிள்ளைக்கான ஊற்று காண்பித்து கொடுக்கப்பட்டது. கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். நாம் கண்ணீரை யார் சமூகத்தில் வடிக்கிறோம், எங்கே ஊற்றுகிறோம்? அப்பா சமூகத்தில் எங்கே விழுந்து கிடக்கிறோம்? நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க. பாருங்கள், ஆமான் ஒரு பெரிய சதி யோசனை செய்து மோர்தேக்காய் அழிக்கணும், மோர்தேக்காய் மட்டும் அழிக்க கூடாது, அவன் கூட இருக்கிற அவன் கோத்திரத்தை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணி ராஜா கிட்ட இருந்து பெர்மிஷனை வாங்கி முத்திரை மோதிரத்தால முத்திரையும் போட்டான். இதை கேட்டதும் மோர்தேக்காய் அழுறாங்க, அழுறான். ஆனா அவன் ஒரு நாள் கூட ஆமானுக்கு காலில் போய் விழல, ஆமானுக்கு முன்னாடி போய் அழல. ஆமான் காலில் விழல, ஆமானுக்கு முன்னாடி போய் அழல. காரணம், அவனுக்கு தெரியும், எங்க விழணுமோ அங்கதான் விழுவேன், எங்க அழணுமோ அங்கதான் அழுவேன். ஹல்லேலூயா. அதன் பிறகும் அவன் திரும்பி ஆமான் வந்தா இப்படிதான் நிப்பான். ஹல்லேலூயா. ஏன்பா உனக்கு உனக்கு ஃபீலிங்ஸே கிடையாதா? என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அங்க காட்டிடுவேன். ஆமென். நம்முடைய உணர்வுகளுக்கு எங்கே மதிப்பில்லையோ அங்கே நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. நம்முடைய உணர்வுகளுக்கு எங்கே மதிப்பு இருக்குதோ அங்கே தாராளமாய் வெளிப்படுத்துவது நல்லது. என் கண்ணீரை அற்பமாய் எண்ணாதவர், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்ம சிலர்கிட்ட கஷ்டப்பட்டு நம்ம வேதனையை சொல்லும் போது அவங்க இருந்து சிரிச்சிட்டு இருப்பாங்கல்ல. நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லாத இடத்துல நம்முடைய ஃபீலிங்ஸை கொட்டக்கூடாது. சிரிச்சிட்டு போனல்ல, ஏங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்த மோர்தேக்காய் பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்ட விழுந்துட்டான். ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பல் உட்காந்துருக்கிறான். எஸ்தர் பார்க்குறாங்க, ஏ என்னப்பா அவர் இவ்வளோ அழுக்க வஸ்திரம் தரித்திருக்கிறார், அரண்மனையிலேருந்து நல்ல ஒரு ஷர்ட்டு போகுது. மோர்தேக்காய் சொல்கிறான், கிளம்பு கொண்டு போ. அவன், நான் உன்னை காண்பிப்பதற்கல்ல நான் இப்படி இருப்பது, நான் அவரை காட்ட. ஆண்டவர்கிட்ட விழுறான், ஆண்டவர்கிட்ட அழுறான். தேவ சமூகத்தில் விழுகிறவன், தேவ சமூகத்தில் அழுகிறவன் ஒரு நாளும் மனுஷன் காலில் விழமாட்டான், மனுஷன் முன்னாடி அழமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு காரியத்துக்காக நான் அந்த அப்பா சமூகத்தில் இருக்கிறது அது எனக்கு பின்னாட்களில் நன்மையாய் மாறும். எக்காரணம் கொண்டு தேவ சமூகத்தை விட்டு மட்டும் விலகாதீங்க. அவருடைய பரிசுத்தவான்களை அவர் சிநேகிக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பாதத்தில் விழுகிறவர்கள், அவர் பாதத்தில் விழுகிறவர்கள். எத்தனை பேர் மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க, எல்லார் காலில் போய் மரியாள் விழுந்து அழுதாளா? இல்லை, அவ வீட்டில் அப்படி உட்காந்துருக்கிறாள். ஒவ்வொருத்தரா வந்து சூழ்ந்து உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் வந்தார், இவ அவருக்கு முன்னாடி போய் உட்கார்ல, போய் காலில் விழுந்தா அழுதா. கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். இனி என்ன ஆண்டவரை செய்யணும்? இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தான் ஆகார் போய் அழுதா? என் பிள்ளைக்கு இனி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அழுதாள்? இல்ல, கண்ணீர் வடிக்கிறவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது புதிய மார்க்கம், புதிய வழி, ஜீவ மார்க்கம். இங்கே மோசே நின்று அழுது கொண்டு நிற்கிறான், வேற வழி தெரியல. தேவ சமூகத்தில் நின்று அழு, தங்கள் தங்கள் கூடாரங்களில் இருந்தல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் சமூகத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறான். அப்பொழுது காண்பிக்கப்படுகிறது, அங்கே காரியம் சரி செய்யப்படுகிறது, வாதை நின்றது. எட்டு கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு அவன் வாழ்க்கையில ஏன் என்ற கேள்வி வரும்போது பதில் தெரியலையா, அப்பா சமூகத்தில் இருந்து அழணும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மூன்றாவது பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு ஓசியா 12:4 வாசியுங்கள். ஓசியா 12:4,
1: அவன் தூதனானவருடைய போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
0: அழுது அவரை நோக்கி
1: கெஞ்சினான்.
0: மூன்றாவது என்ன செய்யணும் அப்படின்னா கெஞ்சணும். ஆண்டவர்கிட்ட விழணும், அழணும், கெஞ்சணும். இங்க இந்த சம்பவம் தெரியும், யார் இப்போ யாக்கோபுக்கு எதிராக வராங்க? ஏசா. 20 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு தகப்பன் வீட்டுக்கு போகிறான் யாக்கோபு. இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, உன் அண்ணன் ஏசா 400 பேரோடு கூட படையெடுத்து வருகிறான், 400 பேரோடு கூட வருகிறான். இதை கேட்டதும் அவனுடைய இருதயம் கலங்கினது. ஆதியாகமம் 32:7 அதனுடைய 7வது வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களை மாடு மாடுகளையும் இரண்டாக பிரித்து, பயந்து வியாகுலப்பட்டு யாக்கோபு திரும்பி மாமனாரிடத்தில் ஓடி போகவில்லை, அவன் கர்த்தரிடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். பைபிள் சொல்லுது அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறான். ஏன் வாழ்க்கையில தடை? 20 வருஷம் சம்பாதித்த சம்பாத்தியம் அழைத்து கொண்டு தகப்பன் வீட்டுக்கு போலான்னு பார்க்கும் போதுதான் தடை. தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறான். அவன் சொன்ன வார்த்தையை கேளுங்கள், 11வது வசனத்தை வாசியுங்கள். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும்,
1: அவன் வந்து என்னையும்,
0: அவன் வந்து என்னையும்
1: பிள்ளைகளையும்
0: பிள்ளைகளையும்
1: தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன்.
0: ஒரே லைன்ல சொல்லணும்னா ரொம்ப பயமா இருக்குப்பா, என்னை காப்பாத்துங்க. ஓப்னி பினேகாசும் இஸ்ரவேல் புத்திரரும் இதை செஞ்சிருக்கணும். ஆண்டவரே பயமா இருக்கு, ஆண்டவரே காப்பாத்துங்க. சரண்டர் பண்ணிட்டான், தன்னை விட்டு கொடுத்துட்டான். அப்படி விட்டு கொடுத்தவன் ஆண்டவர் விட்டு கொடுப்பாராங்க. அங்கே ஓப்பனி பினேகாஸ் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு அடி விழுந்ததும் யோசிச்சு நேரம் வந்து ஆண்டவரே காப்பாத்துங்க. நம்மில் அநேகர் இதை செய்ய தவறுகிறோம். வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் ஏன் தடை? எவ்வளவு முயற்சி பண்றோம் தடை, ஒரு ஏசா வந்து நிற்கிறான் தடையா? எதனால? ஏன் தடை? மாற ஜபிக்கிறோமே அன்றி நாம் மாற தேவனிடத்தில் விட்டு கொடுக்கிறது இல்லை. தடை மாற ஜோம் பண்றோம், அப்படி எதை மாத்துங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, நான் மாற விட்டு கொடுக்கறது இல்ல. இவன் ஒப்பனை சொல்ற ஆண்டவரே, ஆனாலும் ஏசா வர வச்சிட்டீங்க பாத்தீங்களா ஆண்டவரே, பயமா இருக்கு ஆண்டவரே. எல்லாருக்குள்ளும் பயம் வருங்க. தாவீது சொல்லுகிற, நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன், எனக்கு பயம் வந்தது நான் வேற யார்கிட்டையும் ஓட மாட்டேன், நான் உங்களை நம்புவேன், உங்ககிட்ட சொல்லுவேன், சொல்ற என்ன காப்பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற என்ன விடுனா போகட்டும். 26வது வசனத்தை வாசிங்க.
1: அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான்.
0: பிடிச்சிட்டான். இதுதான் கெஞ்சிறது. சில பிள்ளைங்க அப்பா கிட்ட கெஞ்சுவாங்க பாத்திருக்கீங்களா, அப்பா பிளீஸ் வாங்கி கொடுங்கப்பா. என் பொண்ணு சில காரியத்தை வாங்குறதுக்கு என்கிட்ட வந்து கெஞ்சுவா, அவளுக்கு தெரியும் டேடிட்ட மெதுவாக கெஞ்சினான். ஐசக் என்கிட்ட வந்து அவனை தூக்கணும், அவனுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன செய்வான், அவனுக்கு 1.5 வயசு தான் ஆச்சு, அவன் வேற யார்கிட்டையும் அழ மாட்டான், என்கிட்ட வந்து அழுவான். பெரியப்பாட்ட அழுதா காரியம், மெல்பாட்ட ஜாஃபியா தான் கேட்பா இல்லையா, ஏ இப்போ வேண்டாம் அவனை சளி இருக்க வேண்டாம், நான் மெதுவாக வருவான், டாடி ப்ளீஸ் டாடி. அதுக்கப்புறம் நமக்கு சளியும் தெரியாது. சரி வா வா, அம்மாமிட்டு சொல்லாத வா. யாக்கோபு ஆண்டவரை நோக்கி, கத்தாவே பிரியமான கத்தா, அப்படி இல்லை கெஞ்சினான் ப்ளீஸ். ஏசா டைம் இல்லைங்க, கடைசி வர யாக்கோபின் நிழல கூட ஒருத்தங்க தொட ஆண்டவர் விடலை. ஒருத்தங்க தொட விடல. இந்த தடைக்கான காரணத்தை அவனை உணர வைக்கிறார், உணர வைக்கிற. 20 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு நீ செய்த ஒரு காரியம் இந்த 20 ஆண்டுல என்னைக்காவது என்னிடத்துல வந்து, ஆண்டவரே நான் எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண, இப்படி ஒரு தப்பு பண்ணினேன் என்னைக்காவது சொன்னியா யாக்கோபே? இப்பொழுதும் என் சமூகத்துல வந்து என்ன சொல்ற? உங்க கண்ணுல கிடைச்ச பெரிய தயவினால இந்த 2 பரிவாரங்கள் சொல்றியே, ஏன் இந்த தடைன்னு யோசிக்கலையே? ஆண்டவர் தொடை சந்த தொட்டார், அதுக்கப்புறம் தான் உணர்வடைகிறான். உணர்வடைந்ததும் ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கேட்ட ஆசீர்வாதம் ஏமாற்றி கேட்டது, ஏமாற்றி கேட்டது. தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை ஏசாவாக போய் கேட்டான். எப்பொழுது ஆண்டவர் கையை வச்சாரோ நான் நானாக வந்திருக்கிறேன், என்ன நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. 20 வருஷம் இருந்துச்சு யாக்கோபே. 28வது அதிகாரத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட வந்தேன், நீ என்கிட்ட என்னெல்லாம் கேட்ட யாக்கோபே? உண்ண உணவு கேட்ட, உடுக்க உடை கேட்ட, போற இடத்துல பாதுகாப்பு கேட்ட, இதையெல்லாம் கேட்டியே, என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டியா? நீ நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் எங்க அண்ணனுக்கு, ஏசாவுக்கு நான் இப்படி கேட்டியா? இல்ல, நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், நீ கேப்பேன்னு பார்த்தேன், எங்க வந்து செக் ஆச்சு பாத்தியா? நீ சேர்த்து கொண்டு நீ போகும்போது வந்து நிக்கிறான் ஏசா. அன்னைக்கு ஒருத்தன் தான் நின்னான், இன்னைக்கு 1 எத்தனையா மாறிட்டு 400 பேர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து. அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் நினைவுகள் எல்லாம் சோதித்து அறிந்திருக்கிறீர், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். என்னெல்லாம் கேட்கிறோங்க ஆண்டவர்கிட்ட, ஒரு அடி விழுந்தாதான் நாம் நம் நிலையை உணர்ந்து கேட்போமாங்க. இல்ல அப்ப சமூகத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கொல்வதற்காய் நம்மை சிக்ஷிக்க மாட்டார். அப்படின்னா என்னைக்கும் நம்ம கதை முடிஞ்சிருக்கணும். நம்மை உருவாக்க தான் சிக்ஷிக்கிறார், நம்மை உருவாக்க தான் சிக்ஷிக்கிறார். ஏசாயா 26ல் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமா, கடந்த நாள் டெய்லி மன்னாவுக்காக அந்த வார்த்தையை மெடிடேட் பண்ண ஆண்டவர் வைத்தார்.
1: என்ன
0: செய்யறாங்க நெருக்கத்தில், என்ன செய்யறாங்க சொல்லுங்க? நெருக்கத்தில் என்ன செய்தார்கள்? இந்த வசனம் போட்டீங்களா? நெருக்கத்தில் தேடினார்கள். தண்டனை மேல இருக்கும் போது வேண்டுதல் செய்யறாங்க. அப்ப தேடுற தேடலன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் அடிக்கடி சொல்றேன், நெருக்கத்தை தர்றதே நம்மளை நெருங்க வைக்கிறதுக்காக. நெருக்கத்தில் தேடினார்கள், தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அந்தரங்க வேண்டுதல்னா உள்ளம் கத்தும். அப்பா, யாக்கோபு சொல்றார், கெஞ்சிறார், எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்திருங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்திரு. யாக்கோபு என்ன விடு, விட்டுறாதீங்க, போயிடாதீங்க. ஆண்டவர் தொடை சந்து தொடுறார். யாக்கோபு என் பிரச்சனை பாத்தியா? இப்ப கேக்குற நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவர? ஏன்னா ஆண்டவர் நீதியில் பிரியப்படுகிறவர், அவர்கிட்ட வேஷமாய் நின்று எந்த நன்மையோ ஆசீர்வாதத்தையும் வாங்கிடவே முடியாது. போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தையை சொன்னேன், காயின்ட்ட ஆண்டவர் எப்போ பேச ஆரம்பித்தார்? காயின் இடத்துல ஆண்டவர் எப்பொழுது பேச ஆரம்பித்தார்? கரெக்ட் தான், முகநாடி. அதை இன்னும் சொல்ல, அவனுடைய ஒரிஜினல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுறார். அதுவரை ஃபர்ஸ்ட் வந்து நின்று க்ளோரி ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா, பலி பெஸ்ட் பலி, விளை பலன்களில் முதற் பலனை கொண்டு வைக்கிறான், சிறந்ததை வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் பேசவே இல்லை. அவனுடைய முகநாடி வேறுபட்டு அவன் எரிச்சல் வருது, அதாவது அவனுடைய ஒரிஜினல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசுறாரு. ஏன்ப்பா என்ன பிரச்சனை? என்னண்டு ஒரு இவ்வளோ நேரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்லாம் சொன்ன பேசவே இல்லை, இப்போ தானே ஒரிஜினல் வெளியே வருது. ஆண்டவர்கிட்ட வேஷம் போட்டு ரொம்ப க்ளோரி ஹல்லேலூயா சொன்னாலும் ஆண்டவர் பேச மாட்டார். நம்முடைய ஒரிஜினல் அவருக்கு தெரியும். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன், மனுஷன் முகத்தை பார்க்குற கர்த்தரும் இருதயத்தை பார்க்குறார். ஆமென். பொறாமை கசப் இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு வெளியே பிரைஸ்லான்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆண்டவர் பேச மாட்டாராம். அவனுடைய ஒரிஜினல் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? இங்கே யாக்கோபு இவ்வளவு கெஞ்சுறான், ஆண்டவர் பேசவே இல்லை. எப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார் தெரியுமா? நான் யாக்கோபு என்று சொன்னபோது. நான் யாக்கோபு, எஸ்

பயங்கரமா இருக்கிறது. இது தேவனுடைய வீடை இல்லாமல் வேறல்ல. இவ்வளவு தெரியுதுல்ல யாக்கோபே, ஒரு வார்த்தை அப்பொழுது நீ ஆண்டவரோடு ஒப்புரவாய் இருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆண்டவரே, நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் ஆண்டவரே, அன்னைக்கே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். 20 வருஷம் கழித்து இந்த பிரச்சனை இப்ப 1400 வந்து நிக்குது. அன்னைக்கு ஒருத்தன் தான் நிக்கிறேன், இன்னைக்கு 400 பேர் நிக்கிறாங்க. ஆனாலும் தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அவன் தேவ சமூகத்தில் தன் பிள்ளைகளை உணரும்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் யாக்கோபு என்று சொன்னதும் கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வர யாக்கோபு நிழல கூட ஒருத்தங்க தோட ஆண்டவர் விடல. ஆமே, நாம் தேவனிடத்தில் என்னெல்லாம் கேட்கிறோம் என்பதையும் தாண்டி நாம் நம்மை நிதானித்து தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை யோசிக்கணும். கடந்த 2 வாரமா செய்தியில ரிப்பீட்டடா வந்த ஒரு காரியம் தான், குயவன் கையில களிமண். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த காரியத்தை எடுத்து ஆண்டவர் பேச வைத்தாங்க. போன வாரம் வந்த தேவ மனிதரும் அதே வார்த்தையை எடுத்து சொன்னாங்க. ஆமே, சில காரியங்கள் உடைக்கப்பட வேண்டியது அவசியம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் நம் வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்துல திரும்புவோம். யாக்கோபு திரும்பினான், தேவ சமூகத்தில் ஒப்படைத்தான் தன்னை. யாக்கோபாகவே தான் யாரோ அப்படியே வெளிப்படுத்துகிறான் ஆண்டவர். இதுதான் தாவீது கேட்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். 28வது அதிகாரத்தில் முதலாவது யாக்கோபை ஆண்டவர் சந்திக்கும் போது மாத்திரம் யாக்கோபு இப்படி தன்னை விட்டு கொடுத்திருப்பானால் 20 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. காரணம், அவன் தேவனிடத்திலிருந்து அப்பொழுது அந்த காரியத்துக்கு இரக்கம் பெற்றிருப்பான். ஆனா 20 வருஷம் உனக்கு அது உணர்வில்லை. நான் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம் தேவன் இரக்கம் உள்ளவர், நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் கிருபை உள்ளவர், நம் தேவன் மன்னிக்கிறதில் தயப்பிடித்தவர். அதே வேளையில ஒன்றை மறந்து விடவே கூடாது, அவர் நீதி உள்ளவர், நீதியில் பிரியப்படுகிறவர். ஹல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் ஒரு பிரச்சனை வந்த போதுதான் தன் சகோதரர்களுக்கு செய்த தீங்கை நினைத்தார்கள். 22 வருஷம் கழிச்சு சகோதரர்களுக்கு இப்படி செஞ்சு சகோதரனுக்கு இப்படி செஞ்சிட்டோம்னு நினைச்சாங்க. இதுக்கு முன்னாடி 22 வருஷம் ஆச்சு, ஒருத்தங்க கூட நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது நினைக்கல. ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு நெருக்கம் வந்த பிறகு நினைக்கிறாங்க. அவங்க எப்போ தங்கள் பிள்ளைகளை உணர்கிறார்களோ, பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, யோசேப்பு உள்ள போய் அழுதானா? யோசேப்பு அழுதானா? ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளை உணர்ந்து நாம் தேவனிடத்தில் அவரை நோக்கி பார்க்கும் போது நமக்காக அவர் கண்களிலும் கண்ணீர் வரும். எப்பொழுது அவர் கண்ணில் நமக்காக கண்ணீர் வருதோ அங்கே அன்னைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். மார்த்தாள், மரியா, லாசருக்காக 3 நாள் அழுதாங்க, 4 நாள் அழுதாங்கல்ல. இயேசு வந்து இயேசு கண்ணீர் விட்டார், பிரச்சனை சால்வ். ஆமே, அவரை நோக்கி கெஞ்சணும், சொல்யூஷன் இருக்கு. கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்க பண்ண காரணம் இதுதான், கர்த்தரால் திரும்ப சீர்படுத்த முடியும், திரும்ப கட்டி எழுப்ப முடியும், திரும்ப ஸ்திரப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா. தாவீதின் நாட்களை பாருங்க. இன்னும் 2 காரியத்தை கூட சொல்லி நான் வேகமாய் முடிக்கிற நேரம் போய்விட்டது. தாவீதின் நாட்களில உடன்படிக்கை பெட்டி கொண்டு வராங்க, நல்ல காரியம்தான். ஆனா இவங்க தங்கள் இஷ்டப்படி கொண்டு வராங்க. இதனால என்ன ஆயிட்டு அப்படின்னா, தேவ கோபம் உண்டது. உடன்படிக்கை பெட்டி வர கொண்டு வருகிறதுக்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் தங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டு தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும். கொண்டு வர வழியில அதை யாரும் தொடக்கூடாது. ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்க மட்டும் அந்த ஆசாரியர்களுடைய தோள்களில் இருக்க வேண்டும். இதுதான் பிரமாணம். ஆனா இப்ப உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர்றாங்க, வசதி நிறைய வந்துச்சோ என்னமோ தெரியல. ஆமென். சரி, ஒரு ரதத்தை எடுத்துருவோம், எதுக்கு போட்டு இவங்களை போட்டு கஷ்டப்படுத்திட்டு. ரதத்துல கொண்டு வராங்க, கொண்டு வரணும் எண்ணம் சரிதான். ஆனால் அதை செய்து அதை செயல்படுத்தின விதம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினதாய் மாறிட்டு அங்கே சரியான ஒரு அடி விழுந்துச்சு. அடி விழுந்ததும்
ஆமென். ஊசாவை அடிச்சிட்டார் ஆண்டவர், அவர் உடன்படிக்கையை பெட்டி பிடிக்க போனா அடிச்சிட்டார், அவர் செத்துட்டான்.

0: அடி விழுந்ததும் தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா, ஓபேத்ஏதோம் வீட்டில் கொண்டு வச்சுட்டு 3 மாசம் வெயிட் பண்ணுறான். ஏன் ஏன் எதனால அடி? இங்கே தாவீது என்ன செய்கிறார் என்றால், தேவ சமூகத்தில் நிதானிக்கிறான். ஏனென்ற கேள்விக்கு பதில் அப்பா சமூகத்தில் மட்டும்தான் உண்டு. ஏன் வாழ்க்கையில் ஏன் நான் திரும்ப சொல்லுகிறேன், எதுக்கு இந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் எடுத்து சொல்லுகிறேன் என்றால், ஏனென்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் நம்மால் முன்னேற முடியாது. அப்படியே முன்னாடி போனாலும் மீண்டும் தோல்வி தான், மீண்டும் வீழ்ச்சி தான், இதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஏனென்ற கேள்விக்கு பதில் தெரியுமானால், நமக்கு காரியங்கள் வெளிப்படுத்தப்படுமானால், அதை சரி செய்து நம்மால் முன்னோக்கி செல்ல முடியும், நம்மால் ஜெயிக்க முடியும். காரணம், நாம் ஜெயித்தவரை ஆராதிக்கிறோம். 3 மாசம் வெயிட் பண்ற, சம்டைம்ஸ் சில காரியங்கள் சரி செய்யப்பட சில காலங்கள் எடுக்கும். பைபிள் சொல்லுது, நீ தாமதித்தாலும் அடுத்த நாளே திரும்ப போய் ஓபேத்ஏதோம் வீட்டுல இருந்து எடுக்கல, 3 மாதம் வெயிட் பண்றான். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? கர்த்தர் வேதத்தை காண்பித்து கொடுக்கிறார், பிரமாணத்தை நினைவில் கொண்டு வருகிறார். இப்பொழுது தாவீது என்ன செய்கிறார் என்றால், லேவி புத்திரரை அழைக்கிறான். 1 நாளாகமும் 15வது அதிகாரம் அதனுடைய 12 முதல் வாசியுங்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி
1: உங்கள் சகோதரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்.
0: 13வது வசனத்தை வாசிங்க.
1: முதலில் நீங்கள்
0: அதை சுமக்காதபடியினாலும்,
1: நம்முடைய தேவனாகிய
0: கர்த்தரை
1: நியாயமானபடியே போனபடி
0: நாம தேடணும். ஆனா சரியா தேடல. ஏன் அடி? நாம் தேடல், ஆராதித்தோம் சரியா ஆராதிக்கல, ஜெபித்தோம் சரியா ஜெபிக்கல, ஏதோ செய்யணுமே செய்தோம். நம்ம நியாயமானபடி தேடாதபடியினாலே அவர் நமக்குள்ளே
1: அடி விழ பண்ணினார்.
0: எப்படி நியாயமானபடி தேட? நியாயமானபடி எப்படி தேடன்னா, அந்த பைபிள் நம்ம கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்வார்களா? ஆவியோடும் உண்மையோடும். வேதம் நமக்கு எழுதி காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக சாயலுக்கு ஒத்திருக்க வேண்டுமா பூமியிலே ஏறெடுக்கப்படுகிற ஆராதனைகள்? தாவீது சொல்கிற, நாம தேடாம இருக்கல, தேடணும் ஆனா சரியா தேடல, பாடுனோம் சரியா பாடல, ஆராதித்தோம் சரியா ஆராதிக்கல, கூடுனோம் சரியா கூடல, ஜெபித்தோம் சரியா ஜெபிக்கல. அதனாலதான் நன்மை வரும்னு எதிர்பார்த்த இடத்துல அடி விழுகிறது. இப்பொழுதும் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நம்ம அதை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தேவன் கிருபை செய்கிறார். இங்க என்ன செய்கிறான்? நிதானிக்கிறான். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது. என்ன செய்யணும் ஆண்டவரே? சில காரியங்கள் அதான் நமக்கு தெரிந்து தாமதமாக செய்தாலும் பரவாயில்ல, தெரியாம அவசரப்பட்டு செய்யக்கூடாது. இந்த ஓபனி பினேகாஸ் இஸ்ரவேல் நாட்களிலே, அந்த நாட்களிலே அவர்கள் செய்த தவறு, அதற்கு மாற என்ன செய்திருக்க? ஒரு அடி விழுந்துச்சுல்ல, நீங்க மீந்து இருக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்னு விழுந்து கிடக்கணும், இல்ல கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி கெஞ்சிருக்கணும், நிதானித்து அறியணும் என்ன பிரச்சனை. தாவீது நிதானித்த போதுதான் அறிந்து கொண்டான், நம்ம ஆண்டவர் நான் ஜெபித்தேனே ஆராதித்தேனே அப்படி இல்லை. எப்படி ஜெபித்தோம், எப்படி ஆராதித்தோம்? நியாயமானபடி தேடணுமா? நியாயமானபடி தேடணுமா? கடமைக்கு தேடுகிறோமா? இன்னைக்கு இந்த காலவேளையில வந்திருக்கிறவர்களை பார்த்து இதே கேள்வி என்னை உட்படுத்தி ஆண்டவர் கேட்கிறாருன்னு வைங்களேன், நீ நியாயமானபடி தேடுறியா இல்ல சண்டே சர்ச்சுக்கு அட்டன் பண்ணணுமேன்னு தேடுறியா? ஹல்லேலூயா. இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணலன்னு அந்த வாரமே போச்சு, அதனால தேடுறோமா? நியாயமானபடி தேடுறோமா? ஏதாவது அட்டன் பண்ணா போதும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அட்டன் பண்ணா போதும், தலை காட்டணும். இதுனா கல்யாண வீடா தலை காட்டிட்டு போறதுக்கு? நியாயமானபடி தேடுறோமா? தாவீது உணர்ந்து கொண்டான், நம்ம தேடணும் ஆனா நியாயமானபடி தேடல, அதனால அடி விழுந்துச்சு. அடி விழுந்து நாம இன்னும் நிக்கிறோம். இனி நாம என்ன செய்யணும் தெரியுமா? நியாயமானபடி தேடணும். ஆமென். நிதானிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? வேதத்தை பார்ப்பான், பைபிளை பார்ப்பான். கர்த்தர் காண்பித்து தருவார் எதை எப்படி செய்யணும், காண்பித்து தருவார். ஒரு நிதானிக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் பைபிளை பார்ப்பான், பைபிளை பார்ப்பான். 3 மாசம் கழித்து தாவீது திரும்பி கொண்டு வருகிறான், நியாயமானபடி தேடுகிறான். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஏன் தெரியலையா? அப்பா சமூகத்தில் காத்திருங்கள், வேதத்தை கரத்தில் எடுத்து வாசியுங்கள். கர்த்தர் வெளிச்சம் தருவார், கர்த்தர் காண்பித்து தருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. 5வது கிதியோனை பாருங்கள். கிதியோன் ஆண்டவர் வந்து நிற்கிறார், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து பேசுறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரயாசத்தின் பலனை பார்க்க முடியலை தான் பிரச்சனை. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துச்சு. யோசுவாவுக்கு பிரச்சனை தோல்வி, மோசே நாட்களில் பிரச்சனை வாதை, யாக்கோபுக்கு பிரச்சனை தடை, தாவீதுக்கு பிரச்சனை அடி, கிதியோனுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா நஷ்டம், பிரயாசத்து. கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, சேலரி விழுற அன்னைக்கு வட்டிக்காரன் திருப்புவாங்க, பேங்க்ல கிரெடிட் ஆச்சுன்னு மெசேஜ் வரும், கார்டு போட்டு பார்த்தா காணாது. இங்கே கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாங்க கோதுமையை, விளைச்சல் அன்னைக்கு மீதியானியர் வந்து தூக்கிட்டு போயிறாங்க. 30 நாள் பிரயாசப்படுறது இவங்க, ஒரு நாள் வந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிறாங்க. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருக்கிறது. இங்கே கிதியோன் என்ன செய்கிறான் அப்படின்னா, மீதியானியர் வர்றதுக்கு முன்னாடி கோதுமையை கொஞ்சம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆலைக்கு சமீபமாய் அதை போரடிக்கிறான். ஆலைக்குள்ள அதை போரடிக்கல, சமீபமா இங்க வந்தா மீதியானியர் தூக்கிடுவாங்க, தள்ளி நின்று போரடிக்கிறான். இப்பொழுது கர்த்தர் வருகிறார். நீங்க நல்லா கவனமா கேளுங்க, அவன் போரடிக்கும் போது அவன் புலம்பவில்லை. அவன் யார்கிட்டையும் போய் புலம்பல, கிதியோன் யார்கிட்டையும் போய் முறையிடல. ஆனா வேதனை உண்டு, வலி உண்டு இருதயத்துல. கர்த்தர் வந்து எப்பொழுது அவனோடு பேச ஆரம்பித்தாரோ அப்பொழுது அவர்கிட்ட முறையிடுகிறான். 12வது வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். 13வது வசனம்,
1: அப்பொழுது கிதியோன்
0: அவரை நோக்கி,
1: ஆண்டவரே,
0: என் ஆண்டவர், என் இருதயத்தில் இருக்கிறத இப்போ எனக்கு உங்கள்கிட்ட கொட்டியே ஆகணும். என்ன செய்கிறான், கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போ கர்த்தாவே, நீர் எங்களை கைவிட்டு ஒப்பு கொடுத்தீரே. இதை வேற யார்கிட்டையும் போய் முறையிடல, வேற யார்கிட்டையும் போய் புலம்பல. அவன் வேதனையை உள்ள வைத்து கொண்டு, நான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன், அவர் வருவார். அப்போ என் ஆண்டவனே சொல்லும் போது அவன் எதிர்பார்த்து கொண்டுதானே நிற்கிறான். அங்க நம்ம எதிர்பார்த்து ஒருத்தக வரும்போது, வந்துட்டீங்களா? அவனுக்குள்ள வேதனை இருந்தாலும் எதிர்பார்ப்பு, வருவார், நான் பேசுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே, நீ வீட்டில் போய் அந்த பாகாலுடைய விக்கிரகத்தை தகர்த்து போடு அப்படின்றார். ஆண்டவர் உணர்த்துகிறார், ஏன் என்னால் வர முடியல தெரியுமா? நான் அருவருக்கிற காரியம் வீட்டில் இருக்கு, எனக்கு ஒன்று பிடிக்கும் கிதியோன். அதனாலதான் நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது நான் உன்கிட்ட வந்து நிற்கிறேன். அருவருக்கிறக்கா, நீ அதை தகர்த்து போடு, நான் உன் கூட வருவேன், கிதியோன் நைட்டை போய் தகர்த்து போட்டான். தகர்த்து போட்டதும் அவர் அவனோடு போவதின் அடையாளமாக 6வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிங்கள்.
1: கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கின,
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், உணர்த்தினார். ஏன் நடந்துச்சு, நீங்க வரல, எஸ் நான் வரல, ஏன் நான் வரல, நான் வெறுக்கிற காரியம் வீட்டில் இருக்கு, உன் வாழ்க்கையில் இருக்கு. எனக்கு ஒன்று பிடிக்கும் கிதியோன், ஆனால் இந்த பாகாலின் விக்கிரகம் இருக்கிறது வரைக்கும், இந்த அருவறுப்பான பாழாக்கும் இந்த காரியம் உனக்குள்ள இருக்கிறது வரைக்கும் என்னால் உன் கூட வர முடியாது. நான் உன் கூட வரலன்னா உன்னை விட சிறியவனும் உன்னை ஜெயிப்பான். நான் உன்னோடு வந்தால் உன்னை விட பலவான உனக்கு முன்பாய் தோற்று போவான். இதுதாங்க உண்மை. அவர் இல்லைன்னா நம்மை விட ஆயி பட்டணத்தாரும் இஸ்ரவேலரை ஜெயிப்பாங்க. அவர் இருந்தால் எரிகோ பட்டணமும் இஸ்ரவேலுக்கு முன்னாடி விழுந்துடும். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயித்ததெல்லாம் எப்படிங்க, நம்ம விட சின்னதையா? இல்ல, நம்ம விட சின்னது ஒண்ணுமே இல்லை, நாம தான் சிறியவர்கள். ஹல்லேலூயா. இதை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அவர் இதுதான் கிதியோனுக்கு அவ்வளவுதான். அவர் இல்ல, அதனால மீதியானவர் வந்து எடுத்துட்டு போறாங்க. அவர் இருந்த அப்படி நடக்காது. அவர் ஏன் இல்ல, அது யார்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். இங்க இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்ச அவங்களுக்குள்ள, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாரு, சரி நீ இந்த பெட்டியை கொண்டு வா. ஒருத்தர் கூட சரி நம்ம காத்திருப்போம், ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடப்போம். ஒரு நினிவே ராஜாவுக்கு இருந்த புத்தி இஸ்ரவேல் புத்திரருக்கு இல்லாம போயிட்டு. இல்ல, ஒரு புறஜாதி ராஜா சொல்றான், நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்துருப்போம், சாப்பிடாம தண்ணி கொடுக்காம உட்கார்ந்துருப்போம். ஒருவேளை இப்படி ஒரு நாள் அவர்கள் இருந்து தங்கள் பிள்ளைகளை உணர்ந்து திருந்தி இருப்பார்களே, ஆனால் இஸ்ரவேலின் பெட்டி பிடிபட்டிருக்காது, மகிமை விலகி இருக்காது. என்ன கேட்கிற அன்பு சபையே, வாழ்க்கையில எதிர்பாராத சில காரியங்கள், தோல்விகள், தடைகள், அடிகள், நஷ்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நாமும் அவசரமாய் ஓடாமல் யோசுவா மாதிரி விழுந்து கிடப்போம், மோசே மாதிரி அழுவோம், யாக்கோபு மாதிரி அவரை நோக்கி கெஞ்சுவோம், தாவீது போல நிதானிப்போம், கிதியோனை போல அவரிடத்தில் மாத்திரம் முறையிடுவோம். கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்தி காரியங்களை செவ்வையாய் நடப்பித்து நம்மை ஜெயிக்க வைப்பார், ஜெயிக்க வைப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கர்த்தர் இந்த நாளில என்னோடு பேசினார் என்று? ஆமென். கர்த்தர் சொல்லுகிற நீ வழிகளை நீ என்கிட்ட வா, கர்த்தர் செய்வார். விழுந்து போன அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூட எல்லாம் முடிந்ததுன்னு நீங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்களா? நோ, அதெல்லாம் நீங்க அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, என்னில் உண்டான, என்னில் வேண்டிய மாற்றம் எனக்கு வேணும், என் குடும்பத்தில் வேண்டிய மாற்றம் என் குடும்பத்துக்கு வேணும். உங்களுடைய அப்பா சமூகத்தில் விழுந்து கிடங்க, உங்க அரைக்கதவை அடைத்து கொண்டு, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கட்டும். அவர் சமூகத்தில் அவரை நோக்கி கண்ணீரோடு கெஞ்சுங்க, அப்பா சமூகத்தில் காத்துருங்க. சில காரியங்கள் உடனே நடக்கும், சில காரியங்கள் டைம் எடுக்கும், ஆனால் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஓபேத் ஏதோ வீட்டில இருந்து பெட்டியை தாவீது திரும்பி கொண்டு வர 3 மாசம் ஆச்சு, நம்பிக்கை விடல. அவன் புரிந்து கொண்டான், நம்ம தேடுறது சரியா தேடல. ஒரு ஜெபம் உண்டு, உத்தம நிதானிப்பை எனக்கு தாங்க, உத்தம நிதானிப்பை எனக்கு தாங்க. தேவன் நல்லவர், நம்மை அழைத்தவர், உண்மை உள்ளவர், பாதி வழியில விட்டு செல்ல மாட்டார். அவர் சமூகத்தில் அப்படியே தாழ்த்தி ஒரு 2 நிமிஷம் முழங்காற்பட முடிந்தால் முழங்காற்படுகிட்டு முடிந்தவர்கள் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் புத்திரர் மாதிரி நாங்க ஏன் என்று கேட்டுவிட்டு ஓடிடக்கூடாதுப்பா. யோசுவா, மோசே, யாக்கோபு, தாவீது, கிதியோன் போல நாங்க உங்க சமூகத்தில் இருக்கணும் ஆண்டவரே. ஏன் இப்படி பண்ணார், ஏன் இப்படி பண்ணார் கேட்டுட்டு போயிடக்கூடாது. எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நான் நம்புறேன்ப்பா, உங்களால விழுந்து போனதை எடுத்து நிறுத்தி வைக்க முடியும், உங்களால பாழானது பயனிலமாக்க முடியும், இழந்ததை திரும்ப தர முடியும், மேன்மையை பெருக பண்ண வைக்க முடியும், பூர்வ நிலையில் இருந்த நிலையில எங்களை ஸ்தாபிக்க முடியும், தோல்வியை ஜெயமாய் மாற்ற முடியும்.

ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் யோசுவா மாதிரி, மோசே மாதிரி, யாக்கோப் மாதிரி, தாவீது மாதிரி, கிதியோன் மாதிரி உங்க சமூகத்துல நான் விழுறதும் அழுறதும் முறையிடுறதும் கெஞ்சுறதும் இனி மனிதனுக்கு முன்பாக இருக்கவே கூடாது. உங்க சமூகத்துல, உங்க சமூகத்துல கர்த்தரால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். இதை நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. மீண்டும் ஸ்திரப்படுத்த முடியும், சீர்படுத்த முடியும், பயிர்நிலமாக்க முடியும், மேன்மையை பெருக பண்ணி தேற்ற முடியும். ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஹாலேலூயா, ஹாலேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்தீர், எங்க கூட பேசுனீங்க, என்ன செய்யணும்னு எங்களுக்கு கற்று தந்தீங்க. அப்பா உம்மிடத்துல எல்லாவற்றுக்குமான பதில் உண்டு, சொல்யூஷன் உண்டு, பரிகாரம் உண்டு. இதை அறிய வைத்தீர், இதை உணர வைத்தீர், இதை கற்று தந்தீர். ஆண்டவரே, ஓப்பனி பினேகாஸ் மற்ற ஜனங்களை மாதிரி நாங்கள் கேள்வி கேட்டு தூரம் போகிறவர்களா அல்ல. யோசுவா மாதிரி, மோசே மாதிரி, யாக்கோப் மாதிரி, தாவீது மாதிரி, கிதியோன் மாதிரி உங்க சமூகத்தில் இருக்கு, உங்க சமூகத்தில் இருந்து சரியாக்கப்பட, சீராக்கப்பட, ஸ்திரப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதே போல வேதனையோடு கண்ணீரோடு யாராவது இருப்பார்கள், ஆனால் இவங்க வாழ்க்கையை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய் சரியாய் இன்பத்தை காண பண்ணுகிற சர்வ வல்ல தேவனே, உம்முடைய வல்ல கரங்களிலே தாழ்த்துகிறோம். கர்த்தரே நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. God bless.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நாம் தேவனை துதிப்பதற்கு தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை தொடர்ந்து பாடுவோம், ஆராதிப்போம், அவருடைய பிரசன்னத்தை உணருவோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். எல்லாரும் சேர்ந்து

ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே. கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பது அவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுவே என் ஆசை, அதுவே என் ஏக்கம்.

நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை, சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஜெயத்தையும் விடுதலையும் அவர் நமக்கு தருகிறார் அல்லவா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம்.

எவ்வளவு நல்லவர், நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது. விலையேற பெற்றவர்களாய் இந்த உலகிலே நம்மை மாற்றும்படியாக தன்னையே அர்ப்பணித்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த தெய்வம் அல்லவா.

கிருபைகளை நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யட்டுமே, ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும், உண்டாகட்டும்.

நமக்காக பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு முள்ளில் மலர், ரோஸ் அமங் தான்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 23 அத்தியாயம் முதல் 10 வசனங்கள். யோபு மறுமொழியாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ, அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம். அப்பொழுது என்னை ஞாயந்து இருக்கிறவரின் கைக்கு என்றென்றைக்கும் நீங்களாய் தப்பித்துக் கொள்வேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 10 வசனம், நான் போகும் வழியை கடவுள் அறிவார், அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன் போல் துலங்கிடுவேன். God knows the way that I take. After he has tried me, I will come forth as gold. பாடுகளிலிருந்து நாம் ஒருவரும் தப்ப முடியாது. இயேசுவின் பாடுகளில் ஒரு பங்கையாவது நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்தே தீர வேண்டும். உடலில் பாடுகள், மனதில் பாடுகள், வாழ்க்கை பாதையில் பாடுகள், நம்மில் சிலருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையானது துக்கமற்றதா இன்பம் மட்டுமே நிறைந்ததா இருக்கும் என்று தவறாக போதித்துள்ளதால் பாடுகள் நம் கதவை தட்டும் போது நாம் பிரமித்து நிற்கிறோம். ருமேனியா நாட்டை கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைப்பற்றிய போது ரகசியமாக சுவிசேஷத்தை பரப்பியதற்காக போதகர் ரிச்சர்ட் உம்பிராண்டும் அவரது துணைவியாரும் சிலையில் அடைக்கப்பட்ட கொடிய சித்திரவதைக்கு உட்பட்டனர். ஒரு நாள் அவர்களது மகன் சிறைச்சாலைக்கு சென்றபோது இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் கைதிகளின் அழுக்கான ஆடை அணிந்து எலும்பும் தோலுமாய் உருக்குலைந்து நின்ற தன் தாயாரை கண்டான். அவர்கள் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் தன் மகனிடம், மகனே, இயேசு கிறிஸ்துவிலேயே நீ உன் விசுவாசத்தை பதித்துவிடு என்று கூறினார்கள். பாடுகளின் போதும் விசுவாசம். உடனே முரட்டு சிறைக்காவலர் மிருகத்தைப் போல் தன் தாயை இழுத்து சென்ற காட்சியை கண்ணீர் விட்டு கண்டு கதறினான் அந்த மைந்தன். எனினும் தன் தாயாரின் விசுவாச வார்த்தைகள் அந்நாளிலேயே அவன் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள செய்தன. உலகில் உள்ள இறைமக்கள் எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, வீட்டுக்கு வீடு வாசற்படி. இதை நாம் நினைத்து நமது பாடுகளின் போது விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு தனது முதலாம் நிருபம் 5:7 வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். கடவுள் தமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிப்பது ஏன் என்றும் பேதுரு தொடர்ந்து குறிப்பிடுகிறார். கோதுமையைப் போல் சுளகினால் புடைக்கப்பட்ட பேதுருவுக்கு பாடுகளை குறித்த நல்ல அனுபவம் உண்டல்லவா? அவன் இவ்விதமாக எழுதுகிறான், அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலை உயர்ந்த உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று அவர் விளக்கம் கூறுகிறார். பாடுகளின் நடுவில் நாம் நீடிய பொறுமையை கை கொள்ள வேண்டும். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தபோது நீடிய பொறுமையை கரைப்பிடித்து நமக்கு முன்மாதிரியாய் திகழும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோபு சொன்னது என்ன? ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நாமும் அப்படியே சொல்லுவோம். சிறுபையனாய் இருக்கும் பொழுது கோலிக்காய் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு இரும்பு கோலிக்காயை நான் விழுங்கிவிட்டேன்.
தலைகள் நின்று பார்த்தேன், ஓடி பார்த்தேன், தண்ணீர் குடித்து பார்த்தேன். எதற்காக? மரண பயம். 1969 ஆண்டு முதுநிலை பட்டத்திற்காக நான் சென்னையில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது செல்வின் ஹியூஸ் என்ற பெரிய பக்தன் ஒரு நாள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் இந்த மரண பயத்தை குறித்து பேசும் பொழுது, காலத்திற்கு முன் நாம் யாரும் மரிப்பதில்லை, யாரும் காலத்திற்கு முன் நம்முடைய உயிரை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது, காலம் முடிந்தவுடன் கர்த்தர் நம்மை அழைத்துக் கொள்வார் என்று சொன்னார். அன்று முதல் இன்று வரை எனக்கு மரண பயம் என்பது சுத்தமாக கிடையாது. 1996 ஆண்டு இருதய அறுவை சிகிச்சைக்காக என்னை எடுத்துச் சென்ற பொழுது முகமலர்ச்சியோடு சென்றேன். ஒரே காரணம், இங்கே கண்ணை மூடினால் அங்கே நாம் கண்ணை திறப்போம் என்கிற ஒரே நிச்சயம். அருமையானவர்களே, பவுல் அந்த கப்பல் சேதத்திலே அகப்பட்ட பொழுது அவன் தெளிவாக சொன்னான், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று சொன்னான். சகோதரி சாராள் நவரோஜி இவ்விதமான பாடுகளை குறித்து மிகவும் அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கிறார்கள். அதை நான் பாட முயற்சிக்கிறேன்.

அறிவார். நான் போகும் வழியை கடவுள் அறிவார். அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன் போல் துலங்கிடுவேன். எங்கள் மகாபிரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எங்களுக்காக அவர் பட்ட எல்லா பாடுகளுக்காக, பாடுகளை பட்டது மாத்திரமல்ல எப்படி பாடுகளை சகிக்க வேண்டும் என்றும் அவர் எங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பிரச்சனை, பாடு, கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் செல்லுகிறோம். ஆண்டவரே, இடது பக்கத்தில் உம்மை நாங்கள் பார்க்க முடியவில்லை, வலது பக்கத்தில் பார்க்க முடியவில்லை, முன்னாலேயும் இல்லை, பின்னாலேயும் இல்லை, மேலே நாங்கள் தலையை தூக்கினாலும் எல்லாம் அந்தாரமாக இருக்கிறது. எங்களுக்கு உம்மை தெரியவில்லை, ஆனால் உமக்கு எங்களை தெரியும். நான் போகும் வழியை நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களை நீர் பொன் போல் சோதித்த பின் நீர் எங்களை துலங்க செய்வீர் என்கிற விசுவாசத்தை இன்று எங்கள் இருதயத்திலே இந்த தியானத்தின் மூலமாக நீர் பதிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பாடுகளை பாட்டுகளாக்குற கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

ஒரு அம்மாவுக்கு ரெண்டு பையங்க, அப்பா கிடையாது. ரெண்டாவது பையன் அம்மா கிட்ட வந்து, அம்மா எனக்கு இன்னைக்கே பைக் வாங்கி தாங்கம்மான்னு கேட்டான். அதுக்கு அம்மா, பணம் இருந்தா அம்மா உனக்கு வாங்கி தருவேனே, ஆனா என்கிட்ட பணம் இல்லையேப்பான்னு கவலையோட சொன்னாங்க. அதுக்கு அவன், எனக்கு தெரியாது, நாம இருக்கிற வீடை வித்தாவது எனக்கு பைக் வாங்கி கொடுங்கன்னு பிடிவாதம் பிடிச்சான். அப்போ அங்க வந்த முதல் பையன் அவனை பார்த்து, என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டான். அதுக்கு தம்பி, எனக்கு பைக் வேணும்னு சொன்னான். அதுக்கு மூத்த மகன், நமக்கு அப்பா இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அம்மா கிட்ட பைக் கேட்கறல்ல, இங்க வாடான்னு சொல்லி அவனை பக்கத்துல உள்ள மைதானத்துக்கு கூட்டிட்டு போனான். காற்று வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தம்பி கையில மடிப்பே இல்லாத ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்தான். கொஞ்ச தூரம் போய் கையால மைதானத்துல ஒரு கோடு போட்டான். தம்பிய பார்த்து, அந்த பேப்பரை இந்த கோட்டை தாண்டி வீசுன்னு சொன்னான். தம்பி வீச முயற்சி செஞ்சான். காத்துல பேப்பர் ஆடி அவன் பக்கத்திலேயே விழுந்துச்சுது. மறுபடியும் முயற்சி பண்ண சொன்னான். எத்தனை தடவை முயற்சி செஞ்சாலும் அவனால அந்த பேப்பரை அந்த கோடு பக்கம் கூட வீசி எறிய முடியல. அண்ணன் தம்பி பக்கம் வந்தான். அவன் கிட்ட இருந்து அந்த பேப்பரை வாங்கினான். அந்த பேப்பரை கசக்கி கைக்குள்ள வச்சான். பிறகு அதை வீசி எரிஞ்சான். அது கோட்டையும் தாண்டி போச்சுது. அண்ணன் தம்பிக்கு விளக்கினான், இந்த மாதிரிதான் மனுஷங்க வாழ்க்கையும். இந்த பேப்பர் மாதிரி கசங்கி வலி ஏற்பட்டு கஷ்டப்பட்டாதான் அந்த இலக்கை தாண்ட முடியும். கசங்காத பேப்பர்னால ஒரு நாளும் இலக்கை தாண்ட முடியாது. நமக்கு கஷ்டம் இல்லாம கிடைக்கிற பேரோ புகழோ சொத்தோ வீடோ படிப்போ வாகனமோ நமக்கு நிலைக்காது. உண்மையான ஆம்பளைக்கு அழகு, தான் கஷ்டப்பட்டு படிச்சு தான் உழைச்சி நல்லா முன்னேறி பைக் வாங்கி நீயே சொத்து வீடு வாசல் வாங்கி அம்மாவை பாதுகாப்பியே, அங்க நிப்படா நீ ஆம்பளையா. அம்மாவை கஷ்டப்படுத்தாத, நமக்கு இல்லைன்னு புலம்புறத விட நமக்கு இருக்கிறத வச்சு வாழ்க்கைய ரசிச்சு பாருடா, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொன்னான். உடனே தம்பி அம்மாவை பார்த்து, என்னைய மன்னிச்சிருங்கம்மான்னு சொன்னான். அவனவன் தன்தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேய சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியில வருகிறார். பிதாவின் சித்தத்தை விரும்பி செய்கிறார். பிதா பரலோகத்திலிருந்து சொல்லுகிறார், இதோ நான் தெரிந்து கொண்ட என் தாசன், அது மாத்திரமல்ல என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், மை பிலவட், எனக்கு பிரியமான நேசன், என்னுடைய நேசன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்து தேவன் இப்படி சொல்லும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அவருடைய ஈவினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய தயவினாலே நம் பிள்ளைகளானோம். நாம் பிள்ளைகளானது நம்முடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினால். ஆனால் பிரியமான பிள்ளைகளாய் மாறுகிற காரியம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. இதை மறந்துவிடக்கூடாது. நேச பிள்ளை, பிரியமான பிள்ளையாய் மாற வேண்டுமானால் எது எது பிதாவுக்கு பிடிக்குமோ, எது எது அவருக்கு பிரியமோ, அதை நாம் செய்ய வேண்டும், அல்லது நம்மில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் கண்காண நம்மில் அவருக்கு பிரியமானவைகளை நாம் வெளிப்படுத்தும் போது அவர் நம்மை பார்த்தும் அப்படித்தான் சொல்வார். தானியலை பார்த்து சொன்னார் அல்லவா, எனக்கு மிகவும் பிரியமானவர் என்று. உபாகம் 33 பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அப்படி என்றால் நிச்சயமாய் பிரியமாய் காணப்படுகிறவர்களை பார்த்து அவர் நிச்சயமாக இப்படி சொல்லுவார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமான நேசன் என்று சொல்ல காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ததுனாலயா? ஆமே. எதனால் அப்படி சொல்லுகிறார்? இங்கே பாருங்கள், அதனுடைய 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குவாதம் செய்ய மாட்டார். வாக்குவாதம் செய்ய மாட்டார். ஆமே. வாக்குவாதம் செய்ய மாட்டாராம். ஆமே. எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் தெரிவிப்பாரே அன்றி அவர் மற்றவர்களைப் போல வாக்குவாதம் செய்ய மாட்டார். ஒரு பிரியமான தேவ பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் தங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து, தாங்கள் செய்ய போகிற காரியங்களை குறித்து மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஆமே. வாக்குவாதம் சண்டைகளை பிறப்பிக்குமா? வாக்குவாதம் பகையையும், வாக்குவாதம் எரிச்சலையும், வாக்குவாதம் தேவையில்லாத யூகங்களை, சம்சயங்களை எல்லாம் உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார். ஆமே. காரணம், அவர் ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்கிறார், கவனமாக இருக்கிறார். எதில்? பிதாவை பிரியப்படுத்த. பாருங்கள், அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு லோத்தும் புறப்பட்டு வருகிறான். எங்கே போக? கானான் தேசத்துக்கு போக, வாக்கு தத்துவத்தை சுதந்திரிப்பதற்காக. இப்பொழுது ரெண்டு பேருடைய வாழ்க்கை தரமும் உயர ஆரம்பிக்கிறது, எல்லைகள் பெரிதாக ஆரம்பிக்கிறது. இப்பொழுது லோத்தின் மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. இதை அறிந்ததும் ஆபிரகாம் லோத்தை அழைத்து சொல்லுவான், வாக்குவாதம் வேண்டாம். ஆதியாகமம் 13:8 இப்படி சொல்லுகிறான், நாம் சகோதரர்கள், வாக்குவாதம் வேண்டாம் என்றான். ஆபிரகாம் வாக்குவாதம் வேண்டாம் என்று வைத்தான். அவன் வாழ்க்கையிலே வாக்கு தத்தம் அவனுக்கு சுதந்திரமாகவே மாறிட்டு. யார் வாக்குவாதம் வேண்டாம் என்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு தத்தம் சொந்தமாகவும் சுதந்திரமாகவும் மாறும். இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் பண்ணவில்லை. ஏன் பண்ணவில்லை தெரியுமா? அவருக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற அந்த மேலான இடம், அந்த மேன்மையான காரியம் அவருக்கு தேவையா இருந்தது. ஆமை, அவருக்கு அது பிரியமா இருந்தது. எனவே தான் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இதை பார்க்கிறார். இதை பார்த்ததுனால சிலுவை சகித்தாராம். அவர் வாக்குவாதம் பண்ணவில், சகித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள். ஆமை, பிள்ளைகளானோம் கிருபையினால. பிரியமான பிள்ளைகளாய் மாற நாம் நம்முடைய கிரியைகளில் கவனமாக இருப்போம், கிரியைகளை சீராக்குவோம். தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் சண்டைகள், ஆமை, தேவையில்லாத பேச்சுகள், வீண் பேச்சுகள், இது வேண்டாம். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் வாக்குத்தத்த சந்ததி, நான் வாக்குத்தத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். வாக்குவாதம் வேண்டாம், வாக்குத்தத்தம் வேண்டும்.
இந்த வார்த்தை கேட்கும் போதே உங்க இருதயம் சொல்லட்டும், வாக்குவாதம் வேண்டாம், வாக்கு தத்துவம் வேண்டும். காரணம், நான் அவருக்கு பிரியமான நேசப்பிள்ளையா இருக்க விரும்புகிறேன். அப்படியே நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. தகப்பனே நன்றி அப்பா, இந்த நாளில் எங்களோடு உணர்த்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எஸ் ஃபாதர், வாக்கு தத்துவம் வேண்டும், வாக்குவாதம் வேண்டாம், இதில் உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆயத்தப்படு ஆயத்தமாயிரு என்கிற தலைப்பிலே உங்களோட சந்திக்கிறோம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு என்று எசேக்கியல் 38:7 காணுகிறோம். ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பதற்கும் ஆயத்தமாயிருப்பதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்! ஆயத்தப்படுவதற்கு ஏற்கனவே ஆண்டவர் ஏராளமான நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து விட்டார். நீங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்துவதற்கும் நேரம் கொடுத்தார். தீவட்டி எரிவதற்கு எண்ணெய் ஆயத்தப்படுத்துவதற்கும் நேரம் கொடுத்தார். இப்பொழுதோ மணவாளன் வருகிற நேரமாகி விட்டது. மணவாளன் வந்த பிறகு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க நேரம் இல்லை. ஆயத்தமாய் இருந்தவர்கள் தான் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது என்று மத்தேயு 25:10 வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்கள் எஜமான் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே உடனடியாக ஆயத்தமாகிவிடுங்கள். அநேகர் இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே, இந்த வருஷத்திலே இயேசு வருவார் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். உதாரணமாக 1992 அக்டோபர் மாதம் 28 இயேசு வருவார் என்று கொரியாவில் உள்ள ஒரு போதகர் கூட உரைத்தார். ஆனால் ஜார் சொல்லுவதும் நடப்பதில்லை. இன்று நீங்கள் உலகத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. சரித்திரத்தின் எல்லையிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். எந்த வினாடி நேரத்தில் ஆகலும் இயேசு கிறிஸ்து வரக்கூடும். இயேசு எப்பொழுது வருவார்? அப்படி என்று கலண்டர்களையோ நாள்காட்டியையோ நீங்கள் பார்ப்பதில்லை. நீங்கள் வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து என் நேசரே எப்பொழுது வருவீர் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நோவாவின் நாட்களில் ஆயத்தமாயிருந்தவர்கள் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். திடீரென்று பேழையின் வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டன. கத்தரே அதை அடைத்து விட்டார். ஆயத்தமில்லாதவர்கள் ஜல பிரளயத்தினால் அழிக்கப்பட வேண்டியதாயிற்று. ஆனால் இப்பொழுது இருக்கிற உலகமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று 2 பேதுரு 3:6 வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பேழை ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேழை ரட்சிப்பின் பேழை, இயேசு கிறிஸ்துவே. அந்த பேழை அக்கினியினால் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நுழைந்து விட வேண்டும். அவர்கள் மட்டுமே நோவாவின் காலத்தில் பேழை எல்லா மலைகளுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டது போலவே உயர்த்தப்படுவார்கள். நீங்களும் அவ்விதமாய் உயர்த்தப்படுவீர்கள். மலைகளுக்கு மேலாக, சூரியனுக்கு மேலாக, நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு மத்திய ஆகாயத்திலே கர்த்தரை சந்திப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, எப்போதும் கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தமாயிருங்கள். வருவேன் என்று வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் நிச்சயமாகவே வருவார். தேவனுடைய நாள் சமீபமாக வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு இருங்கள் என்று 2 பேதுரு 3:12 காணுகிறோம். அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இவ்வாறாக 2 பேதுரு 3:13 காணுகின்றோம். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இந்த நாட்களுக்காக நாங்கள் காத்திருக்க, நாங்கள் ஆயத்தமாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக உம்முடைய தேவனுடைய செய்திகளை கேட்டு அதன்படிக்கு நாங்கள் நடக்கத்தக்க விதமாக எங்களை ஆயத்தப்படுத்த நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

பெருமையுடன் சொல்லுகிறவள். இதுவரையும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த அந்த கிருபைக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:26. லூக்கா 5:26.
2: அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
1: அல்லாமலும்
2: அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர். எப்படி அவர் அற்புதங்களை செய்கிறார்? இந்த அற்புதத்தை பற்றி படிக்கும்போது, விடாமுயற்சி விடாமல் ஆண்டவரை பின்பற்றும் போது அற்புதம் நடைபெறுகிறது. ரெண்டாவது, அவர் யுத்தத்தில் அற்புதம் செய்கிற தேவன். யுத்தங்கள் நடக்கும்போது வாழ்க்கையின் யுத்தத்தில் அற்புதம் செய்கிறவர். மூன்றாவது, சிலுவை எத்தனை அற்புதங்களை உங்களுக்கு செய்திருக்கிறது. சிலுவையில் அதை செய்து முடித்திருக்கிறார். இந்த அற்புதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். இயேசு செய்த இந்த அற்புதம், ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்கின அந்த அற்புதம், எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பயம் உண்டாயிற்று. ஆண்டவர் இவ்வளவு அதிசயமான காரியம் செய்கிறார். பேதுரு வாழ்க்கையில் முதல் அற்புதம் இயேசு செய்த உடனே பாதத்தில் விழுந்துட்டான். ஆண்டவரே, பாவியான மனுஷன் நான். அவனுக்கு யாரும் சொல்லலை, பாவம் செய்த மனுஷன், நீ பாவி பாவின்னு ஒருத்தரும் சொல்லலை. அந்த அற்புதத்தை கண்ட உடனே மீன் கிடைக்கல ராத்திரி முழுசும். வார்த்தையின்படி போட்டான் பாருங்க, வலை கிழியத்தக்கதாக 2 படகு நிறைய மீன்கள். அதை பார்த்த உடனே அவருடைய பாதத்தில் விழுந்துட்டான். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என் பக்கத்தில் கூட நீ நிற்க வேண்டாம், போய்விடும் என்று சொல்லுகிறான். வலையெல்லாம் விட்டுட்டு, உடனே போட்டெல்லாம் விட்டுட்டு அவர் பின்னாலே போகிறான். அவ்வளவு அந்த அற்புதத்தை கண்டபோது வாழ்க்கையை மாறிட்டு. ஆண்டவர் சொல்கிறான், உன்னை மனுஷனை பிடிக்கிறத மாற்றிடுவேன், நீ இதுவரைக்கும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தா வான்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான் பாருங்க. தகப்பன், வீடு, சொத்து எல்லாத்தையும். ஐயோ ஆண்டவரே, 2 படகு மீன் இப்போதான் என் வாழ்க்கையிலேயே பார்க்குறேன், அதெல்லாம் விற்றுட்டு ஒரு பெரிய ஐஸ்வர்யன் ஆகி ஏதோ உமக்கு 1-2 காணிக்க கொடுத்துட்டு வரேன்னு சொல்லலை, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவரை பின்பற்றான் பாருங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் அது. ஆண்டவர் அப்படி அற்புதத்தை செய்த போது மக்களுக்கு பயம் உண்டாயிற்று. அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அற்புதம் நடக்கும்போது என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு கொரோனா வியாதியிலிருந்து இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்கிறவங்கெல்லாம் கை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். கொரோனா வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தான்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. சரி, எத்தனையோ வியாதிகள் வந்துச்சு, எத்தனையோ போராட்டம் வந்துச்சு, எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? நிறைய பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறார். சரி, எத்தனை பேர் ஊசி போட்டிருக்கீங்க கை வைத்து காண்பீங்க? ஊசி போடாமல் இருக்கக்கூடாது, ஊசியெல்லாம் போடணும். ரொம்ப ரொம்ப சீரியஸான பலவீனம் இருந்தால் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அவர் ஊசி போடத்தான் சொல்லுவார். அப்படி இந்த ஊசி ஒன்றும் இது பண்ணாது. எல்லாரும் பயம் காட்டி வச்சிட்டாங்க முதல்ல. அதனால் இந்த ஊசி போடாமல் ரொம்ப விசுவாசத்தில் அலைகிற ஆள்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சர்ச்சில் இருக்கிற ஊழியர் கூட 1-2 போடாமல் இருக்குன்னு கேள்விப்படுறேன், அவங்கள நிறுத்த போகிறேன். அதனால் இந்த நாட்களில் சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆண்டவர் நமக்கு எதுக்கு அற்புதம் செய்கிறார்? எதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார்? எதுக்கு ஆண்டவர் நம்மளை சுகமாக வச்சிருக்கிறார்? அவரை மகிமைப்படுத்தணும். நல்லா அவரை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்திட்டு அவருக்கு பேதுரு மாமி ஜுரமாக இருந்தா, இயேசு அந்த பேதுரு மாமியின் ஜுரத்தை என்ன செய்தார்? அதட்டினார்னு சொல்லியிருக்கு. ஏன்னா தேவனிடத்திலிருந்து அந்த ஜுரம் வந்தால் இயேசு அதட்டி இருக்க மாட்டார். அது பிசாசினிடத்திலிருந்து வந்திருக்குது, அதை அதட்டுறார் அந்த ஜுரத்தை. அதனால் அது போயிட்டு போன உடனே அந்த அம்மா என்ன செய்தாங்க? அது தெரிஞ்சால் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? அந்த அம்மாவுக்கு ஜுரம் போன உடனே என்ன செய்தாங்கன்னு பைபிளில் இருக்கு. அவள் எழுந்து பணிவிடை செய்தாள். சத்தமா சொல்லுங்க, அவள் எழுந்து உடனே ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள். அப்ப ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பணிவிட செய்யணும். கொரோனாவில் இழுத்து இழுத்து கிடக்கும் போது மூச்சு விட விட கஷ்டப்படும் போது தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு மூச்சுக்கும் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு சொன்னால் அதெல்லாம் சோகமாய் விடுதலை வந்த உடனே ஆத்திரம் ஆத்திரமா இருந்து எப்போ டிவி பார்க்கலாம், எப்போ நம்ம அதை செய்யலாம் இதை செய்யலாம், இன்னைக்கு புதுசா என்னத்தை அவன் செய்து காட்ட போறான், ஒரு விசேஷமா இன்னைக்கு ஒரு ஆகாரம் செய்ய போறான்னு நேரத்தை போட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கிறே. ஆண்டவருக்கு ஒரு ஆத்மா ஒரு ரெண்டு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினா அதுக்கு வரமாட்டேன். எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சுகம் கொடுத்து வச்சிருக்கிறார்? அவருக்கு பணிவிட செய்யணும். நல்ல கை பயத்தி ஆண்டவரே, எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் உமக்காக நான் சேவை செய்யத்தான், எனக்கு நல்ல சுகத்தை வச்சிருக்கிறேன். நல்ல கை பயத்தி உன் வட்டாரம் மாறணும், உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும். அதுக்குதான் ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வச்சிருக்கிறாரே, அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. உனக்கு கொரோனாலாம் வரல, ஒரு வியாதியும் வரல, பலவீனம் வரல, நீ தான் அதிகமாக ஊழியம் செய்ய நன்றியோட செய்யணும். ரெண்டு கை பேத்து இயேசுவே, உமக்கு நான் நன்றியா இருக்கணும்ப்பா. எல்லாம் ரெண்டு கை பேத்து இயேசுவே, என்னை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறீர், எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறீர், நல்லவர். நான் மற்றவங்களை விட ஆண்டவரே நீதிமான்கள் அல்லப்பா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, எங்களை உயிரோட வச்சிருக்கிறீர்னா உமக்கு சேவை செய்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறேன். அதை என் வாழ்க்கையில் உணர எனக்கு கிருபை தரும்படி ஜபிக்கிறான். அதுக்கு தான் ஆண்டவர் தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு என்று பார்க்கும்போது லூக்கா 5 வாசிக்க வேண்டாம், 18-19-20 நீங்கள் படிச்சிங்கன்னா, திமிர்வாதக்காரனை ஒரு படுக்கையில் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை, ஒருத்தனும் இடம் கொடுக்கலை, கொடுக்கவும் மாட்டான். எல்லாம் சுயநலவாதிகள் தான். ஐயோ ஒரு திமிர்வாதக்காரன் வந்திருக்கானே, இன்னும் இயேசு விட்ட கூப்பிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் எல்லாம் தள்ளி இடம் கொடுங்கன்னு இடம் கொடுக்குறாங்களா? இல்லை, எல்லாம் சுயநலவாதிகள் தான், இடம் கொடுக்கலை. ஆனால் அவர் தூக்கிட்டு வந்தவங்க பார்த்தாங்க, ஐயோ உள்ளே போக முடியாது, இடம் இல்லையே, நம்ம எவ்வளோ நேரம் இந்த வியாதியசனை தூக்கிட்டு நிற்போம், இவனை கொண்டுட்டு போயிருவோம் வீட்டுக்குன்னு சொல்லி கொண்டு போகலை, விடலை. எப்படியும் இன்னைக்கு இவனுக்கு இயேசு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் எடுத்து வீட்டுக்கு மேலே ஏறி ஓட்டை பிரித்து, அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம், அவனை மெதுவாக படுக்கையில் கயிறெல்லாம் கொண்டு வந்து எங்கேயோ தேடி பிடிச்சி கயிறெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவனை படுக்கையை மேலேருந்து இயேசுவுக்கு நேராக இறக்குறாங்க. எங்கேயோ பின்னால் எங்கேயா கொண்டு வைப்போன்னு வைக்காமல் இயேசுக்கு நேராக இறக்குனாங்க. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டார். அல்லேலூயா. இயேசு அந்த முயற்சியை கண்டார். அந்த விடாப்பிடியாக இவங்க செய்கிற அதை பார்த்துட்டு அவனுக்கு அற்புதத்தை செய்தார். விடாப்பிடியான ஜபம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். ரெண்டு கை வைத்து ஐயா, ஐயா கை வைத்து விடாப்பிடியாக தொடர்ந்து ஜபிக்கிற ஒரு ஜபம், விடாமல் ஜபிக்கிற ஜபம் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். தானியல் ஜெபம் பண்ணான், 3 நாள் ஜெபம் பண்ணுறான், 3 நேரம் ஜெபம் பண்ணுறான், 3 நாள் இல்லை, விடாமல் தன் வாழ்க்கையில் அந்த ஜெபத்தை வச்சிருந்தான் 3 நாள். உங்களுக்கும் சில பிரேக் த்ரூ வரணும். உங்கள் வாழ்க்கையில் டெய்லி ஒரு 3 நேரம் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கி தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ, ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு தொடர்ந்து 3 நேரம் விடாமல் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கை வைத்து காமிங்க. இல்லை எனக்காக யாரும் செய்ய வேண்டாம். உண்மையாக ஒரு பிரேக் த்ரூ உன் வாழ்க்கையில் வரணும், ஒரு குடும்பத்தில் வரணும், வேலையில் வரணும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரணும். அப்போ ஜெபம் பண்ணணும் டெய்லி ஒரு 3 நேரம், காலையில் மத்தியானம் சாயந்தரம். அவன் தானியல் விடாமல் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் அவனை விடுதலையாக்கினாரா இல்லையா? அவனை சிங்கத்தின் கபையிலிருந்து விடுதலையாக்கினார். எத்தனையோ ராஜாக்கள் வந்த நேரம் அவனை காப்பாற்றினார். அவன் 70 வருஷம் பாபிலோனில் இருந்தான். அவன் எருசலேமுக்கு வந்தான். அவன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைத்தார் அல்லவா? காரணம், விடாமல் தொடர்ந்து அவன் எவ்வளவு தடை வந்தாலும் அதை விடாம ஜெபம் பண்ண அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட விடாப்பிடியான ஒரு ஜெபத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கட்டளையிட்டு இந்த நாட்களில் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பிரேக் த்ரூவை நம்ம சபையிலையும் நம்ம குடும்பங்கள்லையும் பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. மத்தேயு 15:23 ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை தொடர்ந்து அவரை கேட்டுக்கிட்டே போறா. இயேசு அவளை கவனிக்கவே இல்லை. சீஷர்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, இயேசுவே, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும், இவள் ரொம்ப தொந்தரவு, பின்னாலேயே வர்றா. விட்டல காணானிய பெண் அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகள் அப்பத்தெல்லாம் எடுத்து நாய்க்குட்டிகளை போட மாட்டேன்பா. ஆனா அவ சொல்றா, மேஜையிலிருந்து கீழே விழுற பிள்ளைகள் சாப்பிட்டது போக அவங்க வாயிலிருந்து விழுகிற அந்த துணிக்க கிடைச்சா போதும் ஆண்டவரே, உன் விசுவாசம் பெரியது, மகள் இப்பொழுதே சுகமடைந்தாள் என்று சொன்னார் அல்லவா. பின்தொடர்ந்து போனாள், விடலை அவரை, காணானிய ஸ்திரீ விடலை, ஆண்டவரை பின்தொடர்ந்தே போய் பெற்றுக்கொண்டாள் அல்லவா. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். விடாமல் பின்பற்றுகிறவர்களை கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்கிறார். நாகமா சீரிய தேசத்தின் அதிபதி, அவன் யூதன் அல்ல, அவன் பின்னாலே போனான், முதல்ல மாட்டேன்னு சொன்னான், பிறகு அவர் சொன்னபடி விடாமல் அதை செய்த போது அற்புதம் நடக்கலையா? குஷ்டரோகம் மாறி அவனுடைய மாம்சம் சிறு குழந்தையின் மாம்சத்தை போல மாறலையா? இப்படிதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் விரும்புகிறார். 12 பெரும்பாண்டு உள்ள ஸ்திரீ இயேசுவை தேடி வருகிற வஸ்திரத்தை தொடுவேன்னு, வஸ்திரத்தை தொடுறதுக்கு வழியே இல்லை, அவ்வளவு ஜனக்கூட்டம். எப்படி இந்த பெண், அவள் 12 பலவீனப்பட்டவள், குனிந்து தொட்டு அற்புதத்தை பெற்றாலே, விட்டாப்படியான ஜபம், இந்த ஜபந்தான் அற்புதத்தை கொண்டு வரும். இப்படிப்பட்ட ஜப ஆவிய நம்ம எல்லாருக்கும் கத்தர் கொடுக்கணும். நல்ல கை நல்ல உயர்த்தி எல்லா இடங்களிலும் உள்ளவர்கள், இந்த வசனத்தை சத்தியம் டிவியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் வாழ்க்கையில் விடாப்பிடியாக தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கத்தர் உன் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். கத்தர் நிச்சயம் பதில் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். விடாப்பிடியான ஜபத்தை பற்றி ஆண்டவர் 2 ஓமைகளை சொல்லியிருக்கிறார் பைபிளில். 1 லூக்கா 11:8, அடுத்தது லூக்கா 18:7. இந்த 2 ஓமைகளை சொல்லுகிறார். ஓமைகள் என்றால் என்ன? ஒரு கதை. அந்த கதையை இயேசு ஏன் சொல்லுகிறார்? ஒரு சத்தியத்தை விளக்குவதற்காக அதை சொல்லுகிறார். ஒரு உண்மையை விளக்குவதற்காக இயேசு எப்பொழுதும் ஓமைகளை சொன்னதை பார்க்கிறோம். சில ஓமைகள் தேவனை பற்றி கம்பேர் பண்ணி சொல்லும், சில ஓமைகள் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக, ஆண்டவர் இப்படி தான் இப்படி இருக்க மாட்டார் என்று அதை சொல்லும். முதல்ல சொன்ன ஒரு ஒரு கெட்டகுமாரனுடைய கதையில் தகப்பன் ஒருத்தன் காத்துக்கிட்டே இருக்கான், மகன் வந்த உடனே அவன் அழுக்கான வஸ்திரம் தரிச்சு வர்றான், பன்றியை மேய்ச்சிட்டு வர்றான், சொத்தை அழிச்சு போட்டவன், அவனை அன்பினால் கட்டி அணைத்து விட்டு கொண்டு வர்றாரே. அப்படி தேவன் அன்புள்ளவர் என்பதை சத்தியத்தை அதில் உணர்த்துகிறார். ஆமேன். இப்போ சொல்கிற இந்த 2 ஓமையையும் ஒரு நண்பன் இன்னொரு வீட்டுக்கு போகிறான். அந்த நண்பன் சொல்கிறான், எப்பா நான் படுத்துட்டேன்ப்பா, கதவை நான் திறக்க மாட்டேன், கதவை திறக்க மாட்டேன்னா ஜன்னல் வழியாக பேசிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், நான் படுத்துட்டேன், என் பிள்ளைகள் என் கூட படுத்திருக்கிறாங்க, இப்போ என்னால் என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது, நம்ம ஆண்டவர் இப்படியாக இருக்கார், நான் படுத்திருக்கிறேன், பண்டாட்டி பிள்ளைகளோடு இருக்கிறேன், இப்போ எழும்ப முடியாது, அப்படியே நம்ம ஆண்டவர். அது கான்ட்ராஸ்ட். அதில் சொல்கிற உண்மை என்னன்னா, அதில் இருக்கிற உண்மை என்னன்னா, நீ விடாப்பிடியாக ஜெபம் பண்ணு, விடாப்பிடியாக கேளு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கான்ட்ராஸ்டாக எதிர்மறையாக அவர் சில சத்தியத்தை சொல்கிறத பார்க்குறோம். அடுத்த சத்தியத்தை எடுத்தீங்கன்னா 18 சோர்ந்து போகாம நீ ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஓமை சொல்றாரு. அதுக்கு ஒரு கதையை சொல்றாரு. ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி, அவன் மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனையும் மதிக்க மாட்டாத ஒரு நியாயாதிபதி, அவன் சத்த மற்றவங்களை கவலையப்படாத ஒரு நியாயாதிபதி. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவரா? நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. ஹல்லேலூயா. ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுற கூக்குறல கேட்கிற கத்தர், அப்படிப்பட்ட அநியாயம் உள்ள நியாயாதிபதியே நான் கேட்பேன்னு சொன்னா நான் எவ்வளவு சீக்கிரம் ஜபத்தை கேட்பேன்ப்பா. இரவும் பகலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நான் சீக்கிரம் உனக்கு நியாயம் செய்வேன். ரெண்டு கை வைத்து சீக்கிரம் கத்த நியாயம் செய்வார். ராத்திரி பகலா ஜெபம் பண்றியா? சீக்கிரம் கத்த நியாயம் செய்வார். ஒரு ஆள் ரட்சிக்கப்படணும்னு ராத்திரி பகலா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சீக்கிரம் நியாயம் செய்ய போகிறார். உன் எதிராளி உனக்கு விரோதமா பல காரியங்களை செய்து உன்னை அநியாயப்படுத்தி வச்சிருக்கிறானே, ஆண்டவர் சீக்கிரம் நியாயம் செய்வார். விடாமல் ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் நிச்சயம் நியாயம் செய்வார் என்கிற சத்தியத்தை நாம படிக்கிறோம். ஆகினால உன்னுடைய வாழ்க்கையில நியாயம் செய்வார். சரி, நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த ஆண்டவர் ஒரு ஒரு நேரம் சொல்லி கேட்டால் ஜெபத்துக்கு ஏன் பதில் கொடுக்கக்கூடாதா? சும்மா அடிக்கடி போய் அவர்கிட்ட கேட்க சொல்கிறாரு, விடாமல் ஏன் ஜெபம் பண்ண சொல்கிறாரு? மனுஷனை ஆண்டவர் நல்லாவே அறிஞ்சிருக்கார். நீ கேட்ட உடனே கொடுத்துட்டா கொடுத்ததை தான் பிடிச்சிட்டு போவே தவிர அவரை விட்டுருவா. நிறைய பேரை நீங்கள் பாருங்கள், இந்த கொரோனா காலத்தில் என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவர் எனக்கு சோகம் கொடுத்துட்டீர்னா நான் உமக்கு 24 மணி நேரம் உங்க கூட தான் இருப்பேன். 24 மணி நேரம் டிவியில் தான் உட்காந்துருக்கு, 24 மணி நேரமும் சமையல் தான் பண்ணிக்கிட்டுருக்கு, 24 மணி நேரம் நம்மளை ஆண்டவர் நல்லாவே அறிஞ்சிருக்கிறார். ஏன் அவர் நமக்கு உடனே பதில் கொடுக்க மாட்டேங்கிறார்? முதல்ல ஒன்று, முதல்ல ஆண்டவர் அம்மா அவர் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அவர் தான் நம்ம வாழ்க்கையில் அவரை நம்ம அட்டென்ஷன் அவருக்கு கொடுக்கணும். அட்டென்ஷன் அவர் மேலே இருக்கணும். உடனே நமக்கு கிடைச்சிட்டுன்னா நம்ம அவரை பற்றியே கவலையப்பட மாட்டோம். நல்ல ஆண்டவர் மேலே அட்டென்ஷன் வைக்க தான் உங்களே என்னை அடிக்கடி அவர்கிட்ட வர சொல்கிறார். ஃபோக்கஸ் அவர் மேலே இருக்கணுங்கிறதுக்கு தான் உடனே பதில் கொடுக்க மாட்டேங்கிறார். அடிக்கடி அவர்கிட்ட போகணும், அவரோடு அட்டாச்சாக இருக்கணும், அவர் மேலே நமக்கு அந்த நம்பிக்கை விடாமல் இருக்கணும். அப்போந்தான் நம்ம அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். ரெண்டாவது, ஏன் ஆண்டவர் நமக்கு உடனே பதில் கொடுக்கறது இல்லைன்னா நீ யாருன்னு புரிகிறதுக்கு வெயிட் பண்ண வைப்பார். உங்கள்கிட்ட உள்ள குறைகளை

0: கொடுப்பார். முதலிடம் எதுக்கு கொடுக்குற? உன் முதலிடம் எதுக்கு கொடுக்குறன்னு எப்படி உனக்கு தெரியும்? எது மேலே உனக்கு அடிக்கடி கவலை வருது, எது மேலே உனக்கு கவலையாக இருக்கிற, அதை பார்த்து தான் நீ யாருக்கு முதலிடம் கொடுத்துருக்குற. கவலைப்பட்டினா அர்த்தம் என்ன? நீ ஒரு சரியான கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற ஒரு ஆள் நீ அப்படிங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். கடவுள் இருக்கிறான்னு சொன்னால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் கவலை விட்டு வெளியே வா. எது முக்கியமானது? சின்ன பிள்ளைகளை நீங்கள் கடைக்கு கூட்டிகிட்டு போய், இப்போ பெரிய பெரிய மால் எல்லாம் வந்திருக்குது, இப்போ விளையாட்டு ஜாமான் வாங்கணும்னா ஏகப்பட்ட விளையாட்டு ஜாமான் கடைகள் இருக்குது, நிறைய விளையாட்டு ஜாமான்கள் இருக்கும். உங்கள் பிள்ளைகளை மெதுவாக சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க. பெரிய பிள்ளைகளை கூட்டு போனாலும் அதுதான் வரும். சின்ன பிள்ளைகளை கூட்டு போனால் அது அது பாட்டுக்கு போய், இது வேணும் எனக்கு, அது வேணும், பார்க்க கண்ணில் பார்க்குறதெல்லாம் எடுத்து எடுத்து இது வேணும் இது வேணும் இது வேணும்னு அழும். நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவீங்களா? என் பிள்ளை அப்பா எல்லாம் கேட்குது கடையிலேருந்து, அது இப்போ ரொம்ப நாளைக்கு கழிச்சு இப்போ தான் கடைக்கு வந்துருக்கேன், வாங்கி கொடுப்பீங்களா? எது அது அவசியமோ, அது உண்மையாக அதுக்கு உண்மையாக தேவைப்பட்டால் அதை நம்ம வாங்கி கொடுப்போம், எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க மாட்டோம். அதே போல தான் நம்ம உண்மையான விருப்பம் எது, உண்மையான தேவை எது, அதை அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? உண்மையாக அவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் மேலே நீ கரிசனையாக இருக்கும்போது செய்வார். அடுத்தது, சில பிள்ளைகளுக்கு, நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க கேட்குறத கொடுக்கலன்னா என்ன செய்யும்? கேட்குறத கொடுக்கலன்னா என்ன செய்யும்? ஆ, அழுவும், கிளந்து தரையில் உழும், அங்கே அழுவுங்கிறோம், பிடிச்சி இழுக்கும். இந்த காலத்து பிள்ளைகளும் ஒன்றையே அடிச்சிடும், மொத்தமாக சேர்த்து வாங்கிடும், நீ கொடுக்குறியா இல்லையான்னு முடிய பிடிச்சி இழுத்து கீழே போட்டுரும். அப்படின்னா அர்த்தம் என்ன? இதுக்கு இன்னும் முதிர்ச்சி வரல, குணம் சரியாக இல்லை, இன்னும் இது வளரணும் இந்த பிள்ளை அப்படிங்கிறது தெரியுது. அதே போல தான் நம்ம ஆண்டவரும் முதிர்ச்சி அடைஞ்சவங்களாக மாறணும். சில நேரம் ஆண்டவர் ஜெபம் போது சில காரியத்தை நம்ம கேட்பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவார். முதிர்ச்சி அடையணும் நீ. ரெண்டாவது, ஆண்டவர் ஸ்லோ, கொஞ்சம் மெதுவாக உனக்கு செய்கிறேன் அப்படின்னு மெதுவாக ஸ்லோவாக பண்ணுவார். அடுத்தது, ஆண்டவர் என் டைமிங்னு வரல, என் நேரப்படி தான் உனக்கு செய்ய முடியும். ஏன்னா நீ கேட்குறது இப்போ கொடுத்தா நீ என்னை விட்டு போயிடுவார். சரியான நேரத்தில் சரியானதை பார்த்து நான் கொடுப்பேன். கடைசியில் கோ, சரி நீ கேட்டதை நான் கொடுக்குறேன்னு சரின்னு சொல்லிடுவார். கைகளை உயர்த்தி, நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் நான் செய்கிற ஜபத்துக்கு நிச்சயம் பதில் தருவீர், நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விடாப்படியாக ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? விடமாட்டேன் ஆண்டவரே, நீர் எனக்கு உண்மையான என் தேவையை சந்திக்கும் வரைக்கும் நான் உண்மை விடுவதில்லை என்று சொல்லி காத்திரு. கத்தர் உன்னை நிச்சயமாக நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் யுத்தத்தில் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். யுத்தத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். யாத்திரா 14:14 வாசிக்கலாம்.
1: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
0: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
1: நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார்.
0: நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அற்புதம் செய்வார் ஆண்டவர். உனக்கு நிறைய யுத்தங்கள் வரும். உன் பக்கத்து வீட்டுக்காரன் யுத்தம் பண்ணுவான், உன் சொந்த குடும்பம் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும், உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு யுத்தம் நடக்கும், சபையில் யுத்தங்கள் நடக்கும், ஊழியர்கள் கூட இருக்கிற விசுவாசிகள் எல்லாருமே யுத்தம் பண்ணுவாங்க. யுத்தம் எல்லா இடத்துலையும் நடக்கும், யுத்தம் இல்லாமல் இருக்காது. அது இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நடக்கும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறனா ரொம்ப யுத்தங்கள் நடக்கும், எத்தனையோ சபைகளுக்கு விரோதங்கள், போராட்டங்கள், அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நாட்களில். இப்படிப்பட்ட காலங்களில் அமைதியாக இருங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் அதை நல்லா விசுவாசிங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, ரெண்டாவது மாடியில் கீழே எல்லா இடங்கள்லேருந்து பார்த்து கொண்டிருக்க நீங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தத்தில் அற்புதம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். 13 வாசிங்க. 13
1: அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள்.
0: முதல்ல பயப்படாத, சதமா சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க, பயப்படாதீர்கள். தேவதூதர்கள்லாம் வரும்போது முதல்ல ஆட்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றார். சகரியா வயசான மனுஷன், ஊழியக்காரன் தான், சே

0: தேவதூதன் வந்த உடனே அவனை பார்த்து சொல்றா, பயப்படாதே மரியாள் அம்மா, எல்லாரும் அவரை அந்த அம்மாவை ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றாங்க. அந்த அம்மாவை தேவதூதன் பார்த்த உடனே பயப்படாதே அப்படிதான் சொல்றான். மந்தை மேய்ப்பல் ராத்திரி கூடி மந்தை வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க இருட்டுக்குள்ள. மந்தை மேய்ப்பலை பார்த்த உடனே தேவதூதர் பயப்படாதே அப்படிதான் சொல்றாரு. எங்க பார்த்தாலும் தானியேல் அல்ல தேவனுடைய மனுஷன், பயப்படாத தானியேல் திடன்கொள். ஏன் பயப்படுறேன்? பயங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. பயம் இருக்கிறதுனால தானே நம்ம எல்லாரும் இப்போ வாயெல்லாம் கட்டி கையெல்லாம் கட்டி பேசாம உட்கார்ந்துருக்குறோம். எல்லாரும் எல்லாரும் பயந்து, ஒரு அம்மா சொன்னாங்க, இயேசுநாதரின் வாயை திறக்க சொல்லிட்டார், இனிமே நான் இந்த முகக்கவசம் அணிய மாட்டாங்க. இந்த அம்மா உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துருக்கோம். வாயை மூடு, அரசாங்கம் சொல்லியிருக்கு வாயை ஒழுங்காக போட்டு மூடு, இயேசுநாதர் சொன்னார்ன்னு இப்படி செய்யாது. எல்லாருக்கும் பயம் கவனமாக தானே இருக்கணும், அது தொத்துதில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உண்மையான பயம் இந்த பிசாசுக்கு, கரப்பாம்பூச்சிக்கு பயம், சும்மா ஒரு ஒரு பூச்சி வந்த உடனே பயம், வாழ்க்கையில் பூனைக்கு பயம். அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பூனை இப்படி இப்படி போகுது, அநேகர் பயந்து ஓடுறத பார்க்குறோம். எத்தனை பேர் பயப்படுறாங்க? பயப்படாத, கத்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசம்? கத்தர் உன்னை நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல நடத்த மாட்டாரா? இந்த ஆண்டவர் நடத்துவார். ரெண்டாவது வாசிங்க,
1: நீங்கள் நின்று கொண்டு,
0: நீங்கள் நின்று கொண்டு கை வைத்து, எல்லாரும் எல்லாரும் கை வைத்து, அங்கங்க ஓடாத, நீ நில்லு, பேசாம நில்லு, அங்கங்க ஓடிட்டு இருக்காது. ஐயோ அது போச்சு இது போச்சு என்ன செய்வேன், ஆண்டவர் என்ன கைவிட்டார், நில்லு, பேசாம நில்லு, கத்தர் உனக்காக யுத்தம் பண்றத நீ பாரு, நில்லு, ஓடாத. உன் சுய புத்தியின் மேல சாஞ்சிக்கிட்டு ரீசனை பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அங்கங்க ஓடாத, நில்லு, கத்தர் உனக்கு யுத்தம் செய்கிறத நீ பார்ப்பாய். சரி அடுத்தது வாசிங்க,
1: இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
0: அடுத்தது கேள வாசிங்க,
1: இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை,
0: இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை
1: இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்,
0: இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எல்லாரும் எல்லாரும் கைவிட்டு, இன்று காண்கிற எகிப்தியனை சத்தமா எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்று நான் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் நான் காண்பதில்லை. நல்ல சத்தமா சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் எல்லா இடங்கள்லையும், டிவியில பார்த்துக்கிட்டு இருக்க, வீட்டில் இருக்கிறவங்க ஊம மாதிரி இருக்காதிங்க, அங்கதான் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, உங்களை வாய மூடலையே. நல்ல சத்தமா சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியனை நான் என்றுமே காண்பது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லே அல்லேலூயா. வாய மூடு. இன்று கண்ட எகிப்தியனை நான் என்றுமே காண்பது இல்லை. அத விசுவாசி, நீ விசுவாசி, இன்று கண்ட எகிப்தியனை என்று காண்பதில்லை. ரெடியா இருக்கணும். பாடுங்க, இன்று கண்ட எகிப்தியனை நான் என்று காண்பதில்லை. பாடுங்க.

0: ஆலயங்களவே தினல்ல கர்த்தரை துதிப்பாமே. எப்படி நீ இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே காண மாட்டாய்? இந்த எகிப்தியன் யார்? இந்த எகிப்தியன் 400 வருஷம் கர்த்தருடைய ஜனத்தை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஆண்டவர் சொன்னார் 400 வருஷம் தான் போவீங்கன்னா 420 வருஷம் பிடிச்சி வச்சிட்டான். உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது என்ன? அந்த எகிப்தியனை நீ இனிமே காண மாட்டா. இந்த எகிப்தியன் யார்? உன்னை கடுமையா வேலை வாங்கி உனக்கு கூலி கொடுக்காம உன்னை கொல்லுகிறவன் தான் இந்த எகிப்தியன். வாழ்க்கையில உன்னை அடிமைப்படுத்தி கூலி வாங்கி கூலி கொடுக்காம வேலை வாங்கி உன்னை பழு சுமத்துகிற அந்த ஆவி, அது உன்னை விட்டு போய்விடும். மூணாவது, ஆராதிக்க ஜனத்தை விடாம பிடிச்சு வைக்கிற ஆவிகள். ஆவி உன்னை பிடிச்சி வச்சிருக்குதா? வீட்டில் நான் சர்ச்சைக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு வீட்டில் ஒரு வாலிபனை பற்றி கேள்விப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்துருக்கானுண்ணா, இந்தியெல்லாம் ஒழுங்காக சர்ச்சைக்கு வந்தவங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒன்று பைக் எடுத்துட்டு எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. ஆராதிக்க விடுகிறது இல்லை பிசாஸ். வீட்டில் பிள்ளைகள் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான், ஆராதிக்க விட மாட்டான் சத்துரு. இன்னைக்கு தான் லீவு எல்லாம் தூங்க விட்டுருப்பான். பெற்றோர்களும் என் பிள்ளை தூங்க விடாத, அவன் ஆராதனைக்கு வராமல் இருக்கிறான் அன்பா சொல்லி அவனை மெதுவாக அந்த சத்துரு ஏற்று காரணம் அவனை பார்த்து அவனை மெளிய கொண்டு வர்றது தான் ஆண்டவர் உங்களை என்ன இந்த நாளில் வச்சிருக்கிறார். நிறைய பேர் ஆராதனைக்கு வராமல் வீடுகளில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆராதனை வீட்டில் பார்க்குறாங்க? சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறான், படுத்துக்கிட்டே பார்க்குறான், தூங்கி தூங்கி பார்க்குறான், உட்கார்ந்துக்கிட்டு. அது ஒரு பயமும் இல்லை, பக்தியும் இல்லாமல் ஆராதனையை ஒரு வழியில் கெடுத்து போட்டான் பிசாசு. பார்வோன் ஆராதிக்க விட மாட்டேங்க, பண்டிகை கொண்டாட ஜனங்களை விட மாட்டேங்க இந்த நாட்களில். கத்தர் இப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு கத்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்காம தியாகம் பண்ணாம வீட்டிலே உட்கார வச்சுட்டு இப்படியே அடிமைப்படுத்த நினைக்கிற இந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் ஜனங்களை விடுதலையாக்கி இன்று கண்ட எகிப்தியனை நீ என்னைக்குமே காண்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார். ரெண்டு கை நல்ல உயர்த்தி ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, எங்க குடும்பங்களை மாற்றுங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குங்க. கத்தர் என்ன அற்புதம்லாம் செய்கிறார்? இந்த எகிப்தியனை தொலைக்கிறதுக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம் என்ன? யாத்திராவும் 14:7 ரதங்களினாலும் குதிரை வீரனாலும் பார்வோனாலும் அவன் இருதயத்தை கண்ணப்படுத்தி நான் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரதங்கள் குதிரைகள் இராணுவத்தை ஆண்டவர் அழித்து தேவன்தான் ஒருவர் என்று இந்த நாட்களில் தம்மை மகிமைப்படுத்த போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல ரெண்டு கை வைத்து நல்ல கைகளை வைத்து இந்த நாட்களில் இந்தியாவில் தேவன் ஒருவர் தான் வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபிக்க அவர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். இராணுவங்கள் குதிரைகள் இராணுவ வீரர்கள் மனிதர்கள் இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கவிழ்த்து போடுகிற சமயம் வெகு சமீபமாயிற்று. நல்ல கைகளை தட்டி கத்தரை தோத்திரம் பண்ணுவோம். நீ இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை என்றைக்கும் நீ காண மாட்டாய். அவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். யுத்தம் பண்ணுவது எப்படி? அற்புதங்கள்லாம் செய்கிறார். உன்னை தூதன் முன்னால போன தூதனை பின்னால கொண்டு வந்தார் உன்னை பாதுகாக்க. முன்னால போன மேகத்தை பின்னால கொண்டு வந்து எதிரிகளுக்கு இருளா மாற்றி உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுவா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தார்? கடல் உன்னை தடுத்து நிறுத்துகிறது. சத்துரு பின்னால நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறான், கடலை உனக்காக பிளந்து வெட்டாந்தரை ஆக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் வேற என்ன அற்புதம் செய்கிறார்? ரதங்களுடைய அந்த அந்த சக்கரங்களை எல்லாம் நட்ட கலத்துறார். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. எவனாவது உனக்கு விரோதமா வந்தானா அவன் நட்ட கலத்துறது யார் வேலை? நீ போய் அவன் நட்ட கலத்திக்கிட்டு இருக்காத, நட்ட கலத்துறது அவருடைய வேலை. அவனால ஓட்ட முடியல. அவன் சொல்லுறான், இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், இவங்களை விட்டு ஓடி போவோம். உனக்கு விரோதமா இப்போ அவன் செய்துகிட்டு இருக்கானே, அவனுடைய நட்டெல்லாம் கலத்துற தேவன் சொல்லுவான், உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஒருத்தர். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உனக்காக எத்தனையோ காரியத்தை அவர் செய்துக்கிட்டே இருக்கிறார். அமைதியாக செய்வார் அவர் நிச்சயமாக. கடைசியில் நீ உன் எதிரிகளை திரும்ப பார்க்கும்போது அவங்கெல்லாம் கடற்கரையில் பிரேதங்களாக விழுந்து கிடக்கிறாங்க. உனக்கு தண்ணீர் மதிலாக இருந்தது, அவங்கள தண்ணீர் மூடி போட்டது. ரெண்டு கைகளை உயர்த்தி தேவன், எத்தனை பேர் விசுவாசிங்க, உனக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அம்மா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த கண்ட ஏப்தியனை நீ என்னைக்கும் காண மாட்டாய், உன் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், நீ இன்னைக்கு கண்ட ஏப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய், உன்னை அடிமைப்படுத்தினவனை காண மாட்டாய், திரும்பி பார்த்தா அவனை காணலை, எல்லாம் விழுந்து கிடக்கிறது, ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். மூன்றாவது வாழ்க்கையில் அற்புதம் எங்கே நடக்குது அடையாளம், மத்தேயு 12:40 வாசிங்க. மத்தேயு 12:40,
1: யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார்.
0: இதுதான் அடையாளம். அதுக்கு அடையாளம் கேட்கிறாங்க, அற்புதம் கேட்கிறாங்க. வேத பரிசேயர் ஆண்டவர் சொன்னார், உனக்கு வேற ஒரு அடையாளமே கிடையாதுப்பா, மனுஷகுமாரன் மரித்து 3 நாள் பூமியில் இருப்பார். இயேசு இந்த உலகத்தில் மரித்தது தான் பெரிய அற்புதம். அதான் கொடுமையான காரியம், ஆனால் அதுதான் பெரிய அற்புதம். அதை போல் அற்புதம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன், எல்லாருடைய பாவத்தையும் ஒரே நாளில் சுமந்த அற்புதம். கைத்தட்டி கத்தரை துதிப்போம். இது வரைக்கும் உனக்கு பாவத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிறியா, பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்குதா, நிறைய வீட்டில் இருக்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறாங்க, ஏதோ அப்பா அம்மா கோயிலுக்கு போகிறாங்க நானும் போகிறேன் அப்படின்னு போயிட்டு வராங்க, ஏதோ சும்மா உப்புக்கு வந்துட்டு போகிறான்னு தர வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இல்லை. இயேசு இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார், இன்னும் மனம் திரும்பாமல் இருந்தால் இந்த அற்புதத்தை இன்றைக்கு அனுபவித்துக்கொள். ரெண்டாவது இயேசு செய்த அற்புதம், பெரிய அற்புதம் என்ன தெரியுமா, சாத்தானுடைய தலையை சிலுவையில் நசுக்கினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, சாத்தான் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறான். அவனை கடைசியில் தான் அக்னி கடலில் தள்ளுறார், ஏன்னா அவனை கொண்டு சில வேலைகள் செய்யணும் ஆண்டவர். அதனால் கொஞ்சம் அவனுக்கு உயிர் இருக்குது, ஆனால் அவன் பவரை எடுத்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நல்ல கைகளை வைத்து அவன் பவரை எடுத்துட்டார். இன்னும் வீட்டில் எனக்கு பில்லி சுனியாக இருக்குது, இன்னும் எவனோ ஏதோ கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஏதோ என்னமோ பண்ணுது, ஒரு மாய் சத்தம் கேட்குது, ஒரு மாய் பூச்சி வருது, இந்த வேலையை விட்டுரு. வாழ்க்கையில் பவரை எடுத்துட்டார் அவனுக்கு, அதெல்லாம் வரும், அதெல்லாம் நடக்கும், ஒன்றும் கவலைப்படாது. ரெண்டு கை வைத்து நல்ல கைகளை உயர்த்தி மந்திரவாதம் வைக்கிறேன் வைக்கட்டும், அவன் பாட்டு வைக்கட்டும், கர்த்தர் பவரை எடுத்துட்டார், ஒன்றும் தொடாது, உன்கிட்ட பாவம் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் பார்த்துக்க, ரெண்டு கை உயர்த்தி கர்த்தரை தோத்திரம் பண்ண. ஆண்டவரே வாழ்க்கையில் அந்த பவரை எடுத்ததுக்காக தோத்திரம், அவனுடைய பவரை எடுத்துட்டார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே, அவர் மேலே வந்துட்டு கைவேற்ற இயேசுவே சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே, உனக்கு சமாதானத்தை தந்துட்டார் ஆண்டவர், உன்னை பலமான பார்த்தார், அவர் சந்ததியை கண்டார், நீங்களும் நானும் அவர் சிலுவையில் இருக்கும் போதே உங்களை என்னை அவர் பார்த்தாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஹல்லேலூயா. உங்களை என்னை அவர் அன்னைக்கே பார்த்துட்டாரு, எப்படி பார்த்தாரு, பலவான்களா பார்த்தாரு. நீங்க உன்னை பார்த்தா ஒருத்தனை மதிக்க மாட்டான், புல்தடிக்கு பயல்வான் மாதிரி தான் நீ இருக்கிற, ஆனா ஆண்டவர் உன்னை பலவானா கண்டு உன்னை நீதிமான் ஆக்கி சிலுவையில் வெற்றி சேர்ந்தக. ரெண்டு கை வைத்து நல்ல கத்தரை தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கண்களை மூடி எல்லாரும் ஜெபமுன்னு, ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவையில் மறித்த அற்புதம் எத்தனை அற்புதம், உயிரோடு எழும்பின அற்புதம் எவ்வளோ அற்புதம், இதுதான் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து. நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமை உடையவர், ரெண்டு கை நல்லா உயர்த்தி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மறித்தவர் மாத்திரமல்ல, உயிரோடு எழும்பி அற்புதம் செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் அற்புதங்களை நாங்கள் செய்ய காண்போம் ஆண்டவரே. யாராவது இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா, எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா, அவர் செய்த அற்புதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி கை வைத்து உன் இருதயத்தை ஒப்புக்கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.

ஆதரவா எத்தனையோ பேர் கூட இருக்க வேண்டியவங்களை நம்ம விட்டு போயிட்டாங்க. இந்த நபர்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாடப்போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா உங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வை துளிர்த்திடும் காலம்.

உண்மை யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனே சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோயி, அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை, அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரவம், வியாதி, உன் வியாகுலம், உன் வேதனை அவர் அறிகிறார். அவருக்கு தெரியும், சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். அந்த தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடும். பாடலாமா? நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமென். எல்லா நெருக்கமும் மாறுகிற நேரம்

அவமானம் அடைவதில்லை,

வாழ்க்கையில புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிச்சயமாய் அதை விரும்புகிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். ஓ செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவரே, விசாரத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

ஆராதனைக்கு பார்த்துகிறே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம். ஒருவரை ஆராதனைக்கு பார்க்கிற, கன மகிமைக்கு பார்க்கிற, ஸ்தோத்திரத்திற்கு பார்க்கிற, துதிகன மகிமைக்கு பார்க்கிற, எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, ஓ ஹல்லேலூயா, என் நல்லவர், என் மாறாதவர், என் ஆராதனைக்கு பார்க்கிறார், என் கன மகிமைக்குரியவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை பெறப்படுகிறோம். மேலான நாமத்தை, மாசற்ற நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ரகாச்சா நாமா ரிபாலா சந்தோ ரிபா கலாமோ ரியான்சே நாமோ ரிஷேலவ ரிபாதா நாமோ ரியான்சே நாமா. நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா? தேவ நாமத்திற்கு மகிமை பெற பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும். ஆமி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். தடைகள் நிர்மலமாகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். வலி வேதனைகள் மறையட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள், வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். குடும்பத்துக்குள் ஒற்றுமை ஐக்கியம் உண்டாகட்டும். குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது சரீரங்களுக்குள் மகிமை இறங்கட்டும். சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக. ரே கோட்சோ நோ மோ ரிஷே ரியான்சனமா ரிவா கவரா தோரமோ. எஸ், இப்பொழுது தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக. ரபா பா

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: காட்டின் அருகே வாழ்ந்த மனிதன் ஒருவன் மரங்களை வெட்டி வீழ்த்தி பெரிய வாகனங்களில் ஏற்றும் பணியை பார்க்க புறப்பட்டு போனான். அங்கே அவன் சென்று பார்த்தபொழுது பல யானைகள் ஒரு காலை மட்டும் கயிற்றால் கட்டி போடப்பட்டிருப்பதை பார்த்தான். இவ்வளவு பெரிய யானை மிக எளிதாக இந்த கயிறுகளை அறுத்துவிட்டு தங்களுடைய விருப்பம் போல காட்டிற்குள் போகலாமே, ஏன் அவை அப்படி போகவில்லை என்பதை புரிந்து கொள்ள விரும்பினான். அப்பொழுது அந்த யானைகளுக்கு தென்னை மரத்து ஓலைகளை போட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதரிடம் போய் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டான். அதற்கு அவன், இந்த யானைகள் எல்லாம் சிறியதாக இருக்கும் பொழுதே இதே கயிறுகளை கொண்டுதான் கட்டுவோம், அது இள வயதிலேயே கயிறுகளை அறுக்க முயற்சித்த பொழுது அவைகளுக்கு கொஞ்சம் பலம் இருந்ததால் கயிறுகளை அறுக்க முடியாமல் அப்படி சிறுவயதில் இருந்தே பழகிவிட்டபடியால் இப்பொழுது அவைகளை அறுத்துக் கொள்ளக்கூடிய பலன் இவைகளுக்கு இருந்தாலும் கூட அவைகளின் பழைய நினைவுகள் இப்பொழுது அந்த யானைகள் முயற்சி எடுப்பதை தடுத்துவிட்டது. எனவே யானைகள், தாங்கள் பலமான கயிறுகளால் கட்டப்பட்டு இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு இங்கேயே இருக்கிறது என்று கூறினான். ஆம் அன்பர்களே, இதில் மிக முக்கியமான உண்மை அடங்கி இருக்கிறது. நாமும் சில மாதங்களுக்கு முன்பு அல்லது சில வருடங்களுக்கு முன்பு சில குறிப்பிட்ட காரியங்களை முயற்சி செய்த பொழுது அன்று நமக்கு இருந்த ஞானத்தாலும் பலத்தாலும் அந்த முயற்சிகளில் வெற்றி பெற இயலாமல் போனதால் மீண்டும் அந்த முயற்சிகளை நாம் கைவிட்டு விட்டோம். ஆனால் தொடர்ந்து நாம் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது எப்பொழுது நம்மை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது என்பது முக்கியம் அல்ல. எதையும் நாம் கற்று அறிந்து தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்வதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. முதல் முறை நீங்கள் முயற்சி எடுத்த எந்த காரியத்திலாவது தோல்வி கண்டு சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் செய்யப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அடுத்து நமக்கு வரும் சவாலை சந்திக்க ஆயத்தப்படுவோமா?

திருப்பதிகள் அதிகாரம் 17. எபிராயிம் மலை தேசத்தான் ஆகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளி காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளி காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கு என்று நியமித்தேன், இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளி காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். அந்நாட்கள் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த மனுஷன் எங்கே ஆகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எபிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் ஆகிய லேவியன், எங்கே ஆகிலும் போய் தங்க போகிறேன் என்றான். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருப்பாய், நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளி காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனை போல் இருந்தான். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்ட படியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர்.

மறந்துடுவாரோ, ஆமே மறந்துடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ. இந்த உலகத்தில் யார் வெறுத்தாலும் வெறுக்காத ஒரு தெய்வம் அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காய் இரத்த சிந்தன அந்த தெய்வம். மறந்துடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ, ஆமே ஆமே ஆமே உன்

மாட்டார். என்னை மீட்டு கொண்ட அந்த அற்புதமான சாட்சியை கர்த்தர்தாமே உங்களிடத்தில் பகிர்ந்த விரும்புகிறேன். இந்த நாளில் கூட என்னுடைய பெயர் வந்து ராமமூர்த்தி என்கிற ஒரு மனுஷனாக, என்னுடைய தாய் தகப்பனார் அப்பா பேர் வந்து பொன்னிச்சாமி, என்னுடைய தாயார் பேர் வந்து பஞ்சவர்ணம், என்னுடைய பெற்றோர் வந்து தன்னுடைய சோத்திரம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் மண்டல மாணிக்கம்ங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பிறந்த நான் மூணாவது மகனாக சோத்திரம் ராமமூர்த்திங்கிற பெயர் என் பெற்றோர் வைத்தார்கள். எங்கள் வீட்டில் எனக்கு முன்னாடி ரெண்டு அண்ணன்மார் இருக்கிறாங்க. ஒரு அண்ணன் வந்து பெரிய அண்ணன் வந்து முனியசாமி, ரெண்டாவது அண்ணன் பேர் வந்து மீனாட்சி சுந்தரம். எங்களுக்கு அடுத்து சோத்திரம் எனக்கு கீழே ஒரு பையன் நாலாவதாக பிறந்தான், அவன் பேர் நாகராஜ். அவன் 5 வயதிலேயே அவிதமாக ஒரு விதமாக விபத்து மூலமாக சோத்திரம் அம்மை நோய் வந்து அவிதமாக மரித்து போயிட்டான். 5வது நபராக எங்கள் வீட்டில் ஒரே ஒரு தங்கச்சி, அவள் பேர் மாரீஸ்வரி. இப்படியாய் என் பெற்றோருக்கு நாங்கள் பிள்ளைகளாக பிறந்து இந்த பூமியில் இருந்தோம். எங்களுடைய ஃபேமிலி, எங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் ஒரு சராசரி ஒரு பூசாரி குடும்பம் மட்டும் இல்லை, அன்றாட விவசாயத்தை செய்யக்கூடிய அப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க. விவசாயம்தான் முக்கியம், அப்புறம் மற்றும் கூலி வேலையும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. இந்த வேலையை தான் அவங்களுடைய பணியில் செய்து ஆண்டோட கிருபையில் அவங்க இருந்தாங்க. அப்போ போது இயேசு கிறிஸ்துவை அறியலை, உலகப்புறமாக நாங்கள் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் நாங்கள் பின்பற்றி வந்த அந்த நாட்களில் என் பெற்றோர்கள், என் தாய் தகப்பனார் பின்பற்றி வந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கிக்கிட்டு அவைகளுக்கு பூஜை செய்து கொண்டும் அவைகளுக்கு பணிவிடை செய்து கொண்டும் அப்படியாக தான் இருந்தோம். எங்கள் தாத்தா அப்படிலாம் இருந்தாங்க. அதே போல் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. பாம்பு கடிச்சா, தேள் கடிச்சா, இப்படிப்பட்ட கடிச்சிருமோன்னு அவங்க உடனே எங்கள் தாத்தா பேரை சொன்ன உடனே அந்த விஷமெல்லாம் அப்படியே, அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பூச்சி விஷப்பூச்சி கடிச்சிடும், தேளோ ஏதோ கடிச்சிடும், நெட்வேகலையும் கடிச்சிடும். உடனே எங்கள் தாத்தா பேர் சொன்னோடனே அந்த விஷம் வந்து அப்படியே நிற்கும். எங்கள் தாத்தா வீட்டு அங்கே அந்த வேலை செஞ்ச கூலி வேலை செஞ்சுருக்கும் போது அங்கே சொல்லிடுவாங்க, அது வர்றதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அவ்வளோ வரைக்கும் அந்த விஷம் எதுவும் செய்யாமல் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே தாத்தா வீட்டுக்கு தாத்தா கிட்ட பார்த்த உடனே அவர் மந்திரிப்பார், வேப்பங்குலை எடுத்து மந்திரிச்சு மந்திரிச்சோடனே உடனே அந்த விஷம் ஆட்டோமேட்டிக்காக இறங்கி நல்லா சரியாயிரும். இப்படிப்பட்டது அப்போ எங்கள் தாத்தா வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க, அநேக மக்கள் வந்து வருவாங்க, அநேக யாதிகளுக்கு மந்திரிப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்கள் தாத்தா இருந்தாங்க. இப்படியாப்பட்ட நிலையில் தான் எங்கள் தாத்தா. அதே போல் எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பா வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தனால எங்கள் விவசாயம் அப்படி சில வேலைகள் அப்படி படிக்கிறதுனால அந்த அதிலே இருந்தாங்க. நாங்கள் அவங்க எங்கள் அப்பாவுக்கு பேரனார் நாங்கள் இருந்தனால எங்கள் தாத்தா வந்து நான் எங்கள் அவருக்கு பின்னாடியே நாங்கள் இருப்போம். நாங்கள் அவருக்கு பின்னா அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கும்போது அந்த அந்த தாத்தா திரின்னு மறிச்சிட்டாரு. மறித்த பிறகு அதை வந்து அந்த அருள்வாக்கம் சொல்லுவாங்க, அதை வந்து எங்கள் கையில் அந்த நீ தான் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. அதை நான் சின்னப்பிள்ளையாக இருக்கும்போதே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாங்கிக்கிட்டோம். அது என்ன ஆச்சுன்னா, கடைசியில் நாங்கள் அதை அப்படியே வாங்கிட்டு விட்டாச்சு. நாங்கள் எப்பயும் போல் வழக்கமாக இருந்துட்டோம். நாங்கள் வாட்ட படிப்போம் ஸ்கூலுக்கு போகிறதுனால, ஸ்கூலுக்கு போகிற சூழ்நிலை. அப்போ ஸ்கூலில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் ஊர்லேயே, எங்கள் சொந்த ஊர்லேயே மண்டலமணிக்குங்கிற ஊரத்தில் 10th வரைக்கும் இருக்குது. 10th ஆண்டு கருவியில் 10th முடித்த பிறகு, அது பிறகு கமுதிங்கிற ஊரில் அங்கே மேற்கொண்டு மேல் படிப்பு 12th வரைக்கும் அங்கே படிக்க ஆண்டு தேசிய மடி செஞ்சார். அங்கே படித்தோம். அது பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க அப்படி இருப்போது தான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிற நிலையில தான் அந்த லீவ் டயத்தில் சென்னைக்கு வரணும்னு ஒரு ஆசை. அப்போ எங்களுடைய பெற்றோர் வந்து என்னை வந்து சென்னைக்கு விடுமுறை நாட்கள் அந்த நாட்கள் வந்து அந்த ஸ்கூல் 12th அந்த எக்ஸாம் டயத்தில் லீவ் முடிஞ்ச டயத்தில் அவருக்கு வரும்போது நான் இங்கே வரேன். சென்னைக்கு என்னை அப்பா வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஏற்கனவே எனக்கு இந்த ஊரில் இருக்கும்போது, இப்போ இந்த ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு கடவுள் பற்றி இருந்தது, தெய்வ பற்றி இருந்தது, தெய்வத்து மேலே ரொம்ப நாற்றம் இருந்தது. அப்போ அந்த ஊரில் இருக்கும்போது எல்லா தெய்வத்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னானா எங்கள் தாத்தா போல் நானும் அந்த தெய்வ அப்பா தாத்தா இறந்து போயிட்டாரோ அதை போட்டு நான் அந்த கோயிலுக்கு போய் எல்லா விதமான பூசைக்குரிய காரியங்களை செய்துட்டு எல்லா வெள்ளியும் செவ்வாய்க்கிழமையும் அப்படி ஒரு காரியத்தை நான் தொடர்ந்து வாரம் செஞ்சுட்டு வருவேன். இப்படியாப்பட்ட சூழ்நிலை அப்படி இருப்போது நான் சென்னைக்கு வரணும், சம்பாதிக்கணும்,
தானும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்குள்ளே வந்தது. ஏற்கனவே எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் ரெண்டு அண்ணன் வந்து சென்னையில் இருக்கிறாங்க. இப்படி அப்படி சொல்லுங்க, சென்னையில் பெரிய அண்ணன் நம்ம டைரக்டர் இப்போ கதை ஆசிரியர் வைரமுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் சின்ன அண்ணன் வந்து சின்ன அண்ணன் வந்து ஒரு இடத்துல வேறு இடத்துல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே ஒரு மைண்டு வந்தது. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்து இருக்கும்போது நான் இங்கே வந்த உடனே என்ன பண்ணாங்க, எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து என்னை சந்தித்தார். அன்றைக்கி என்னை சந்தித்த உடனே அவர் என்ன பண்ணார், அவர் சினிமா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால அவர் என்னை சினிமா கம்பெனிக்கு அவரும் என்னை கூட்டி போயிட்டார். உடனே கூட்டி போய் அன்றைக்கி வந்தோமோ அன்றைக்கே சென்னை வந்தோடனே என்னை கூட்டி போயிட்டாங்க. அப்போ அது பிறகு எனக்கு அங்கே பார்த்தோன்னே சென்னையில் அந்த ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படமாக வந்து என்ன படம்னா சோத்ரம், அர்ஜுன் சார் நடித்த படம், கருணா அப்படிங்கிற ஒரு படம். அவர் டவுல் ஆக்ஷன் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் வந்து அதான் ஃபஸ்ட்டு படம். அது போரூர் அந்த ஆசிரமத்தில், முதியோர் ஆசிரமத்தில் அந்த ஷூட்டிங் நடந்தது. ஃபஸ்ட்டு ஷூட்டிங் நான் தான் ஃபஸ்ட்டு நான் போயிருக்கிறேன். சென்னைக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறேன். அப்போ அந்த ஷூட்டிங்கில் போனால் அங்கே சில காரியங்கள் எனக்கு என்ன பிடிச்சி போச்சுன்னா, எனக்கு அப்போயே பணம் சம்பளம் அதிகமான சம்பளத்தை பணத்தை அதிகமாக பார்த்துட்டேன். பார்த்தோடனே எனக்கு வேறு மைண்ட் எனக்கு வரலை. மேற்கொண்டு படிக்கிறக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல் பணத்து மேலேயே எண்ணங்களை வந்து நான் மறுபடியும் அதிலேயே ஷூட்டிங்லேயே நான் அந்த ஃபீல்டிலே இருந்துகிட்டே இருந்தேன். அப்போ குறிப்பிட்ட நாட்கள் போனோன்னே குறிப்பிட்ட நாட்கள் ஆகிடுச்சு, குறிப்பிட்ட வருஷங்கள் கடந்து போச்சு. அது பிறகு என்னுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த பெப்சி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக்கு சினிமா கம்பெனியில். அப்போ நான் இந்த இது எப்படி நடந்ததுன்னா 1993 சென்னைக்கு வரேன். 1993 சென்னைக்கு வரேன். 93 வந்தோன்னா ஃபுல்லாக நல்லா சினிமா கம்பெனியில் தெரியுமே, நல்லா பணம், நல்லா ஒரு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. நான் சம்பாரித்து அண்ணன் கூட நான் அண்ணன் பேச்சலாக இருக்கிறாங்க, அண்ணன் கூட நான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நான் இருக்கிறேன். சம்பாதித்து அப்படியே அண்ணன்ட்டே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அண்ணன் அப்படியே அவங்களும் அதை மேற்கொண்டு படிக்கக்கூடிய எண்ணங்கள் அவங்களும் சொல்லலை, நானும் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரலை. மறுபடியும் காலேஜ் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களோ அந்த ஒரு காரியங்கள்ட்ட இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை, தங்கச்சி வந்து படிச்சுருந்தா, தங்கச்சிக்கு படிக்கிறதுக்காச்சு தங்கச்சி படிக்கட்டும் அப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு அப்போம்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது அதில் நம்ம வெளியே டுடேயில் எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள். ஏன்னா அதுக்கு தான் ஏற்கனவே நான் ட்ரை பண்ணேன் கமிதியில். அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் நான் அந்த டயத்தில் சென்னைக்கு வந்துட்டேன்னா, அப்போ இந்த சூழ்நிலை இங்கே அம்பத்தூரில் அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் நான் பிஏ தமிழில் படிக்கிறதுக்காக அங்கே அப்ளை பண்ணி அதுக்கான எல்லாம் பண்ணி அதுக்கான அதுக்கும் நான் பணம் இருந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அதுலேயும் நான் டியூஷன் அட்டன் பண்ணி நான் அதையும் ஆண்டவர் அதை படிக்க பிஏ படிக்க உதவி செஞ்சார். சினிமா பீல்டில் வந்து என்ன அப்படின்னா, சினிமா நிலையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்கும். ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மழை வரும், இடி இடிக்கும், மின்னல் வரும், பயங்கரமாக இருக்கும். அந்த செட்டிங் அந்த வேலையை நான் படிக்கிறேங்க. ஆமாம், அங்கே சாலி கிராமத்தில் பரணி, நீங்கள் பரணி ஹாஸ்பிட்டல்னு இருக்குது ஆர்கார் ரோட்டில், பக்கத்தில் மன்னார் மஞ்சு ரெயின் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிருந்தேன். ஆர்கார் ரோட்டில் மஞ்சு ரெயின் எஃபெக்ட், பரணி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஓட்டுனாப்பில். ஆமாம், அப்படிப்பட்டதில் அந்த இதில் ரெயினப்பேட்டில் ஒர்க் பண்ணேன். ரெயினப்பேட்டு சொல்லுவாங்க, அதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். மழை பெய்யும், இதெல்லாம் நாங்கள் தான் செட் பண்ணுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்குவோம். நிறைய படங்கள், ஒரு நாளைக்கு நிறைய படங்கள், நிறைய ஷூட்டிங்கில் அட்டன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுன்னு கருணாங்கிற படம், கடைசியில் லாஸ்ட் படம்னு சொன்னோம்னா நம்ம சிலம்பரசன் நடித்த படம் சிலம்பு ஆட்டம் அப்படின்னு ஒரு படம் இருந்தது, வந்தது அந்த அந்த படத்துக்கு லாஸ்ட் பண்ணோம். அதே டயத்தில் நம்ம விஜயகுமாருடைய பையன் வந்து அவங்க மாமனார் பண்ணார் பழனின்னு ஒரு படம் பண்ணார், அதுதான் கடைசி படம். அது வரைக்கும் இடையில எல்லா படத்தையும் ரஜினிகாந்த் சார் இருந்து எல்லாருடைய படத்தையும் நாங்கள் ஆன் பண்ணினோம். அப்போ அதில் நல்லா ஒரு காரியம் இருந்தது. இப்படிப்பட்ட தான் இதுதான் சினிமாவுடைய எல்லா எண்ணம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கப்படி இருப்போது தான் ஊரில் என்னுடைய அம்மாவும் வந்து, அப்பா நீ வா படிப்பு இப்படி இருக்கு சம்பாரித்து ஒரு பக்கம் இருந்தாலும் நீ ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஊருக்கு நான் போயிருந்தேன். ஏன்னா சின்ன பிள்ளையில் நீ வந்து அம்மா போட்டிருந்த தம்பி இறந்துட்டாங்களவா, அப்போது நீ தான் இறந்துருக்கணும், நீ தான் செத்து போயிருக்கணும். ஆனால் தம்பி செத்துட்டான், அவன் நல்லா இருந்து செத்து போயிட்டான், ஆனால் நீ தான் சாகிற மாதிரி இருந்த. ஆனால் அப்போம்போது சாத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, குருசாமி கோயில் பக்கத்தில்,
அதுக்கு உனக்கு தீ செட்டி எடுக்கணும், நெருப்பு செட்டி எடுக்கணும், கையில் ஏந்துவாங்க. அதுக்கு நீ அந்த நேர்த்து கடன் இருக்குது, அதை செலுத்து முடி, நீ வரணுப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாங்க. அப்போ லெட்டர் தான் கடிதம் எழுதுவாங்க, கடிதம் சொல்லுவோம், அந்த கடிதத்தை எழுதி எனக்கு அனுப்பினாங்க. அப்போ அப்போம்போது அந்த சூழ்நிலை மத்தியில் தான் நான் அப்போம்போது தமிழ் மாதத்துக்கு ஆடி மாதம், ஆடி அந்த வெள்ளிக்கிழமை அந்த காரியம் செலுத்துன்னு சொல்லி இத்தனை நாட்கள் விரதம் இருந்தோம், 21 நாள் விரதம் இருந்து அதை செய்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ நானும் தனித்து அப்போ வாலிப வயசு, அப்போ அந்த நாட்களில் போயிருக்கிற சூழ்நிலை மத்தியில் தான் நான் அந்த விரதம் இருக்கிறேன். நெருப்பு சுட்டு கையில் ஏந்தணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பயம், ஒரு அச்சம். எங்கள் தாத்தா பூஜை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், எல்லாம் அதெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டோம். தெய்வத்தை பற்றி எனக்கு தெரியாது, சோத்திரம், அது எப்படி நெருப்பை தூக்குறது எனக்கு ஒரு ஐயம். அந்த 21 நாள் பூஜை இருக்கிறேன், அப்பா நெருப்பு செட்டி தூக்கணும், நீ உண்மையாக பயபக்தியாக இருக்கணும், கடவுள் பக்தியாக இருக்க சொல்லி எங்கள் அம்மா அப்பா அங்கே எல்லாம் பயபக்தியாக இருக்க சொல்லுவாங்க. காலையிலலாம் இந்து முறைப்படி விரதம் இருந்தோம், விரதம் சொல்லுவோம், அதை விரதம் இருந்து இப்படிப்பட்ட பூஜை செய்து 21 நாள் எல்லோரும் நாங்கள் அந்த இருக்குங்குடி கோயிலுக்கு அர்ஜுன நதியும் வைப்பாறும் இணையக்கூடிய சாத்தூரில் இருக்கக்கூடிய இருக்குங்குடி மாரியம்மன் கோயிலில் போய் தீச்செட்டி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறோம். அங்கே இருக்கிற அந்த ரெண்டு ஆற்று இணையக்கூடிய இடத்துல அந்த ஆற்றுல நெருப்பு செட்டியை வளர்க்குறாங்க. வளர்த்து அந்த நெருப்புக்குள்ளே அந்த சட்டிக்குள்ளே நெருப்பை போட்டு இது தூக்கும்படி என்ன சொல்கிறாங்க, நெருப்பு எரியுது, சோத்திரம், என் கையில் வெறுமையாக தூக்கணும், சோத்திரம். எனக்கு என்னடா இப்படி பண்ணுறாங்களே நான் அப்படின்னு சொல்லி, அப்போ நிலப்பா நீ உடனே சாமி கடவுளை கூப்பிடு, நீ வணங்குற அந்த தெய்வத்தை அம்மா அம்மாவை கூப்பிடு, அம்மாவை கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன இது வரைக்கும் ஒன்றும் பயன் எனக்கு ஒரு ஐயோ, ஐயோ கை எப்படி அவ்வளோ இங்கிருந்து அவ்வளோ தூரம் நான் எப்படி கொண்டு போகிறது கையில். அப்போ கையிலலாம் வேப்பிலையை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு என்னமோ பண்ணுறாங்க, அதுவே அருள் வரும், அருள் வந்து வாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு வெயிட் பண்ணால் எந்த அருளும் எனக்கு வரலை. அருள்னால் அந்த தெய்வம் வரணுமா நமக்குள்ளே, அப்போ எனக்கு வரலை. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ அப்போ உடனே எங்கள் பெற்றோர்கள்லாம் உடனே காலில் விழுந்து எங்களுக்கு குற்றம் இருந்தால் மன்னிச்சிருக்க சொல்லி அதெல்லாம் கேட்குறாங்க. நீயும் வணங்கி குற்றம் இருந்தால் மன்னிப்பேன் சொல்லி என்னை கேட்க சொல்லி என்னை அந்த தீச்செட்டி கொடுக்குற பூசாரி வந்து எங்கள் பெரியப்பா தான் பொன்னிச்சாமி, அவர் வந்து அதை நெருப்பு செட்டியை கொடுக்குற சூத்திரம். எங்கள் அப்பா பேரும் பொன்னிச்சாமி, எங்கள் பெரியப்பா பேரும் பொன்னிச்சாமி, அவர் கொடுக்குற எப்போ அது தெய்வத்தை நினச்சிக்கோப்பா, நினச்சிட்டு கூப்பிடுன்னு சொல்லி அப்போ கண்ணை மூடிட்டு கூப்பிடுன்னா ஒரு காரியம் நடந்தது. நான் இப்போ கூட அதை நினச்சா எனக்கு சோத்திரம் உடம்பு சிலுக்குது. அது வித்தியாசமான ஒரு ஸ்பிரிட், அது ஆற்று, அது ஆறு, வெயில் உச்சி வெயில், பயங்கரமான வெயிலுங்க. அந்த வெயிலில் ஒரு இருள், ஒரு இருள் அப்படியே என்னை நிழலிட்டது. நிழலிட்டோன்னே என் அறியாமலே என் நாவு நல்லா இருக்கிற நாவு, நான் பயந்துகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு எப்படி தூக்கணும்னு சொல்லி, அந்த நாவு அப்படியே வெளியே வந்தது சோத்திரம். வெளியே வந்துட்டு பயங்கரமாக வித்தியாசமான அது தோற்றங்களை வைத்து நான் பார்க்குறேன், எனக்கு நல்லா தெரியுது, ஒரு இருள் வந்து என்னை அப்படியே நிழலிடுது. உடனே எனக்குள்ளே என்னுடைய சரீரம் ஆக்டிவ் எல்லாமே மாறி போச்சு. நான் பார்க்குறேன் நான் செயல்படலை, அது என்னை செயல்படுத்துது. அது உடனே நெருப்பை கேட்குது, அது சட்டியை வாங்குது, அது கையில் எடுத்துகிட்டு பயங்கரமாக நான் போகிறேன். அதை நான் பார்க்குறேன், என் ஆத்மாவில் அதை பார்க்குறேன். இன்றைக்கி இது எனக்கு ஆத்மான்னு சொல்கிறேன், அன்றைக்கி அது தெரியல அந்தளவுக்கு எனக்கு, அந்த அன்னைக்கு அந்த நாணம் தெரியல. அப்போ உடனே அதை வாங்கும் போது அந்த இருள் என்னை சூழ்ந்து கொள்ளுது, அப்படியே அந்த இருள் என்னை நிழலிட்டு நான் அப்படியே உணர்கிறேன். உடனே அதை வாங்கி போகிறேன். பயங்கரமாக அந்த ஆட்டம் பாட்டம் பயங்கரமான ஒரு காரியமாக கொண்டு போய், அது பயங்கரமான காரியமாக அந்த இடத்துல நான் பயந்துக்கிட்டு இருந்தவன் எவ்வளோ நேரமாக அங்கே போய் அந்த காரியம்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ முடிச்சுட்டு அந்த நேர்ப்புலாம் அந்த எங்கள் பெற்றோர் சொல்லப்பட்ட அந்த நேர்த்து கடனை செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் சென்னைக்கு நான் வந்துடுறேன். சோத்திரம் சென்னைக்கு வந்திருக்க அப்படிங்கிற போது சென்னையில் நான் இருந்த இடம் இன்னமும் அந்த இடம் இருக்குது, எம்எம்டிஏ காலனி வல்லவன் ஹோட்டல் பக்கத்தில், வல்லவன் ஹோட்டல் பக்கத்தில் செல்வம் ஸ்டோர்னு ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது, அது பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். செல்வம், ஆமாம், அந்த எனக்கு அட்ரஸ் தெரியல, அந்த அட்ரஸில் இருக்கோம் நாங்கள். அப்போ ஃபஸ்ட்டு விநாயக நகர் விநாயகபுரம் ஏதோ அந்த விநாயக சோத்திரம் அந்த தெருவில் அந்த வல்லவன் ஹோட்டலு, இப்போ புது ஹோட்டல் இந்த பக்கமும் இருக்குது, மெயின் ரோட் 100 அடி ரோட்லேயும் வல்லவன் ஹோட்டல் இருக்குது, இங்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகிற ரோட்லேயும் வல்லவன் ஹோட்டல் இருக்கும், அந்த பக்கத்தில் இருக்குது. இது நடந்தது அப்போ அந்த எனக்கு இப்போ கரெக்டான அந்த
விநாயகபுரம் விநாயகபுரமாக ஏதோ அந்த தெரு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் மறுபடியும் வந்து நான் இங்கே வந்து அண்ணன் கூட இருக்கிறேன். இருக்க அப்படி இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு காரியம், அதுக்குள்ளே ஒரு பக்கத்தில் அப்படியே அந்த பக்கமான ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கும், இஎஸ்ஐ சர்ச்சு, குளோரிங் சர்ச்சுன்னு ஒரு சர்ச்சு இருக்குது அந்த பக்கம், அதே எம்எம்டியில் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட் தான் நாங்கள் மேலே குடித்தனம் இருக்கிறோம். என்ன நடக்குதுன்னா, எனக்குள்ளே நான் அந்த சொன்ன செலுத்தி வந்துட்டேன், நேற்று கடை செலுத்தி வந்தாச்சு. அந்த ஊரில் அந்த அந்த ஆற்றுல நடந்த சம்பவம், அந்த ஸ்பிரிட் என்ன, அந்த அந்த கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த ஆவி, அந்த தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து எனக்குள்ளே பேசுது. என்ன பேசுனா, உன்னை மூணு நாள் தான் இங்கே வச்சுருப்பேன், நீ வந்துட்ட, மறுபடியும் நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மூணு நாள் தான் வச்சுட்டு மூணு நாள் கழிச்சு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே இங்கே வந்து எனக்கு இந்த பெப்சியில் ப்ராப்ளமாக வேலை இல்லை, ஷூட்டிங் இல்லை. ஆமாம், ஷூட்டிங் இல்லை, பாரிராஜாவுடைய அந்த நாக்கில் அந்த யூனிட் பிரச்சனையினால் ஸ்ட்ரைக், இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து சினிமா லைனு சினிமாவில் வேலையும் இல்லை. இந்த டயத்தில் அண்ணனுக்கு நான் சமைச்சிக்கிட்டு அப்படி இருக்கிறேன். இந்த டயத்தில் இருக்கப்படுகிற போது இது சொல்லுது, நான் உன்னைய கூட்டிகிட்டு போயிடுவேன், நீ மூணே மூணு நாள் தான். அப்போ நான் என் தெய்வ பற்றி இருக்குது எனக்கு, கடவுளை பற்றி இல்லை நம்பிட்டேன், அதை பட்டு அப்படிப்பட்ட சம்பவம் பட்டு ரொம்ப நம்பிட்டேன். அப்புறம் நம்பிக்கை, ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அப்போ உடனே அது என்ன பண்ணுது, நான் மூணு நாள் தான் உன்னை வச்சுருப்பேன், மூணு நாள். அப்போ மூணு நாள் எப்படின்னா, பக்கத்தில் அதே எம்எம்டியில் எம்எம்டி மார்க்கெட் இருக்குது, நான் வாரம் வாரம் போவேங்க, செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் எப்பயும் போகிற பழக்கம் உண்டு. அப்போ அந்த நாள் என்ன பண்ணுறேன், அப்போ நான் சைக்கிள் வச்சுருந்தேன், சைக்கிளை மிதிச்சுட்டு சாதாரணமாக லுங்கி லுங்கி தான் கட்டியிருக்கேன், பேண்ட் கூட போடல. அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் போயிருக்கிறேன். அந்த எம்எம்டி மார்க்கெட்டு வீதியில் விக்கிரவ கோயில் இருக்குது, சோத்திரம் இன்னும் இருக்குது, அதில் போய் நான் முன்னே அதை வணங்கிட்டு பழக்கம் போல் எப்பயும் போல் வணங்கிட்டு இருக்கும்போது எனக்கு அது பிறகு உள்ளே போயிட்டு அந்த பூசாரியெல்லாம் பார்த்து நானும் பார்த்துச்சோம் பண்ணிட்டு, சாரி அந்த பூஜைலாம் பண்ணிவிட்டு நானும் ரிட்டர்ன் வரும்போது எனக்கு சுயமே இல்லை. வீட்டில் போய் சமைக்கணும், பிரதருக்கு சமைக்கலை, சைக்கிள் அன்னைக்கு நான் சைக்கிளை அண்ணன்ட்டே விட்டு வந்த சைக்கிள் எடுத்தப்ப நடந்தே வந்திருக்கேன் வீட்டிலேருந்து, அன்னைக்கு சைக்கிள் எடுத்து வரல, நான் நடந்தே வந்திருக்கிறேன். விட்டுட்டு அப்படியே நான் என்ன பண்ணுக்கிறேன், அந்த கோயில் வாசலேருந்து அப்படியே சுய புத்தி இல்லாமே உடுத்தின லுங்கியோடு உடுத்தின ஒரு சட்டையோடு கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒரு வாரம் தானே ஆகுது, தலையில் மொட்டை அடிச்சிக்கனால தலையில் குள்ளா கேப் மாட்டி இருக்கிறேன், இதோட கையில் ஒரு வாட்சி, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பாக்கெட்டில் பணம் எவ்வளோ, நூறுரூவாய்க்குள்ளேயே எவ்வளோ இதை பணம் இருக்குது, ரூபா இருக்குது, அவ்வளோதான். இதோடு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே சுய புத்தி இல்லாமல் சுய அறிவு இல்லாமல் நான் வாட்டி நடந்து போயிட்டு இருக்கிறேன், ரோட்டில் போகல, வீட்டுக்கு போகல, அப்படியே நடந்து போனால் எங்கே போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூன் நூறுடி ரோடு, அந்த நூறுடி ரோட்டில் அப்படியே போனோன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலில் விக்கிரகத்தை போய் அங்கே நமஸ்கரிக்கிறேன், வணங்குறேன், அங்கே வணங்கிட்டு அது பிறகு நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் இருந்துட்டு அங்கேயும் தீவாரணம் பார்த்துட்டு அப்படியே அதே நூறுடி ரோட்டில் போயிட்டே இருக்கேன், நடந்து போயிட்டே இருக்கிறேன், அப்படியே நடந்து அன்னைக்கு நடந்து வரேன், நடந்து போயிட்டே இருக்கிறேன். செங்கல்பட்டுலாம் தாண்டியாச்சு, மேல்மருத்தூர் அங்கே உள்ள விக்கிரக கோயிலுக்கு போயிட்டேன். அதன் பிறகு அந்த நாள் இரவு இரவு சாயங்காலம் ஆப்போது இரவில், அப்போ சாயங்காலம் இல்லை, அப்படியே அதை தாண்டி போய்கிட்டே இருக்கேன் மறுபடியும் அந்த மேல்முருகத்தை தாண்டி தாண்டினோடனே அன்றைக்கி இரவு வேலை, அப்படியே லெஃப்ட் போனால் மதுரானந்தம், மதுரானந்தம் போயிட்டேன், மதுரானந்தம் போனால் அங்கிட்ட தாண்டி போனால் நடுபழனி ஆண்டவர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, விக்கிரக கோயில் இருக்குது மலையில், அந்த மலையில் முதல் நாள் இரவு தங்கிடுறேன். அங்கே தங்கிட்டு அங்கே உள்ள அந்த விக்கிரக காரியத்தெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இப்படியாக ரிட்டர்ன் வந்து ரெண்டாவது நாள் இரவு சமயபுரம் அப்படின்னு ஒரு திருச்சி பகுதியில் இருக்குது, அங்கே ஒரு கீரம், அங்கே ஒரு இடத்துல நான் ரெண்டாவது நாள் தங்குறேன். அப்படியே நடந்து அப்படி இருக்கப்படுகிற போது நடந்த சம்பவம், கையில் என்ன பணம் கிடையாது, அது வரைக்கும் நடந்து வந்துட்டேன் சோத்திரம், அப்புறம் கையில் என்ன பணம் எதுவுமே கிடையாது, நடந்து தான் போயிட்டுருக்கேன் இவ்வளோ வரைக்கும். அப்போ சமயபுரத்துலேருந்து அப்படி தாண்டவுடனே திருச்சி தாண்டவுடனே ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துறேன், மதுரை பஸ்ஸில், மதுரை போய் போகிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறேன். ஆமாம், அது அருப்புக்கோட்டை வரைக்கும் அந்த பஸ்ஸு போதும், அருப்புக்கோட்டைன்னு ஒரு விருது பக்கத்தில் அருப்புக்கோட்டை இருக்குது, அந்த அருப்புக்கோட்டை பஸ்ஸில் வரைக்கும் போகிறதுக்கு நான் மதுரை பஸ்ஸில் ஏறிடுறேன். அப்போ எங்கே எந்த பஸ்ஸு போனால் அந்த பஸ்ஸு போது மதுரை வரைக்கும் தான்ப்பா போக சொல்கிறாங்க. ஆனால் பாக்கெட்டில் அவர் கேட்குற டிக்கெட் எடுக்கிறதுக்கு பணம் என்கிட்ட கிடையாது,
நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன், என்ன பணம் இல்லை. அப்போ உடனே எனக்குள்ளே அந்த கையில் இருக்கிற வாட்சியை நான் கண்ட்ரேட்டை கொடுக்குறேன், என்கிட்ட பணம் இல்லை, இதுதான் இருக்கு நீ வச்சுக்கோ அப்படிங்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, கண்ட்ரேட்டர், பணம் இல்லைன்னா நான் வாட்சி வாங்க மாட்டேன், நீ இறங்கிரு, இறங்குன்னு சொல்லியிருக்கிறோம் பஸ் போயிட்டு, நான் இறங்குறேன்னு சொன்னேன், ஆனால் பஸ் போயிட்டு அவர் இறக்கி விடலை. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணார், வாட்சியை வாங்கி வச்சுக்கிட்டார், வாட்சியை வாங்கி வச்சுக்கிட்டு பஸ்ஸில் வந்து போகிறேன். அப்போ அவர் கேட்டார், நீ எங்கே போகணும், எந்த ஊருக்கு போகணும் நீ அப்படின்னு கேட்டார். அப்போ நான் இந்த மாதிரி ஊருக்கு போகணும் சொன்னேன், மதுரைக்கு போகணும். அப்போ மதுரை வரைக்கும் நீ வா, அப்புறம் மதுரை கழிச்சு வேறு எந்த ஊருக்கு போகிறேன்னு கேட்டால் நான் இந்த மாதிரி அருப்போட்டை போகணுன்னு. அவர் என்ன பண்ணார், அருப்போட்டைக்கு அவர் வாட்சியை வாங்கின மனுஷன் அங்கே உள்ள கண்டக்டர் என்ன பண்ணார், கண்டக்டர்கிட்ட இவர் அருப்போட்டை வரைக்கும் இறக்கி விட்டு சொல்லி அந்த இன்னொரு பஸ்ஸில் கார்கிட்ட சொல்லி ஏற்றி அருப்போட்டை வரைக்கும் ஏற்றி விட்டுட்டார். அதன் பிறகு நான் அருப்போட்டையில் இருக்கிறேன் இறங்கிட்டேன். அது பிறகு அறுபோடு இருந்த கண்டக்டர், அந்த கொண்டு வந்த கண்டக்டர் என்னம்னாரு, நிற்கிறேன் இருக்குங்குடி கோயில் பஸ் எஸ்ஆஜி நிற்க இருக்க இருக்குது, அங்கே ஒரு விக்கிரக கோயில் இருக்குது, அந்த ஊருக்கு போகக்கூடிய பஸ்ஸு இருக்குங்குடி அப்படின்னு அந்த பஸ்ஸில் போய் நான் ஏறி உட்காரணும். அதுக்கு முன்னாடி அப்போ இந்த லாட்டு சீட்டெலாம் பஸ் ஸ்டாண்டில் போட்டு விற்பாங்க, அந்த என்ன சொல்ல என்ன லாட்டு சீட்டு சுரண்டுவாங்க, உடனே பணம் வர மாதிரி உடனே மணி அந்த அப்படி சுரண்டுவாங்க. அப்போ அதில் அந்த அந்த இடத்துல போய் நிற்கிறேன், நின்ற உடனே அங்கே ஒரு மனுஷன் அதை சுரண்டிக்கிட்டே இருக்கிறான். நான் போய் நின்று அந்த இடத்துல கேட்டேன், எனக்கு பஸ்ஸுக்கு போகணும், பணம் கொடு அப்படின்னு அந்த சுரண்டுற மனுஷன்ட்ட பணம் கேட்டேன். அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் வெயிட் பண்ண நான் நிற்கிறேன், அவன் கேட்குறேன். அப்போ நான் கேட்கும் போது அவன் சுரண்டது போகிறோம், அவனுக்கு அவன் சுரண்டது போகிறோம், அவனுக்கு பணம் விழுந்துருது, விழுந்துக்கிட்டே இருக்குது, விழுந்துக்கிட்டே இருக்குது. அவன் என்ன பண்ணா, விழுந்தவனே அந்த பணத்தை நீ எங்கே போகணும், இந்த பஸ்ஸு போகணும், அப்போ எவ்வளோ கேட்டுட்டு அந்த ஏதோ ஒரு பணத்தை கொடுத்தான். அப்படியே நான் அந்த பஸ்ஸில் ஏறி நான் இருக்குங்குடிக்கு வந்துட்டேன். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வந்து கோயிலில் இருக்குங்குடி கோயிலில் வந்து உள்ளே போகிறேன். உள்ளே போனால் அங்கே பூசாரியை சந்திக்கிறேன். அப்போ அந்த பூசாரியை சந்தித்த பிறகு அந்த பூசாரி வந்துட்டு அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அந்த விக்கிரக அந்த ஸ்பிரிட் வந்து அது சொல்லுது, அநேக காரியத்தை சொல்லணே. மேற்கொண்டு அந்த பூசாரி வந்து 10 நாள் இந்த இடத்துல நீ இருக்கணும்னு சொல்லணே, 10 நாள் என்னை கோயில் மூலஸ்தானத்தில் தங்கியிருக்கிறேன், கோயில் மூலஸ்தானத்தில் தங்கியிருக்கிறேன், 10 நாள் இங்கே தான் இருக்கிறேன், 10 நாளும். அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலை, 3 நாள் இப்படி காணாமல் ஆகிப்போயிட்டேன், மேற்கொண்டு 10 நாள், மொத்தம் 13 நாட்கள் என் பெற்றோருக்கு தெரியல, என் உடம்பு அந்த சகோதரருக்கு யாரும் தெரியாது, எல்லாரும் தேடுறாங்க. இதுதான் என்னுடைய சூழ்நிலை, அன்னைக்கு நடந்த சம்பவங்கள். இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்க அப்படிங்கிறபோது எங்கள் ஊரில் மண்டல மாணிக்கத்திலிருந்து ஒரு என்னுடைய எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் மாயழகு அப்படின்னு ஒரு பூசாரி, ஒரு கோடாங்கி அடிக்கிறவர், கோடாங்கிக்கார் சோத்திர மாயழகு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணார், என்னை கோயிலுடைய வாசலினை பார்த்துட்டார். அவர் என்னையும் பார்த்துட்டு, இன்ன மாதிரி உடைய மகனாச்சேன், இது வரைக்கும் 10-15 நாளாக உனைய காட சொல்லி உங்கள் அம்மா அப்பா சாப்பிடாமல் கூட கிடக்கிறாங்கப்பா, நீ எங்கேயோ போயிட்டியோ ஏது போயிட்டேன்னு சொல்லி காணாமல் தேடுறாங்க, காணணும்னு சொல்லி கேடுறாங்க அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து வா அப்படின்னு சொல்லி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நான் அவரை பார்த்தோன்னே நமக்கு நம்ம ஊருக்காரு நம்ம தெரிஞ்சவருன்னு சொல்கிறேன், நான் எனக்கு தெரியுது, ஆனால் நான் இந்த தெய்வம்ங்கிட்டு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தில் அரஸ்டாடி அடிமையாக நான் சுயமாக பேச முடியாத, சுயமாக எதையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் அவைகளுக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் அவரை பார்த்த உடனே என்னை பேசின உடனே என்னை அறியாமலே கண் கலங்கினேன். இப்படியாப்பட்ட சூழ்நிலை பார்த்தோன்னே சரி தம்பிக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண, உடனே எங்கள் ஊருக்கு போய் இவருடைய அப்பா அம்மாவுக்கு அவர் சொல்கிறார், போய் இந்த மாதிரி உங்கள் பிள்ளை இந்த மாதிரி இங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மறுநாள் 13வது நாள் காலையில் என்னுடைய பெற்றோர் வந்து அந்த இருக்கங்குடிங்கிற அந்த விக்கிரக ஸ்தலத்துக்கு வந்து என்னை வந்து பார்த்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் ஊருக்கு, தன்னுடைய சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஊரில் தான் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னா, நான் அவங்க பிள்ளையாக நான் போகலை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வம்னு சொல்லுவோமே அந்த தெய்வம் என்னை குடி பூந்துருச்சு. குடி பூந்ததுனால நான் என்னுடைய பெற்றோருக்கு நான் பிள்ளையாக போக முடியல,
பெற்றோருக்கு பிள்ளையார் இருக்க முடியல. அந்த சுமை, அந்த என்ன சொல்றது, குடி பூந்த அந்த கடவுள் வந்து எனக்குள்ள பூந்து குறி சொல்லுகிற மனுஷனாக மாறிட்டேன். எங்கள் தெருவில் ஒரு 4 வேப்ப மரம் இருக்குது. அந்த 4 வேப்ப மரத்தில் ஒரு மரத்தில் நான் மேலே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறிட்டேன். எல்லா மக்களுக்கும் குறி சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக மாறிட்டேன். குறி சொல்லக்கூடிய பிள்ளையாக மாறிட்டேன். இந்த வாலிப நாட்கள்லேயே அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் என்னுடைய ஜீவியம் அன்றைக்கி இருந்தது. அப்போ அதன் பிறகு என்னென்னா, எல்லோ அங்குள்ள இருக்கிற அநேக மக்கள் வந்து வருவாங்க, அநேக காரியங்களை கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க வருவாங்க, கல்யாணம் ஆகாதவங்க வருவாங்க, அவைகளுக்கு அப்புறம் பூசை செய்வதற்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ அத்தனை காரியங்களுக்கும் எங்கிட்ட வந்து அருள் வாக்கு கேட்க வருவாங்க. நான் அவங்களுக்கு உத்தரவாதம் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை மட்டும் செய்யலை, அவங்களுக்கு இதனால் அநேக மக்கள் என்னைய தெரியலபடியே கேள்விப்பட்டு நிறையா பேர் வந்து இப்படியாப்பட்ட சூழ்நிலை என்னை சாமியாராகவே மாற்றிட்டாங்க. சாமியாராகவே நான் அப்படி இருந்தேன். என்னுடைய உணவு வேப்ப மரத்து கிளையாத்தான் இருந்துச்சு. நான் வேப்ப மரத்து உச்சியில் தான் இருப்பேன். இப்படியாப்பட்ட நிலையில் தான் என்னுடைய சூழ்நிலை அந்த நாட்களில். 1996 இருந்து 2000 ஆண்டு வரைக்கும் நான் அந்த 3 ஆண்டுகள் அப்படியாய் ஒரு குறி சொல்லுகிற மனுஷனாக இருந்தேன். காலையில் எழுந்து போய் அங்கே போகுது, ஒரு ஆறு இருக்குது, குண்டாறுன்னு சொல்லுவாங்க. அந்த குண்டாத்தில் தண்ணியெலாம் போகும். ஆனால் தண்ணியில் குளிக்காமல் 7 ஊற்று தோண்டி அந்த 7 ஊற்று தண்ணியில் நான் குளிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அதை அழிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு 7 ஊற்று தோண்டி அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த வேப்ப மரத்தில் ஒரு விக்கிரகத்தை வைத்து இதுதான் கடவுள் சொல்லி உருவாக்கி அதில் நான் தண்ணீர் ஊற்றுக்குள்ளே பாட்டி அதுக்கு சந்தனம் வச்சு பூஜை செய்து இப்படியாப்பட்ட காரியங்களை நான் நாள்தோறும் செய்து கொண்டிருந்தேன். காலையிலையும் சாயங்காலமும் இப்படியாய், காலையில் ஒரு 7 ஊற்று தோண்டுவேன், சாயங்காலம் 7 ஊற்று தோண்டுவேன். இப்படியாப்பட்ட நிலை தான் அந்த 3 ஆண்டுகளும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தது. அது மட்டுமல்ல, இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கப்படுகிற போது கடைசியாக ஒரு நாள் சோத்ரம் 1999 ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்துக்கு மார்கழி மாதத்தில் அப்போ இந்து கடவுள் விக்கிரக கடவுளுக்கெல்லாம் அது விசேஷமான நாள் சொல்லுவாங்க, சொர்க்க வாசல் திறக்கும் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட நாட்களில் ஒரு சம்பவம் நடந்தது. வழக்கம் போல் என்ன சம்பவம் அப்படின்னா, வழக்கம் போல் நான் அந்த தெய்வத்துக்கு பூஜை செய்து கொண்டு இருக்கிறேன். அப்படி பூஜை செய்து கொண்டு இருக்கிறபடிகிற போது எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. அவர்களுக்கு தீவாரணவையாக காமிட்டு இந்த கையில் கற்பூரமும் இந்த கையில் சோத்திரம் விபதியும் வச்சுருந்தேன். அப்படி இருக்கப்படுகிற போது பூஜை செய்து காமிக்கப்படுகிற போது என் கையில் இருக்கக்கூடிய கற்பூரமும் கற்பூரத்தட்டும் விபதி குப்பரையும் கீழே விழுந்தது. என்னாரி நான் வச்சிருக்கிற கீழே விழுந்து போனது. ஆமாம், இப்படியாப்பட்ட சூழ்நிலை விழுந்த பிறகு நான் அப்போ தான் எனக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, என்னை அறியாமலே என்னைக்கு அந்த 96வது ஆண்டில், 93ல் சென்னைக்கு வரேன், 96ல் தான் சாத்தூருக்கில் வந்து அந்த தீ செட்டு எடுக்கிறேன். அந்த 96 ஆற்றுல இருக்கும் போது ஒரு இருள் நிழல் வந்து என்னை நிழல் இட்டுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே போல் அந்த 1999 என்ன நடக்குதுன்னா, என்னுடைய இருதயத்தில் உள்ளத்தில் ஒரு ஜில்லுன்னு ஒரு நான் இப்போ காட்டு சொல்கிறேன், ஜில்லுன்னு உள்ள ஆற்றிலிருந்து ஜில்லுன்னு வந்து என்னை நிரப்பி அது ஒரு ஆனந்தமான சந்தோஷம், ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன், ஒரு மன மகிழ்ச்சி அனுபவிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சந்தோஷமே இல்லை. எப்போ, என்னைக்கு அந்த 96 இந்த 99 வரைக்கும் சந்தோஷமே இல்லை. நான் அடிமைப்பட்டிருக்கிறேன். யார், என்னுடைய பெற்றோருக்கு நான் பிள்ளையாக இருக்க முடியல, யாருக்கும் பிள்ளையாக இருக்கல, என் சுய புத்தியாக ஜீவிக்க முடியல. அந்த 99 அந்த அந்த அந்த திருவாதிரை சோத்திரம், பௌர்ணமி சோத்திரம் அன்னைக்கு தான் தைப்பூசம் அப்படின்னு விசேஷமான நாள் வருது. அந்த நாட்களில் எல்லா மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது. ஆனால் என்னுடைய உரியத்தில் அன்னைக்கு தான் ஒரு சந்தோஷம், அதை அனுபவிச்சுக்கி இருக்கும் போது தான் இந்த கையில் இருக்கக்கூடிய விபதியும் இந்த கையில் இருக்கக்கூடிய வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய கற்பூரத்தட்டும் விபதி குப்புறையும் கீழே விழுந்தது. நான் அனுபவிக்கிறேன். ஆனால் வந்திருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு 7 பேருக்குள்ளே
பத்திரலாக வந்திருக்கக்கூடிய அவர்களுக்குள்ளே எனக்குள்ளிருந்த அந்த செயல்பட்டது பார்த்திங்களா, தெய்வம்னு. அந்த தெய்வம் அவர்களுக்குள்ளே உள்ளே புகுந்து அவர்களுக்குள்ளே அந்த ஸ்பிரிட் ஆவி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆடுறாங்க, ஆடி பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கு தான் விடுதலை, நான் சுயம் வந்துருச்சு, சுய புத்தி எனக்கு வந்துருச்சு, சுய தெளிவு வந்துட்டேன். அந்த ஏழு பேர்களுக்குள்ளே அந்த ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க வந்து சொல்கிறாங்க, அதில் ஒரு அம்மா ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளை தான் எனக்கு வேணும்னு சொல்லி தான் என்னுடைய முழு பவரை முழு சக்தியை கொடுத்து பொழைப்புக்கு போன அந்த மகனை எனக்கு வேணும்னு சொல்லி நான் கொண்டுட்டு வந்தேன், என் சித்து விளங்க பண்ணும்படி நான் கொண்டு வந்தேன், முழு பவரை கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் இப்போ முழு பவரை கொடுத்தும் என் பிள்ளையாக்க உரிமையாக இருந்தேன்னா இப்போ நான் தோற்று போயிட்டேன். அது சொல்லுது, நான் தோற்று போயிட்டேன், இப்போ என் பிள்ளை தான், ஆனால் அவங்கக்கிட்ட நான் நெருங்க முடியல, அவங்கக்கிட்ட நான் நெருங்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்க அப்படின்போது, அவனை சுற்றி நெருப்பு இருக்குது, அவனை சுற்றி அக்னி இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்க அப்படி அந்த சொல்லப்படுகிறபோது அவங்க சொல்கிறாங்க அவனுக்குள்ளே இருக்கிறவர் யார் அப்படின்னா, என்னை காட்டிலும் பெரியவர் அந்த அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இவர் பக்கம். அப்போ இதெல்லாம் வந்து என் காதலெல்லாம் கேட்குது, ஆனால் நான் ஒரு சந்தோஷம், என்னை அறியாமல் விவரிக்க முடியாத சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். அனுபவித்து அப்படியே அமர்ந்து உட்காந்துட்ருக்கேன். நான் இப்போ நினச்சா கூட அல்லேலூயா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக்கிறேன். சோதரம் பேசுக்கு சுவை யார் எனக்கு சொல்லலை, அதுதான் சொன்ன, நீர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உள்ளவா உன்னை தெரிந்து கொண்டேன். நம்ம யோவான்ல 15:16 வாசிக்கிறோம் அந்த வசனம் இருக்குது. யோவான்ல அப்படி தான் இந்த எளியவனை இயேசு தெரிந்து கொண்டார். நான் அப்படி தான் இருந்தேன் ஆனால் இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அவர் என்னை சந்தித்ததுனால தான் நான் விடுவிக்கப்பட்டேன். மெய்யாகவே அவர் அன்று என்னை சந்திக்கவில்லைனா என் நிலைமை எப்படிக்குன்னு தெரியல, அது பொய்யாகத்தான் இருக்கும், அது பொய்யான வாழ்வு, பொய்யான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் என்னை சந்தித்தார். நான் அறியலை, நான் நினைக்கலை, அவரை நோக்கி பார்க்கல, இயேசுங்கிற நாமம் என் உச்சரிப்பை வாயில அதுக்கு முன்னாடி சொல்லவும் இல்லை. இப்படியாப்பட்ட நிலையில் தான் இந்த எளியவனை அந்த நாள் இயேசு கிறிஸ்து என்னை, ஆனால் இயேசு கிறிஸ்துன்னு எனக்கு தெரியாது. அந்த பிரசனத்தை இப்போ நான் இப்போ சொல்கிறேன், அது பிரசனம் சொல்கிறேன், நான் அன்னைக்கு அப்போ தெரியாது. நான் சமாதானம் அது யாரும் தரல, அத்தனை 3 வருஷமாக அது எனக்குள்ளே இருந்துச்சே, அப்போ எனக்குள்ளே சமாதானம் இல்லை, அப்போ எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் இருளுக்குள்ளே இருந்தேன். இருள் என்னைக்கு 96 அந்த வைப்பாரும் அர்ச்சுன நதியும் அந்த சாத்தூரில் இருக்கக்கூடிய விக்கிரக கோயிலுக்கு நெருப்பு சிட்டு எடுத்தனேன், அப்போ எனக்குள்ளே வந்தது அந்த இருள். நான் இருள பைபிளில் இருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருள்னு. அன்னைக்கு அந்த இருள் என்னை நிழலிட்டது, அதிலிருந்து என்னுடைய சூழ்நிலை வந்து மோசமான நிலையாக இருந்தது, பரிதாபத்துக்கு ஒரு நிலையமாக இருந்தது. ஆனால் பத்தியில் இருந்ததுனால தெய்வ பத்தின்னு சொல்லிட்டு அதில் நான் அப்படி இருந்தேன், ஆனால் இருள் அது என்னை மூடி இருந்தது. ஆனால் 1999 தமிழ் மாதத்தில் மார்கழி மாதம், ஆங்கில மாதத்தில் டிசம்பர் மாதம் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அப்படியே உடனே அவங்க சொல்கிறாங்க, மக்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் எப்பயும் போல் இந்த சந்தோஷம் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் மறுபடியும் அதே தெய்வத்தில் அதே கடவுளுக்குள்ளே அந்த பக்தி உணர்வோடு நான் எப்பையும் அந்த எப்பையரை செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஆசைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அன்றைக்கி அவன் சொல்லுது, என்னை ஒரு சிறுமியை போல அந்த தெய்வம் அப்படியே உட்காந்து என்கிட்ட பேசுது. நான் வந்து அழுகுது, என் முழு பவரை முழு சக்தியை கொடுத்து நான் உன்னை என் நாமம் சித்து விலங்க பண்ண முடியுதான்ப்பா உனையே நான் பயன்படுத்தணும் விரும்புகிறேன். ஆனாலும் என்னை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் என்னை அனுதினம சுட்டரிக்கிறாரு. நீ எங்கே பொழைப்புக்காக போனியோ, எங்கிருந்து உன்னை நடவேணமா கொண்டுட்டு வந்தனோ, அதே இடத்துக்கு நீ போயிடுன்னு சொல்லி நீ போயிடு, ஏன்னா அனுதினமும் உனக்குள்ளே இருக்கிறவர் என்னை சுட்டரிக்கிறாரு. நாயினே நீ கூப்பிடாத, நீ போயிடு போயிடு சொல்லி அப்படியா சொன்ன பிறகு என்னுடைய பெற்றோர்கள் மீண்டும் அதே சென்னைக்கு
அதே எம்எம்டி ஏரியாவுக்கு. அப்போ எம்எம்டி காலனின்னு சொல்லுவாங்க அந்த இடம், அன்றை பெற்றோடு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மறுபடியும் பெற்றோர் வந்து அந்த இடத்த விட்டுறாங்க. நான் வந்துட்டேன், அங்கே இருக்கிறேன். அப்பா அங்கே இருக்கப்படி இருபோது வணக்கம்மா இயேசுக்கு ஸ்வரியில் நான். அப்பவும் இயேசுக்கு இயேசுன்னு தெரியாது, இயேசுன்னு தெரியாது, ஆனால் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், இங்கேயும் அந்த பழக்கம் ஆயிடுச்சுனால எல்லாரும் பார்க்குறாங்க இவன் எப்படி போன வந்தானு சொல்லி, சாமியார்னு சொல்லி. அப்போ இங்கேயும் அதே போல் பட்டை அடிக்கிறது, வெள்ளி செவ்வையான எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு காரியம். தெய்வ பக்தி அது குறைவில்லை, வழக்கம் போல் இருக்கிறேன். ஒரு நாள் மந்த வெளியிலிருந்து ஒரு தெரிந்த ஒருத்தவங்க வராங்க, ஒரு ஃபேமிலி வந்து என்னை சந்திக்கிறாங்க. தவமணின்னு சொல்லி அவங்களுடைய கணவர் உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்றாங்க. அவங்க தவமணி சிஸ்டருடைய சகோதரி மகன் நாகராஜனுங்கிறவர் என்னை வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறார். எங்கே இருந்துன்னா எம்எம்டியிலிருந்து மந்தவெளிக்கு கூட்டி போகிறார். பஸ்ஸில் போகிறோம், A29C பெசன் நகருக்கு போகிற பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் நானும் அவரும் போகிறோம். போகிற நாள் வெள்ளிக்கிழமை. அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்குறதுக்காக, குறி கேட்குறதுக்காக, ஏதோ கேட்குறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. நானும் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த நாள் நடந்த சம்பவம் அன்னைக்கு ஈவினிங் டைம் போயாச்சு. போன உடனே நடந்த சம்பவம் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பார்த்தாங்க, வழக்கம் பண்ணாங்க, எல்லாம் நமஸ்காரம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. நடந்த விஷயம் எப்படின்னா, இருங்க நம்ம பக்கத்தில் ஆறு மணி ஆகும், அஞ்சே கால் ஆகுது, நம்ம ஒரு 7 மணி போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல நம்ம போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு எங்கேயும் சொல்லலை, ஆனால் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாருமே ஃபேமிலியில் அத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்க, போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னை கூட்டிகிட்டு வந்த அந்த தம்பியும் போகிறேன்னு சொல்கிறாரு. ஆமாம், இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கப்படுகிற போது நான் மட்டும் முன்னப்பின்ன தெரியாது அந்த வீடு, நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன். போயிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சேமாக இருந்தது, நான் மட்டும் எப்படி இந்த வீட்டில் இருக்கிறதுன்னு வச்சுட்டு நான் உங்கள் கூட வரேன் அப்படிங்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்கு டக்குன்னு அங்கே ஒரு டேபிள் இருந்தது, டேபிளில் பார்த்தா கருப்பு கருப்பாக இருந்தது, கருப்பு கருப்பாக இப்படி இருந்தது, கருப்பு கருப்பாக இருந்து கையில் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இது என்னன்னு தெரியல, அப்போ அது என்ன இது என்னன்னு தெரியல. அப்போ அங்கே போகிறாங்க, அவங்க இருக்கிற இடம் வன்னியம்பதி மந்தவெளியில் வன்னியம்பதி குவார்ட்டர்ஸ், வீட் நம்பர் சரியாக தெரில. அங்கே இன்னமும் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த ஃபேமிலி. அங்கேருந்து அப்படியே நடந்து வராங்க, எங்கே பக்கத்தில் கிரீன்வேஸ் ரோடு சாலை, இப்போ ஐயா டிசிஎஸ் தினகர் ஐயா சாலைன்னு இருக்குது, இயேசு அழைக்கிறார் இடத்துக்கு அவங்க வர்றாங்க போகிறாங்க. என்ன நானும் அந்த இடத்துல அவங்க அங்கே போகிறா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்னை எல்லோரும் போயிட்டு நான் என்ன பண்ணுச்சுட்டு எனக்கு எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் வீட்டில் இருக்கும்போது என்ன நான் மட்டும் சேமாக நினைக்கிறேன், சாரி நான் சொல்லிவிட்டு அதை சொல்லணும். அப்போ அந்த சேமு எனக்கு சேமாக இருக்கும், நான் என்ன பண்ணேன், இல்லைங்க நான் மட்டும் எப்படி இருந்துச்சுட்டு நான் இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னை கூட்டிகிட்டு வந்த தம்பி என்ன பண்ணார், நீ எது நினைக்கல எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய சகோதரன் முருகன் சொல்கிறார், வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், தெரிஞ்சு வச்சு பைபிள்னு தெரியுது சொல்லிட்டாங்க. இது என்னன்னு கேட்டால் பைபிள், நான் எம்மதமே சம்மதமேங்கிற எண்ணத்தோடு நான் அவரோடு நானும் கடந்து போகிறேன், அவங்களோடு அந்த ஃபேமிலியோடு நான் போகிறேன். போகிற வழியில் கூட நம்ம கடவுளை நினச்சிக்கிட்டுறேன், நம்ம வழக்கமாக தொழுது கொண்டு இருக்கிற கடவுள் அங்கே அதே வீதியில் திருவீதி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. ஆமாம், திருவீதி அம்மன் அப்படின்னு ஒரு விக்கிரக காரியங்கள் இருக்குது சோத்திரம். அப்போ அந்த இடத்துல கூட என்ன பண்ணுறேன் பண்ணிவிட்டு மறுபடியும் பட்டை அழிச்சிட்டு அவங்க கூட தான் போகிறேன். அவங்க பைபிள் வச்சுருக்காங்க, நான் அப்படியே நடந்து தான் போகிறோம். நடந்து போனால் அங்கே ஒரு விளையாட்டு தில இருக்குது, ஜீசஸ் கால்ஸுக்கு போகணும்னா இயேசு அழைக்கிறார் இடத்துக்கு போகிறது விளையாட்டு. அப்போ விளையாட்டு மைதானத்தில் உள்ளே போகும்போது உள்ளே போய் அப்படி கிளாஸ் ஓடி போனோம். போனோடனே அதுக்குள்ளே போகும்போது என்னை கூப்பிட்டு வந்த அந்த சகோதரர் சொன்னார், அந்த தம்பி சொன்னார், நீங்கள் என்ன உங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க, உங்கள் நெத்தியில் இருக்கக்கூடிய நெத்தியில் பட்டடிச்சிருக்கீங்களவா, அதை நீங்கள் அழிச்சிருங்கோ அப்படின்னு சொன்னார். ஏன்னா மற்றவங்க ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. சரி, அப்படி ஒரு எண்ணம் இருக்கனால நான் பண்ணேன், சரி அதை நினைத்துல இருக்கிற பட்டையை அழிச்சிட்டு நான் உள்ளே போகிறேன். போகும்போது ரோடு தார் ரோடு கிராஸ் பண்ணால் ஜீசஸ் கால்ஸ், அந்த தார் ரோடை கடந்து எல்லோரும் போயிட்டுருக்குறோம். நான் தான் இங்கே லாஸ்ட்டு போகிறேன், முன்னாடி அவங்களாம் போயிட்டாங்க.
அங்கே வாட்ச்மேன் நிற்கிறார் அந்த அந்த கேட்லேயே. அந்த கேட்டில் வந்து இப்படி ரோல் கேட்டு இப்படி தள்ளிவிட்டா போகும் அப்படி ஒரு கேட்டு ரோட்டு மேலே இருக்குது. ரோடு தார் ரோடை தாண்டி ஜீசஸ் கால்ஸ் என் கால் ஒரு கால் வச்ச உடனே ஊரில் அந்த பூஜை பண்ணும் போது நடந்து பார்த்தீங்களா என் இருதயத்தில் ஜில்னு ஒரு அதே சம்பவம் அதே காரியம் இந்த இடத்துல எனக்கு அனுபவிக்கிறேன். அவ்வளோ பிரியமான அதை காட்டின ஒரு சந்தோஷத்தை மேலான ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். அதை விவரிக்கவே முடியாது விவரிக்கவே முடியாது. அப்போ அதோடு நான் உள்ள ஜீசஸ் கால்ஸுக்குள்ளே உள்ள நான் போய் நுழையிற எல்லாரும் போகிறோம் நானும் போகிறேன். அப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை விவரிக்கவே முடியாது. இன்னைக்கு அநேரால் அநேருக்கு அந்த மனுஷன் அவருடைய முகம் தெரிந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார் ஸ்டீபன் கார் நாவூர்கள்கார் அவர். அந்த மனுஷன் அன்னைக்கு அழுதுட்டு அந்த ஜீசஸ் கால்ஸில் அவருடைய சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கு அவர் அவ்வளோவா அறிமுகம் இல்லை. அன்னைக்கு ஆரம்ப நாட்கள் 2000 ஆண்டில் 2000 நான் சொல்கிறேன். அப்போ அவர் சாட்சி அந்த ஜீசஸ் கால்ஸில் பகிர்ந்து கொண்டு ஜீசஸ் கால்ஸில் சொல்கிறார். அப்போது அதில் மெயினாக அங்கே ஜீசஸ் கால்ஸில் கிரிமினல் ஸ்டோர்ஸில் எபினேசர் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு பெரியவர். அவர் தான் ஜீசஸ் கால்ஸில் மெயின் டைரக்டாக இருந்தாங்க. இன்னொரு பிரதர் ஜான் ஒருத்தர் இருந்தார். ஆமாம் அவங்கள அவங்க அப்படி தான் அவனை அப்புறம் அப்போ அறிமுகமானேன். அப்புறம் எனக்கு வாலின் அந்த அந்த நாளில் எனக்கு இப்படிப்பட்ட சாரி நான் இதை சொல்லிடுறேன். அப்போ உள்ளே போயிட்டேன். உள்ளே போன உடனே நடந்த சம்பவம் அவர் பேசிக்கிட்டே இருக்கிற சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த மனுஷன் அழுகிறார் அழுகிறார். அவர் அந்த சாட்சி அன்னைக்கு அவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது. ஆனால் நான் எனக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிறேன் அழுதுகிட்டே இருக்கிறேன் அழுதுகிட்டே இருக்கிறேன். அதை விவரிக்க முடியாது எப்படி அழுகிறேன்னா அதுதான் நினைக்கல ரெசிபின்னு சந்தோஷம் சொல்கிறேன். அந்த அந்த மன மகிழ்ச்சியை விவரிக்க முடியாத அழுதுகிட்டே இருக்கிறேன் சோத்திரம். அப்போ உடனே என்னை கூட்டிகிட்டு வந்தவங்க என்ன பண்ணாங்க அங்கே உள்ள ஜீசஸ் கால்ஸ் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அப்படி அங்கே ஒரு ஐயா நம்ம கோடம்பாக்கம் பக்கத்தில் மோசஸ்னு ஒரு அங்கிள் வந்து அங்கே வாலண்டியராக இருந்தார் வாலண்டியர்ஸாக இருந்தார். அவர் கோடம்பாக்கத்தில் ஒரு துணிக்கடை வச்சிருந்தார். அப்புறம்தான் அவர் அறிமுகமான அப்போ அது போட்டு அவர் கடைக்கில் எனக்கு கூட்டிகிட்டு போயிருக்கார் சோத்திரம். அப்புறம் அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போனாங்க மோசஸ். ஆமாம் அவர்கிட்ட போய் என்னை கூப்பிட்டு போய் இவருக்கு சோம் பண்ணுங்கிற போது நான் அதுபட்டு நிற்கிறேன். அவர் நின்று சோம் பண்ணார் என்ன மாதிரி இவர் தான் ஃபஸ்ட்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க என்னை அறிவுப்படுத்தி சொல்கிறாங்க. அப்போ நான் அது பிறகு நான் அவர்கிட்ட எதுவும் நான் பேசலை. அவர் மோசஸ் அந்த இப்போ நான் சொல்கிறேன் அன்றைக்கி அந்த பேருடைய வாயில் வரல சொல்ல தெரியல. ஆமாம் இப்போ எபினேஸ் ரயான்னு இப்போ சொன்னேன் அப்போ போது மேனேஜர் டைரக்டர் இருந்தவர் சோத்திரம். அந்த பேர் என் வாய்க்கில் வரலை சோத்திரம். இப்படி தான் அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு போனேன். அப்போ எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவொடனே ஊரில் நடந்த சம்பவம் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சலவா அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சேன்னா இங்கே இயேசுவை சொல்லி சொல்கிறாங்களே அந்த இயேசு அப்போ இதுக்குள்ளே வந்தவொடனே அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சனே அப்படின்னு சொல்லி அப்போ 2000 ஆண்டில் வாரம் வாரம்தான் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நடக்காத சொல்லி

இயேசு அழைக்கிற இடத்துக்கு நான் போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த மோசஸ் ஐயா எனக்கு அறிமுகமானார். எபினேசர் ஐயா அவர் அறிமுகமானார். அவர் தான் கடைசியில் எல்லாம் இருப்பாங்க. அப்போ இப்படியா இருந்தேன். அது பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலை இருந்தாலும் நானும் ஒரு பக்கம் முன்னாடி பின்பற்றி வந்த அந்த தெய்வத்தை நான் அதை முழுமையாக விடுவி விடலை. இவதோடு எல்லா கடவுளும் இயேசுவோடையும் இயேசையும் அதுகளோடு சேர்த்துக்கிட்டேன். இயேசப்பாவையும் அந்த தெய்வத்தோடு சேர்த்துக்கிட்டு தான் இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் என்னுடைய நிலைமைகள் இருந்தது இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய பெற்றோருக்கு அப்போதான் அந்த காரியங்கள் வந்து வேற எங்கேயோ போகிறான் அப்படிங்கிற காரியங்கள் தெரியுது. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். முன்னாடி மாதிரி பூஜை பண்ணலை, ஆனால் முன்னாடி மாதிரி பூஜை பண்ணலை, ஆனால் எல்லா தெய்வங்கிறது. ஆனால் இப்போ நான் பின்பற்றுகிற காரியம் வெளியில் வெளியுமே ஜீசஸ் கால்ஸ் போயிட்டுருக்கேன். முன்னாடி போனது கோயிலுக்கு போவேன், கோயிலுக்கு போகாமல் ஜீசஸ் கால்ஸ் போயிட்டுருக்கிறேன். இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வந்து என் நிலைகள் இப்படியாக இருந்தது. இப்படியாப்பட்ட நிலையில் இருக்கப்படுகிறபோது தான் ஏசு கிறிஸ்து பெரியவர்னு அதுவே சொல்லிச்சு. என்னை காட்டிலும் பெரியவர் யோவானில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று யோவானில் 4:4 உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் அப்படின்னு பரிசுத்த வேதத்தில் யோவான் எழுதி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ அதே போல் சொல்லிச்சு. அப்போ பெரியவர்னா இந்த தெய்வங்கள் எங்கூட இருந்து இதுவும் அநேக அற்புதங்களை செய்திருக்கு. நான் வைக்கிற அந்த காரியத்தில் இருக்க அப்படின்ற போது அநேக காரியம் செய்திருக்கு. ஆனாலும் சந்தோஷத்தை நான் எனக்கு இல்லை அப்போது. ஆனால் இந்த கடவுள் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். இதில் யார் மெய்யான கடவுள் அப்படிங்கிறதுக்கு எனக்குள்ளே ஒரு போராட்டம், எனக்குள்ளே ஒரு மாம்சமாக நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். சாத்தான் அப்படி என்ன போராடிக்கிட்டு இருக்கிறான், புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் அப்படியா அப்படின்னா நான் நீங்கள் தான் மெய்யான தெய்வம்னா உங்களை நான் பார்க்கணும், உங்களை நான் தரிசிக்கணும், அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன். அப்போ திருச்சிலமலைக்கு நாங்கள் மாதம் மாதம் அமாவாசை பெரியதுக்காக நான் கடந்து போயிட்டு இருப்பேன். அங்கே பிலிப்பு அப்படின்னு ஒரு பாஷையாக வந்து அந்த பிரேயர் நடத்துவாங்க. அவருடைய ட்ரெஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், பிள்ளை முடி வச்சுருப்பாங்க. அவரும் சாமியாராக இருந்து ரசிக்கப்பட்டவர். அதனால் அந்த காவி உடையிலே இருப்பார் அந்த மனுஷன். அவன் மேரேஜ் ஆகாமல் அவர் இருப்பார். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் பிலிஃப் அவர் பேர். அவர் தமிழ் பேர் ஏதோ பேர் சொன்னாங்க, நான் அவங்கள. ஆனால் அவர் பேர் பிலிப்பு. இங்கே கிறிஸ்டின மாறம்பட்டு. அப்போ அந்த அமாவாசை பிறையில் போய் நானும் எல்லாரோடும் போய் நானும் போய் கலந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அமாவாசை அமாவாசை ஒரு நாள் தானே அப்படின்ட்டு நான் அங்கே போகணும், எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. அப்போ நான் வாரந்தோறும் ஜீசஸ் கால்ஸ் போய்கிட்டு இருந்தேன். மற்ற நாட்கள் நாள்தோறும் என்ன பண்ணேன், ஏர்போர்ட்டுக்கு திருச்சிலமலைக்கு நான் நாள்தோறும் போய் இருக்கும்போது அநேகர் வந்து அந்த இடத்துல வந்து ஜெயிப்பாங்க. ஆமாம், அநேக விசுவாச மக்களும் வருவாங்க, அநேக ஊழியக்காரர்களும் வருவாங்க. அப்போ நான் அநேகருடைய நானும் போய் தனித்து அவங்களோட யாரும் எனக்கு அறிவும் கிடையாது. நானும் தனித்து தனிப்பட்ட நபராக போய் நான் அந்த பழக்கம் போய் ஜெபிக்கும் போது ஒரு சில பேர் வருவாங்க, என்கிட்ட வந்து பார்த்து பேசுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இப்படிலாம் நானும் அப்போ போதே இந்த சாட்சியை சில காரியத்தை சொல்லுவேன், நான் இப்படி இருந்து வந்தேன் அப்படி சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்ம டெய்லியும் அந்த நாள்தோறும் போய் செபிச்சிக்கும் போது நான் செபிக்க எனக்கு தெரியாது, எப்படி செபிக்கணும்னு தெரியல. அப்போ ஒரு நாள் அப்படி இருக்கப்படுகிறபோது நான் எப்படி செபிக்கணுமே தெரியலேன்னு சொல்லிட்டு போது என்னுடைய காரியத்தை சொல்லிட்டு இருக்கும்போது நான் எனக்கு ஏற்கனவே ஏன் அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா நாள்தோறும் போகிறேன்னா ஏற்கனவே நான் மணங்கிக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்களா. அந்த தெய்வம் இப்போ நான் கிறிஸ்துவை மட்டும் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே தெய்வம் சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தவங்க அந்த தெய்வம்னா என்னாச்சுன்னா என்னை வந்து பாம்பாகவும் பள்ளியாகவும் குரங்குவாகவும் வந்து என்னை துரத்துது. கனவுல இல்லை, நெசத்திலேயே என்னுடைய மைண்டில் அப்படியே தோணுது. பள்ளி மேலே விழுந்துடும், ஏற்கனவே அந்த பள்ளி தலையில் விழுந்தால் அந்த தோசம் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற அந்த காரியம் இருக்குது. பள்ளி விழுந்தால் அது வந்து வாசாஸ்திரம் பார்க்கக்கூடிய காரியங்கள். அப்போ இதுக்கு இவளை போய் பால் ஊற்றணும், இப்படியேப்பட்ட சம்பவங்கள்லாம் என் மைண்டில் வருது. அப்போ நான் அதை மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், இப்படிலாம் ஒரு காரியம். இதுக்காக அநேக காரியம் துரத்து, நைட்லாம் தூங்க விட்டுற கிடையாது, சர்ப்பமாக வந்து என்னை துரத்துற ஒரு சம்பவம். ஆமாம், ஏற்கனவே நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, 96-99 வரைக்கும். அப்போ நான் பாம்பு போல் சர்ப்பமாக ஊறிடணும், நானே பாம்பு மாதிரி ஊறியிருக்கிறேன். ஊறி போய் பாம்புக்கு பால் வைக்கிற மாதிரி அந்த பாலை நாக்கில் நம்பி சாப்பிட்ருக்குறேன். இப்படிலாம் நடந்திருக்கு. ஆனால் அதே சர்ப்பம் என்னை துரத்துது, ஆணையாக வந்து துரத்துது.
என் நிலைமை வந்து

0: இப்படிப்பட்ட நெருக்கத்து மத்தியில் இருக்கிறனால தான் நான் நாள்தோறும் இங்கே திருச்சில மலைக்கு எப்படியாக போய் சவமணும் நாள்தோறும் போகிறேன். ஆனால் செவிக்க எனக்கு தெரியல. அப்போ நான் ஒரே ஒரு காரை இயேசுவே, என்னை ரசித்தீங்களே, விடுவிச்சிட்டிங்களே, நான் சுய புத்தி அற்றவனாக இருக்கேன்னு சொல்லியிருக்கு, என்னை விடுவிச்சிங்களே, என்னை விடுவிச்சிட்டிங்களே, அப்போ எனக்கு இதுலேருந்து என் உடலை தகவல் சொல்லி நான் அப்படியா என் இருதயத்தில் அப்படியா நோக்கிப்பாங்க. தெய்வத்தை பார்க்கல, ஏன்னா ஏற்கனவே தெய்வம்னா என்னென்ன பேர், அந்த தெய்வத்துடைய பேர் இருக்குது, அதுக்குரிய உருவம் இருக்குது, தோற்றம் எனக்கு இருக்குது, ஏன்னா அப்படி தானே எனக்கு பழக்கம். அப்போ இயேசு கிறிஸ்துங்கிற தோற்றத்துக்கு எனக்கு தெரியல. அப்புறம் உடனே அந்த ஜீசஸ் கால்ஸை போனால் ஒரு தோற்றமான படம் இருந்தது. அப்போ அந்த மன சிந்தையில் வச்சுக்கிட்டு நான் அவரை நோக்கி பார்க்குறேன் திருச்சூல மலையில். அந்த மனநிலையில தான் திருச்சூல மலையை தனித்து போய் முழங்காலில் நிற்கிறேன், நின்று செவி எனக்கு செவிக்கு தெரியல, ஆனால் முழங்கால் நின்று நான் ஏசப்பா ஏசப்பா அன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அப்படி ஒரு சூழ்நிலை கதறேன். அப்படி கதறப்படுகிற போது நடந்த சம்பவம், மழையும் பெய்யும், வெயிலும் அடிக்கும், போட்டுக்கிட்டு அப்படியே காஞ்சிடும். அப்புறம் சாயங்காலமான பனி, இப்படி இரவும் பகலுமா அங்கே திருச்சில மலையிலே எனக்கு விடுதலை வேணும், எனக்கு பிரச்சனையிலேருந்து விடுதலை வேணும், அநேக பிரச்சனை எனக்கு சோத்திரம். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த துரத்துது பார்த்திங்களா பிசா, சாரி அந்த விக்கிற காரியங்கள், இனி பாம்பாவும் வந்து ஆணையை அவன் துரத்துறது, இதுலேருந்து எனக்கு விடுதலை விடுவிக்கப்படுது சொல்லி அப்படி நிற்கப்படி இருக்கும். நீங்கள் உண்மையான கடவுள்னா என்னை விடுவிக்கப்படணும், அதே போல் நீங்கள் தான் மெய்யான தெய்வம்னா உங்களை நான் பார்க்கணும், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில். அப்போ அப்படி இருக்கப்படுகிற போது ஒரு காரியம் நடந்தது எனக்குள்ளே, ஒரு நடந்த சம்பவம். அப்போ என்ன நடக்குன்னா, முழங்காலில் நிற்கிறேன், என் அறியாமலே மீண்டும் அந்த ஜீசஸ் கால்ஸில் இருக்கப்படுகிற போது அந்த ஜில்லுன்னு இருதயத்தில் அந்த குளிர்ச்சியான ஒரு சமாதானத்தை நான் கண்டன பெற்றுக்கொண்ட அல்லவா, அதே சம்பவத்தை மீண்டும் எனக்குள்ளே அந்த அனுபவம் வந்து, என் அறியாமலே பாசைகளை பேசுகிறேன், செபிக்க தெரியாதவன், இப்படிப்பட்ட சொல்லி இருக்கிறேன், பாசை பேசுகிறேன், பைபிள் எனக்கு இன்னும் வாங்கலை, அந்த காலகட்டத்தில் இன்னும் வாங்கலை, சும்மா போயிட்டு வரேன். அப்போ எனக்கு பைபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்ல போனால், என்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, ஏன்னா எனக்கு சினிமா கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ஆனதுனால வாங்க முடியாத சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, நான் சர்ச்சுக்கு இது எங்கே ஏசப்பாவை தேடுறான்னு சொல்லி என்னுடைய சகோதரர்கள், என் சகோதரர் என்னை துரத்திட்டார், நீ என் கூட இருக்கக்கூடாது, என்னை பயங்கரமான ஒரு காரியமாக அவங்க என்னை விலக்கிட்டாங்க, நீ இவங்க வீடு வரக்கூடாதுன்னு சொல்லி. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஏசப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு பக்கம் சினிமா ஷூட்டிங் எனக்கு இல்லை, பண கஷ்டம், தங்க இடமில்ல, இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன், இக்கட்ட நிலையில் நிற்கிறேன். இந்த நிலையில் இருக்கப்படுகிற போது தான் நடக்கிற ஒரு சம்பவம், அப்போது ரொம்ப உடைந்து போய் அந்த இடத்துல திருச்சில மலையில் நான் நிற்கப்படுகிற போது தான் என் அறியாமலே அந்நிய, இப்போ நான் இப்போ தான் அந்நிய பாசி, நான் தெரியும் அன்றைக்கி அந்த பாசை என்ன பாசைன்னு தெரியாது, என் அறியாமலே சில பாசைகளை நான் பேசுகிறேன். அந்த பாசை எப்படி பேசுனா, இதயத்தில் ஆழமான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கும்போது அந்த பாசைகளை பேசுகிறேன். அந்த வார்த்தை எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அதோடு இருக்கும்போது ஆண்டவருக்குள்ளே ஆண்டவரை கைவிட மாட்டாங்க நம்பிக்கையோடு நான் அந்த எண்ணத்தோடு வந்தேன். அப்போ இன்னைக்கு இருக்கப்படுகிற போது, இன்னைக்கு சென்னையில் வடபணனில் சாய் சாமுவேல் அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், சாய் சாமுவேல் பசனை கோயில் திருவில் இருக்கார், அந்த இதில் இருக்கார், வடபணன் இருக்கிறார். அந்த பாஸ்டர் அன்னைக்கு அந்த இடத்துல ஒரு தனித்து ஒரு அழுது குடி செவிச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த மனுஷன். அவரை மீட் பண்ணுறோம், அவரை மீட் பண்ணும் போது அவர் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றார், எனக்குள்ள இருக்க அந்த அபிஷேகம் வந்து, அந்த இப்போ சாரி அந்த அபிஷேகம் இருந்து பார்த்தீங்களா, அவருடைய பிரச்சனையை போக்கு முடி என் மூலமாக சில காரியங்கள் ஆண்டு வெளிப்படுத்தி பேசினார். அவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு வந்தது, அன்றைக்கி தான் பார்த்தோம். அப்புறம் பேசி முடிச்சுட்டு அவர் நானும் ஒத்தாப்பில் திருச்சில மலை ஒட்டி இறங்கி ஒரே பஸ்ஸில் வந்தோம். வந்து அவர் வடமலையில் இறங்கிட்டார், நான் வந்து அண்டர்பீட் ரோட்டில் நூறுடி ரோட்டில் எம்எம்டி இடத்துல இறங்கிட்டேன். அன்றைக்கி சந்தித்தது தான் அவர் மனுஷனை. அவர் பேர் அன்னைக்கு நானும் கேட்கலை, என் பேர் அவர்கிட்ட சொன்னதும் இல்லை. ஆனால் அப்போ அன்றைக்கி ஃபோன் வசதி கிடையாது, மொபைல் வசதி கிடையாது, வீட்டில் கைபேசி வசதி அந்த வசதி இருந்தது. அது அதில் ஏதோ ஒரு நம்பர் மட்டும் எனக்கு எழுதி கொடுத்தாங்க, அந்த நம்பர் மட்டும் வாங்கிட்டு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்கிட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஆனால் அன்னைக்கு அப்போ நடந்த சம்பவம் 2000ல், அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் அந்த நாள் இருந்தது. நான் அதோடு வந்துட்டேன். வந்தவுடனே இருக்கப்படுகிற போது நடந்த சம்பவம், துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கும்போது இப்படியா ஏதாவது வேலை செய்யலான்னு சொல்லி சென்னையில் தெரு தெருவா கடை வீதியெல்லாம் ஏறுறேன். சென்னையில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கட்டும், ஒரு மளிகைக்கடையில் வேலை பார்க்கலாம், என்ன வேலையாவது பார்க்கலாம், ஹோட்டலில் போய் வேலை பார்க்கலாம், தங்குறதுக்கு இடம் கிடைச்சா போதும், சாப்பிட்றதுக்கு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும்போது நினச்சிட்டு தனிப்பட்ட முறையில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, என்னையே வா நீ அங்கே போ, சர்ச்சுக்கு ஜீசஸ் கால்ஸ்க்கு மட்டும் போகிறது போகிறது கிடையாது, சர்ச்சுக்கு ஒரு வரணும், நீ ஒரு சர்ச்சுக்கு அறிமுகப்படுத்துன்னு சொல்லி என்னை வந்து அயனாபுரத்தில் இருக்கக்கூடிய அவர் பேர் ராஜேந்திரன், அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப் வந்து லட்சுமி அயனாபுரத்தில் இருக்கிறாங்க, அந்த மனுஷன் என்னை கூட்டிகிட்டு போய் சர்ச்சுக்கு இந்த சர்ச்சுக்கு வா வாப்பா அப்படின்னு சர்ச்சுக்கு போய் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துகிறோம். அயனாபுரத்தில் இருக்கக்கூடிய குட்டியப்பன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பாஸ்டர் அப்பாத்துறைங்கிற பாஸ்டரை சர்ச்சுக்கு நான் போகிறேன். எனக்கு அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு முதல் அனுபவம். இன்றைக்கி அந்த சர்ச்சு நல்ல பிரபண்டமாக ஆண்டவர் கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி பாஸ்டர் அன்னைக்கு கத்தருக்குள்ளே மைமைக்குள்ளே அடைஞ்சிட்டாங்க. இப்போ பாஸ்டமாகவும் அவங்க பொண்ணு நடத்துகிறாங்க, ஃபீலாக நடத்துகிறாங்க. அந்த சர்ச் இன்னும் ஆயினாபுரத்தில் இருக்குது, சோதரம் எம்பிஏ மெட்ராஸ் பெந்தகோஸ் அசம்பிளிங்கிற சர்ச்சில் போய் அந்த பாஸ்டர் மூலமாக அப்பாத்துறை மூலமாக அவருடைய கையினாலே ஞானஸ்தானம் எடுத்து கத்துடைய பிள்ளையாக நான் மாறிட்டேன். அது பிறகு சர்ச்சு சபைக்குரிய காரியத்தில் நான் தொடர்ந்து சபைக்குரிய ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்து நான் தொடர்ந்து ஆராதனைக்கு நான் வாரந்தோறும் தவறாமல் போய்கிட்டு இருந்தேன். இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கப்படுகிறபோது நான் அப்போம்போது ராஜேந்திரங்கிற வீட்டில் நான் இருக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மூலமாக ஏதாவது அவர் தெரிஞ்சு அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸ் மூலமாக யார் மூலமாக உனக்கு வேலை வாங்கித்தரேன் சொல்லி அவர் வச்சுருக்க டூ வீலரில் பின்னாடி உட்கார வச்சு நிறைய இடத்துல கூட்டி போகிறார் வேலைக்கு, ஏதாவது யாரும் கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் வேலை வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. இந்த நிலையில் இருக்கப்படுகிற போது மறுபடியும் நான் அவங்க கூட தங்கியிருக்கிறத எங்கள் சகோதரர்களுக்கு தெரிந்து கொண்டு வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் என் சகோதர வீட்டுக்கு வந்துடுறேன். வந்து இருக்கப்படுகிற போது என்னை விட்டுட்டாங்க, நான் வாட்ட தனிப்பட்ட முறையில் இருக்கிறேன். இப்படி அப்படி நிலை இருக்கப்படுகிறபோது என் கையில் இன்னும் பைபிள் வாங்கலை. ஆனால் பாஸ்டர் சொன்னாங்க, நான் உன் கைக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருவோம்ப்பா, என்கிட்ட பணம் இருக்குது. ஆனாலும் நீ உன்னுடைய சொந்த பணத்தில் தான் பைபிள் வாங்கணும், உன்னுடைய வேர்வை சிந்தி உழைக்கிற பணத்தில் தான் பணம் பைபிள் வாங்கணும்னு சொல்லியிருந்தார். அப்போ நீ என்ன வேலை செய்கிற, நான் இந்த மாதிரி இப்படி சினிமா கம்பெனியில் அந்த ஷூட்டிங்கில் இப்படி இருக்கிறேன், சரிங்க அது ஒரு மனசில் வச்சுட்டு இருக்கும்போது இப்போ பெப்சி ப்ராப்ளம் ஸ்ட்ரைக் ஆகினாலும் ஷூட்டிங்கே இல்லை, ஆனால் எனக்கு பைபிள் வாங்கணும் ஒரு ஆசை. எப்போ பணம் கிடைக்கும், மற்றவங்க பணத்தில் வாங்கக்கூடாது, தன்னுடைய பணத்தில் வாங்கணும் எண்ணம். அப்போது 350 ரூபாயோ 180 ரூபாயோ பைபிள், அந்த பைபிள் இன்னும் வச்சுருக்கிறேன் சோதரம், அந்த பைபிள் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும்போது இருக்கும்போது ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கும்போது ஒரு நாள் பரணி, இன்றைக்கி பரணி ஹாஸ்பிட்டல், அன்றைக்கி பரணி ஸ்டூடியோ ஆர்காட் ரோட்டில், அந்த மஞ்சு ரெயினேபேட்டிலேருந்து மன்னாருங்கிற சகோதரர் அவர் வந்து ஓனர் எனக்கு கால் பண்ணி, எப்பா இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது, திண்டிவனம் பக்கத்தில் மயிலம்ங்கிற இடத்துல ஷூட்டிங் இருக்குது, வீடியோ ஷூட்டிங், வீடியோ தான் ஷூட் பண்ணுறாங்க, ஒரே ஒரு ஷூட்டிங்கு தான், ஒரு 2 ஹவர் தான், ஒரு கால் ஷீட்டு தான், வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் உடனே கிளம்பி நான் போகிறேன் மயிலம் பக்கத்தில் போயிட்டோம். போனால் அப்போ இன்றைக்கு இருக்குள்ள அன்னைக்குள்ளே நாக்களை வீடியோவில் இந்த டெக்கில் வரும் பாருங்க, அப்படி அதை எடுத்துட்டு ஒரு ஷூட், அது ஒரு கிறிஸ்தவங்க இங்கே உள்ளவங்க யாரும் எடுக்கலை, தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் வரல, கிறிஸ்தவங்க வெளியிலேருந்து பாரிலேருந்து வந்து ஒரு கிறிஸ்டின் ஏதோ ஒரு சாரியத்தை ஒரு சாங்கோ ஏதோ பண்ணுறாங்க, அந்த இதுக்கு ரெயின் வேணும், ஏழையாக இருக்கிற மாதிரி, ஏழைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி அதை ஷூட் பண்ணுறாங்க. மலையில் நினைகிறாங்க, குளிர் எடுக்கிறாங்க, குளிர்ந்து அவங்களுக்கு புத்திக்கிற ஒரு போர்வை கொடுக்குற மாதிரி, ஆதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த வறுமை சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஆதாரம் இல்லாதவங்களுக்கு ஆதாரம் கொடுக்குற மாதிரி, இந்த நிலையில் தான் இருக்கிற மாதிரி ஷூட் பண்ணுறாங்க. அந்த ஷூட்டிங்கு தான் அதுக்கு போயிருக்கிறோம். அதில் கிடைத்த ஒரே ஒரு நாள் 2 ஹவரில் கொடுக்கப்பட்ட ஷூட்டிங்கில் அன்றைக்கி கிடைக்கப்பட்ட அந்த படத்தை வைத்து பைபிள் வாங்கினேன் சோதரம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த பரிசுத்தமான பைபிளை வாங்கிறது கூட இப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்களாக எடுக்கப்படுகிற அந்த காரியத்தில் நான் பணி செய்து அந்த பரிசுத்தமான வேதத்தை வாங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த நிலையில் தான் இருக்கப்படுகிற போது, இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு பார்க்கப்படுகிற போது, வாங்கிட்டேன், ஓப்பன் பண்ண படிக்க, அந்த வேதத்தில் உள்ள வார்த்தை படிக்கவே முடியல, வேதத்தை வாசிக்கவே முடியல, அது எனக்கு புரியல, ஒன்றுமே தெரியல. எல்லாரும் படிக்கிறாங்களே, எனக்கு ஒன்றுமே தெரியல. அவங்க டக்குன்னு சொல்கிறாரு பாஸ்டரையா, அவங்க டக்குன்னு எடுத்து வாசிக்கிறாங்க, எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, தெரியவே இல்லை. அப்போ ஒரு நாள் அழுது புலம்பி செவிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே, நான் இருக்கிற என்னுடைய சகோதரருடைய ரூமில் இருக்க அப்படின்ற போது, ஒரு ரூமில் ஒரு நாள் மார்ச் மாதம் 2001 மார்ச் மாதம் 31 மார்ச் மாதம் 31 சனிக்கிழமை அன்னைக்கு, அந்த நாள் இதே வேலையில் ஈவினிங் டைம் போய், எனக்கு வேலை இல்லை, அதனால் ஈவினிங் போய் ரூமில் போய் ஒரு நாள் ஏற்கனவே செவிச்சேன் பார்த்தீங்களா, திருச்சிரமலையில் அங்கே அதை விட்டுட்டு சொல்ல மறந்துட்டேன். அங்கே செவிக்கு தெரியாமல் இருந்தல்லவோ, அதுக்காக ஆண்டு கிடைக்கும் போது நான் செவிச்சு முடிஞ்சப்பட்டு, நான் எப்பயும் போல் வழக்கமாக செவிக்கிற இடத்து, முழங்கால் நின்று செவிக்கிற இடத்துல ஸ்தோத்திர பலிகள் 1000 அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு அந்த இடத்துல இருந்தது. அதை எடுத்து பார்க்கப்படுகிற போது 1000 ஸ்தோத்திர பலிகள், அல்ல ஜாம் செபத்துறை ஏலிம் சர்ச் அப்படின்னு அதில் இருந்தது. இந்த புக்கை வெளியிட்டவர் ஜாம் செபத்துறைன்னு இருந்தது, ரெண்டு கை வச்சு இப்படி இருக்கும், 1000 ஸ்தோத்திர பலிகள். அந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கு, நான் வாங்கணும்னு கிடையாது, எங்கே இருக்குன்னு தெரியாது ஸ்தோத்திரம். ஆமாம், அப்போ அது கிடைச்சோடனே ரொம்ப சந்தோஷம். அதைத்தான் அந்த 1000 ஸ்தோத்திர பலியை தான் ஓயாமல் அந்த பைபிள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த 1000 ஸ்தோத்திர பலியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த ஸ்தோத்திரம் ஆண்டவர், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போ இதை சொல்லிக்கிட்டு, இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் பைபிள் எனக்கு வாசி தெரியல. அப்போ இதே சொல்லிக்கிட்டு நான் அந்த எங்களுடைய சகோதரருடைய ரூமில் இருந்து நான் இப்படியாக செபிச்சிருக்கும் போது, சீலிங் போட்ட வீடு, தளம் போட்ட வீடு அந்த ரூமு, அந்த ரூமில் இருந்து ஜவுமொழி முழங்கால் போட்டு தான் எனக்கு செபிக்கிற பழக்கம் உண்டு. அப்போ முழங்கால நேர் முழங்கால நின்று நான் அப்படியாக நின்று செபித்து இருக்கிற வேலையில் இந்த மேல் தளம் ஓப்பன் ஆயிடுச்சு, பெயின் ஓடுது, எல்லாம் ஓடி சோத்திரம், என்னுடைய சரீரம் முழங்காலில் நிற்குது. ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு இன்னைக்கு நான் அறிந்திருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு அறியலை, அந்த அளவுக்கு வேதமும் அறியலை, அந்த வேதத்தை படிக்க தெரியாதுனாச்சே, அப்போ வேதத்தை படிக்கலை. அப்போ எனக்குழுக்கிற ஆத்மா மேலே எழும்பி என்னுடைய சரீரம் போல தோற்றம் இருக்குது, அப்படியே நான் போகிறேன். ஆனால் என் மாம்சம் ஆகிய சரீரம் முழங்கால நெடுங்கால நிற்கிறத, என் முகத்தை நான் பார்க்குறேன் சோத்திரம். இந்த நிலையில் அப்படியா என் ஜீவன் அப்படியா என் சரீரமாக சரீரத்தை விட்டு மேலே போகிற பார்க்குறேன். ஆனால் மேலே ஒரு மகிமையான பிரகாசமான வெளிச்சம், விவரிக்க முடியாதது, விவரிக்க முடியாது, அவ்விதமான பிரகாசம். அந்த பிரகாசமான வெளிச்சத்தை நான் பார்க்குறேன் அந்த வெளிச்சத்துக்குள்ளே அது வந்து நோக்கி கீழே நோக்கி நோக்கி வருகிறது, நானும் அதை நோக்கி போகிறேன். அந்த அனுபவங்கள் எனக்குள்ளே அப்படியே அந்த வெளிச்சம் என்னை அப்படியே மூடி நான் வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரிந்தது. வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறேன். அப்போது நான் பைபிளை அறியாதவன், பைபிளை படிக்க தெரியாதவன், ஏசையாங்கிற அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய, இப்போ நான் சொல்கிறேன் அன்றைக்கி தெரியாது, ஏசையாவில் 60வது அதிகாரம், 61வது அதிகாரம், இந்த அதிகாரங்களில் அப்படியே அந்த வசனத்தை ஆண்டவர் பேசுகிறார். என் ஒளி உண்மையில் உதித்தது, என் மகிமை அப்படியா தேவர் இடத்துல அந்த சத்தத்தை அநேக காரியங்களை சொல்லி நான் நிறைவில் நான் பார்க்குறேன். அந்த வெளிச்சத்தை தரிசித்தது மட்டும் இல்லை, அநேக காரியங்களை இடத்துல பேச நான் ஒன்றே தெரிந்திருக்கிறேன். எரோமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட தாயின் கருவிலை நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டது. நான் கேள்வி அறிந்தேன். ஆனாலும் இதன் பிறகு அந்த பிரகாசமான வெளிச்சம் எனக்குள்ள இருந்த பிறகு நான் அப்படியே மறுபடியும் ரிட்டன் பூமியை நோக்கின்னு வருகிறேன். அந்த பிரகாசம் வெளிச்சத்துக்குள்ளே வரேன். அந்த வெளிச்சத்து வரும்போது என் மாமிசமான சரீரம் முழங்கால நிற்கிறது. அப்போ அந்த முழங்கால் நின்றுகிட்டு இருக்கு அப்படிங்கிற போது மேலிருந்து அந்த பிரகாசமான வெளிச்சம் அப்படியே மூடுது. பார்க்க அப்படிங்கிற போது அந்த சரீரத்தில் இருந்த அப்போதாங்க நாங்கள் பாரம்பரியமாக பின்பற்றி வந்த தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வமெல்லாம் சத்தமிட்டு அப்போ தான் என்னை விட்டு விலகி போனது. அப்போ தான் என்னை விட்டு விலகி போனது. அப்போ இந்த சரீரத்தோடு அந்த பிரகாசமாக வெளிச்சமாக என்னுடைய ஆத்மா இணைந்தது. அந்த நாள் இருந்து அந்த நாள் தான் மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு. அந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு 100க்கு 100 முழுமையாக இயேசு கிறிஸ்துவை நம்பினேன்.
1: பாகம் 2 மற்றும் ஓர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பிரசங்கி 8:12. March 2003 அமெரிக்கா ஒரு தீர்மானம் எடுத்து ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றியது. அவரை வெறுத்த ஈராக்கியர்கள் அவருடைய சிலையை கவிழ்த்து கவிழ்ந்த சிலையின் முன்பாக நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். சர்வாதிகாரி சதாம் ஹுசேன் அகற்றப்பட்டார், எனவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று ஈராக்கியர்கள் அகமகிழ்ந்தனர். ஏதோ ஒரு புதிய நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது, சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று நம்பினார்கள். ஆனால் நிலைமை அவர்கள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை, மிகவும் மோசமாக மாறிவிட்டது. அநேகர் புதிய மாற்றத்திற்கு நேராக செயல்பட்ட போது வேறு சிலரோ அதை எதிர்த்தனர். எனவே கலவரம் வெடித்தது, அவர்கள் விரும்பியபடி காரியங்கள் நடைபெறவில்லை. இதை போலவே சுமார் 2000 முன்பு இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பு பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தீய சர்வாதிகாரியாய் இருந்த சாத்தான் அகற்றப்பட்டான். ஆனால் இன்றும் அநேக மக்கள் அந்த ஈராக்கியர்களைப் போலவே புதிய அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிறவர்களாகவே காணப்படுகின்றனர். நம்மை ஆள்வதற்கு ஆட்சியாளராக யாரை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்தது. ஆம் பிரியமானவர்களே, பிரசங்கி 8:12 கூறப்பட்டுள்ளபடி தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயந்திருக்கிறவர்கள்தான் நன்றாயிருக்க முடியும். யோசேப்பு என்ற வாலிபன் தேவனுக்கு பயந்து அவருக்கு அஞ்சி நடப்பதை தெரிந்து கொண்டார். பிசாசு பாவ சோதனையை அவருக்கு முன்பாக கொண்டு வந்த போதும் யோசேப்பு அதற்கு உடன்படாமல், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அந்த இடத்தை விட்டே ஓடிவிட்டார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் பயந்திருந்ததால் தேவன் அடிமையாயிருந்த யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு ராஜாவாயிருந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். எனவே பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆள விட்டு கொடுப்போம், அந்நியர் யாரும் நம்மை ஆள வேண்டாம், சாத்தானும் நம்மேல் அவன் அதிகாரத்தை செலுத்த அனுமதிக்க வேண்டாம். தேவனே நம்மை ஆளும்படி நாம் அவரை அனுமதித்தால் நாம் நன்றாயிருப்போம்.

0: ஊழியர் ஜோன்சன் ஜெய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வேதத்தை எடுத்துக்கொள்ள யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 4:5.
2: நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது நினைக்கிறீர்களோ?
1: கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாளிலே தந்த வார்த்தை இதுதான், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். ஹல்லேலூயா, வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். நாம் மெடிடேஷன்ல கேட்டோமே, தமக்கு சொந்தமானவர்கள், எனக்குரியவர்கள், தம்முடையவர்கள் என கேட்டோமே. எஸ், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார், வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். என்ன, இவன் என்னுடையவன்.
3: ஆமே.
1: இவனை நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், இவளை நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன் சொல்லி நம்மிடத்துல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இது சும்மா வார்த்தை இல்லை, அதுதான் பைபிள் சொல்லுது. வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? என்னிடத்துல எல்லாரும் சொல்ல முடியுமா இந்த நேரத்துல? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர். கமான், இந்த வார்த்தையை சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் என்னிடத்துல வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் என்னிடத்துல வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்பதின் அடையாளத்துல ஒன்று என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க.
2: அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார்.
1: அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஹல்லேலூயா, ஆமென். என்னிடத்துல வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். நான் போன வாரத்திலே முதல் நாளிலே சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆமென். பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார். யோவான் 3:16 அதை சொல்லுகிறது. குமாரனாகி கிறிஸ்து, நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அனுப்பி என்ன செய்தார்? நம்மை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார். யோவான் 6:37 சொல்லப்பட்டிருக்கிறது. அதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் பிதா கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என் பிதா கொடுக்கிற யாவும் நமக்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். அனுப்பி நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வாழ்ந்து மறித்து எடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுதும் அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய், பிதாவுக்கு சமமாய் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்யும். அவரே எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் நாம காரண ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே, ஆமேன், அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக, பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பதாக சீஷர்களிடத்திலே சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் போகிறேன், நான் போய் அவரை அனுப்புவேன் என்று சொன்னார். யோவான் 16:7 நான் போய் அனுப்புவேன். நல்ல கவனமா கேளுங்க. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி நம்மை ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய கிறிஸ்து மகிமை அடைந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறார். நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருக்குரிய மனவாட்டியாக மாற்றி நேராக கிறிஸ்துவின் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். கிறிஸ்து என்ன செய்கிறார்? நம்மை பிதாவினிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். இதுதான் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. பிதாவாகிய தேவன் நமக்காக குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். கிறிஸ்து நமக்காக பரிசுத்தாவியானவரை அனுப்பினார். பரிசுத்தாவியானவர் நம்மை சுத்திகரித்து மீட்டு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார். கிறிஸ்து நம்மை பிதாவின் வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கிறார். அதை தான் எபிரேயர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அப்படி நமக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார். இந்த வைராக்கிய வாஞ்சை பரலோக வெளிப்பாடு, பரலோகம் நம்மேல வச்ச பாசம், கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம், தம்முடைய ஜீவனை தந்து தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைகிறார். அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனாக அவர் யார் யாரை பார்க்கிறாரோ அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். இது அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலன். ஆமென். அவர் என்ன செய்கிறார்? ஒரு 7 காரியத்தை பரிசுத்தாவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர் செய்கிற ஒரு 7 காரியங்களை நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. முதலாவது, இதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு 4:5 வாசியங்கள், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். முதலாவது அவர் செய்கிற காரியம், நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமியில மாம்சமாகி வெளிப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் மாம்சமாகி வெளிப்படவில்லை, அவர் நமக்குள்ளே வாசமாயிருந்து நம்மிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அவர் வெளிப்படும் போது மனவாட்டியாகிய சபை அவருக்கு ஒப்பாயிருக்க வேண்டும், அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். 1 Corinthians 6:19 வசனத்திலே அதை தான் கொரிந்து சபைக்கு பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும்
2: நீங்கள்
1: உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? தேவனாலே பெற்றும், பெற்றுக்கொண்டோம். தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சொல்லுகிறேன், காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், இதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமென். தேவனாலே பெற்றும் அப்படிதான் இருக்கு. தேவனாலே பெற்றும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இதை கேட்டுதான் வாங்கணும். ரட்சிப்பு நம்மிடத்துல வந்து நம் கதவை தட்டி தருகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் பைபிள் சொல்லுகிறது, தேவனாலே பெற்றும் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். தேவனாலே பெற்றும், பெற்றுக்கொண்டதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மிலே தங்கி இருக்கிறார். அவர் நம்மிலே தங்கி இருக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள், நாம் கிறிஸ்துவினுடையவர்கள், நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். அதுதான் அவருடைய சுதந்திரம். நம்மை அவர் கைவிடாத காரணம் என்ன தெரியுமா? நாம் அவருடையவர்கள். எபேசியர் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் அச்சாரமாயிருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை தான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் அச்சாரமா இருக்கிறார். அச்சாரமா இருக்கிறார்னா, நான் போன வாரத்தில் சொன்னேன், ஒரு இடத்தை பார்க்கிறோம், பல இடங்களை பார்க்கிறோம், ஒரு இடம் நமக்கு பிடிச்சிட்டு அந்த இடத்தை வேற யாரும் பார்க்க கூடாது, வேற யாரும் வாங்கிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய தொகை அட்வான்ஸா கொடுக்கிறோம். அட்வான்ஸா கொடுத்துட்டானாலே அந்த இடம் அதுக்கப்புறம் அந்த என்ன லேண்ட் ஃபார் சேலுங்கிற போர்டெல்லாம் மாத்திடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அது அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. இனி ஓனர் வந்து அதை முழுமையாக மீட்டுக் கொள்வார். ஆமாம், யார் அட்வான்ஸ் கொடுத்தாங்களோ முழுமையாக மீட்டுக் கொள்வார். அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட பிறகு அதில் லேண்ட் ஃபார் சேலுங்கிற போர்டெல்லாம் இருக்காது. அது ஆல்ரெடி ஒரு ஆளுக்கு புக் பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. அதுதான் ரட்சிக்கப்பட்ட சபையே, நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கி என்ன தெரியுமா? உலகம் உங்களை அங்கீகரிக்கலைன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். உலகம் அங்கீகரிக்கிறதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. ஆமென், ஆமென். பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. பரலோகம் அங்கீகரித்தது அடையாளம் தான். ஆவியானவர் நம்ம முத்திரை போட்டிருக்கிறார். அவர் நம்முடைய மீட்பின் அச்சாரமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் வந்து தங்கி இருக்கிறார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். அப்போ அவர் என்னில் வந்து தங்கி இருக்கணும். அவர் அவருக்கு அவருக்கு நான் முழு முழு இடத்தை கொடுக்கணும். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, நான் என்னுடையவன் அல்ல, நான் என்னுடையவன் அல்ல, நான் அவருடையவன், அவருக்குரியவன். தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நான் என்னுடையவனா இருந்த போது என் கண் விரும்பினதை பார்த்தேன், என் கால் விரும்பின இடத்துல போனேன், என் அவயவங்கள் எதை விரும்பினதோ அதை நான் செய்து கொண்டிருந்தேன், என் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து கோபாக்கினேன். பிள்ளையா இருந்த என்னதான் ஆண்டவர் கிருபையாய் ரட்சித்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு தம்முடைய ஆவியை நமக்கு அனுப்பி நம்மில வாசமாய் இருக்கத்தக்கதாய் நம்மை தம்முடைய ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். இனி நான் என்னுடையவன் அல்ல. இந்த உணர்வோடு நாம் வாழ்வோமானால் அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கத்தக்க அவருடைய ஆலயமாய் நாம் காணப்படுவோம். நான் என்னுடையவன் அல்ல. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. 1 Samuel 16 அதனுடைய 13 வசனத்தில் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல்
2: தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர்
1: அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதற்கொண்டு
2: கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார்.
1: தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்ப அபிஷேகம் கிடைச்சது அந்த ஒரு நாள் அல்ல, அல்லது அந்த ஒரு நாளில் கொஞ்சம் ஆவியில நிரம்பிட்டு போறது அல்ல. அதன் பிறகு நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா இருக்க வேண்டும். இதுவரை நமக்கு சரி என்று தோண பாதையில் நம்ம நின்னோம். இனி அவர் சொல்லுவார் எது சரி என்று. இனி அவர் சொல்லுவார் இதை புரிந்து செயல்படணும். ஏன்னா அவருடைய நோக்கமே என்ன தெரியுமா? இவனை மிஸ் பண்ணிடக்கூடாது, இவளை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதான் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். அநேகர் பாருங்க, அபிஷேகம் கிடைச்சா எப்பாடா, எனக்கு அபிஷேகம் கிடைச்சது எப்பா, எனக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிட்டு, எனக்கு விசா கிடைச்சிட்டு, விசா கிடைச்சிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் விசா டிக்கெட்டில் இருந்தால் நாம் போயிடலாம், நாம் போயிடலாம். ஆனால் பரலோகத்துக்கு நாம் போக முடியாது, அவர் தான் கொண்டு போகணும். இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு நாளும் எவ்விதத்திலும் நாம் நம்மை சார்ந்திருக்கக்கூடாது. நமக்கு இங்கிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும், இப்போ அப்படிலாம் போக முடியாது. இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும், இல்லை வேக்சினேஷன் போட்டிருக்கணும், டெஸ்ட்ல நெகட்டிவ் வந்திருக்கணும், எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. நான் நார்மலா சொல்றேன், ஒரு நாட்டுக்கு போகணும்னா அதுக்கு தேவையானது நம்ம இடத்துல இருந்தால் நாம போயிடலாம். ஆனா பரலோகத்துக்கு தேவையானது இருந்தாலும் தேவையானது கண்டிப்பா வேணும். ரட்சிப்பின் அனுபவம் வேணும், ஞானஸ்நான உடன்படிக்கை கண்டிப்பாய் செய்திருக்க வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் கண்டிப்பாய் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரால் கொண்டு போகப்பட வேண்டும். அதுக்கு என்ன பிரதானமா தேவை? அவர் எனக்குள்ளே தங்கி இருக்கணும், தங்கி இருக்கணும். வந்து போகிற இடமா இல்ல, தங்கி இருக்கிற இடமா இருக்கணும், தங்கி இருக்கணும். அதற்கு முதல்ல என்ன தேவை? முதல்ல நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் தேவை. என்ன உணர்வுள்ள இருதயம்? நான் என்னுடையவன் அல்ல. அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். 1 Corinthians 6:19
2: உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும்,
1: அடுத்த வார்த்தை நீங்கள்
2: உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்கள்.
1: உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இதை அறியணும். இதுதான் இன்னைக்கு முதல் ஆண்டவர் சொல்லித்தரார். இதை தெரிஞ்சுக்கோ. அடுத்த வசனத்தை வாசிங்க, 20 வாசிங்க.
2: கிரயத்துக்கு
1: கொள்ளப்பட்டிருக்கிற அந்த கிரயம் தான் என்னங்க? நம் அருமை ஆண்டவர் சிலுவையில நமக்காக சிந்தின ரத்தம், விட்ட ஜீவன். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அடுத்த வார்த்தை ஆகையால்
2: தேவனுக்கு
1: உடையவைகளாகிய உங்கள் சரீரம். தேவனுக்கு உடையவைகள், 19 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. 20 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். உங்கள் சரீரம், உங்கள் ஆவி தேவனுக்குடையவைகள். மீட்டு கொண்ட ஆத்மா யாருக்குள்ளே இருக்கிறதோ, அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ, அவர்களுடைய ஆவியும் சரீரமும் தேவனுக்குடையவைகள். இதை மாத்திரம் மனசுல வச்சுக்கோங்க. வெளியே எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம், அது உள்ள மீட்கப்பட்ட ஆத்மா தான் உள்ள இருக்குது, அது சேஃபா தான் இருக்கும். அதனால வெளியே எப்படி வாழ்ந்தாலும் ஒன்னு இல்லைன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக தான் வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துல நாம பெற்றிருக்கிறோம். எனவே தீமைக்கு, பாவத்துக்கு, வேசித்தனத்துக்கு, இவைகளுக்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும். ஏன்? நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் வந்து தங்கி இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் ஏசாயா 11:2. ஏசாயா 11:1 வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
2: ஈசாயினும் அடிமரத்திலிருந்து
1: ஒரு துளிர் தோண்டி
2: அவன்
1: வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும்.
2: ஞானத்தையும்
1: உணர்வையும் அருளும் ஆவியும்,
2: ஆலோசனையும் பேதனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர்
1: அவர் மேல் தங்கி இருப்பார். ஏசாயா 61 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நமக்கு தெரியும் இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறினது என. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வந்தார், பிறந்தார், வளர்ந்தார். தனது 30 வயதுல ஆமேன் யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானன் கையினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கப்பட்டார். அவர் ஞான ஸ்நானம் எடுத்த போது வானம் திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஆமேன் அவர் மேல் வந்து இறங்கினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர், அல்லது இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கி இருந்த அதே அவருடையவர்கள் மேல இருக்கும்படிக்கு பரலோக பிதா அனுகிரகம் செய்தார். அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹாலலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் அதே ஆவியானவர். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒரே பேரானவர் எல்லாருடைய ஃபோக்கஸும் அவர் மேலதான். ஒரே பேரானவர், அந்த ஒரே பேரானவர் முதற் பேரானவராய் மாறினார். எப்படி? நம்மை பிள்ளைகளாக்கி. அவர் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்ல தேவன் மேல் இறங்கின, பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவர் மேல் இறங்கின, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் மேல் இருந்த, அவர் மேல் தங்கி இருந்த பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியை நமக்குள் இருக்கும்படி அவர் அனுப்பினார் என்றால், அவர் நம் மேல் வைத்த அன்பு எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு பெரியது! அந்த நேசம் தாங்க கிறிஸ்துவின் அன்பு. அதுதான் நமக்காய் அனுப்பப்பட்ட, தந்திரப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்ம வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கும்படி செய்கிறது. அந்த அன்பு, அவர் வந்து நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இரண்டாவது என்ன?

0: ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார்.
1: இன்னும் சொல்லணும்னா அடுத்து அவர் செய்கிற காரியம் என்ன தெரியும், நம்முடைய ஆவியோடு கூட இணைகிறார். இந்த அனுபவம் தான் மாம்ச கிரியைகளை அழிக்க உதவும். அபிஷேகம் பெற்றும் பாவத்தை விட முடியவில்லை என்றால் காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவரை நம்மில் மேற்கொள்ள நாம் விடவில்லை. அவர் நம்மிலே எழும்பணும், அவர் நம்மிலே வளரணும், அவர் நம்மிலே கிரியை செய்யணும். நம்முடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். பிசாசானவன் பல விதங்களில் பல காரியங்களை சொல்லுவான், இனி அவ்வளவுதான், உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டேல, இனி போச்சு, அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிட்டு, இதெல்லாம் அவர் மன்னிக்கவே மாட்டார். இப்படிப்பட்ட எண்ணம் தானே யூதாசையும் தற்கொலை செய்ய வைத்தது. கிருபையின் காலம் இது. தன் பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்படி இரக்கம் பெற்று அந்த மீட்பை பெற்று தேவ சமூகத்திலிருந்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து என்ன சொல்ல வைக்கிறார் தெரியுமா? நீ பிள்ளை, உலகம் ஆயிரம் சொல்லட்டும், அதை மைண்ட் பண்ணாத, நீ பிள்ளை. நான் அதை இன்னும் ஒரு ஸ்டெப் புரியும்படி சொல்லணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறினதும் வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் மேல இறங்கினார். இறங்கினதும் வானத்திலிருந்து என்ன சத்தம் வந்துச்சு தெரியுமா? என் பிள்ளை, என்னுடைய நேசகுமாரன். அந்த ஆவியானவர், கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சேர்ந்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? நீ அடிமை அல்ல, நீ அவருடைய பிள்ளை.
2: ஆமென்.
1: எதற்காக இந்த சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? நீ முன் செல்லணும். உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துடாத, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பின்னோக்கி போயிடாத. இந்த சாட்சிக்கு பிறகு ஆண்டவர் முன்னே செல்லுகிறார். அவருடைய ஊழிய ஓட்டத்தை அவர் துவங்குகிறார், ஜெயமாய் முடிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சேர்ந்து சாட்சி கொடுக்கிறார். என்ன? நீ அவருடைய பிள்ளை.
2: ஆமென்.
1: பிள்ளை, நீ பிள்ளை. ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷம். எதுக்குங்க இப்படி சாட்சி கொடுக்கிறார்? எதுக்குன்னா கேளுங்க, அவர்கிட்ட தைரியமா நீ வரணும், தூரத்துல நின்னுட்டு இருக்க கூடாது. ஓ, நான் உம்மிடத்தில் வருவதற்கு நீ வரணும், அந்த கிருபாசன தண்டையில தைரியமா நெருங்கி வரணும். நீ அவருடைய பிள்ளை, தூரம் போயிடாத. பல நெகட்டிவ், பல தேவையில்லாத எண்ணங்களை சத்துருவானவன் கொண்டு வந்து உன்னை பின்னாடி இழுக்க பார்க்கிறான். இனி உனக்கு மன்னிப்பே கிடையாது, இனி அவ்வளவுதான், நீ இனி நரகம்தான் உனக்கு. இந்த எண்ணம் நமக்குள்ள மேற்கொண்டுட்டுனா சரி, இருக்கிறது வரைக்கும் எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, நோ. உன்னை ஆண்டவர் இழக்க உண்மை, உன்னை ஆண்டவருக்கு வேண்டாம் அப்படின்னா, நான் இயேசு நாமத்தில் சொல்றேன், இந்த சத்தத்தை கூட கேட்க வச்சிருக்க மாட்டார் ஆண்டவர். அவர் உண்மையில் எவ்வளவு வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் தெரியுமா? அவர் உனக்குள்ளே இருந்து என்ன சொல்றார் தெரியுமா? ஏய், உனக்கு யார் இல்லைன்னு யாருப்பா சொன்னா? நீ அவர் பிள்ளை, நீ அவர் பிள்ளை. அதனாலதான் அப்பா, நான் உங்க பிள்ளைப்பான்னு ஒரு ஜெபத்துல அல்லது ஆராதனை நேரத்துல அல்லது ஒரு சூழ்நிலையில அப்பான்னு ஏன் கூப்பிட முடியுது தெரியுமா? அவர் உள்ள இருந்து கூப்பிட வைக்கிறார். பரலோக தகப்பனை பார்த்து அப்பான்னு எப்படிங்க கூப்பிட முடியுது? ஒரு பிள்ளை தன் தாயை கூப்பிடும் ஒரு பிரச்சனையை வரும்போது, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை, அல்லது ஒரு தகப்பனை கூப்பிடும். ஏன்னா அதுக்கு உள்ள தெரியுது, இதுதான் எங்க அப்பா, இதுதான் எங்க அம்மான்னு. நாம இன்னைக்கு பரலோக தேவனை பார்த்து அப்பான்னு கூப்பிட காரணம் என்னங்க? இந்த அறிவு நமக்கு எப்படிங்க வந்துச்சு? நம்முடைய ஆவியா கூப்பிடுதுன்னு கேட்ட நான் சொல்லுவேன், நம்முடைய ஆவியுடனே கூட பரிசுத்த ஆவியானவர் இணைந்து நீ கூப்பிட வேண்டியவர் பரலோகத்தில் இருக்கிறார். கூப்பிடு. என்ன சொல்லி கூப்பிடு? ஆபிரகாமின் தேவனேனா, ஈசாக்கின் தேவனேனா, யாக்கோபின் தேவனேனா? நோ, இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்படி கூப்பிட வைக்கிறவர் தாங்க பரிசுத்த ஆவியானவர்.

0: இப்படி கூப்பிட வைக்க நீங்க இடம் கொடுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காததுனால தான் அவர் அப்பானே கூப்பிடல. இன்னைக்கு நிறைய பேர் அவர் அப்பாவே பார்க்கல. இடம் கொடுக்கணும். விசேஷமாய் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எங்கே இருப்பாங்க? தாய்மார் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தகப்பன்மார் வெளியே இருப்பாங்க, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, தகப்பனுடைய அரவணைப்பு பக்கத்துலேருந்து எதுவுமே பார்த்தது கிடையாது. ஆனால் தாய்மார் என்ன செய்வாங்க தெரியுமா? பழைய காலத்துலலாம் முந்தியெல்லாம் வீடியோலாம் வர்றதுக்கு வீடியோ காலெலாம் வர்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸை காட்டுவாங்க. இதுதான் அப்பா அப்பா அதுபடி பிக்சர் பதிஞ்சிடும். இப்போல்லாம் என்ன வீடியோ கால் வீடியோ சேட் பண்ணலாம்ல, எதுக்கு மாறி மாறி பார்க்கணும்? நாளைக்கு அவர் வரும்போது தெரியணும் இது யாருன்னு தெரியணும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு சும்மா வந்துட்டு இருந்துட்டு போகிறதுக்கு இல்லை, அவரை அறிகிற அறிவிலே நம்மை வளர்த்துகிறார், நம்மை உணர்த்துகிறார். நீ யார் தெரியுமா? அவருடைய பிள்ளை. பிள்ளை மாதிரி வாழ்ந்துக்கோ. நீ ராஜா வீட்டு பிள்ளை, அவரும் அப்பா. இதை புரிந்து வாழ வேண்டும். நீ இப்படி நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். நம்மேல் அவர் வைராக்கிய வாஞ்சியா இருந்து இந்த எண்ணத்துக்குள்ள நம்மை கொண்டு வருகிறார். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. அவர் தூ நல்ல பாருங்க, இளைய குமாரன் என்ன சொல்லிட்டு வந்தான் தெரியுமா? நான் இந்த வீட்டில் வேலைக்காரனாயாவது இருந்துட்டு போறேன் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் எந்த அளவுக்கு அவரை விட்டு தூரம் தூரம் தூரம் தூரம் போறோமோ அந்த மட்டும் நமக்கு முதல்ல இந்த உணர்வு நஷ்டமாகும். அதனால தான் கிட்டவே வர முடியல நிறைய பேருக்கு. நீ மீட்கப்பட்டவன், நீ மீட்கப்பட்டவள், நீ அவருடைய பிள்ளை. யாரு சொன்னா? பரலோக தேவன் சொல்லி இருக்கிறார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அவர் சத்தியமுள்ளவர், எனவே அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது என்று 1 யோவான் 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சாட்சி சத்தியமாயிருக்கிறது. அவர் சாட்சி கொடு, நான் பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை என்கிற அந்த சர்டிபிகேட் நான் மனிதர்களிடத்தில் வாங்கினதில்லை. மனிதர்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் பாவி என்றே சொல்லலாம், மனிதர்கள் இவரெல்லாம் எப்படி சொல்லலாம், ஆயிரம் பேசலாம், அதை குறித்து நீங்க ஒரி பண்ணாதீங்க. நீ மீட்கப்பட்டவனானால், நீ மீட்கப்பட்டவளானால், உனக்குள்ளே இருந்து அவர் சொல்லுகிறார், நீ அவருடைய பிள்ளை. இதற்காக எதற்காக இதை சொல்ற தெரியுமா? பின் வாங்கிறாத முன்னாடி போ, முன்னாடி போ. நாம் அவருடைய பிள்ளைகள் என அவர் சாட்சி கொடுக்கிறார். 3வது அவர் செய்கிற காரியம் என்ன? ரோமர் 8:26
1: அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: அவர் செய்கிற காரியத்தை நமக்கு ஹெல்ப் பண்ணுகிறார். ஹெல்பர், உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறாராம்? நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஏன் அப்படி செய்கிறார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியவில்லை. இன்னும் புரியணும்னா ஏற்றபடி வேண்டிக் கொள்வதுன்னா எப்படி ஜெபம் பண்ணணும்? அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே,
0: தேவனுடைய சித்தத்தின்படியே
1: பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: வேண்டுதல் செய்கிறார் சித்தத்தின்படி. அப்ப நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறார்? புரியும்படி சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் இது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சு? அதுதான் ஆவியானவர் வேண்டுதல் செய்யறார்ல, நாம சும்மா இருந்தா போதும்னு. நோ. 26வது வசனத்தை திரும்ப ஒரு விஷயம் கூட பாருங்க.
1: அந்தபடியே ஆவியானவரும்,
0: ஆவியானவர் உதவி செய்ய, நாங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது
1: இன்னதென்று
0: அறியாதிருக்கிறபடினால். அங்கே நம்ம வேண்டிக் கொள்ளாமல் இருக்கிறபடினால் என்றல்ல, நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா ஜெபத்துல பல நேரத்தில் என்ன கேட்கணும்னு தெரியாம இருக்கிறோம். அப்பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறார். ஜெபிக்காதவனுக்காக அல்ல, ஜெபிக்கிறவனுக்காக அவர் உதவி செய்கிறார். ஜெபிக்கிறவனுக்காக உதவி செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த வசனத்தை சரியா பாருங்க. நம்ம வேண்ட, நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறதுனால ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார். எக்காரண கொண்டும் ஜெபம் தடைபடக்கூடாது. ஜெபத்தை மட்டும் ஒரு நாள் விட்டுறாதீங்க. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்கிறார்? நாம் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனா நம்முடைய ஜெபங்களில் பலதும் சரியா இருக்கிறது. அவர் ஆராய்கிறார். எப்படி ஆராய்கிறார்? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சித்தத்தின்படி. சித்தத்தின்படி இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவர் சமூகத்தில் இருக்க போறேன், எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், என் உள்ளம் அதை விரும்புகிறது. நான் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே எனக்கு இது எப்படியாவது வாய்க்கு பண்ணுங்கப்பான்னு ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஆராய்கிறார், ஆராய்கிறார், ஆராய்ந்து இது என்னை குறித்த தேவ சித்தமா என்பதை பார்க்கிறார். இல்லை என்றால் இந்த காரியத்துக்கு எதிராய் தான் அவர் செயல்படுவார். சித்தத்தின்படி கேட்க வைக்க தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். சித்தத்தின்படி கேட்க வைக்க தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன், வாக்கு கடங்கா நிறைய ஜபத்துல பரிசு ஆவியிலே ஜபம் பண்ணுகிற அனுபவத்துக்குள்ளே போகும்போது நம்ம ஏதோ ஜபம் பண்ணணும்னு வந்து இருப்போம், ஆவியானவர் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ண வைப்பார். அதுல கொஞ்சம் போராட்டம் இருக்கும், அதுல கொஞ்சம் போராட்டம் இருக்கும். சித்தத்தின்படி கேட்கதான் ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். நீங்க யாக்கோபுல வாஸ்தவமே நம்ம 4:5 வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று, அதுக்கு முந்திர வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 4:3 வசனத்தை பாருங்கள்.
1: நீங்கள்
0: விண்ணப்பம் பண்ணியும்
1: உங்கள்
0: இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினாலே
1: பெற்றுக்கொள்ளாமல்
0: இருக்கிறீர்கள். அப்ப எப்படி கேட்கணும்? 1 யோவான் 5:14 1 யோவான் 5:14 எப்படி நாம அப்ப கேட்கணும்? நம்முடைய இச்சை
1: நிறைவேற்றும்படி
0: நாம் எதையாகிலும் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்ப நம்ம இச்சையின்படி கேட்டால் அவர் செவியை கொடுக்க மாட்டாராம். அப்ப வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்குள்ளே இருந்து அவர் எப்படி வேண்டுதல் செய்கிறார்? நமக்குள்ளே இருந்து நம்மை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல பரிசுத்தாவியானவர் இருந்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் மனுஷகுமாரனா இந்த பூமியில வந்தார். அவர் கெட்சமனை தோட்டத்தில் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபித்தார்? அவர் முதலாவது கேட்டது என்ன? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அடுத்த ஜெபம், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. இதெல்லாம் நமக்கு முன்பாய் வைக்கப்பட்ட அடிச்சுவடுகள், நமக்கான மாதிரி. எதை இதை காண்பிக்கிறது? 1000 காரியங்கள் நமக்குள்ளே இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ளே எழும்பலாம். இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும் நமக்கு நிறைய தோண்டலாம். ஆனாலும் மாம்சத்தில் நமக்கு தோண்டுகிற காரியங்கள் எல்லாம் நல்ல முடிவு அல்ல, நல்ல வழிகள் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்லி தருகிறது, காண்பிக்கிறது. அப்ப தேவசமத்தில் ஜபிக்கும் போது, ஜபத்தில் உட்காரும் போது, ஆவியிலே ஜபம் பண்ணுகிற அனுபவத்துக்கு போகும் போது ஆவியானவர் சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுக்க வைப்பார். சித்தத்தின்படி ஆகட்டும். சித்தத்து எனக்கு இது எப்படியாவது தாங்க அவன் கேட்க மாட்டான். உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி. ஆவியானவர் உள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். சித்தத்தின்படி கேட்டா செவி கொடுக்கிறார் என்பது தைரியம். நம்ம ஜெபிக்கும் போது அவர் இருதயத்தை ஆராய்கிறார். இவன் இதை எதற்கு கேட்கிறான்? இவனுடைய நோக்கம் என்ன? இதை இவனுக்கு கொடுத்தால் அல்லது இவன் கேட்கிற காரியம் இவனை குறித்த தேவ திட்டத்துக்கு அனுகூலமா இசைந்து போகிறதா எதிராயிருக்கிறதா? உள்ளிருந்து ஆவியானவர் ஆராய்கிறார். ஆராய்ந்து எல்லாம் அகேன்ஸ்டா இருக்கு, இவன் கேட்டது மாதிரி காரியம் கொடுத்தா இவன் இழந்து போவான், அல்லது இவன் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு இது ஏதுவாகும் என்றால் அவர் அந்த ஜபத்துக்கு எதிராய்தான் நமக்குள்ள இருந்து செயல்படுவார். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில அவர் தருகிற எஸ் மட்டும் பதில் அல்ல, அவருடைய நோ கூட பதில் தான். அவர் எஸ் சொன்னா சாட்சி சொல்லுவோம், நோ சொன்னா சர்ச்சைக்கே வர மாட்டோம். இல்ல, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டு பதில் தந்தார். பதில் எஸ் மட்டும் இல்ல, நோ கூட பதில் தான். சித்தத்தின்படி, சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபத்துல அதுதானே இருக்கிறது. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரன் முன்னாடி நிக்கிறேனா, என் வாழ்க்கையில என் ஜபம் மாறினதுதான் காரணம். 2007 ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறேன், எனக்கு இது வேணும், எனக்கு இது செய்தே ஆகணும்னு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2வது வாரம் முடிவில் ஆமென், என்னுடைய ஜெபம் மாறுகிறது. அன்னைக்கு தெரியல ஏன் இப்படி மாறிச்சு, இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஆவியானவர் எனக்காக அதை மாற்றினார். வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார். நான் கேட்டது எனக்கு தரல, நான் கேட்டதை தந்திருந்தேன், இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரன் அல்ல. அன்னைக்கு கடைசியில உம் சித்த மாத்திரம் எனில் நிறைவேற்றிடும். ஏசையா, நீர் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஒரு புதன்கிழமை மதிய நேரத்தில் அர்ப்பணித்த போது தேவ சமாதானம் என்னை ஆட்கொண்டது. கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார், கர்த்தர் என்னை ஏற்கனவே பிரித்தெடுத்தார். ஆனால் என் வாழ்க்கை அதன் பிறகுதான் துளிர் விடவே ஆரம்பித்தது. சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வைக்கிறார், ஏன்னா அவர் நம்மேல் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். இவன் ஏதோ கேட்கிறான்பா, எப்படியும் போகட்டும், அப்படி விடல, அப்படி விட மாட்டாருங்க. பிள்ளைங்களை எந்த தகப்பனும் பெற்றோர் அப்படி விட மாட்டாங்க. நம்ம கேட்கிறோம், எதை கேட்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியம் தேவ சித்தத்துக்கு ஆமென் எதிரா இருக்குமானால் அவர் அதற்கு துணையாய் நிற்க மாட்டார், மாறாக தேவ சித்தத்தின்படிதான் இருக்குமானால் அவர் நமக்குள்ளே இருந்து வேண்டுதல் செய்வார். என் பிள்ளை கேட்கிறான், என் பிள்ளை கேட்கிறான். எனவேதான் எல்லாமே சித்தத்துக்கு உட்படுத்தி கேட்கணும், அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். ஆமென். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஒரு காரியத்தை சொல்றது கூட தேவ சித்தத்தை வைத்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாருங்கள், ஆமென், நான்காவது அதிகாரத்தில் கீழே சும்மா வாசியுங்கள், அதனுடைய 13 முதல் வாசியுங்கள்.
1: மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு என்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி,
0: நாளைக்கு இங்க போய் ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து
1: சம்பாத்தியம்
0: பண்ணுவோம் என்கிறவர்களே
1: கேளுங்கள்,
0: நாளைக்கு நடப்பது உங்களுக்கு
1: தெரியாதே.
0: உங்கள்
1: ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோண்டி
0: கொஞ்ச காலம் தோண்டி பின்பு தோண்டாமற் போகிற
1: புகையே போல்
0: இருக்கிறது. 15 வசனம்,
1: ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால்,
0: ஆண்டவருக்கு சித்தமானால்
1: நாங்களும் உயிரோடு,
0: நாங்கள் உயிரோடு இருந்தால்
1: இன்னதை
0: செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நான் நாளைக்கு அங்க போய் இந்த வியாபாரம் செய்வேன், நாளைக்கு நான் அது முடிப்பேன், இதை அது செய்யக்கூடாதுன்னு இல்ல, ஆனா நான் செய்வேன் எந்த நம்பிக்கையில எந்த நிச்சயத்துல சொல்லிட்டு இருக்கிறோம். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் எதை மனசுல வச்சு தெரியுமா செய்யணும், ஆண்டவருக்கு சித்தமானா, ஆண்டவருக்கு சித்தமானா. இந்த தெளிவுக்குள்ள நம்ம கொண்டு வருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எந்த ஒரு காரியத்தை சொல்லணும்னாலும் இப்படிதான் சொல்லணும்னு பைபிள் சொல்லுது. வியாபாரம் பண்றவங்களை பார்த்து அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள், எதற்காக வேண்டால் மனசுல ஏறுவதற்காக. 13 முதல் ஒரு விஷயம் கூட வாசி.
1: மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது
0: நாளைக்கு, இன்றைக்கு அல்லது நாளைக்கு
1: இன்ன
0: பட்டணத்துக்கு போய்
1: அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம்,
0: ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து
1: சம்பாத்தியம்
0: பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள்,
1: நாளைக்கு
0: நடப்பீங்க. 13 வசனத்தை போடுங்க. அப்ப அதுல எப்படி சொல்லி இருக்கணும், அந்த 15 வசனத்தை வச்சு இதை சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் ஜீவன் சுகம் பலன் தந்தால், நாங்கள் அந்த 13 போடுங்க, நாங்கள் இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கியிருந்து வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம். சித்தத்தில் வச்சாச்சு, கர்த்தருக்கு சித்தம்னா நடக்கும், சித்தம் இல்லைன்னா நடக்காது. அப்போ அதில் தெளிவாயிட்டோம். நம்முடைய ஜெபத்தில் இப்படி தாங்க வைக்கணும். ஆண்டவர் இங்கே நிறைய ஆஃபர் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு எப்படியாவது கொடுங்க ஆண்டவர், இன்னும் அப்படி அல்ல. அதனால தான் ஜெபத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆவியிலே ஜெபம் பண்ண, ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற அனுபவத்துக்குள்ள போக என்ன செய்யணும், அதிகமாக ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்கும்போது ஆவியானவர் நம்மில் கிரியை செய்ய செயல்பட ஆரம்பிப்பார். நம்ம பிரச்சனை எடுத்ததை நம்ம காரியத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவோம், சொல்லிட்டு அப்படியே எழும்பி போயிடுவோம். பைபிளில் இருக்க ஆவியில ஜெபம் பண்ணுங்கள், முதல்ல நல்ல பிரைஸ் பண்ணி ஆண்டவரை துதித்து தேவ பிரசன்னத்தில் நிறைந்து ஆவியானவர் நம்மில் ஆமென் செயல்பட நம்ம இடம் கொடுக்கணும், அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்போ நம்முடைய ஆவியோடு கூட அவர் இணைந்து அவர் வேண்டுதல் செய்ய ஆரம்பிப்பார். நம்ம கேட்கணும்னு நினைச்ச காரியத்தை அவர் அவருடைய சரியான முறையில் கேட்கும்படி வைப்பார், சரியான முறையில் கேட்கும்படி வைப்பார். நான் பல ஜபங்களை நான் பார்த்துருக்கிறேன், பல ஜபங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். உன்னை மனசில் வச்சுட்டு இதை எப்படியாவது கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆண்டு சமத்தில் போயிருப்போம். ஆமென். ஆவியானவர் அப்படியே பிரேயரை மாற்றுவார். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமாங்க, அதான் சொன்னேனே, அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். அதனால தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமங்கள், நாமம் ஒரே நாமம். அவர்கள் மூவர் அல்ல, மூவராக இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரே வல்லமை, ஒரே அதிகாரம், ஒரே பவர். அதனால தான் சொல்லி துதிக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசு என்ற நாமம். பிதா ஒன்று ஒரு சித்தம் வைக்க, ஆவியானவர் இங்கே நமக்குள்ள இருந்துட்டு பிள்ளை ஆசையாக கேட்கும், எப்படியாவது செஞ்சு கொடுங்க, அப்படி அவர் ஜெபம் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சித்தத்தை அறிந்து உணர்ந்து வேண்டுதல் செய்வார். நமக்கு அதனாலதான் பைபிள்ல இருக்க அவர் நமக்கு உதவி செய்கிறார், நமக்குள்ளே இருந்து நமக்கு உதவி செய்கிறார். ஃபாதர் பெக்மன்ஸ் அருமையா அந்த பாட்டை இதை வைத்து அருமையா சில பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அதுல தான் ஒரு பாட்டு நம்ம பாடணும், இன்னொரு பாட்டு கூட இருக்கு.

0: தேவ சமூகத்துல இருந்து நம்ம ஒரு காரியத்தை எப்படி அதை அடம் பிடித்தால் கேட்டு வாங்கணும் என்கிற நிலையை தாண்டி, இது தேவ சித்தமா, இது தேவனுக்கு சித்தமா, ஒரு இடத்துக்கு போற காரியத்தை கூட தேவ சித்தத்துக்கு உட்படுத்தி தான் பேசணும் சொல்லணும்னு சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இது தேவனுக்கு சித்தமா. இந்த நிலைக்கு நம்மை கொண்டு போய் நமக்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இன்னும் சொல்லணும்னா, எனக்குள்ளே இருக்கிறவர் தேவ சித்தம் என்னில் நிறைவேற துடிச்சிட்டு இருக்கிறார், இன்னைக்கு என் வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்க காரணம் நான் நல்லபடியா வாழ்கிறதுனால அல்லது நான் இப்படி, நோ, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் துடிக்கிறார், எனக்காக வைராக்கிய வாஞ்சிய துடிக்கிறார்.
1: ஹல்லேலூயா.

0: இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில எந்த மட்டும் மகிமைப்படுத்துகிறீர்களோ அந்த மட்டும் உங்களுக்குள்ளே இருந்து செயல்பட ஆவியானவர் செயல்படுகிறத உங்களால உணர முடியும், அனுபவிக்க முடியும். அதுதான் யோவான் 7 இருக்கிறது. இயேசு இன்னும் மகிமைப்படாதபடினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. நம்முடைய ஒரே லட்சியம் இயேசுவை உயர்த்துறது மட்டும்தான் இருக்கணும். ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வார், ஆவியானவர் நம்மிலே செயல்படுவார். கந்தாகிய ராஜஸ்திரியின் மந்திரி எருசலேமிலிருந்து திரும்பி போகும்போது இயேசை 53 வாசிட்டு போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிட்டு போறோம். ஆவியானவருக்கு சும்மா இருக்க முடியல, அவர் செயல்பட ஆரம்பித்தார், அவர் அசைவாட ஆரம்பித்தார், பிலிப்பு கொண்டு போய் ரதத்தோடு சேர்த்தார், சொல்ல ஆரம்பித்தார், கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தார், அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படுத்தினார். இயேசுவை குறித்து வாசித்த போதே ஆவியானவர் செயல்படுகிறார். இயேசுவை மகிமைப்படுத்தி பாருங்கள். உங்களுக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதையும் உங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிற அந்த வல்லமையையும் நீங்க அறிவீர்கள், உணர்வீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் என்ன செய்கிறார்? நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார், நம்முடைய ஆவியோடு இணைந்து சாட்சி கொடுக்கிறார், நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார், அதாவது நமக்கு உதவி செய்கிறார். 4வதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சையாயிருந்து செய்கிற காரியம் என்ன? ஏசாயா 59:19. ஏசாயா 59:19. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
1: அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்று.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறவர் செய்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயம் தருகிறார். இங்கே வெள்ளம் போல சத்துருன்னு சொல்லும் போது நம்முடைய ஃபோக்கஸ் பல நேரத்தில் எதிரிகள் நமக்கு எதிராக யாராவது எழும்பிட்டாங்கன்னா இந்த வசனத்தை சிலர் எடுத்து பேசுவாங்க. ஆனால் நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். இங்கே இந்த வசனத்தை அப்படியே படிச்சுட்டு நீங்க கலாத்தியர் 5:17 வாசியுங்கள். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமா இருக்குது. ஆவியானவர் எங்கே இணைந்திருக்கிறார்? நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்திருக்கிறார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின. 19:21-17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேகமாய் வாசியுங்கள்.
1: மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை.
0: 17 காரியங்கள். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம். அசுத்தமான எந்த காரியமும் மாம்சக்கிரியை. காம விகாரம், பொறாமை, சண்டை, வைராக்கியம், பிரிவினை, கொலைகள். நல்ல கவனிங்க. அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னேன், அவர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார். எப்படி? நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து. இனி 17வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள்.
1: மாம்சம்
0: ஆவிக்கு விரோதமாக
1: ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக
0: இச்சிக்கிறது.
1: நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்.
0: நீங்க என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ
1: செய்யாதபடிக்கு
0: அதை செய்யாதபடிக்கு
1: இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது.
0: என் கை ஒரு பாவத்தை செய்யணும் நினைக்கும் போது என் ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்குமானால் அவர் இந்த பாவத்தை செய்ய விடமாட்டார். அதான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு விரோதமா இருக்கிறது. ஆமா, இன்னைக்கு செய்ய வேணும்னு நினைக்கிற காரியத்தை செய்யறோனாலே அவருக்கு நாம இடம் கொடுக்கல, அல்லது நம்முடைய ஆவி இன்னும் அவருடைய ஆவியோடு இணையவில்லை. இன்னைக்கு ஒரு ஒரு இன்னைக்கு சினிமா பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, சர்வீஸ் முடிச்சுட்டு பார்த்துடலாம் அப்படி பார்க்கணும்னு தோணுது. நம்ம பார்க்கணும் அப்படின்னாலே நம்முடைய ஆவி அவருடைய ஆவியோடு இணையலைன்னு அர்த்தம். அல்லது இங்கே போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க, நல்லா ஜாலியா இருக்கும், போகலாம் அப்படி செய்யணும்னு தோணுது, நம்ம செய்யறோம். அத மாம்சம் விரும்புறத செய்யறோம், மனசு விரும்புறத செய்யறோம், கண்ணு விரும்புறத பாக்குறோம். இதெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்னாலே நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியோடு இணையல. அது கட்டாகி எவ்வளவு நாளாச்சு தெரியவில்லை. சிம்சோனை விட்டு ஆவியானவர் விலகினதை அவன் அறியாதிருந்தான். அதே பெற்று தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாததுனால பேசின அந்நிய பாஷையே பேசி பழகிட்டோம். சர்ச்சில் வந்து அப்படி கொஞ்சம் அப்படி பாடினா கொஞ்சம் அந்நிய பாஷையை பேசி பழகிட்டோம், நம்ம உடனே அதுல திருப்தியாகிறோம், பரவாயில்ல நான் இன்னைக்கு ஆவியில நரம்புனே அப்படின்னு. பைபிள் தெளிவா சொல்லுது, செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு அது ஒன்றுக்கு விரோதமா இருக்கிறது. என் கண்ணு ஒரு சினிமாவை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறது, ஆனா என்னால பார்க்க முடியல. ஏன் முடியலன்னா ஆவியானவர் உள்ள இருந்து பார்க்க விடாம பிடிக்கிறாரு. இந்த அனுபவம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க மேலதான் அவர் ஜெயக்கொடி ஏற்றி இருக்கிறார். இந்த அனுபவம் உண்டாக என்ன செய்யணும் அப்படின்னா, 16வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால்,
1: ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள்.
0: ஆவிக்கு ஏற்றபடி, walk by the spirit. ஆவிக்கு ஏற்றபடி, உனக்கு ஏற்றபடி நடக்கணும்னு நினைக்காத. அதனாலதான் முதல் வார்த்தையில சொன்னேன், நம்முடைய சரீரங்கள் தேவனுக்குரியவைகள், நமக்குரியதே கிடையாது. அவருக்கு ஏற்றபடி நடக்கும் போது என்ன ஆகும், பிள்ளைக்கு பெற்றோர் கண், சில பிள்ளைங்களை சில கூட்டத்தில் கையை பிடிச்சு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு அங்கே கொஞ்சம் பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கும், இந்த பிள்ளைக்கு போகணும்னு ஆசை இருந்தாலும் போக முடியாது, ஏன்னா பெற்றோர் பிடியில் இருப்பாங்க. ரெண்டு காரியத்தில் ஒன்று நடக்கும், அந்த காரியம் பிள்ளைகிட்ட தான் இருக்கு. என்ன கிட்ட இருக்கு? ஒன்று, இந்த பெற்றோர் கூட சண்டை போட்டுட்டு கையை விட்டுட்டு போகலாம், அடம் பிடிச்சு அழுது என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு போகலாம். இல்லைன்னா அப்பா விடலைல்ல, அம்மா விடலைல்ல, நிற்போம் அப்படிங்கிற ஒரு மனசில் நிற்கலாம். ஆமாம், ஆப்ஷன் நம்ம கிட்ட தான் ஆண்டவர் தருவாருங்க. அபிஷேகம் பெற்ற ஆண்டவர், நாங்கள் போகிறேன், நான் தியேட்டருக்கு போகிறேன், சினிமா பார்க்காம இருக்க எனக்கு உதவிச்சிங்கன்னெலாம் கேட்கக்கூடாது. சிலர் இப்படிலாம் இருப்பாங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நாங்கள் போகிறேன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவேன், ஆனால் ஆண்டவரே நான் இந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, நீங்கள் என்ன காத்துக்கோங்கணும். ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணுமா? ஆவிக்கு ஏற்றபடி நடந்தா ஓகே, நான் அவர் பிடியில் இருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, ஏய் வா கமான், இல்லை இல்லை அப்பா அப்பா இருக்கிறாங்க. அப்போ இப்போ உள்ளம் போகுன்னு சொல்லுது, ஆனால் போக முடியலை, ஏன்னா அவர் பிடிச்சி வச்சிருக்கிறார். இந்த அனுபவம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த அனுபவத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு ஏற்றபடி. வல்லதுபுரம் சாயும் போதே அவர் பேச ஆரம்பிச்சிருவார், போகாத, சாய்ந்த பிறகு இல்ல, சாயும் போதே பேசிடுவார். உடனே ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும். அவர் தான் போகாதன்னு சொல்லிட்டாரு, நான் போக கூடாது, இல்ல நான் போயிட்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்க, அப்படிதான் நான் பழகிட்டு இருக்கிறேன். 6 நாள் பாவம் செஞ்சுட்டு 7வது நாள் சர்ச்சில் வந்து மன்னிப்பு கேட்கறதுல ஒரு சுகம் ஆண்டவரே. அதுலயும் கம்யூனியன் பிரெட்டு கிரேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது இன்னும் அது ஒரு பயங்கர ஃபீல் ஆண்டவரே. தப்பு பண்ணாமல் வந்திருந்து மன்னிப்பு கேட்கறது ஒரு சுகம் இல்லை. 6 நாள் அதனால் நான் பாவம் செய்கிறேன், 7வது நாள் வந்திருந்து ஆண்டவரே மன்னிங்கன்னு கேட்கறது நல்லா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படியே பழகிட்டோம்ல. ஆவிக்கு ஏற்றபடி நடக்க ஒரு நாளாவது நடந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆவிக்கு ஏற்றபடி நமக்கு மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு இயேசுவே சொல்லிட்டார், மாம்சம் பலவீனம் உள்ளது ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவி அப்போ இந்த நேரத்தில் நான் எதுக்கு எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? என்னுடைய மாம்சம், என்னுடைய மாம்சம் சொல்லுமே இதை செய்யணும் அந்த சத்தத்துக்கு அல்ல, எனக்குள்ள இருந்த ஆவியானவர் சொல்லுவாரே இதை செய்யணும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது சத்துருவாரால் மேற்கொள்ள முடியாது, ஆவியானவர் நம்ம ஜெயக்கொடி ஏற்றுவார். ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். என் பிள்ளை எனக்காக நிற்கிறான், ஆமா இனி நான் தான் அவனை ஜெயிக்க வைக்கணும். முடியாது, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். கர்த்தர் வெற்றி தருவார். ஆனா நாம என்ன செய்யணும்? அவருக்கு ஏற்றபடி, அவருக்கு ஏற்றபடி நடக்கணும். நீங்க தான் பார்த்துக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்துடணும். நான் போறேன் நீங்க பார்த்துக்கோங்க இல்ல. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவரிடத்தில் வருவதற்கு பதில், நான் போறேன் நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறோம். நம் தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவருடைய பெயரே என்ன தெரியுமாங்க? ஹோலி ஸ்பிரிட். தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்த ஏசாயா தன்னை அசுத்தன் சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவன் எங்கே வந்து நிற்கிறான்,

0: பிரியமானவர்களே, அன்பு சகோதரா சகோதரி, உன் மாம்சமும் மனசு விரும்புறதை நீ செய்யறேனா? உன் ஆவி இன்னும் அவருடைய ஆவியோடு இணையவில்லை. நீ என்னைக்கோ அந்த உறவு கட்டாயிருக்கின்ற அர்த்தம். இன்னைக்கு எதற்காக கத்திரிட்டு பேசுகிறா தெரியுமா? நீ விரும்பி கேள, அவர்கிட்ட என்ன விட்டுறாதீங்கப்பா. ஆவியானவர் துக்கப்படுத்தின போயிருவார் தெரியுமா? சிம்சோனை விட்டு விலகிட்டார், சொல்லாமலே போயிட்டார். பரிசுத்த ஆவியானவருக்கும் அசுத்த ஆவிக்குள்ள வித்தியாசத்துல ஒன்னு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தெரியும், போகும்போது தெரியாது. அசுத்தாவி வரும்போது தெரியாது, பிசாசின் ஆவி வரும்போது தெரியாது, ஆனா போகும்போது தெரியும். எல்லாட்டையும் சொல்லிட்டு தான் போகும், இல்லை அலை கழித்து விட்டு தான் போகும். நம்ம அநேகருக்கு அவர் வந்தது தெரியுது, துக்கத்தின் மேல அவர் நம்ம துக்கமாக்கிட்டு இருப்போம்னா அவர் போயிடுவார். இந்த உணர்வு இருந்ததுனால தான் தாவீது ஜெபம் பண்றாரு, இப்படி பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்து போடாதரும். நம்மளை ஒருத்தங்க விரும்பி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, ப்ளீஸ் எங்கள் வீட்டில் வந்து தங்கிடுங்கன்னு கூப்பிட்றாங்க. நம்ம அவங்க மேலே அவங்களுடைய அன்பின் நிமித்தமாய் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். நம்ம அந்த வீட்டில் போனதுக்கப்புறம் நம்மளை ஒரு டம்மியாகவே வச்சுருப்பாங்கண்ணா, நம்மளை ஒரு டம்மியாகவே வச்சுருப்பாங்கண்ணா. அந்த வீட்டில் இருக்க தோணுமாங்க, நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் எப்படிப்பட்டவருங்க, கிறிஸ்துவினுடைய ஆவி அவர் மேல் தங்கியிருந்தவர், இந்த எதற்கும் உதவாதவனுக்குள்ள விரும்பி வாசம் பண்ண வந்து, அதுவும் சும்மா இருக்கல, வைராக்கிய வாஞ்சையா எமல இவ்வளவு பாசமா வந்து இருக்கும் போது நான் அவருக்கு ஏற்றபடி அல்லவா நடக்க வேண்டும். சாயும் போது மாம்சம் சொல்லும், இதை பாரு, அப்ப வலது புறம் சாயும் அல்லது இடது புறம் சாயும். உடனே ஆவியான சொல், ஏ பாக்காத அப்படின்னு உடனே இதுக்கு செவி கொடுத்துடணும். இல்லை நான் கொஞ்சம் பார்க்குறேன், கொஞ்சம் பார்க்குறேன், அவ்வளோதான், அந்த சத்தம் கேட்கறது ஸ்டாப் ஆயிரும். நம்ம சாய துவங்கும் போது தான் பேசுவாருங்க, சாஞ்ச பிறகு பேச மாட்டோம், ஸ்டாப் ஆயிரும், சத்தம் கேட்கறது ஸ்டாப் ஆயிரும். எத்தனை பேருக்கு ஸ்டாப் ஆயிருக்கு இந்த சத்தம் கேட்கறது? அதனால தானே பாவத்தை துணிந்து பார்க்குறோம், அதனால தானே பாவ பாதையில் துணிந்து போகிறோம். ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப சென்சிட்டிவானவர், அதனால தான் சாயும் போதே பேச தொடங்கிடுவார். ஏ நோ, எங்கள் அப்பாலாம் எங்களை அடித்தது கிடையாது, ஆனால் அடிக்கிறதோட பெரிய வழி என்ன தெரியுமா? பேசாமல் இருப்பாங்க, சும்மா சும்மாலாம் பேசாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு காரியத்தை சொல்லி அவங்க விரும்புகிற காரியத்தை செய்யாமல் அதுக்கு மாறாக ஏதாவது செஞ்சிட்டோன்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு பேச, அவங்க பேசாமல் இருக்கும்போது இருக்கிற வழி இருக்குது தெரியுமா? நமக்குள்ளே அவரை வருந்தி அழைச்சிட்டு நம்ம இருதயத்தில் வாங்கப்பா எனக்குள்ள வாங்கப்பான்னு கூப்பிட்டு வச்சுட்டு அவரை பேச விடாமல் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. இப்போ என் மாம்சம் ஒரு பாவத்தை செய்ய துடிக்குது, அப்போ என் மாம்சம் அந்த பக்கமாக சாயும் போது ஆண்டவர் சொல்லிடுவார், நோ அப்படிம்பார். உடனேனா ஆவி கேட்டபடி நடக்கணும், உடனே நோ, ஓகே நோ போகக்கூடாது, இப்படி நான் இருப்பேன் ஆனால் ஆவியானவர் என் மேலே ஜெயக்கொடியேற்றுவார். அப்படி அந்த பாவம் வெள்ளம் போல வந்தாலும் அவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். அந்த கொடியை கண்டு அசீரியன் கலங்குவார். செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்ய விடாதபடி தடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த மாம்சம் சில பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறது பாத்தீங்களா, அது செய்ய விடாதபடி தடுக்கிறவர். நம்முடைய ஆவியோடு கூட அவர் இணைந்து, அதனாலதான் அனுதினமும் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம் சபைக்கு தேவ பிள்ளைக்கு கண்டிப்பா தேவை. நான் நேத்து ஜெபம் பண்ணிட்டேன், அது இன்னைக்கு அதனால விட்டாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பிடிக்கலாம். நோ, எரிகோவை பிடிக்க இஸ்ரவேலர்கள் செய்த ஆயத்தம் ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு செய்யல. ஏன் செய்யல? எரிகோவையே பிடிச்சாச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க சின்ன விஷயத்துல தான் விழுறாங்க. சிம்சோன் விழுந்தது சிங்கத்திடம் அல்ல, செத்த சிங்கத்துக்குள்ள இருந்த கொஞ்சம் தேன் அதுல விழுந்துட்டான். சிங்கத்தையே கொன்னுட்டோம், இந்த தேன் எல்லாம் சின்ன மேட்டர், அதுல விழுந்துட்டான். சாயும் போதே சொல்லிடுவார் நோ, உடனே எஸ் அவர் நோ சொல்லிட்டார், அவ்வளவுதான், வர மாட்டேன். ஏய் நாங்க விளையாட போறோம், வரியா? வரணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனா எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா என்ன சொல்லிட்டாங்க? நோ சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நான் வரமாட்டேன். இந்த அனுபவம் தேவைங்க, இதுதான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர். அப்போ ஆண்டவர் நமக்காக கிரியை செய்து அந்த காரியங்களை செய்ய விடாதபடி தடுப்பார். இந்த கண்ணு பரிசுத்தரை பார்க்க வேண்டிய கண்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகம் போகிறது, ஆனால் ஒரு காரியத்தை இதிலே சொல்லி நான் அடுத்த காரியத்தை வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறி பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4 லூக்கா 4 ரெண்டு அதிகாரங்களில் இருக்கிறது. எடுத்து வாசிக்க நேரம் இல்லாததுனால சொல்கிறேன். அங்கே அவருக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றையும் தான் பிசாசானவன் கொண்டு வருகிறான். முதல்ல அவருக்கு பசி உண்டாயிற்று. உடனே கல் அப்பமா மாட்டேல அந்த மாம்ச இச்சையை கொண்டு வருவதற்கான காரியத்தை செய்கிறான். அடுத்ததாக எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறான். இதை பாரு, இதை பாருங்க, இதெல்லாம் எனக்கு இருக்கு, வேணுமா வேணுமா காட்டி கொடுக்கிறான். கண்களின் இச்சை, அடுத்து ஜீவனத்தின் பெருமை. ஆமா, நீங்க தான் மேலிருந்து, உங்களுக்கு தான் தூதர்கள்லாம் இருக்கிறாங்களே, கைகளில் ஏந்தி கொண்டு சில நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க, மேலிருந்து குதிக்க வேண்டியது தானே. சில பெருமைக்காகவே செய்வாங்க தெரியுமா, சில காரியத்தை செஞ்சு ரொம்ப ஃப்ளாப் ஆவாங்க தெரியுமா, பெருமைக்காக செஞ்சு. அது செய்ய வைக்கிறது பிசாசு, பெருமைக்காக செய்ய வைக்கிறது. அவங்களோட நான் நல்லா பண்ணுவேன், இவங்களோட ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாங்க நான் நல்லா பண்றேன், அது அல்ல, அவங்கள விட நான் நல்லா பண்ணுவேன், இவங்களை விட நான் நல்லா பண்ணுவேன். அவங்க எப்படி பண்ணாங்களா பாருங்க, என நான் எப்படி பண்றேன். இது பெருமைக்காக செய்கிறது, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணையும் கொண்டு வந்தான் பிசாசு. ஆதாம்கிட்ட கொண்டு வந்து முந்தின ஆதாம ஜெயிச்சான், பிந்தின ஆதாம்கிட்ட தோத்தான், அப்பாலே போன்றாரு. இதெல்லாம் நமக்கு வச்சு அடிச்சு விடு. அங்க நடந்தது என்ன? பைபிள் சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவராய் நிறைந்தவராய். கண்களின் நிச்சயம் ஜெயிக்கணுமா? ஆவியில நரம்பு. மாம்சத்தின் நிச்சயம் ஜெயிக்கணுமா? ஆவியில நரம்பு. ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கணுமா? ஆவியில நரம்பு. ஆவியானவர் யுத்தம் பண்ணுவார். பைபிள் சொல்லுது பிசாசானவன் போயிட்டான், ஆவியின் பலத்தினாலே அவர் வனாந்திரத்தை விட்டு வெளியே வரார். ஜெயிக்கணும் சபையே. நாம் நித்தியத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், அவருக்கு சுதந்திரமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். தோற்கடிக்கப்பட்டவன் வருவான். எப்பொழுது வந்தான்? இயேசுவின் இடத்துல ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு. யோர்தானை கடந்த பிறகுதான் இந்த சோதனை எல்லாம் வருது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு சோதனை அதிகமா வரும், ஞான ஸ்நானம் எடுத்தவனுக்கு சோதனை இன்னும் அதிகமா வரும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவனுக்கு இன்னும் இன்னும் அதிகமா வரும். அவனுடைய டார்கெட்ட அவருடைய பிள்ளை இல்லாம ஆகணும். அதனாலதான் வந்து எப்படி கேட்க, நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் என்ன ரொம்ப பெரிய பிள்ளையாமே இல்ல? ஆண்டவர் அப்பாலே போன்றார். எதுலையுமே சாத்தானால் அவரை ஜெயிக்க முடியவில்லை. இந்த அடிச்சுவட அவர் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்ய விடாதபடிக்கு தடுக்கிறவர். இப்படிதாங்க நம்முடைய அவயவங்களில் கிரியை செய்கிற பாவத்தை அழிக்க வேண்டும். ஆவியானவருக்கு முழுவதும் இடம் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவதாக அவர் செய்கிற அடுத்த காரியம் என்ன? 2 தெசலோனிக்கேயர் ஆமென் 2:13
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால.
0: அவர் உள்ளே இருந்து செய்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார். எதற்காக பரிசுத்தமாக்குகிறார்? ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 3:13
1: அனைவரோடும்
0: கூட வரும்போது
1: நம்முடைய
0: பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
1: பிழையற்ற,
0: அந்த வேர்ட கவனிங்க, பிழையற்ற
1: பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி,
0: பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி
1: உங்கள் இருதயங்களை திறப்படுத்துவாராக.
0: நம்ம பரிசுத்தவானா இருக்கிறது ஓகே. அடுத்து அந்த வார்த்தையை பாத்தீங்களா, அந்த வசனத்தை போடுங்க, பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி. ஆமென். பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி. வசனம் உடனே டிஸ்பிளே பண்ணுங்க, பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி. அது என்ன வேர்டு பாத்தீங்களா அந்த வசனத்தை? பரிசுத்தவான்களோட வருவார். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கும்படி. அவ பிழையட்ட பரிசுத்தமுள்ளவனா இருக்கணும்னா எவ்விதத்திலும் மாசில்லாதவர், ஆவியில ஆத்மாவில சரீரத்துல எவ்விதத்திலும் குற்றமற்றவனாய் இருக்கும்படி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எப்படி செய்கிறார்? உணர்த்தி. யோவான் 16:8 உணர்த்தி. சங்கீதம் 65:9 திருத்தி. 1 பேதுரு 1:22 சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பண்ணி. யோவான் 16:13 சத்தியத்துக்குள்ள நடத்தி. இது கடைசி வரை அவர் செஞ்சிட்டே இருப்பார். உணர்த்துகிறார், திருத்துகிறார், கீழ்ப்படிய பண்ணுகிறார், நடத்துகிறார். எதற்காக? அவர் வெளிப்படும் போது இவனிடத்துல ஒரு மாசு கூட காணப்படக்கூடாது, பிழையற்ற பரிசுத்தவானா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் வந்தா நம்முடைய நிலைமை என்ன? சுயத்தால ஜெயிக்க முடியுமா? முடியாதுங்க. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ரட்சிப்பு இருக்கு, ஞானஸ்நானம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, நான் போயிருவேன்னு சொல்ல முடியாது. அவர் தான் கொண்டு போகணும். சீஷர்கள்ட்ட அதான் சொல்லுங்க, நான் போறேன், நீங்க வாங்கன்னு இல்லை, நான் போறேன், ஆயத்தமாக்கிட்டு திரும்ப வருவேன், வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். ஹல்லேலூயா. ஸ்கூல் முடிச்சு சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? கொண்டு விடுவாங்க பேரண்ட்ஸ், அவங்க தான் போய் கூட்டிட்டு வருவாங்க, அது வரை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மிஸ் ஆயிடுவோம். இல்லை ஆமாம், நாம் அவர் தான் நம்ம அழைச்சிட்டு போகணும். எப்படி இருக்கணுமா? அன்னைக்கு பரிசுத்தவான்களோடு வரும்போது எவ்விதத்திலும் பிழையற்ற கர்த்தருடைய வருகை சமீபம். பரிசுத்தமாக உணர்த்துகிறார், வழி மாறும்போது உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். உணர்த்துகிறார், திருத்துகிறார், கீழ்ப்படிய பண்ணுகிறார், நடத்துகிறார். எதற்காக? பரிசுத்தமாக, பரிசுத்தமுள்ளவர்களாக. நம்முடைய ஓட்டம் முடியும் மட்டும் அவர் இப்படிதான் செய்கிறார். இந்த அனுபவம் நம்ம எவ்விதத்திலும் நஷ்டமாக கூடாது, குறையக்கூடாது. 6வதாக என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தல் 14:13
1: பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது
0: முதல் பாக்கியவான்கள் என்று எழுது,
1: அவர்கள்
0: தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும்,
1: ஆவியானவரும்
0: திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. நான் அதை இதோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்துவுக்குள் ஓட்டத்தை முடிக்க வைப்பார். கிறிஸ்துவுக்குள் ஓட்டத்தை முடிக்க வைப்பார். கண்ணை மூடும் போது எங்கே முடிகிறது இந்த ஓட்டம்? கிறிஸ்துவுக்குள். இதுதான் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறவருடைய நோக்கம். அவருக்குள்ள. ஏன் கிறிஸ்துவுக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. ஏன் கிறிஸ்துவுக்குள்ள? வாசிங்கள் 1 யோவான் 5:11
1: தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார்.
0: நித்திய ஜீவனை தந்திருக்கிறார்.
1: அந்த ஜீவன்,
0: அந்த ஜீவன்
1: அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பது.
0: குமாரனில் இருக்கிறது, கிறிஸ்துவில் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். நம்ம வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறவர், நமக்கு என்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டம் எங்கதான் முடியணும்? கிறிஸ்துவில தான் முடியணும். விசுவாசத்தை துவக்குகிறவர் இடத்துல தான் முடியணும், கிறிஸ்துவுக்குள்ளே. ஆமா, ஒன்று நம்முடைய மரணம் அல்லது கர்த்தருடைய வருகை, ஒன்று கண்டிப்பா நடக்க தான் போகுது. ஏதா ஒண்ணு இதுல நடக்க தான் போகுது. நம்முடைய மரணமா இருக்குமானால் அது கர்த்தருக்குள் மரிக்கிறதா இருக்க வேண்டும். அதற்கு தான் ஆவியானவர் என்ன சொல்வாராம்? ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அதுதான் அவருடைய நோக்கம். ஏன்? அங்கதான் நித்திய ஜீவன் இருக்கு. கிறிஸ்துவில தான் ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவில தான் ஜீவன் இருக்கிறது. அங்கேதான் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. அதனாலதான் எப்படி ஆபிரகாம் வீட்டின் மூத்த வேலைக்காரர் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போய் ஆமென் ஈசாக்கின் இடத்துல விட்டாரோ, அதே போலதான் பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம் லட்சியம் எல்லாமே நம்மளை அவருக்குள்ள கொண்டு போய் விடணும். அவருக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இளைப்பாற பண்ணுகிறார். இளைப்பார பண்ணுகிறார். நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணி நம்முடைய ஆவியோடு இணைந்து நமக்கு உதவி செய்து நமக்கு யுத்தம் பண்ணி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை இளைப்பார பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் கடைசியா என்ன செய்கிறார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 6:14
1: தேவன் கர்த்தரை எழுப்பினார்,
0: கர்த்தரை எழுப்பினாரே
1: நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இளைப்பார பண்ணிவிட்டு அப்படியே விடமாட்டார். கடைசி நாட்களில் எக்காலம் தொழிக்கும் போது அவர் நம்மை எழுப்புவார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள், ரோமர் 8:11. ஆமென். 8:11
1: அன்றியும்
0: இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி
1: உங்களில்
0: வாசமாயிருந்தால்,
1: கிறிஸ்துவை
0: மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்
1: உங்களில்
0: வாசமாயிருக்கிற
1: தம்முடைய
0: ஆவியினாலே
1: சாவுக்கேதுவான
0: உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே எக்காலம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று பவுலை கொண்டு ஆவியானவர் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். ஒரு ஓட்டம் முடிந்து இளைப்பாறுதல், அதோடு எல்லாம் முடிஞ்சுதான் கேட்டா இல்ல, அதன் பிறகுதான் நித்திய ஆட்சி இருக்கிறது. அந்த அவரோடு கூட அவருக்குள் மறித்தவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? அவர்களை அவர் எழுப்புவார், அவரோடு கூட ஆளும் படிக்கத்த கிருபை செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? 1 பேதுரு 1:21 வாசியங்கள். 1 பேதுரு 1:21 நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Thank you Holy Spirit. உங்கள் விசுவாசமும்
1: நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு
0: மகிமையை கொடுத்தார். நம்ம இளைப்பார பண்ணி அவர் குறித்த நாள் வரும்போது நம்மை உயிரோடு எழும்ப பண்ணி மரித்தோலிருந்து எழுப்பி நமக்கு என்ன தெரியுமா தரப்போகிறார்? மகிமையை தரப்போகிறார். இந்த மண்ணானவனுக்கு அந்த மகிமையை தரவே எனக்காக பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்பட்டார். அவர் எனக்குள்ள எப்படி இருக்கிறார் தெரியுமா? என் மேல் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். என் ஆவியுடனே கூட இணைந்து சாட்சி கொடுக்கிறார். எனக்கு உதவும்படி எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். என்னை பரிசுத்தமாக்குகிறார், என்னை இளைப்பார பண்ணி என்னை அவரோடு கூட எழுந்திருக்க பண்ணுவார், அந்த மகிமையில கொண்டு போய் சேர்ப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் எனது தேவன் சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை துக்கப்படுத்தாதிருங்கள், பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவருக்கு இசைந்து செல்லுங்கள், அவருக்கு ஏற்றபடி நடவுங்கள். அவர் இல்லாமல் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஓட்டம் இங்கேயோடு முடியாது. இம்மைக்காக நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருடைய முக்கியத்துவம் தெரியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இங்க வாழவும் அவர் தேவை, அங்க வாழவும் அவர் தேவை. ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு போவார். நாளை மத்திய வானிலை கிறிஸ்து வருவார், நாம் மறுரூபமாவோம், அவரோடு போய் சேருவோம். கிறிஸ்து நம்மை கிருபையாய் அழைத்து கொண்டு போய் பிதாவின் வாசஸ்தலத்துக்குள்ளே பிதாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய மேன்மை. இதை கேட்கிற ஒருவர் கூட இழந்து போய்விடக்கூடாது. இந்த பந்தய பொருளை இழந்துடவே கூடாது, இந்த நித்தியத்தை இழந்துடவே கூடாது. ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். அவர் சத்தம் கேட்டு வாழ விட்டு கொடுங்கள். நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதே பேச ஆரம்பிச்சிருவார். உடனே அவருக்கு செவி கொடுங்கள், அவர் நடத்துவார். அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே வாழ தேவன் எத்தனை காலம் குறித்தாரோ அது மட்டும் நம்மை வாழ வைப்பார். அதோடு நமக்கு எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே முடிய பண்ணுவார். ஏன் தெரியுமா? அங்க நித்திய ஜீவன், இந்த ஜீவன்ல இருந்து நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போவார். அதன் பிறகு நமக்கு இளைப்பாறல் தான், அதன் பிறகு நமக்கு மகிமை. எவ்வளவு பெரிய மேன்மையை, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார், மாறடாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார்.

கரங்களை தட்டி ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. எங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது அன்பு கூர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமை நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே.

பாடி ஆராதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிற தெரிந்த பாடல், நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமே, நல்ல கைகளை தட்டியாமே சேர்ந்து பாடுங்களேன்.

சுகத்தை தந்து எங்களை பாதுகாத்து வாழ வைத்து அழகுபடுத்துகிற தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் வாழ வைத்தவரே, இதுவரைக்கும் நடத்தினவரே, ஓ ஹல்லேலூயா. மார்க்கம் கண்களை தந்து, ஆடு முதடுகளை தந்து,

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை. ஜீவன் தந்து அன்பு கூர்ந்து வாழ வைத்தவரே, ஆண்டவரே கடந்த 6 மாதமாய் எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா, புதிய கிருபைகளை தந்தீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டவரே, வியாதிகள் எங்களை தாக்காதபடி காத்து கொண்டவரே, பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனங்களை மேற்

இன்னைக்கு நாங்கள் ஜீவனோடு வாழ்வது உம்முடைய கிருபைப்பா. இந்த நாட்களை நாங்கள் பார்ப்பது உம்முடைய கிருபை. இந்த நாட்களிலே நாங்கள் உயிரோடு வாழ்வது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டப்பா. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் உண்டு. எங்கள் பலவீனத்திலே தாங்கி நீர், எங்கள் சுகவீனத்தில் எங்களை சுகமாக்கி நீர், உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை தேற்றி நீர், எங்கள் உள்ளத்தை ஆற்றி நீர், எங்கள் காயங்களை கட்டி

ஆயிரம் ஆயிரமாய் கர்த்தர் நன்மை செஞ்சாருல்ல. கொஞ்சம் கடந்த காலத்தை நினைச்சு பாருங்க, கடந்த ஒரு மாதத்தை எண்ணி பாருங்க, பார்க்கலாம் ஆண்டவர் செய்த நன்மை ஏராளம். இந்த நாளை பார்ப்போமான்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது, இந்த மாதத்தை காண்போம் என்று எண்ணினது கூட கிடையாது. எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற வண்ணமாய், வாழ்க்கையை இல்லாமல் பண்ணுகிற வண்ணமாய், நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுகிற வண்ணமாய் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்த பொழுதெல்லாம் அப்பா பார்த்து காத்தாருல, அப்பா நடத்தி வந்தார்ல, அப்பா கனப்படுத்தினார்ல, அப்பா சோர்ந்து போன நேரத்தில் தேய்ச்சினார்ல, எத்தனையோ நேரம் உண்டு ஓ சோர்ந்து போய் உடைந்து போய் உடைக்கப்பட்டு அப்பா ஏப்பா அந்த வாழ்க்கை ஏன் இந்த நிலைமை எண்ணின நாட்கள் உண்டு அல்லவா. அந்த சூழ்நிலையில கூட தகப்பனமே

இன்னைக்கு மூச்சு விடுவது கூட ஆண்டவருடைய கிருபை தான். நமக்கு தெரிய கடந்த நாட்களில் எத்தனையோ பேர் மூச்சு விட முடியாம ஓ ஹல்லேலூயா நுரையீரல் பாதிக்கப்பட்டு நம்முடைய உற்றார் உறவினர்கள் நெருக்கமான

செய்தவர் அப்பா, என் நன்மை செய்தவர். இந்த நாட்களில் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. ஆண்டவர் நடத்தின எல்லா விதங்களை நினைத்து ஆண்டவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. தகுதி இல்லாத அடிமைகள், தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். விலை போகாத நம்மை கத்த தெரிந்து கொண்டார். நாம் இணைந்து ஒரு பாடலை பாட போகிறப்பா. ஓ நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைவு கூறுகிறீங்க? ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைத்து எத்தனை பேர் உண்மையா கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்க? ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? சொல்லுங்கப்பா, நன்றியப்பா, ஏசப்பா என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிழ்ந்து

அதிசயங்கள் ஆயிரம் ஆயிரம் எங்கள் வாழ்க்கையில தினந்தோறும் செய்கிறவரே, பலவீனம் நீக்கி காக்கிறவரே, பெரும் பெரும் காரியங்களை செய்கிறவரே, தீமையான அனைத்தையும் நன்மையாய் மாற்றுகிறவரே, உணவு உடை தந்து மகிழ்கிறவரே, உண்மையான நண்பர்களை தருகிறவரே, கதறி அழுத நேரமெல்லாம் எங்களை தூக்கி கருவியாக பயன்படுத்தி வருகிற எங்களை கண்மணி

உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்கள் பலவீனத்தை நீக்கி எங்களை காத்து வந்தீரே. எங்க வாழ்க்கையில பெரும் பெரும் காரியங்களை செய்தீரே. எல்லா தீமையை கூட நன்மையாய் மாற்றிவிட்டீரே. உமக்கு நன்றி.

நன்மையாய் மாற்றுகிறவரே, எங்கள் தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறவர், தீமையான அனைத்தையும் நன்மைக்காக மாற்றுகிற எங்கள் பரிசுத்தரே, பலவீனம் நீக்கி எங்களை பாதுகாத்தார். கடந்த மாதத்தை கடந்த நாட்களை எண்ணி பாருங்க, எத்தனை பலவீன வாழ்க்கையில வந்தது, எத்தனை விதமான சோர்வுகள் வாழ்க்கையில வந்தது, நம்மை விழத்தள்ளும்படியாய், நம்மை இல்லாமல் போக பண்ணும்படியாய், நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாய் எத்தனையோ பலவீனங்கள் வந்த போதிலும் அவர் நம்மை பாதுகாத்தாரே, அவர் நம்மை நடத்தி வந்தாரே, அவர் நல்லவர். அந்த நல்ல தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். Hallelujah, hallelujah. தீமையான அனைத்தையும் நன்மையாய் மாற்றினார். Hallelujah. தீமையான அனைத்தையும் ஆண்டவர் எப்படி மாற்றினாரா? நன்மையாய் மாற்றுகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகளை கத்த நன்மையாய் மாற்றுகிறார். வாழ்க்கையில வந்திருக்கிற தீமைகளை என் தேவன் நன்மையாய் மாற பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? Yes, அவர் எல்லா தீமைகளை நன்மையாய் மாற பண்ணி இருக்கிறார். Hallelujah. நீங்க கேட்கலாம், ஏன் பாச என் வாழ்க்கையில் இந்த காரியம், ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் இந்த காரியம், எதனால இப்படி நடந்தது, ஏன் இந்த காரியத்தை கத்தர் அனுமதிச்சார், ஏன் வாழ்க்கையில் நடந்தது? எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கத்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு பின்பாக ஒரு நன்மை இருக்குது அன்பான தேவ பிள்ளையே. அது நிச்சயமாய் ஒரு நாள் வெளி

காண்கிறார், உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார், உன் வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். உன் கண்ணீர் ஒருபோது வீணாய் போவதில்லை. தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீர் ஒருபோது வீணாய் போவதில்லை. தேவ பிரசன்னத்தில் வடித்த கண்ணீர் ஒருபோது வீணாய் போவதில்லை. இந்த கண்ணீருக்கான பதிலை என் தேவன் கொண்டு வருகிறார். அதற்கான பலன் நிச்சயமாய் வருகிறது. நன்றி அல்லாமல் வேறு என்னத்தை நாம் ஆண்டவருக்கு செலுத்த முடியும்?

for every goodness, O God. We thank you for every protection, O God. எங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த எல்லா பாதுகாப்புகளுக்காக, என் வாழ்க்கையில கர்த்தர் தந்த எல்லா

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: காட்டின் அருகே வாழ்ந்த மனிதன் ஒருவன் மரங்களை வெட்டி வீழ்த்தி பெரிய வாகனங்களில் ஏற்றும் பணியை பார்க்க புறப்பட்டு போனான். அங்கே அவன் சென்று பார்த்தபொழுது பல யானைகள் ஒரு காலை மட்டும் கயிற்றால் கட்டி போடப்பட்டிருப்பதை பார்த்தான். இவ்வளவு பெரிய யானை மிக எளிதாக இந்த கயிறுகளை அறுத்துவிட்டு தங்களுடைய விருப்பம் போல காட்டிற்குள் போகலாமே, ஏன் அவை அப்படி போகவில்லை என்பதை புரிந்து கொள்ள விரும்பினான். அப்பொழுது அந்த யானைகளுக்கு தென்னை மரத்து ஓலைகளை போட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதரிடம் போய் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டான். அதற்கு அவன், இந்த யானைகள் எல்லாம் சிறியதாக இருக்கும் பொழுதே இதே கயிறுகளை கொண்டுதான் கட்டுவோம், அது இள வயதிலேயே கயிறுகளை அறுக்க முயற்சித்த பொழுது அவைகளுக்கு கொஞ்சம் பலம் இருந்ததால் கயிறுகளை அறுக்க முடியாமல் அப்படி சிறுவயதில் இருந்தே பழகிவிட்டபடியால் இப்பொழுது அவைகளை அறுத்துக் கொள்ளக்கூடிய பலன் இவைகளுக்கு இருந்தாலும் கூட அவைகளின் பழைய நினைவுகள் இப்பொழுது அந்த யானைகள் முயற்சி எடுப்பதை தடுத்துவிட்டது. எனவே யானைகள், தாங்கள் பலமான கயிறுகளால் கட்டப்பட்டு இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு இங்கேயே இருக்கிறது என்று கூறினான். ஆம் அன்பர்களே, இதில் மிக முக்கியமான உண்மை அடங்கியிருக்கிறது. நாமும் சில மாதங்களுக்கு முன்பு அல்லது சில வருடங்களுக்கு முன்பு சில குறிப்பிட்ட காரியங்களை முயற்சி செய்த பொழுது அன்று நமக்கு இருந்த ஞானத்தாலும் பலத்தாலும் அந்த முயற்சிகளில் வெற்றி பெற முயலாமல் போனதால் மீண்டும் அந்த முயற்சிகளை நாம் கைவிட்டு விட்டோம். ஆனால் தொடர்ந்து நாம் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது எப்பொழுது நம்மை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது என்பது முக்கியம் அல்ல. எதையும் நாம் கற்று அறிந்து தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்வதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. முதல் முறை நீங்கள் முயற்சி எடுத்த எந்த காரியத்திலாவது தோல்வி கண்டு சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் செய்யப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அடுத்து நமக்கு வரும் சவாலை சந்திக்க ஆயத்தப்படுவோமா?

அப்போஸ்தலர் 24 5 நாளைக்கு பின்பு பிரதம ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெத்துலு என்னும் நியாயசாரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். அவன் அழைக்கப்பட்ட போது தெத்துலு குற்றச்சாட்ட தொடங்கி கணம் பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதானம் சௌக்கியத்தையும் அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீ பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்கும் கலகம் எழும்புறவனாயும் நசரையனுடைய மத பேதகத்துக்கும் முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். இவன் தேவாலயத்தையும் திருட்டுப்படுத்த பார்த்தால் நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின் படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம். அப்பொழுது சேனாதிபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளில் இருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றஞ்சாட்டுகள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீ விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தம் தான் என்றார்கள். பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன், உத்தரவாக நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். நான் தொடர்பு கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனதும் முதல் இதுவரைக்கும் 12 மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜெப ஆலயங்களாகிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் அளிப்பினதையும் இவர் கண்டதில்லை. இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ருவிக்கவும் மாட்டார்கள். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன். அது என்னவென்றால், இவர்கள் மதவேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கரசுகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்மப்பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கையை செலுத்தவும் வந்தேன். அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவனாய் இருக்கையில் ஆசிய நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாயிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றச்சாட்ட வேண்டும். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லின் நிமித்தமே அன்றி வேற ஒன்று நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றார். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் கேட்டபொழுது, சேனாதிபதியாக ஈசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாக விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறவருக்கு அவனை கண்டு கொள்வதற்கும் வருகிற அவனுக்கு மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100 அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாவுடனே வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அணையந்திரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியுபெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: நமக்காக பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு முள்ளில் மலர், ரோஸ் அமங் தான்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 23 அத்தியாயம் முதல் 10 வசனங்கள். யோபு மறுமொழியாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ, அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயந்து இருக்கிறவரின் கைக்கு என்றென்றைக்கும் நீங்களாய் தப்பித்துக் கொள்வேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 10 வசனம், நான் போகும் வழியை கடவுள் அறிவார், அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன் போல் துலங்கிடுவேன். God knows the way that I take. After he has tried me, I will come forth as gold. பாடுகளிலிருந்து நாம் ஒருவரும் தப்ப முடியாது. இயேசுவின் பாடுகளில் ஒரு பங்கையாவது நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்தே தீர வேண்டும். உடலில் பாடுகள், மனதில் பாடுகள், வாழ்க்கை பாதையில் பாடுகள், நம்மில் சிலருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையானது துக்கமற்றதா இன்பம் மட்டுமே நிறைந்ததா இருக்கும் என்று தவறாக போதித்துள்ளதால் பாடுகள் நம் கதவை தட்டும் போது நாம் பிரமித்து நிற்கிறோம். ருமேனியா நாட்டை கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைப்பற்றிய போது ரகசியமாக சுவிசேஷத்தை பரப்பியதற்காக போதகர் ரிச்சர்ட் உம்பிராண்டும் அவரது துணைவியாரும் சிலையில் அடைக்கப்பட்ட கொடிய சித்திரவதைக்கு உட்பட்டனர். ஒரு நாள் அவர்களது மகன் சிறைச்சாலைக்கு சென்றபோது இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் கைதிகளின் அழுக்கான ஆடை அணிந்து எலும்பும் தோலுமாய் உருக்குலைந்து நின்ற தன் தாயாரை கண்டான். அவர்கள் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் தன் மகனிடம், மகனே, இயேசு கிறிஸ்துவிலேயே நீ உன் விசுவாசத்தை பதித்துவிடு என்று கூறினார்கள். பாடுகளின் போதும் விசுவாசம். உடனே முரட்டு சிறைக்காவலர் மிருகத்தைப் போல் தன் தாயை இழுத்துச் சென்ற காட்சியை கண்ணீர் விட்டு கண்டு கதறினான் அந்த மைந்தன். எனினும் தன் தாயாரின் விசுவாச வார்த்தைகள் அந்நாளிலேயே அவன் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளச் செய்தன. உலகில் உள்ள இறை மக்கள் எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. இதை நாம் நினைத்து நமது பாடுகளின் போது விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு தனது முதலாம் நிருபம் 5:7 வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். கடவுள் தமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிப்பது ஏன் என்றும் பேதுரு தொடர்ந்து குறிப்பிடுகிறார். கோதுமையைப் போல் சுளகினால் புடைக்கப்பட்ட பேதுருவுக்கு பாடுகளை குறித்த நல்ல அனுபவம் உண்டல்லவா? அவன் இவ்விதமாக எழுதுகிறான், அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதை விட விலகியிருந்த உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று அவர் விளக்கம் கூறுகிறார். பாடுகளின் நடுவில் நாம் நீடிய பொறுமையை கை கொள்ள வேண்டும். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தபோது நீடிய பொறுமையை கரைப்பிடித்து நமக்கு முன்மாதிரியாய் திகழும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோபு சொன்னது என்ன? ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நாமும் அப்படியே சொல்லுவோம். சிறு பையனாய் இருக்கும் பொழுது கோழிக்காய் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு இரும்பு கோழிக்காய் நான் விழுங்கி விட்டேன். தலைகள் நின்று பார்த்தேன், ஓடி பார்த்தேன், தண்ணீர் குடித்து பார்த்தேன். எதற்காக? மரண பயம். 1969 முதுநிலை பட்டத்திற்காக நான் சென்னையில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது செல்வின் ஹியூஸ் என்ற பெரிய பக்தன் ஒரு நாள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் இந்த மரண பயத்தை குறித்து பேசும் பொழுது, காலத்திற்கு முன் நாம் யாரும் மறிப்பதில்லை, யாரும் காலத்திற்கு முன் நம்முடைய உயிரை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது, காலம் முடிந்தவுடன் கர்த்தர் நம்மை அழைத்துக் கொள்வார் என்று சொன்னார். அன்று முதல் இன்று வரை எனக்கு மரண பயம் என்பது சுத்தமாக கிடையாது. 1996 இருதய அறுவை சிகிச்சைக்காக என்னை எடுத்து சென்ற பொழுது முகமலர்ச்சியோடு சென்றேன். ஒரே காரணம், இங்கே கண்ணை மூடினால் அங்கே நாம் கண்ணை திறப்போம் என்கிற ஒரே நிச்சயம். அருமையானவர்களே, பவுல் அந்த கப்பல் சேதத்திலே அகப்பட்ட பொழுது அவன் தெளிவாக சொன்னான், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று சொன்னான். சகோதரி சாரால் நவரோஜி இவ்விதமான பாடுகளை குறித்து மிகவும் அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கிறார்கள். அதை நான் பாட முயற்சிக்கிறேன்.

நான் போகும் வழியை கடவுள் அறிவார். அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன் போல் துலங்கிடுவேன். எங்கள் மகாபிரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எங்களுக்காக அவர் பட்ட எல்லா பாடுகளுக்காக, பாடுகளை பட்டது மாத்திரமல்ல எப்படி பாடுகளை சகிக்க வேண்டும் என்றும் அவர் எங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பிரச்சனை பாடு கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் செல்லுகிறோம். ஆண்டவரே, இடது பக்கத்தில் நாங்கள் பார்க்க முடியவில்லை, வலது பக்கத்தில் பார்க்க முடியவில்லை, முன்னாலேயும் இல்லை பின்னாலேயும் இல்லை, மேலே நாங்கள் தலையை தூக்கினாலும் எல்லாம் அந்தாரமாக இருக்கிறது. எங்களுக்கு உண்மை தெரியவில்லை, ஆனால் உமக்கு எங்களை தெரியும். நான் போகும் வழியை நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களை நீர் பொன்போல் சோதித்த பின் நீர் எங்களை துலங்க செய்வீர் என்கிற விசுவாசத்தை இன்று எங்கள் இருதயத்திலே இந்த தியானத்தின் மூலமாக நீர் பதிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பாடுகளை பாட்டுகளாக்குற கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேல் திறந்திடும்.

கர்த்தர் எனக்கு செய்த உபகாரத்திற்காக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். I will take the cup of salvation and I will follow, I will serve and help us, O God. These days, give us the grace. Give us the grace to serve you. Give us the grace to follow you, O God. To walk in obedience in the light of Christ in these days. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய், நீர் எங்களை மாற்றுவீராக. சத்தியத்திலே நடக்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. வெறும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு சந்ததியாய் அல்ல. ஹலல்லூயா. நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி இந்த சுவிசேஷத்தை, இந்த வெளிச்சத்தை இவர்களே இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே பகிர்ந்து கொடுப்பதற்கு ஹெல்ப் அஸ் God in these days to carry the light of Christ, the light of Jesus Christ. Oh God, wherever we go,

காரியத்தையும் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எடுப்பார். அவர் விரும்புகிற, அவர் சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை நல்லது, உண்மை, உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை எனக்கு என்று நான் தெரிந்து கொண்டேன், நான் விரும்புகிறது எல்லாம் இவன் செய்வான். எத்தனை பேர் சொல்லவும் விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல ரெண்டு கையை உயர்த்தி, Lift your hands wherever you are. Hallelujah. Surrender your life. It is not a

ஒருவனாலும் குற்றம் சாட்டப்படாதவர். கையை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவரே உத்தம வாழ்க்கை வாழ என அங்க போய் நிற்கும் பொழுது, பரலோகத்துல போய் நிற்கும் பொழுது நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்கிறதான சத்தத்தை உங்களுடைய என்னுடைய காதுகள் கேட்கணும். ஹல்லேலூயா. எத்தனை

நம்முடைய நாமத்திலே அன்றைய தீர்க்க தரிசனம் உரைத்தோம். அல்லேலூயா. வியாதியை குணமாக்கிறோம், விசாசுகளை துரத்துறோம். உங்க நாமத்தினாலே பெரிய காரியங்களை செஞ்சோம். நல்ல

செய்கிறார்களோ எல்லாரும் அங்கே போக முடியாதுங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாரா? கேட்பதற்கு சற்று ஹல்லேலூயா கடினமாக இருந்தாலும் அதுதான் சத்தியம். அதை ஒரு நாள் நம்ம மறந்து போகாதபடி ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியம், இந்த உலகத்தின் பணம், ஆசை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்களுக்கு ஒரு நாளும் வந்துவிடக்கூடாதே. இந்த உலகத்தின் சிற்றின்பர்கள், ஹல்லேலூயா பொருளாசை, ஹல்லேலூயா ப்ராஸ்பரிட்டி, ஒரு நாளும் அது எங்கள் மைண்டில் ஏறவே கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கடைசி வரைக்கும் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு நபராக எங்களை எடுத்து செல்கிறார். இயேசுவின் உபதேசம் என்ன தெரியுங்களா? நீ ப்ராஸ்பரிட்டி ஆளா பணக்காரனா இருப்பதில்லை, அது இயேசுனுடைய ஹல்லேலூயா உபதேசம் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா ஆமென். இயேசு சொன்னதான காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், this is what Jesus said. ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, let him self deny, let him deny himself. Hallelujah. And

என்றால் அதுதான் அடையாளம். அல்லேலூயா. தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து, கிராஸ் இஸ் நாட் ஈஸி. ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. இன்றைக்கு வருகிறதாக. அல்லேலூயா. ஆமென். வித்தியாசமான உபதேசங்கள், கோளாறுகளை நாம் சிக்கி மாட்டிக்கொண்டு, அல்லேலூயா, என்டைசிங் காஸ்பல்ஸ்ல நம்ம மாட்டிக்கொண்டு, லெட் அஸ் நாட் ரிசீவ் ஆர்செல்ஸ். ஆண்டவரே, இந்த நாட்களிலே பரிசுத்தமாய் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, we need you God, we need you. We cannot afford to miss. Hallelujah. The master saying, well done, good and faithful servant. Hallelujah. ஆகவே தான் இந்த பக்தன் பாடுபொழுது பாடுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என்ன நான் செலுத்துவேன்? ஆமென். கர்த்தர் செய்த உபகாரத்திற்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது விடுவேன். கைகளை உயர்த்தி சொல்லலாமா?

வெறும் பாட்டு மாத்திரம், வெறும் ஆராதனை மாத்திரம், வெறும் பிரசங்கம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல். வர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் அ லைஃப் ஸ்டைல், நாட் அ லிப் ஸ்டைல். ஒன் டே when we stand before God, hallelujah, all our achievements, it will stay in the world. நான் உங்களுக்காக அதை சாதிச்சேன், இதை சாதிச்சேன். ஆண்டவர் சாதிக்கிறவர்களை தேடி வரவில்லை. ஹலலூயா. தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றுகிறவரை தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 2

use us, O God. We are just empty jars, jars of clay. Sadharana patram, udaikkappatta patram. Eliya, Abinadab, endru periya periya jambavangal, தகுதியான ராஜாவிற்கு தகுதியான ஈசாய் ஈசாயினுடைய குமாரர்கள் இருந்த பொழுதும் கர்த்தர் வனாந்திரத்திலே நாற்றமெடுத்த நிலவிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். God is not looking for intellectual people. அதனால் அவங்க வேண்டான்னு தவறா நான் சொல்லலை. But look at God's heart. He's looking for people who would say yes. அந்த தாவீது அதை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவனை நான் எனக்கு என்று தெரிந்து கொண்டேன், இவன் நான் விரும்புகிறது எல்லாம் செய்வான். நீங்கள் உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் அதை சொல்ல முடியுமா, நான் விரும்புகிறது என்னுடைய மகன் என்னுடைய மகள் செய்கிறான். Today is the challenge for each and every one of us. Take it as a challenge. ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்க, ஆண்டவர் விரும்புகிறத நான் செய்கிறனா, அவருடைய சித்தத்தை நான் செய்கிறனா. எல்லார் படிக்கணும், எல்லார் படிக்கணும்.

விரும்புகிற பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீரால் changes make us mold us oh God. Lord, we surrender. We offer ourselves, O God. Lead us and guide us. We need you. Without you, we cannot make it, O God. All of you say, Vali nanadhi. Oh, varu varu marpanikro. Yes, vinamathil javikro vinalapinave.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பிரசங்கி 8:12. March 2003 அமெரிக்கா ஒரு தீர்மானம் எடுத்து ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றியது. அவரை வெறுத்த ஈராக்கியர்கள் அவருடைய சிலையை கவிழ்த்து கவிழ்ந்த சிலையின் முன்பாக நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். சர்வாதிகாரி சதாம் ஹுசேன் அகற்றப்பட்டார். எனவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று ஈராக்கியர்கள் அகமகிழ்ந்தனர். ஏதோ ஒரு புதிய நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது, சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று நம்பினார்கள். ஆனால் நிலைமை அவர்கள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை, மிகவும் மோசமாக மாறிவிட்டது. அநேகர் புதிய மாற்றத்திற்கு நேராக செயல்பட்ட போது வேறு சிலரோ அதை எதிர்த்தனர். எனவே கலவரம் வெடித்தது, அவர்கள் விரும்பியபடி காரியங்கள் நடைபெறவில்லை. இதை போலவே சுமார் 2000 முன்பு இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பு பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தீய சர்வாதிகாரியாய் இருந்த சாத்தான் அகற்றப்பட்டான். ஆனால் இன்றும் அநேக மக்கள் அந்த ஈராக்கியர்களைப் போலவே புதிய அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிறவர்களாகவே காணப்படுகின்றனர். நம்மை ஆள்வதற்கு ஆட்சியாளராக யாரை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்தது. ஆம் பிரியமானவர்களே, பிரசங்கி 8:12 கூறப்பட்டுள்ளபடி தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயந்திருக்கிறவர்கள்தான் நன்றாயிருக்க முடியும். யோசேப்பு என்ற வாலிபன் தேவனுக்கு பயந்து அவருக்கு அஞ்சி நடப்பதை தெரிந்து கொண்டார். பிசாசு பாவ சோதனையை அவருக்கு முன்பாக கொண்டு வந்த போதும் யோசேப்பு அதற்கு உடன்படாமல், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அந்த இடத்தை விட்டே ஓடிவிட்டார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் பயந்திருந்ததால் தேவன் அடிமையாயிருந்த யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு ராஜாவாய் இருந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். எனவே பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆள விட்டு கொடுப்போம், அந்நியர் யாரும் நம்மை ஆள வேண்டாம், சாத்தானும் நம்மேல் அவன் அதிகாரத்தை செலுத்த அனுமதிக்க வேண்டாம். தேவனே நம்மை ஆளும்படி நாம் அவரை அனுமதித்தால் நாம் நன்றாயிருப்போம்.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் இந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ள வசனங்கள் ஜோடியாக இருக்கிறது என்று ஜோடு வசனங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வரப்போகிறோம். இந்த மத்தியிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள வசனங்கள், புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே எங்கெங்கே இருக்குது, அது எப்படியாக ஜோடியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதை நாம் ஆராய்ந்து ஒரு மனதோடு நாம் இதை இந்த வசனங்களை தியானிப்போம். இதில் முதல் அதிகாரமாகிய மத்தேயு எடுத்துக்கொண்டேன். மத்தேயு 1 23 வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அதனாலே இதுதான் ஃபஸ்ட்டு இந்த புதிய ஏற்பாட்டில் முதல் வசனம். இது வந்து பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. என்னிடத்தில் ஒரு பைபிள் இருக்கிறது. இந்த பைபிள் பேர் பரிசுத்த வேதகாமம் மற்றும் ஆராதனை கீதங்களும் இம்மானுவேல்ஸ் அப்படின்னு ஒரு பைபிள். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை வாங்கினேன். இது ஒரு நல்ல ஒரு பைபிள். இது முக்கியமாக நான் வாங்கினதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த வேத புத்தகத்திலே ஒரு காரியம் முதல் இன்ட்ரொடக்ஷன் நான் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த புத்தகத்தினுடைய நோக்கம், இந்த புத்தகம் எழுதுனதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு போட்டு, இந்த புத்தகத்தினுடைய ஹைலைட், அதாவது இந்த புத்தகத்தினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னாக்கா, தீர்க்க தரிசனம் சிறப்பம்சங்கள், ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் பழைய புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ள இடங்கள் வசன ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்போ தீர்க்க தரிசன நிறைவேறுதல் தீர்க்க தரிசனம் எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா, புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி, அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய பெற்றுள்ள இடங்கள் வசனங்கள் ஆதாரத்தோடு, எந்தெந்த இடத்துல இப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கே நிறைவேறியிருக்கு அப்படின்றத ஒப்புமைப்படுத்தி எழுதியிருக்கிறது இந்த வேதம். அதில் தான் நோட் பண்ணியிருக்கிறாங்க. அது உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இந்த ஜோடு வசனங்களை நாம் தேடி பிடிப்பதற்கு ரொம்ப ஆதாரமாக இது இருக்கிறது இந்த வேதம். அதில் தான் நான் இந்த ஜோடு வசனங்கள், இந்த முதல் புதிய ஏற்பாட்டில் இந்த 23 இந்த வசனம், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று எழுதிட்டு பிராக்கெட்டில் ஏசையா 7:14 என்று இருக்கும் இந்த பைபிளில். அப்போ ஏசையா 7:14 திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வசனம் அங்கே இடம்பெற்றிருக்கும். ஏசையா 7:14 வசனம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் 813 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். போதும், இந்த இம்மானுவேல் என்று பெயரிடுவார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவருக்கு ஒரு குமாரன் பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. பாருங்கள், இந்த இதே சேம் வசனம் மத்தேயில் எழுதியிருக்கிறது. அதுவும் தேவ தூதன் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னாக்கா, ஏசையா தீர்க்க தரிசியை கொண்டு ஆண்டவரால் உரைக்கப்பட்டது இப்படி எழுதியிருக்கு. இதில் திரும்ப நான் சொல்லுவேன், அடிக்கடி நான் சொல்லுவேன், ரெட் எழுத்து பைபிள் வாங்குங்க தயவு செய்து அப்படின்னு. அந்த சிவப்பு எழுத்து மையினால் எழுதப்பட்ட பைபிளை வாங்கும்போது எதெல்லாம் ஆண்டுடைய வாயால் டைரக்டாக சொன்னது, இது வந்து ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்ன வாயால் சொன்ன வார்த்தை என்று சிவப்பு எழுத்திலே மையிடப்பட்டிருக்கு இந்த பைபிளில். நான் சொன்னேன் இந்த இம்மானுவேல் என்ற ஒரு பைபிள் வச்சுருக்கிறேன்னு. இதில் பல பைபிள் நான் வச்சுருக்கிறேன், அதில் இது ஒன்று. அந்த கலெக்ஷனில். இது வந்து அந்த இமானுவேலில் சிவப்பு எழுத்தில் அந்த ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டு அந்த வசனம் எங்கே இருக்குது, மத்தேயு 1:22 நிறைவேறிச்சு அப்படின்னு இதில் நோட் பண்ணியிருக்கிறாங்க. அன்பாலே இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த வசனம் எந்த காலத்தில் எப்போ சொல்லப்பட்டது, எந்த ராஜா காலத்தில் அப்படின்னாக்கா, உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஷ் என்னும் யூத ராஜா, யூத தேசத்து ராஜாவின் நாட்களில். அப்போ பாரு, ஆகாஷ்ன்னு ஒரு மன்னன் வாழ்ந்த அந்த இதில் அப்போ ஏசையா தீர்க்கதரிசி அப்போ வாழ்ந்து வந்தான். அப்போ தான் அந்த ஏசையா தீர்க்கதரிசி அப்போ இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். எப்படி சொல்கிறார் பாரு, அந்த வார்த்தையை கொஞ்சம் அலசி பாருங்கள். கொஞ்சம் ஓய்வாக இருக்கும்போது அந்த ஏசையா 7 அதிகாரத்தை அப்படியே வடித்து பாருங்கள். பாருங்கள், அது கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள், தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவன் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களும் விட்டுவிடப்படும். அப்போ இந்த 2 ராஜாக்களும் விட்டுவிடப்படும், யூதேயா தேசத்திலும் அல்லது இஸ்ரேவேல் தேசத்திலும் உள்ள ராஜாக்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்று அப்போ அந்த ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், குமாரன் பிறக்கும், அவர் பேர் இம்மானுவேல் என்று பெயர் அப்படின்னு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, தீர்க்க தரிசனங்கள் அங்கு குறிப்பிடப்பட்டது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் புதிய ஏற்பாட்டில் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது தான் அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின அந்த ஆக்கியோன்கள் அதை கரெக்டாக குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். இங்கே நாம் பார்க்குறோம், மத்தேயில் பார்க்குறோம், இந்த மத்தேயு 1 அதிகாரத்தில் மத்தேயு எழுதுறார். என்னென்னு எழுதுறாருனா, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி அப்படின்னும்போது இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது. அப்போ அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்க முன்னே, அவள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள். அவளை யோசேப்பு தள்ளுறதுக்கு யோசனை பண்ணுறாரு, ஆனால் தள்ளிவிடாது. அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுன்னு அந்த தேவதூதன் யோசேப்புக்கு சொல்கிறார். எப்போ சொன்ன தீர்க்க தரிசனம், அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்ல தீர்க்க தரிசனம் இன்னைக்கு ஏசாண்டுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பாலே 500 வருஷத்துக்கு பிறகு யோசேப்பு எத்தனாவது தலைமுறைன்னு பார்த்தாக்கா 41வது தலைமுறையில் வராரு யோசேப்பு. ஆபிரகாமனுடைய காலத்திலேருந்து 41 தலைமுறை வருது. அதை கூட்டி பாருங்கள், அதை எண்ணி பாருங்கள். அந்த மத்தேயு 1 அதிகாரத்தை அந்த தலைமுறையே போட்டிருக்கு. அப்போ அதுக்கு அப்புறமேட்டு பேசுகிறார் இந்த இதில், அவருக்கு என்னென்னு பேர், இயேசு என்று பெயரிடுவாயா, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிப்பார். அப்போ இயேசு என்றால் ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பவர், ரட்சிப்பவர் என்றால் மேசியா என்று அர்த்தம். அப்போ அந்த மேசியாவாக இயேசு கிறிஸ்து பிறப்பார், அவர் பாவங்களை இருந்து ஜனங்களை மீட்பார் அப்படின்னு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. சரி, அதுதான் சொன்னார், அப்புறம் எதுக்கு இந்த வார்த்தையை சொன்ன தேவதூதன், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று ஏன் சொன்னோம். மொதல் இயேசுன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் இம்மானுவேலுன்னு ஏன் சொல்லணும், ரெண்டு பேர். அப்போ இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று வேற சொல்கிறார். அப்போ இது என்ன அர்த்தம், இந்த ஏன் இந்த இம்மானுவேல்னு பேர் வந்தது, இந்த தீர்க்க தரிசி எப்போ சொல்லப்பட்டது, 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏசையா தீர்க்க தரிசியில் அந்த 7:16 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கே சொல்கிறாரு தேவதூதன் யோசேப்புக்கு, அவர் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருப்பார் என்று அர்த்தம். உண்மையிலே அன்பாலே இதை குறித்து நான் யோசனை பண்ணேன். என்ன யோசனை பண்ணேன்னா, ஏன் தேவதூதன் வந்து இயேசுன்னு பேர் வையின்னு சொன்னார் யோசேப்புக்கிட்ட, அடுத்து இம்மானுவேல்னு பேர் வைப்பாங்க அவருக்கு, அவருக்கு நம்மோடு இருப்பாருன்னு ஏன் சொன்னாருன்னு கொஞ்சம் ஏன் புத்திக்கு நான் ஆராய்ந்து பார்த்தேன். அப்போ தான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இயேசு என்றால் பாவத்தை நீக்கி ரட்சிப்பவர். அப்போ சிலுவையில் அறையிறதுக்கு அவர் மறிக்கிற வரைக்கும் அவர் இரட்சகராக நமக்குள்ளே இருந்தார், நமக்காக இரட்சகராக, நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்காக அவர் மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் பிறக்கும்போதே அவருடைய மரணம் நிர்ணயித்தாச்சு. இவர் மரித்து தான் ஆக வேண்டும். எப்போ? நமக்காக, இந்த உலக மக்களுக்காக இவர் அடிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி ஒரு பலி செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ பலியாக இருக்கிறது என்று நமக்கு அவர் இயேசு என்று பெயரிட்டார்கள். அதனால்தான் இயேசு அப்படின்னு பெயர். அவருக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு. இன்றைக்கி ஜிஃபன் எஃப்எம்ல ஒரு காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு ஒரு பாட்டு கேட்டேன். அவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கிறதாம், அத்தனைக்கும் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு நாமம் இயேசு, ரட்சகர், அவர் மேசியா. அடுத்து கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஒரு பேர் இம்மானுவேல், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன் இந்த இம்மானுவேல்னு வச்சார்னாக்கா, இயேசு ஆண்டவர் மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்ந்தார். பரிசுத்த ஆவியானவராய் இன்றைக்கும் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு அந்த இம்மானுவேல் என்று பெயர் வைத்ததுக்கு என்ன காரணம் என்றால், இவர் மரிப்பார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். ஆனால் உயிரோடு எழுந்த பிறகு இவர் ஒவ்வொருவரோடு எந்த உலகத்திலையும் எப்போ யார் கூப்பிட்டாலும் அவர் கூட இருக்கிற மாதிரி தேற்றரவாளனாய் பரிசுத்த ஆவியானவராய் இன்றைக்கு நம்மோடு கூட இம்மானுவேலராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்பாங்க அவருடைய இயேசு என்ற கேரக்டர். அவருக்கு அநேக கதாபாத்திரங்கள்ன்ற மாதிரி என்னுடைய பாத்திரத்தை என்றார். அந்த பாத்திரம் முடிஞ்சிருச்சு. அவர் சிலுவையில் அதை வெற்றிகரமாக முடிச்சிட்டார். என்னென்ன நம்ம பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சுமந்து தீர்த்துட்டார் எல்லாத்தையும். நம்மளை ரட்சிப்பதற்காக அவர் என்ன செஞ்சார், பாவியானார். நேற்று நம்ம பார்த்தோம், பரிசுத்தமான நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்ன்ற அந்த ஜோடி எங்கே இருக்குதுன்றதை பார்த்தோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. இன்றைக்கி பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குதுன்னு நம்ம நேற்று பார்த்தோம். லேவி ஆரம்பத்தில் இருக்குது, நான் பரிசுத்தர், அதுலேருந்து தான் ஆரம்பித்தோம். அப்போ இந்த 2வது காரியம் இன்னைக்கு இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். எப்படி நம்மோடு இருப்பார் அவர் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நான் போகிறேன், போய் இன்னொருத்தரை நான் உனக்கு என்ன செய்வேன், அனுப்புவேன் அப்படின்னார். நான் போய் இன்னொருத்தரை நான் அனுப்புவேன், அவர் பேர் தேற்றரவாளன் என்றார். அவர் பேர் தான் இம்மானுவேல். அவர் பேர் தான் என்னது, இம்மானுவேல், நம்மோடு கூட இருக்கிறவர், என்றைக்கும் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானே இன்றைக்கு இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறு. தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசாண்டுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த இம்மானுவேலரை பெற்றுக்கொண்ட நம் ஜனங்கள், இந்த கிறிஸ்துவ ஜனங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம், தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நமக்கு யாருமே இல்லை, நமக்கு யாருமே இல்லை, நம்ம அனாதி ஆக்கப்பட்டுட்டோம், இல்லை நம்ம வந்து எல்லாரும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை அன்பானிலே, இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்படியாக இம்மானுவேலராக அவர் இருக்கிறார். இன்றைக்கி அந்த தெய்வத்தை தான் நாம் தாபரமாய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த இம்மானுவேலர் அந்த வார்த்தை, ஆண்டவரே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தத்தை கொண்ட இந்த இம்மானுவேலர் என்ற தெய்வத்தை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறேன். நீர் என்னோடு வாசம் பண்ணுகிறீர், என்னோடு கூட இருக்கிறீர், என்னுடைய எல்லாவித ஆண்டவரே தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, அந்த வார்த்தை எவ்வளோ ஆண்டவரே கிருபையாக என்னோடு கூட இருக்க, எங்களோடு கூட இருக்க நீர் இம்மானுவேலராய் இருக்கிறீர் என்பதை, இம்மானுவேலர் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம் என்ற வார்த்தையை நாங்கள் மறந்து போனவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, என்னையும் எங்களையும் மன்னிங்க. நீர் எங்கள் கூட இருக்கிறீங்க தேடி, நீர் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை கைவிட்டல ஆண்டவரே, நீர் திக்கற்றுள்ளாய் விடேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, 500 வருஷத்துக்கு முன்பே நீ பிறப்பதற்கு முன்பு ஆண்டவரே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உம்முடைய வார்த்தையை உம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறியதை பார்க்கும்போது, நீர் இன்றைக்கு எனக்காக எங்களுக்காக மரித்து எங்களை ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக இரட்சகராக வந்தீரே. ஆண்டவரே இம்மானுவேலராக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு இதை அறியாதபடிக்கு இருக்கிற எங்களுடைய கிறிஸ்துவ ஜனங்களை நீர் மன்னிங்க. ஆண்டவரே புறஜாதி மக்களை மன்னிங்க, யூத மக்களை மன்னிங்க. அவர்களெல்லாம் ஆண்டவரே இந்த இம்மானுவேலரை புரிந்து கொள்ள, இந்த வேதத்தை புரிந்து கொள்ள, வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள அவங்களுடைய கண்களை திறந்தருளும், இருதயத்தை திறந்தருளும் ஆண்டவரே. நீர் எனக்கு எங்களுக்கு இப்பொழுது என்னோடு பேசினதுக்காய் நன்றி. எங்களை ஆண்டவரே கூட இருந்து எங்களை வழி நடத்த போகிறதுக்காய் நன்றி. எங்களை காத்துக்கொள்ள போகிறதுக்காய் நன்றி. இந்த இக்கட்டான இந்த ஆண்டவரே பிரச்சனையினான இந்த வேலையில் இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற இந்த வேலையில் நீர் இம்மானு வேலராய் எங்களோடு இருந்து என்னை எங்களையும் என்றவரே குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் நீர் காத்து வர்றதுக்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பாலே.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா?

மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம்ம மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிற விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளுடைய மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவ

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அருமையான வார்த்தை, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். ஒரு உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது இதை காண்பிக்கிறது. மாம்ச சிந்தை, மாம்ச காரியங்கள் எல்லாம் மடியணும், ஆவிக்குரிய எண்ணம் வளரணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இவைகள் ஒன்றொன்று என்ன செய்யுமா, ஆவி மாம்ச கிரியை வெளிப்படாதிருக்க போராடுகிறது, மாம்சம் ஆவியின் கிரியை வெளிப்படாதிருக்க போராடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அல்லது எதை நாம் வளர விடுகிறோமோ அது இன்னொன்றை மேற்கொள்ளுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அந்த மேன்மையான அனுபவம் தேவை. மாம்ச சிந்தை மடிய வேண்டும், ஆவியின் சிந்தை வளர வேண்டும். இதற்கு செய்த காரியம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல், அன்றைய அப்போஸ்தலர்கள், தேவ மனிதர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 17:18 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். என்ன அருமையான வார்த்தை! புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் அநித்தியமானவைகளை நோக்கி இருக்கவில்லை, அழிந்து போகிறவைகளை நோக்கி இருக்கவில்லை, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம், நித்தியமானவைகளை நோக்கி இருக்கிறோம். கொலோசியர் 3:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானதைய நாடுங்கள் என்று. அழிந்து போகிறதை நோக்கி இருக்கிறவர்கள் ஆவி நிலை மந்தமாகவே இருக்கும். ஆமே, நித்தியமானவைகளை ஒருவன் நோக்கி இருப்பானால் அவனுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். மாம்ச சிந்தை மடியும், ஆவியின் சிந்தை வளரும். நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம், நம்முடைய ஏக்கம் இப்படிப்பட்டதா இருக்குமானால், நித்தியத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்குமானால், நிச்சயமாய் நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவான் என்பதிலே சந்தேகம் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. அவருடைய வல்லமை எங்கே கிரியை செய்கிறது? நமக்குள்ளே. நமக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை செய்ய உள்ளான மனிதன், ஆவி மனிதன், அவன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட எதை நோக்கி இருக்க வேண்டும் தெரியுமா? அழிந்து போகிற பூமிக்கடுத்த காரியங்களை அல்ல, அழியாத நித்தியத்தை. அழியாத நித்தியம் நமக்கு வாக்கு தந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லியிருக்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே வாசல் என்று சொல்லியிருக்கிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய கண்கள் கிறிஸ்துவையை நோக்கி இருக்குமானால் மாம்ச சிந்தை மடியும், ஆவியின் சிந்தை வளரும். இந்த நல்ல அனுபவத்திலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எல்லார் கண்களையும் மூடி, தேங்க்யூ ஃபாதர் மா

காட்டும் தகப்பனே, கருணை காட்டும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கட்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட கர்த்தாவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்க கூடவே இருந்து கடக்க வைத்திர தேங்க்யூடா.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆயத்தப்படு ஆயத்தமாயிரு என்கிற தலைப்பிலே உங்களோடு சந்திக்கிறோம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு என்று எசேக்கியல் 38:7 காணுகிறோம். ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பதற்கும் ஆயத்தமாயிருப்பதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்! ஆயத்தப்படுவதற்கு ஏற்கனவே ஆண்டவர் ஏராளமான நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து விட்டார். நீங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்துவதற்கும் நேரம் கொடுத்தார். தீவட்டி எரிவதற்கு எண்ணெய் ஆயத்தப்படுத்துவதற்கும் நேரம் கொடுத்தார். இப்பொழுதோ மணவாளன் வருகிற நேரமாகி விட்டது. மணவாளன் வந்த பிறகு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க நேரம் இல்லை. ஆயத்தமாயிருந்தவர்கள் தான் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது என்று மத்தேயு 25:10 வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்கள் எஜமான் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே உடனடியாக ஆயத்தமாகிவிடுங்கள். அநேகர் இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே, இந்த வருஷத்திலே இயேசு வருவார் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். உதாரணமாக 1992 அக்டோபர் மாதம் 28 இயேசு வருவார் என்று கொரியாவில் உள்ள ஒரு போதகர் கூட உரைத்தார். ஆனால் ஜார் சொல்லுவதும் நடப்பதில்லை. இன்று நீங்கள் உலகத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. சரித்திரத்தின் எல்லையிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். எந்த வினாடி நேரத்தில் ஆகலும் இயேசு கிறிஸ்து வரக்கூடும். இயேசு எப்பொழுது வருவார்? அப்படி என்று கலண்டர்களையோ நாள்காட்டியையோ நீங்கள் பார்ப்பதில்லை. நீங்கள் வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து என் நேசரே எப்பொழுது வருவீர் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நோவாவின் நாட்களில் ஆயத்தமாயிருந்தவர்கள் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். திடீரென்று பேழையின் வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டன. கத்தரே அதை அடைத்து விட்டார். ஆயத்தமில்லாதவர்கள் ஜல பிரளயத்தினால் அழிக்கப்பட வேண்டியதாயிற்று. ஆனால் இப்பொழுது இருக்கிற உலகமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று 2 பேதுரு 3:6 வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பேழை ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேழை ரட்சிப்பின் பேழை, இயேசு கிறிஸ்துவே. அந்த பேழை அக்கினியினால் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நுழைந்து விட வேண்டும். அவர்கள் மட்டுமே நோவாவின் காலத்தில் பேழை எல்லா மலைகளுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டது போலவே உயர்த்தப்படுவார்கள். நீங்களும் அவ்விதமாய் உயர்த்தப்படுவீர்கள். மலைகளுக்கு மேலாக, சூரியனுக்கு மேலாக, நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு மத்திய ஆகாயத்திலே கர்த்தரை சந்திப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, எப்போதும் கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தமாயிருங்கள். வருவேன் என்று வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் நிச்சயமாகவே வருவார். தேவனுடைய நாள் சமீபமாக வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு இருங்கள் என்று 2 பேதுரு 3:12 காணுகிறோம். அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இவ்வாறாக 2 பேதுரு 3:13 காணுகின்றோம். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இந்த நாட்களுக்காக நாங்கள் காத்திருக்க, நாங்கள் ஆயத்தமாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக உம்முடைய தேவனுடைய செய்திகளை கேட்டு அதன்படிக்கு நாங்கள் நடக்கத்தக்க விதமாக எங்களை ஆயத்தப்படுத்த நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7,000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம். நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவில் இருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: செவிலியர் கேப்ரியல் தோமஸ்ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 24-25 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: Let us read from the book of Proverbs chapter 1 verses 24 and 25.
1: நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள்.
2: Because I have called and you refused, I have stretched out my hand and no one regarded, because you disdain all my counsel and would have none of my rebuke.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஞானம் செய்கிற நான்கு வேலைகளை நம்ம பார்க்கிறோம்.
2: Here we can see the works that wisdom does.
1: ஞானம் எப்படி நம்மை வந்து அடைவதற்கு அது பிரயாசப்படுகிறது?
2: How does wisdom work out to reach us?
1: இந்த வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால்,
2: when you read in these verses,
1: 24 வசனத்துல இந்த ஞானம் நம்மை பார்த்து கூப்பிடுகிறது.
2: In verse 24, wisdom calls.
1: அதே வசனத்திலே நீங்கள் மறுபடி வாசிப்பீர்களானால், அது தன் கையை நீட்டுகிறது.
2: And in the same verse you can read, wisdom stretches out its hand.
1: 25th வசனத்துல நீங்கள் அந்த ஞானம் ஆலோசனை தருகிறது.
2: In verse 25, wisdom counsels.
1: 4th, ஞானம் கடிந்து கொள்ளுகிறது.
2: And 4th, wisdom rebukes.
1: கூப்பிடுகிறது.
2: Wisdom calls.
1: கையை நீட்டுகிறது.
2: It stretches out its hand.
1: ஆலோசனை கூறுகிறது.
2: It counsels.
1: 4th, கடிந்து கொள்ளுகிறது.
2: 4th, it rebukes.
1: ஆண்டவரோட அளவற்ற கிருபையினாலே இந்த கூப்பிடுதலை குறித்தும் நாம கடிந்து கொள்ளுதலை குறித்தும் நாம கடந்த வாரத்துல உள்ள தியானங்களை நாம இதை நல்ல விரிவாக கவனித்திருக்கிறோம்.
2: By the grace of God, we have meditated about this calling and rebuking of wisdom elaborately in the last few devotions.
1: இந்த வசனத்துல என்னை இன்றைக்கு கவர்ந்த ஒரு வார்த்தை, நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை.
2: The word today that attracted me very much here was, I have stretched out my hand and no one regarded.
1: அதாவது கையை நீட்டுதல் அப்படின்றது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், என் கையை நீட்டி உங்கள் கவனத்தை நான் ஈர்க்க பார்க்கிறேன், என் கையை நீட்டி உங்கள் பாதையில உங்களை தடுக்க பார்க்கிறேன், ஆனா நீங்க கவனிக்க மாட்டேங்கறீங்க அப்படினு சொல்றாரு.
2: What does the stretching out the hand signifies? It means that I stretch out my hand and try to draw your attention. I stretch out my hand and try to restrain in your way.
1: நான் நினைக்கிறேன் இந்த கையை நீட்டுவது என்பது இன்றைக்கு கூட நீங்க நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா, போலீசார் வந்து வாகனங்கள் வேகமா போகும்போது அவைகளை நிறுத்த வேண்டுமானா தடுக்க வேண்டுமானா கையை நீட்டுறதை நீங்க பார்க்கலாம்.
2: Even today in our places we can see when the vehicles go at a very fast speed, the police cops will stretch their hand to stop the vehicle.
1: நீங்கள் யாராவது ஒருத்தர் இந்த லிஃப்ட் கேட்க விரும்புறவங்க, வண்டியில நானும் ஏறிக்கொள்றேன் விரும்புறவங்க வந்து லிஃப்ட் கேட்க வர்றவங்களை பாத்தீங்கன்னா, அவங்க கூட நிறைய வேளை ரோட்டு ஓரத்துல நின்று கையை நீட்டுவாங்க.
2: And also people who want to get a lift from your vehicle, they will also stretch their hands to get a lift from you.
1: கைய நீட்டினாலே அர்த்தம் என்னன்னா, கொஞ்சம் நிறுத்துங்கன்னு அர்த்தம்.
2: So when someone stretches their hands, it means that please stop and please stop.
1: நம்முடைய தேவன் வந்து சத்தமிட்டு அழைக்கிறவர் மாத்திரம் அல்ல.
2: God not only calls by calling out aloud.
1: நம்முடைய தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி நம்முடைய வழிகளிலே நமக்கு தடை உண்டு பண்ணி நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறார்.
2: But our God also stretches out its hand and bring a restraint in our life and he will make us stop there.
1: நீங்கள் ரோட்ல பாத்தீங்கன்னா, உதாரணமா நீங்க வாகனங்களை ஓட்டும்போது கவனிப்பீங்க, அங்க சில சின்னங்கள் வந்து ரோட்ல வந்து பொருத்தி இருப்பாங்க.
2: When you drive your vehicle, you can find some signboards on your roads.
1: Road signs பார்க்கலாம். அதுல ஒரு சைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோ ஸ்லோ அப்படின்னு போட்டிருப்பாங்க.
2: So one among the sign is go slow.
1: மெதுவாக செல்லவும்.
2: Go slow.
1: சில இடங்கள்ல இப்படி மெதுவாக செல்லவும் அப்படின்னு சொல்லி வெறும் போர்டு மட்டும் தான் போட்டிருப்பாங்க.
2: In certain places you can find only the board that says go slow.
1: ஆனா அதையும் மீறி விசேஷமா நம்ம நாட்டை போல நாடுகள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பாங்க.
2: But beyond that, countries like our country, they would also place speed breakers.
1: இது என்ன அர்த்தம்னு சொன்னா, ஆலோசனையா சொன்னேன், நான் வந்து எழுத்து மூலமா உங்களுக்கு சொன்னேன், ஆனா அதோட நிறுத்தாம எழுத்தின் பிரகாரமாகவே உங்களுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு வேகத்தை தடுக்கிற ஒரு பகுதியை நான் வந்து ரோட்லயே அமைச்சிருக்கிறேன்.
2: So it means that I have given you counsel by writing signboards, but still I have set up the speed breaker as a physical intervention to stop you on the road.
1: ஒருவேளை நீங்க உங்க காதுகளால் கேட்காம நீங்க கண்களால் பார்க்காம போயிட்டாலும் நீங்க உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உங்களை என்ன பண்றேன்னா உங்க வாகனத்தினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு இதை நான் செய்யறேன்.
2: Even though you may not hear through your ears or you would have not noticed the signboard, I have set it on the road that you may be understand and realize to stop your vehicle there.
1: சில ரோட்ஸ்லாம் விசேஷமா ஹைவேஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்காது.
2: Especially in highways you cannot find speed breakers.
1: ஆனா ரோட்ல வந்து சில பட்டன்ஸ் வச்சிருப்பாங்க.
2: But you can find some buttons on the roads.
1: Especially சில வேளையில ஒரு முக்கியமான வளைவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வேகமா போற ரோட்ல ஒரு வளைவு வருது வச்சுக்கோங்களேன்.
2: Especially when you find an important bend in a road.
1: அந்த வளைவுல வந்து என்ன பண்ணுவாங்க, அநேக பட்டன்ஸ் இப்படி வச்சிருப்பாங்க.
2: You can find many buttons there.
1: ஒருவேளை ஒரு ஓட்டுகிறவர் வந்து கொஞ்சம் கண் அசந்துட்டா கூட,
2: maybe if the one who drives a vehicle sleeps a bit,
1: and the buttons mele vandi pona unne vandila pada pada pada pada nu sound kekum.
2: Once you drive your vehicle on the buttons you can feel that vibration.
1: Appo odane avan vilithu kolluvan avan vandiya thirupuradhukku adu vasadhiya irukku solli adha seivanga.
2: So immediately he will wake up and it will be easy for him to turn his vehicle.
1: Agave kathar kuda enna pandrarna nammodu vandu nyanathai kondu alaikkiradhu maathram illa, தம்முடைய கரத்தினால் என்ன பண்றாருனா சில வேளைகள் நம்முடைய வழிகளை தேவன் தடுக்கிறவராய் இருக்கிறார்.
2: A God not only calls wisdom but also sometimes he will stretch out his hand and he will stop or restrain using his wisdom.
1: நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளணும்.
2: You have to understand something.
1: வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கும் போது,
2: Free Revelation 3:7,
1: ஆண்டவர் பிலதெல்பியா சபையினுடைய தூதனுக்கு எழுதும் பொழுது,
2: When he writes to the angel of the church in Philadelphia,
1: சொல்லுகிறாரு அதுல ஒரு முக்கியமான பகுதி, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் என்று வாசிக்கிறோம்.
2: He says he who opens and no one shuts and shuts and no one opens.
1: ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்ட கூடாதபடி திறக்கிறவர்.
2: He who opens and no one shuts and shuts and no one opens.
1: நம்முடைய தேவன் தடைகளை விலக்க கதவுகளை திறக்க வல்லவர் மாத்திரமல்ல.
2: Our God is not only able to remove obstacles or open doors.
1: அவர் திறந்த கதவுகளை அடைக்கவும் தடைகளை உண்டு பண்ணவும் அவர் வல்லவராய் இருக்கிறார்.
2: But he is also able to close the open door and also create obstacles.
1: தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை.
2: There is nothing impossible by our God.
1: ஆகவே நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், இந்த காலையில ஞானம் என்ன செய்யும்னா வெறும் கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, தன்னுடைய கையை நீட்டி தடுக்கவும் செய்கிறது.
2: So therefore we have to understand something. This wisdom not only calls us but will stretch out its hand and restrains us.
1: நீங்கள் மத்தேயு 2 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும்போது,
2: If you read Matthew chapter 2 and first 2 verses,
1: கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளை இயேசு இருந்த இடம் மட்டும், அவர் தங்கி இருந்த இடம் மட்டும், அவர் பிறந்திருந்த இடம் மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்தது ஒரு நட்சத்திரம்.
2: It was a star that led these wise men who came from the east until Jesus where he was born.
1: ஆனால் அதே தேவன் நட்சத்திரத்தினால் வழியை காட்டினது மாத்திரமல்ல,
2: The Lord not only showed the way through the star.
1: மத்தேயு 2:12 வாசிக்கும்போது,
2: If you read Matthew 2:12,
1: இதே ஜனங்கள் தேவனால் சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள்னு பார்க்கிறோம்.
2: We read they being divinely warned in a dream that they should return to Herod, should not return to Herod, they departed for their own country another way.
1: ஒரு நட்சத்திரம் ஏரோதுவின் அரண்மனைக்கு கொண்டு வந்துச்சு.
2: One star led them towards the palace of Herod.
1: ஆனால் இன்னொரு சொப்பனமோ அந்த ஏரோதுவின் அரண்மனைக்கு போகாதபடி தடுத்தது.
2: But another dream stopped them from reaching Herod.
1: நம்முடைய தேவன் வழியை திறக்கிறவர் மாத்திரமல்ல, வழியை அடைக்கிறவர்ன்றதை மறைக்க மறந்துடாதீங்க.
2: And don't ever forget, a God not only opens the ways but he also close and shut the ways.
1: ஆண்டவர் அநேக முறை பேசுவார்.
2: God will speak many times.
1: அந்த பேச்சின் சத்தத்தை ஒரு மனுஷன் கேட்காமல் போவானானால் தேவன் வழியை தடுத்தாவது அவனை வழிக்கு திரும்ப கொண்டு வரணும்னு முயற்சி செய்வார்.
2: If a person doesn't listen to that voice, at least he will stop him and create an obstacle and it brings him back to his way.
1: நீங்கள் ஆதியாகமம் 3 அதிகாரத்துக்கு வாசிப்பீர்களானால்,
2: If you read Genesis chapter 3,
1: ஆண்டவர் வந்து 1 அதிகாரம் 28 வசனத்துல, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படினு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார் அல்லது ஆசீர்வதித்திருந்தார்.
2: In chapter 1 and verse 28 he said you grow, you increase, multiply and replenish and fill the earth and he blessed the people.
1: நீங்க பூமியை நிரப்புங்க.
2: You fill the earth.
1: இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்.
2: This was a blessing that the Lord gave him.
1: ஆனால் அதை வந்து அந்த ஜனங்கள் வந்து செய்யலன்னு சொல்லி பின்ன அதிகாரங்கள்ல வாசிக்கிறோம்.
2: But in the later chapter we read that they did not do that.
1: நீங்கள் ஆதியாகமம் 11 ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால்
2: If you come to Genesis chapter 11.
1: அங்கே 6 ஆம் அதிகாரம் முதல் 8 ஆம் வசனம் வரைக்கும் ஜனங்கள் ஒரே இடத்துல கூடி இருந்து ஒன்றா இருந்து ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட முயற்சி செய்தாங்கன்னு பார்க்கிறோம்.
2: In verses 6 to 8 you can read that the people planned to stay in one place and they decided to construct a tower.
1: இப்போ ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா?
2: Now what did God do?
1: 7 ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்.
2: In verse 7
1: கர்த்தர் அவர்களை அங்கிருந்து என்ன 8 ஆம் வசனத்துல கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார்னு பார்க்கிறோம்.
2: Verse 8 says so the Lord scattered them abroad from there over the face of all the earth.
1: பாருங்க அப்போ ஆண்டவர் வந்து முதல்ல வாயினால் சொல்லுகிறார், ஒரு சத்தத்தினால் நமக்கு சொல்லுகிறார், நீங்க பூமியை நிரப்புங்க எல்லா இடமும் பரம்புங்கன்னு சொல்றாரு.
2: First the Lord says through his words, through his voice, you have to increase and multiply and be scattered all over the earth.
1: ஆனா இவங்க நாங்க எங்கேயும் சிதற மாட்டோம் ஒரே இடத்துல இருப்போம்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து அவரோட பாஷைகள் எல்லாம் குழம்ப பண்ணி ஆண்டவர் பூமி எங்க சிதறி போட்டார்.
2: But when they said they will not scatter around, then God confused their language and made them to scatter around.
1: நீங்கள் அதே வேளையில ஆண்டவர் மனுஷனையும் மனுஷையும் உண்டாக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் எல்லாம் நீங்க புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மாத்திரம் நீங்க புசிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வாயினால் கட்டளை கொடுத்தாரு.
2: At the same time God created man and woman and said unto them, you shall eat of fruit of any of these trees in this garden, but you shall not eat of the tree of life and the tree of knowledge of good and evil.
1: இல்ல you should not eat of the tree of the knowledge of good and evil. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு தடை கிடையாது.
2: There is no hindrance to eat the fruit of life.
1: ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வந்து மரத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க அதை தான் போய் புசிக்கிறாங்க.
2: But when he said that you should not eat of the tree of the knowledge of good and evil, but they ate it.
1: ஆண்டவர் வந்து என்ன செய்தார் தெரியுமா? அதுக்கப்புறமா
2: what did God do?
1: ஆதியாகமம் 3 அதிகாரம் 22-24 வாசித்தீங்கன்னா
2: Genesis 3 verses 22-24
1: ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல ஆகிவிட்டான்.
2: Behold, the man has become like one of us to know good and evil.
1: ஆகவே இப்பொழுது அவன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி நம்ம அதை செய்யணும்னு சொல்றாரு.
2: So he said, now lest he put out his hand and take also of the tree of life and eat and live forever.
1: அதனால என்ன செய்தார் தெரியுமா?
2: Therefore, what did he do?
1: அவனை தோட்டத்தை விட்டு அனுப்பி விட்டது மாத்திரமல்ல,
2: he not only sent him away from the garden.
1: 24 ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்
2: In verse 24 it says,
1: ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் தேவன் வைத்தார்னு பார்க்கிறோம்.
2: We read that he placed cherubim at the east of the garden of Eden and a flaming sword which turned every way to guard the way to the tree of life.
1: முதல்ல வாயினால தான் பேசினாரு.
2: First he spoke through his mouth.
1: ஆனா அது அவங்க செய்யலன்னு உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருனா கேருபீன்களை வைக்கிறாரு, சுடரொளி பட்டயத்தை வைத்து வழிய தடுக்கிறாரு.
2: But when they did not listen to it, he placed a cherubim and also flaming sword and hindered the path.
1: நம்முடைய தேவன் பேசுகிறவர்.
2: Our God is a God who speaks.
1: அவர் கூப்பிடுகிறவர்.
2: Our God who calls.
1: ஆனா அந்த ஞானத்தின் சத்தத்துக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்காத போது,
2: but when a person doesn't give heed to that voice of wisdom,
1: ஆண்டவர் அதை தடுக்கிறார்.
2: The Lord stops or restrains.
1: கரத்தை நீட்டி தடுக்கிறார்.
2: God stretches it hand and stops it.
1: அதனால தான் நீங்கள் அப்போஸ்தல நடபடிகள் 7 அதிகாரம் 26-27 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது,
2: when you read Acts chapter 7 verses 26 and 27,
1: மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார்.
2: Acts chapter 17 26 27 and he has made from one blood every nation of men to dwell on all the face of the earth and has determined the pre-appointed times and the boundaries of the dwellings.
1: கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார் என்று பார்க்கிறோம்.
2: So that they should
1: 27 வசனம்
2: So that they should seek the Lord in the hope that they might grope for him and find him, though he is not far from each one of us.
1: எப்படி கண்டுபிடிக்கணுமா?
2: How should they find him?
1: தடவியாகிலும் கண்டுபிடிச்சிரணும்.
2: At least they should grope and find him.
1: நம்முடைய தேவன் வந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல,
2: God not only speaks,
1: நம்முடைய காதுகளால் கேட்டு நம்ம உணரவடையணும்னு நம்ம விரும்புறாரு.
2: He always desires that we should hear through our ears and be convicted by it.
1: ஆனா சில வேளையில நம்ம காதுகள் வேலை செய்யல, கண்ணு வேலை செய்யலனா தடவியாகிலும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா சில வேளையில கையை நீட்டுறாரு.
2: But at times when our eyes and ears don't function, he wants at least to grope and find and realize it.
1: அதான் இந்த ரோட் சைன்ல go slow ன்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அதே வேளையில ஸ்பீட் பிரேக்கரையும் போட்டு ஸ்பீட குறைக்கறாங்க.
2: Like how we don't have only the go slow sign alone on the road, but we have a speed breaker to stop us.
1: நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர்.
2: How good is our God.
1: நாம் அவருடைய வழிகளிலே நடக்கணும்னு அவர் வாஞ்சை உள்ளவரா இருக்கிறார்.
2: He has a desire that we should walk in his ways.
1: அவர் ஆலோசனை கொடுக்கிறவராய் மாத்திரமல்ல.
2: He is not only the God who gives us counsel.
1: நம்ம உணர்வில்லாமல் புரிந்துகொள்ளாமல் நாம் பேதையை போல போகும்போது ஆண்டவர் கையை நீட்டி தடுக்கிறார்.
2: But we don't understand and go like fools and follies, God always stretches it down and stops.
1: நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிதான் நாம செய்றோம்.
2: That is what we do to our children.
1: நாம நிறைய வேளையில வாயினால் ஆலோசனை கொடுக்கிறோம்.
2: Many times we give them counsel through our words.
1: ஆனா அந்த பிள்ளைகளுக்கு அது புரியலன்னும்போது,
2: But when they don't understand it,
1: நாம் கைகளால் தடுத்து அவர்களை வழிபடுத்துறோம்.
2: We stop them or restrain using our hand and stop them.
1: நாம சிறு குழந்தைகளை பாத்தீங்கன்னா வாயினால் சொல்லுவோம், அங்க போகாத அங்க போகாதன்னு சொல்லுவோம்.
2: When you look at the kids, they will say don't go there.
1: ஆனா சில வேளையில அந்த பிள்ளைகள் கவனிக்க மாட்டாங்க.
2: But sometimes they don't listen to it.
1: அப்ப நாம என்ன பண்ணோம், கையை பிடிச்சு இழுப்போம்.
2: We will just drag their hands.
1: போக கூடாதுன்னு சொல்லி இழுப்போம்.
2: We said you should not go and we'll drag them.
1: நம்முடைய தேவன் கூட அப்படிதான்.
2: That is our God.
1: ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுகிறது.
2: Wisdom calls aloud.
1: ஆனால் அந்த சத்தத்தை ஜனங்கள் கேட்காத போது,
2: But when people don't listen to it,
1: அந்த ஞானம் என்ன செய்யுதுன்னா தன்னுடைய கரத்தை நீட்டி பேசுகிறது.
2: This wisdom stretches out its hand and speaks to us.
1: வழியிலே தடுக்கிறது.
2: It restrains on our way.
1: இன்னைக்கு காலையில நம்முடைய தேவன் நம்மை வழிகளை தடுத்தாகிலும் நாம சரியான பாதையில வரணும் விரும்புறாருன்றதை நீங்க அறிந்து கொள்ளணும்.
2: And today you have to understand that God will restrain and stop us and will make us reach his purpose.
1: நம்முடைய தேவன் தடைகளை விலக்குகிறவர் மாத்திரம் அல்ல.
2: Our God not only removes obstacles.
1: நம்முடைய தேவன் தடுக்கிற தேவனாவும் இருக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க.
2: Don't forget our God also restrains.
1: ஏன் கர்த்தர் அநேக வேளையில இப்படி ஞானமாகிய அவருடைய வல்லமையினாலே ஏன் தடுக்கிறார்?
2: Why does God restrains us using his wisdom and his power?
1: மூன்று காரணங்கள் வேதத்தில் இருக்கிறது.
2: The three reasons from the Bible.
1: இது நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம்.
2: This is something which we have to retrospect ourselves.
1: மூன்று காரணங்களுக்காக கர்த்தர் தடுக்கிறார்.
2: Three reasons why he restrains.
1: முதலாவது,
2: First.
1: ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15-ல் இருந்து 16 வசனங்களை பாருங்க.
2: Genesis 19:15-16.
1: கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள்.
2: When the morning dawned, the angels urged Lot to hurry, saying, Arise, take your wife and your two daughters who are here, lest you be consumed in the punishment of the city.
1: 16ஆம் வசனத்தில், அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள்.
2: And while he lingered, the men took hold of his hand, his wife's hand, and the hands of his two daughters, the Lord being merciful to him, and they brought him out and set him outside the city.
1: இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
2: We know this incident very well.
1: ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த சோதோம் குமோரா பட்டணத்தில் உள்ள அழிவு லோத்தின் மேல் வராதபடிக்கு முதலாவது என்ன சொன்னார்னா, இந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அப்படின்ற வார்த்தை இருக்கு.
2: Here we see that they first said to them, said to Lot to leave this place city, that the punishment of the Lord may not come upon them.
1: முதல்ல வார்த்தைகளால் பேசுறாரு.
2: First he spoke through his words.
1: இந்த பேசுற வார்த்தையை இந்த லோத் கவனிக்கல பாருங்க.
2: But Lot never gave heed to that words.
1: அதனுடைய முக்கியத்துவத்தை உணரல.
2: He did not know the importance of those words.
1: அதனுடைய அவசரத்தை உணரல.
2: He did not know the hasteness of this words.
1: அந்த seriousness அவனுக்கு புரியல பாருங்க.
2: He did not understand the seriousness.
1: அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, சொல்லிக்கிட்டே இருந்த ஆண்டவர் இப்ப என்ன பண்றாருன்னா, லோத்தினுடைய இரண்டு குமாரத்திகள் அவனுடைய மனைவியின் கை அவனுடைய கை என்ன பண்றாருனா பிடிச்சு இழுத்துட்டு வெளிய போறாரு.
2: As a result, the Lord took hold of his hand, his wife's hand and the hands of his two daughters and dragged them out.
1: அதுல அந்த தமிழ்ல வந்து போட்டிருக்கு, அவன் வந்து 16ஆம் வசனத்துல அவன் தாமதித்து கொண்டிருந்த போதுன்னு போட்டிருக்கு.
2: As he was delaying, it is mentioned in Tamil as it was delaying.
1: இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி இருக்கு, he was reluctant னு போட்டிருக்கு. அதாவது அவனுக்கு அந்த இடத்தை விட்டு போக மனமில்லாமல் நின்னுட்டு இருந்தானா.
2: So in other translation says he was reluctant, he didn't have a heart to move from that place.
1: ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருனா, மனமில்லாத லோத்துவ வந்து சொல்லி சொல்லி பார்த்தாரு, அதுக்கு கைய பிடிச்சு இழுத்து போயிட்டாரு.
2: But God told him many times, but when he never listened, God took him away.
1: ஏன் இப்படி கைய நீட்டி தடுத்து அவன் கைய பிடிச்சு இழுத்துட்டு வெளியே கொண்டு போறாரு?
2: Why did God stretch his hand and took a hold of his hand and brought him out?
1: அதுல வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்குது.
2: Very beautiful in the verse.
1: 16ஆம் வசனத்துல அவன் மேல் வைத்த இரக்கத்தினால்.
2: Verse 16 says the Lord being merciful to him.
1: கர்த்தர் நிறைய வேளையில ஏன் வந்து கரத்தை நீட்டி நம்முடைய பாதைகளை தடையை உண்டு பண்ணுகிறார்னா, முதலாவது அவர் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கத்தினால் என்பதை மறந்து போகக்கூடாது.
2: The first point why God extends or stretches out his hands and stops us or restrains is to extend his pity.
1: அவர் நம் தம்முடைய இரக்கத்தை நமக்கு காண்பிக்கும்படி.
2: He shows his pity.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவர் வாயினால் சொல்லி இரக்கம் காட்டுகிறவர் மாத்திரமல்ல.
2: He not only shows his mercy through his words.
1: அவர் தம்முடைய கரத்தை நீட்டி தடுத்து தம்முடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நீட்டித்து தருகிறார்.
2: But he will stretch out his hand and restrain us and he extends his pity now.
1: வேதத்தில் இதே போல எத்தனையோ சம்பவங்களை நீங்க வாசிக்கலாம்.
2: There are similar incidents you can find in the Bible.
1: நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரம் 58 வசனத்தை வாசிக்கும் போது,
2: If you read Acts chapter 7 and verse 58,
1: இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை ஸ்தேவான் என்கிற தேவ ஊழியன் மூலமாக ஒரு வாலிபனாகிய பவுல் அல்லது சவுல் கேட்கும்படி கர்த்தர் முதலாவது அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்.
2: Here the Lord gave an opportunity for Saul to listen to the salvation and the faith of Jesus Christ through a man of God named Stephen.
1: உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம்.
2: You know this incident.
1: ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்டு பல்லை கடித்து கல்லை எடுத்து அவனை எரிந்து கொன்ற ஒரு சம்பவத்தை இங்க படிக்கிறோம் இந்த அதிகாரத்துல.
2: This incident says where when Stephen preached they just stoned him to death and stoned him to death there.
1: அங்க அந்த சம்பவத்தினுடைய முடிவில நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்தேவானுடைய வஸ்திரங்களை கொண்டு போய் சவுல் என்கிற வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம்.
2: And in this incident you can read at the end of that they cast him out of the city and stoned him and they laid down the clothes at the feet of a young man named Saul.
1: அப்போ இந்த சவுல் ஆகிய பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து தம்முடைய சுவிசேஷத்தை ஒரு நாள் வந்து காதினால் கேட்க பண்ணினார்.
2: So one day the Lord made Saul to hear his gospel through his ears.
1: ஸ்தேவான் ஆரம்பத்துல இருந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வர்றாரு. இயேசுவின் சுவிசேஷத்தை முழுவதும் வெளிப்படையா பேசுறாரு.
2: Stephen started from the Old Testament and brought about the gospel of Jesus Christ and he told the entire thing about Jesus Christ.
1: ஆனால் இத கேட்டவனுடைய இதயத்துல உணர்வு இல்ல.
2: But the person who heard it did not have any conviction in his heart.
1: அவன் அதை புரிந்து கொள்ளல.
2: He did not understand.
1: அதை ஏற்றுக்கொள்ளல.
2: He did not accept. அவர்
1: இதயத்தை கடினப்படுத்தி உட்கார்ந்திருக்கான்.
2: He hardened his heart and was sitting there.
1: அப்ப ஆண்டவர் அடுத்து ஒரு சம்பவத்துக்கு போறாரு.
2: Then the Lord took him to another incident.
1: நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரத்துக்கு வரும்பொழுது,
2: If you come to Acts chapter 9,
1: 3 வசனத்தை பார்ப்பீர்களானால்,
2: In verse 3 you can read.
1: அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான் என்று பார்க்கிறோம்.
2: As he journeyed he came near Damascus and suddenly a light shone around him from heaven then he fell to the ground
1: avan enna seigiran tharaiyila vilundan
2: then he fell to the ground
1: modalla aandavar kaadala keka ponnar suvisheshatha
2: first the lord let him hear the gospel through his ears
1: ipa gudirayil okkandirukkiravana மேல இருந்து கீழே தள்ளி தரையில விழ பண்ணினார்.
2: But the Lord now pushed the man who was riding on a horse and made him to fall to the ground.
1: இப்போ இவனா வாய் திறந்து கேக்குறான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான்.
2: And now he opened his mouth and asked, Who are you, Lord?
1: நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
2: I am Jesus whom you are persecuting.
1: இந்த சம்பவத்தினுடைய முடிவை நீங்கள் பார்க்கும் பொழுது,
2: If you read the end of this incident,
1: 8 வசனத்துல தரையில விழுந்தது மட்டும் இல்ல,
2: In verse 8 he not only fell to the ground.
1: சவுல் தரையில இருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவனையும் காணவில்லைன்னு போட்டிருக்கு.
2: Then Saul rose from the ground and when his eyes were opened he saw no one.
1: அவனை கையிலாக கொடுத்து தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார்கள்.
2: But they led him by the hand and brought him to Damascus.
1: 9 வசனத்துல 3 நாள் அவன் பார்வை இல்லாமல் கிடந்ததை நீங்க பார்க்கலாம்.
2: Verse 9 says he was 3 days without sight.
1: Blind for 3 days. 3 நாள் கண்ணு தெரியல.
2: He was blind for 3 days.
1: ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சது?
2: How did he start?
1: கர்த்தர் எப்படி அவனை அழைச்சார்னு கேட்டிங்கன்னா, முதலாவது கண்ணால பார்க்க வச்சாரு, காதால கேட்க வச்சாரு.
2: How did God call him? First God made him to see through his eyes and hear through his ears.
1: ஆனா அதுக்கு அவனுக்கு உணர்வு இல்ல.
2: But he never gave heed to it.
1: உணர்வில்லாத மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா, குதிரையில இருந்து கீழே தள்ளி விட்டாரு.
2: When a person did not accept or understand God made him to fall from the ground.
1: அவன் கண்ணை குருடாக்கி போட்டாரு.
2: God blinded his eyes.
1: அப்பதான் அவனுக்கு உணர்வு வந்தது.
2: Only then he began to realize.
1: இதை குறித்து, இந்த சம்பவத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிந்தின நாட்கள்ல தீமோத்தேயுக்கு எழுதும் போது நீங்க வாசிப்பீர்களானா,
2: When Apostle Paul writes to Timothy about this incident later,
1: 1 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 13 வசனத்தை நீங்கள் வாசித்தால்,
2: If you read 1 Timothy chapter 1 and verse 13,
1: அவர் சொல்வாரு, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன்.
2: Although I was formerly a blasphemer, a persecutor and an insolent man.
1: அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன்.
2: But I obtained mercy because I did it ignorantly in unbelief.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: அப்பா ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர்.
2: Lord how good you are Lord.
1: அவன் கண்ணால பார்க்க வைக்கும்போது அவனுக்கு புரியல.
2: When you made him to see through his eyes he did not understand.
1: அவன் அறியாத பாதையிலே தெரியாத ஒரு பேதையை போல போய் கொண்டிருக்கிறான்.
2: He was going in an unknown way like a fool.
1: தூஷித்து கொண்டே இருக்கிறான், துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறான்.
2: He was blaspheming, he was persecuting.
1: கொடுமை செய்து கொண்டே இருக்கிறான்.
2: He was doing all injury.
1: ஆண்டவர் பார்க்கிறார், இவனை கண்ணால பார்க்க வச்சேன், காதால சுவிசேஷம் கேட்க வச்சேன், இவன் திருந்துற மாதிரி இல்ல.
2: The Lord was looking at him. I made him to see through his eyes, I made him to hear through his ears, but he is not changing now.
1: குதிரையில இருந்து கீழே விழ பண்ணினார்.
2: Now Lord made him to fall from
1: there. சடுதி ஒளியினால் அவனை சந்தித்து ஆண்டவர் அவன் கண்களை குருடாக்கினார்.
2: And the Lord met him through a sudden light and blinded his eyes.
1: பவுல் சொல்றாரு,
2: Paul says,
1: இவ்வளவு மோசமான என்ன வந்து கர்த்தர் என்ன பண்ணார்னா, என் மேல வைத்த இரக்க தினால் நான் வந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன்.
2: The Lord gave me the salvation because of the mercy that he had on me.
1: நான் அறியாமல் இருந்தேன்.
2: I was ignorant.
1: ஆனா கர்த்தரோ என் மேல் இரக்கம் வச்சாரு.
2: But Lord kept his mercy.
1: அதே வேளையில கர்த்தர் வந்து தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தடுக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம்.
2: Many times the Lord stretches out his hand and restrains us. It's because of his mercy and pity that he has.
1: துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் அழிவது தேவனுக்கு பிரியமானது இல்ல.
2: It is not desirable for God for to destroy in his wickedness,
1: to perish in his wickedness, to die in his wickedness. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவன கர்த்தர் பேசுகிறாரு, அவன் கேட்காத போது கையை நீட்டி தடுக்கவும் செய்றாரு.
2: In that situation the Lord speaks to that person, and when he doesn't listen to it the Lord will extend his pity and he will save him.
1: நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை கர்த்தர் எத்தனையோ காரியங்களை தடுத்துருக்கார் தெரியுமா?
2: You know how many times the Lord has restrained many things in our life.
1: நாம நினைக்கிறோம் கர்த்தர் நமக்கு தீமை செய்றார் நம்ம நினைக்கிறோம்.
2: We might think the Lord is doing some evil to us.
1: ஆனா अनेक வேளையில கர்த்தர் தடுக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா நம்மேல் வைத்த இரக்கம்.
2: But many times the reason why God restrains is because of his pity and mercy.
1: கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினால தான் கையை நீட்டுறாரு.
2: The Lord stretches his hands because of his mercy.
1: பேசிக்கொண்டே இருந்த அவருடைய சத்தம் நின்று போய் அவருடைய கரத்தினால் கட்டாயமாய் பிடித்து நம்மை நடத்துறாரு.
2: The voice that is speaking will stop and then he will just by force stretch out his hand and drags it out.
1: எதற்காக?
2: For what?
1: நம்மேல் வைத்த இரக்கத்தினால்.
2: Because of this mercy that
1: நம்மேல் வைத்த இரக்கத்தினால்.
2: Because of the mercy that is kept upon us.
1: ஆண்டவருடைய இரக்கத்திற்கு நாம் ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கணும்.
2: We should be much grateful for the mercy of God.
1: பேதைகளை போல கிடந்த நம்மை தம்முடைய கரத்தினால் நீட்டி தேவன் தப்பக்க திருப்பின அவருடைய கிருபை பெரியது.
2: The grace that God has bestowed upon us that he turned us towards him is really great.
1: முதலாவது நான் சொன்னேன்.
2: First I told you.
1: ஏன் கர்த்தர் கரத்தை நீட்டறார்னா அவருடைய இரக்கத்தினால்.
2: First why God restrains to extend his pity.
1: இரண்டாவது ஏன் தேவன் தம்முடைய கரத்தை நீட்டறார் தெரியுமா?
2: Second reason why God restrains.
1: அல்லது ஏன் தம்முடைய நம்முடைய எழுத்தின் பிரகாரமாக அவர் நம் வாழ்க்கையில கிரியை செய்றார் தெரியுமா?
2: In other ways, why does God work literally in our life?
1: நீங்கள் மத்தேயு 23 அதிகாரம் 37 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read Matthew 23 and verse 37,
1: எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவளே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிற்று.
2: ஓ ஜெருசலேம் ஜெருசலேம், the one who kills the prophets and stones those who are sent to her, how often I wanted to gather your children together as a hen gathers her chicks under her wings, but you were not willing.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவர் என்ன செய்றார்னா, முதலாவது வந்து கூப்பிடுறாரு.
2: First God calls.
1: கர்த்தர் பேசுறாரு.
2: First God speaks.
1: ஆனா இந்த எருசலேம் கேட்க மாட்டேன்னு.
2: But Jerusalem refused to hear.
1: ஆண்டவர் சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன்.
2: But here God says I wanted to gather your children together as a hen gathers her chicks under her wings.
1: இது ரொம்ப அழகா இருக்கு. எழுத்தின் பிரகாரமாகவே தேவன் தம்முடைய ஜனங்களை தம்மிடத்தில் இழுத்து கொள்ள எடுத்த பிரயாசத்தை பற்றி இங்க வாசிக்கிறோம்.
2: Here you can see about the effort that the Lord took literally to draw near his children to your
1: இந்த எருசலேம் வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத ஒரு பட்டணம் கிடையாது.
2: This Jerusalem is not a city who have not heard the voice of God.
1: இயேசுவே இங்க சொல்லுகிறத பாருங்க.
2: Yeah, Jesus says
1: अनेक மக்கள் அங்க அனுப்பப்பட்டாங்க.
2: Many people were sent to you.
1: अनेक தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டாங்க.
2: Many prophets were sent to you.
1: ஆனா அந்த அனுப்பப்பட்டவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் இந்த பட்டணம் கொலை செய்து அவர்களை வந்து அழித்து போட்டது அல்லது கல்லெறிந்து விட்டது.
2: But this city killed me the prophets and stoned those who were sent to her.
1: ஆண்டவர் பார்க்கிறாரு.
2: Now God looks at them.
1: நான் இத்தனை மனிதர்களை அனுப்புறேன்.
2: I send many people.
1: என்னோட சத்தத்தை அவர்கள் வாயில உரைக்க பண்றேன்.
2: I make my voice to speak through them.
1: தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அவர்களோடு பேசுறேன்.
2: I speak to you through the prophecies.
1: எத்தனையோ எச்சரிப்புகளை கண்டிப்புகளை என் வாயினால் நான் அவர்களுக்கு வெளிப்படுத்துறேன்.
2: I reveal many of my warnings and cautions through their voice.
1: ஆனா இந்த ஜனங்க கேட்கல.
2: But these people are not hearing.
1: இவர்கள் மனம் திரும்பல.
2: They are not changed, transformed.
1: என்ன பண்ணார் தெரியுமா?
2: But what did he do?
1: அவரே இறங்கி வந்துட்டார்.
2: He himself came down.
1: அவரே இறங்கி வந்தார்.
2: He himself descended.
1: நீங்க அதனால தான் யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: That's why we read John 3:16.
1: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கும்.
2: We read, for God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have everlasting life.
1: என்ன அழகா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: கர்த்தர் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமா பேசிட்டு தான் இருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு.
2: The Lord was speaking to the people of Israelites through prophets.
1: ஆனால் அவங்க கேட்கல.
2: But they never listened to him.
1: இப்ப கர்த்தர் தாம் வைத்த அன்பு நிமித்தமாக தம்முடைய குமாரனையே நம்மத்திலே ஆண்டவர் வந்து தந்தருளி வரப்பண்ணினார்.
2: But now Lord, because of his passion and love upon this people, he sent his own son among the people.
1: எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது.
2: How amazing it is.
1: கர்த்தர் நிறைய வேளையில நாம எழுத்தின் பிரகாரமா நம்ம வாழ்க்கையில இடைபடுறாரு.
2: Sometimes God literally intercedes in our life.
1: எதற்கு தெரியுமா?
2: You know for what?
1: அதுல நோக்கம் என்னன்னா, அதுல காரணம் என்னவென்றால்,
2: What is the reason for that?
1: நான் சொல்வேன், அவர் நம்மேல் வைத்த மிகுந்த அன்பினால் அவர் என்ன பண்றாருனா, நம்மத்தில் இடைபடுகிறார்.
2: He restrains or he comes to us to express his passion.
1: நான் சொல்வேன், நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை தேவன் வந்து தடுக்கிறது கூட எதற்காக அப்படின்னு கேட்டா, அவருடைய அன்பினால் அப்படின்றத மறந்துடாதீங்க.
2: Actually many times the Lord restrains in our life just to express his passion.
1: நம்முடைய கரத்தை நீட்டிறது வந்து தம்முடைய அன்பினால்.
2: He stretches his hand because of his love.
1: நம்மேல் அவ்வளவு மனம் உள்ளவராய் அவர் இருக்கிறார்.
2: Since he loves us so much.
1: நாம் அழிந்து போகாத படிக்க, நாம் வழுவி விடாத படிக்க, நாம் ஒருவேளை செவி கூடாம போயிருவோமோ அப்படின்னு ஆண்டவர் அநேக வேளை கரத்தை நீட்டி நாம் உணர பண்றாரு.
2: The Lord stretches his hands and makes us to understand, because sometimes we may not listen to him, sometimes we make move away from him or be perished.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அதற்காக தான் நம் நடுவிலே வந்தார்.
2: That's why our Lord and Savior Jesus Christ came amidst us.
1: அதற்காக தான் மாம்சத்திலே வெளிப்பட்டார்.
2: That's why he was revealed in his flesh.
1: அவர் நம்மத்திலே வந்ததை குறித்து பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது நீங்க வாசிப்பீர்களானால்,
2: when apostle Paul writes to Philippians about his revelation,
1: பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்,
2: Epistle to Philippians,
1: நீங்கள் 2 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
2: come to chapter 2,
1: வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 5-6 வசனத்தை பார்ப்பீர்களானால்,
2: verse 6 says,
1: நம்முடைய இயேசுவானவர் யார்?
2: Who is that Jesus?
1: அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
2: Who being in the form of God thought it not robbery to be equal with God, and made himself of no reputation, and took upon the form of a servant, and was made in the likeness of men.
1: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
2: And being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross.
1: யார் இவர்?
2: Who is he?
1: வேதம் சொல்கிற தேவனுடைய ரூபமாய் இருந்தார்.
2: He said he was in the form of God.
1: தேவனுக்கு சமமாய் இருந்தார்.
2: He was equal with God.
1: ஆனால் அப்படிப்பட்டவர் என்ன செய்தார்னா, மனுஷ சாயலானார்.
2: But such God came in the likeness of men.
1: சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தார்.
2: He obeyed until the death of cross.
1: அவர் கரம் ஏன் நமக்காய் நீட்கப்பட்டதுன்னா, அவருடைய அன்பினால.
2: Why his hand was stretched towards us, it's because of his love.
1: அவர் பேசிக்கொண்டே இருக்கிறவராய் மாத்திரமல்ல.
2: He was not only a God who was always speaking alone.
1: நம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறவராய் மாத்திரமல்ல.
2: He was not only as a God who was sending his prophets alone.
1: அவரே மாம்சத்தில் நம் நடுவிலே வெளிப்பட்டார்.
2: But he himself revealed in flesh amidst us.
1: நான் சொல்வேன், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமா?
2: Now how big is his love?
1: அநேக வழியில நம்முடைய வாழ்க்கையில தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில லிட்டரலாவே ஆண்டவர் வந்து எழுத்தின் பிரகாரமாக ஆண்டவர் வந்து தலையிடுறதுக்கு காரணம் வந்து அவர் நம்மேல் வைத்த அன்பு.
2: Many times the Lord literally intervenes in our life. The reason is that because of his love.
1: சீஷர்கள் அதை கண்கூடாய் பார்த்தாங்க.
2: The disciples could see them.
1: அன்றைக்கு ராத்திரி அவரை பிடிக்க வந்த பொழுது,
2: That night when they came to arrest him.
1: இயேசு தானாக மாம்சத்தில் வந்து சொல்றாரு, மாம்சத்தில் மாம்ச ரூபம் உள்ளவராக தம்முடைய எதிரிகளை பார்த்து சொல்றாரு, என்னதானே பிடிக்க வந்தீங்க, உங்களை போக விடுங்க.
2: So unto the people who came to arrest him, Jesus said in his flesh, you came to arrest me, right? Just leave them aside.
1: தம்முடைய நம்முடைய மாம்சத்தை நமக்காய் பிட்க கொடுத்தார்.
2: He gave his flesh to be broken for us.
1: தம்முடைய இரத்தத்தை சிந்த கொடுத்தார்.
2: He gave his blood to be shed for us.
1: தம்முடைய வேதனையை மனிதர்கள் காணும்படி சிலுவையிலே ஆண்டவர் வந்து மரித்தார்.
2: Jesus died on the cross that people may see his suffering.
1: இந்த வார்த்தை மாம்சமானது.
2: This word became flesh.
1: நம்மத்திலே வாசம் பண்ணினது.
2: And it dwelt among us.
1: எதற்காக?
2: For what?
1: நம்மேல் வைத்த அன்பினார்.
2: Because of the love that he has upon us.
1: நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுறாரு.
2: Many times the Lord stretches out his hand.
1: எதற்காக?
2: For what?
1: அவருடைய இரக்கத்தினால் மாத்திரமல்ல.
2: Not only because of his pity.
1: இரண்டாவது அவருடைய அன்பினால்.
2: Also to express his passion.
1: தடவியாகில் அவரை கண்டுபிடிக்க முடியாதா அப்படினு பார்க்கிறார்.
2: He is finding that at least we will find him by groping.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: மூன்றாவது கடைசியாக.
2: Third and the last.
1: கர்த்தர் எதற்காக தம்முடைய கரத்தை நீட்டுறாரு?
2: Why does God stretch out his hand?
1: பேசுகிறதோடு நில்லாம ஏன் கரத்தை நீட்டுறாரு?
2: Why does he stretches out and besides speaking?
1: யோனாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பதினேழாம் வசனம் பாருங்க.
2: Jonah 1:17.
1: யோனா 1:17.
2: Jonah 1:17.
1: யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான்.
2: Now the Lord had prepared a great fish to swallow Jonah and the Jonah was in the belly of the fish 3 days and 3 nights.
1: ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார்.
2: God had prepared a great fish.
1: இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
2: We know this incident very well.
1: இந்த யோனா தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனுஷன்.
2: This Jonah was a person who heard the voice of God.
1: தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அறிந்த ஒரு மனிதன்.
2: He was a man who know the purpose and the will of God.
1: ஆனால் நினிவேக்கு போக மாட்டேன் என்று அவன் மனதில் தீர்மானம் பண்ணி கொண்டு தர்ஷீஷுக்கு பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறான்.
2: But he decided in his heart that he will not go to Nineveh and he was traveling towards Tarshish.
1: ஆனால் தேவனுக்கு நினிவேயின் மக்களை பற்றி ஒரு நோக்கம் இருந்தது. யோனாவை பற்றி ஒரு நோக்கம் இருந்தது.
2: But God had a purpose about the people of Nineveh and also a purpose about Jonah.
1: ஆண்டவர் இந்த யோனாவினுடைய வாழ்க்கையை தீர்க்கதரிசியாக தேவன் ஏற்படுத்தினதற்கு காரணமே இப்படிப்பட்ட ஒரு பெருந்திரள் கூட்டத்தை தேவன் ரட்சிக்க வேண்டும், அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்ன்றது ஆண்டவர் விரும்பினார்.
2: The reason why God made this man a prophet is because he wants the people to be saved and also take the gospel to those people.
1: ஆனா யோனாவுக்கு விருப்பம் இல்ல.
2: But Jonah was not desiring.
1: நான் ஏற்கனவே இதை பற்றி பின்னணி ஒரு முறை சொல்லியிருக்கேன்.
2: I've already told you a background about this.
1: இந்த நினிவே மக்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு காலத்துல கொடுமைப்படுத்தின மக்களின் சந்ததியா.
2: These people of Nineveh are the descendants of those people who persecuted these Israelites once.
1: இதை மனதில வைத்துக்கொண்டு இந்த யோனா இந்த ஜனங்கள் அழியணும்னு அழிஞ்சிட்டு போட்டோம், இவங்களுக்கு ரட்சிப்பு வரக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்துல அவன் இருக்கான்.
2: So having this in heart, Jonah wanted these people to be perished and therefore he decided not to go there.
1: கர்த்தர் வந்து இந்த ஜனங்கள் மேல் கோபமா இருக்கறன்றது அவனுக்கு ஒரு நல்ல செய்தி மாதிரி இருந்தது.
2: And when God was angry on that people, it was really a good news for him.
1: Appa kadaisi aandroda kobaikku naengu mel varapodu.
2: At last the wrath of God is going to come upon those people.
1: Idha manasula vechikitta avan poga maaten solittu avan tarshishukku prayanam panni poran.
2: Having this in his heart, he refused to go to Nineveh and was traveling towards Tarshish.
1: Vedam solugirathu.
2: The Bible says
1: aandavar ena seidarna ivan tarshishukku kappal la ponaalum கர்த்தர் வந்து கரத்தை நீட்டி அந்த பிரயாணத்தை தடுத்தாரு.
2: Though he went to Tarshish, he was on his way to Tarshish, God stretched out his hand and stopped his travel.
1: ஆண்டவர் வந்து ஒரு பெரிய புயல் காற்றுல கப்பல் வந்து தொடர்ந்து முன்னேற முடியாதபடி தடுத்தாரு.
2: God stopped or obstructed that the ship may not move because of the great storm.
1: முடிவில பாத்தீங்கனா இந்த யோனாவை கடலில எரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருது.
2: At the end there came a situation where they have to throw this Jonah into the sea.
1: யோனா என்ன நினைச்சான் தெரியுமா?
2: What did Jonah think?
1: ஒருவேளை நான் வந்து தர்ஷீஷ் போகாட்டி கூட பரவால்ல.
2: If in case if I don't go to Tarshish is okay.
1: இந்த நினிவேக்கு மட்டும் நான் திரும்பி போக மாட்டேன்.
2: I will never again return to Nineveh.
1: நான் அடிக்கடி யோசிப்பேன்.
2: I used to think very often.
1: இந்த யோனா சொல்லிருக்கலாம்.
2: This Jonah would have told.
1: எங்க நான் வந்து நினிவேக்கு போக வேண்டிய ஆளு.
2: See, I have to go to Nineveh.
1: நான் தெரியாம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாம நான் தர்ஷீஷுக்கு போறேன்.
2: I did not obey the word of God. I am moving towards Tarshish.
1: இந்த புயல் நிக்கறேனா நீங்க வந்து கப்பலை திருப்பிட்டு என்ன நினிவேல விட்டீங்கனா நீங்க தப்பிச்சிருவீங்கன்னு சொல்லிருக்கலாம்.
2: You would have told if you want the storm to calm down, you can turn this ship and take towards this Nineveh.
1: ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா?
2: But what did he say?
1: கடல்ல தூக்கி போடுங்கனா.
2: Just throw me away into the sea.
1: அப்ப அர்த்தம் என்னன்னா அவனுடைய மனசுல என்ன இருந்துச்சுனா,
2: so what was he having in his heart?
1: நான் வேணா கடல்ல செத்து போவேனே தவிர நினிவேக்கு மட்டும் போக மாட்டேன்.
2: I will not go to Nineveh, but I will even rather die because of that.
1: ஆனா கர்த்தர் நல்லவர்.
2: But God was good.
1: அவனுக்கென்று ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியார்.
2: But the Lord prepared a great fish for him.
1: அவனை அது நினிவேயில போய் அந்த கரையில போய் வாந்தி பண்ணி போட்டதுன்னு சொல்லி வாசிக்கிறோம்.
2: We read that the fish vomited him in the shore of Nineveh.
1: மூன்றாவது காரணம், கர்த்தர் ஏன் தெரியுமா கரத்தை நீட்டுறாரு?
2: The third reason why God stretches out his hand.
1: தம்முடைய நோக்கத்தை தம்முடைய சித்தத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக சில வேளையில தடுக்கிறாரு.
2: God restrains sometimes to execute his purpose and plan in our life.
1: தம்முடைய நோக்கத்தை தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்யும்படியாக தேவன் என்ன செய்கிறார்னா கரத்தை நீட்டுறார்.
2: God restrains to execute his plan and purpose in our life.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இந்த காலவெளியில் நாம் அதை விசுவாசிக்கணும்.
2: This morning we should believe it.
1: யோனாவுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை அவர் சொல்லும்போது கேட்காத மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் என்ன பண்றாருனா தேவன் பக்கம் திருப்புறாரு.
2: Here the Lord in the life of Jonah when he did not listen to the plan that God has told him, God turned him towards him by compulsion.
1: நீங்கள் யோனா 4 அதிகாரம் வாசிப்பீர்களா?
2: If you read in Jonah chapter 4
1: 7 வசனத்தை வாசிக்கும்போது
2: verse 7 says
1: எல்லாரும் வந்து மனம் திரும்பி அவங்க கோபாக்கினை அவர்கள் மேலிருந்து திருப்பப்பட்ட வேளையில
2: when everyone repented and the wrath was taken away from them.
1: வேதம் சொல்லுகிறது,
2: the Bible says
1: இந்த யோனாக்கு கடும் கோபம் உண்டாயி உட்கார்ந்திருக்கானாம்.
2: This Jonah was much furious.
1: இந்த பட்டணம் அழியணும், பட்டணம் அழியணும், அதை பார்க்கணும்னு உட்கார்ந்திருக்கான்.
2: He was waiting there for the city to be destroyed.
1: ஆனா கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா முதல்ல செடி அவன் தலை மேல பரம்பு பண்றாரு, ஆமனுக்கு செடியை.
2: But God made a tree, a plant to grow up on him.
1: ஆனா இவனுடைய பொல்லாப்பை ஆண்டவர் விளக்கும்படி என்ன பண்ணாருனா ஆண்டவர் ஒரு பூச்சியை அனுப்பி, வேதம் சொல்லுகிறது 7 வசனத்துல அந்த பூச்சி என்ன செய்ததுனா அந்த ஆமணக்கு செடியை அரித்து
2: போட்டதுன்னு
1: பாசிக்கிறோம். கர்த்தர் வந்து பாருங்க பேசுறாரு, ஆனா அதுல அவன் கேட்காத போது,
2: but when he doesn't listen,
1: தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுக்காத போது,
2: when he did not commit to the plan of God,
1: சுபாவங்கள் அவன் மாற்றம் அடையாத போது,
2: when he did not change his nature and character,
1: கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னா,
2: what did God do?
1: ஆண்டவர் பூச்சி அனுப்பி கூட அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார்.
2: God sent a worm and also taught him a lesson.
1: இந்த யோனாவின் வாழ்க்கையில நிறைய மிருகங்கள் தான் அவனுக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுத்தாங்க.
2: In the life of Jonah it was many animals that taught him a lesson.
1: ஆண்டவர் கரத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் மிருகங்களை யூஸ் பண்ணார்.
2: God used animals to reveal his power and glory.
1: இதே போல ஒரு சம்பவத்தை நீங்க வந்து எண்ணாகமம் 22 அதிகாரத்துல வாசிக்க.
2: You can read a similar incident in Numbers chapter 22.
1: இந்த பீலயாம் என்கிற தீர்க்கதரிசிக்கு பாடம் புகட்ட ஆண்டவர் வந்து ஒரு கழுதையை பயன்படுத்தி இருக்கிறார்.
2: God used a donkey to teach a lesson to Balaam.
1: இதை குறித்து பேதுரு எழுதும்போது அவர் சொல்வாரு.
2: When Peter writes about it, he says
1: 2 பேதுரு 2 அதிகாரம் 15-16 வாசிப்பீர்களானா?
2: 2 Peter 2 verses 15 and 16.
1: செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயரின் குமாரனாகிய பீலயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்ததுன்னு பார்க்கணும்.
2: They have forsaken the right way and gone astray, following the way of Balaam, the son of Beor, who loved the wages of unrighteousness, because he was rebuked for his iniquity, and dumb donkey, speaking with a man's voice, restrained the madness of the prophet.
1: அதுல என்ன ரொம்ப கவர்ந்த வார்த்தை வந்து இந்த கழுதை வந்து பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. அந்த வார்த்தை என்ன ரொம்ப கவர்ந்தது.
2: Here the word which attracted me was a dumb donkey speaking with a man's voice restrained the madness of the prophet.
1: தடுத்தது,
2: it restrained.
1: ஆண்டவர் வந்து பேசுறாரு.
2: God speaks.
1: மதியனத்தை நம்ம விட்டு விலக்கணும் முயற்சி செய்றாரு.
2: God tries to remove the madness from us.
1: ஆனா பேசினா கேட்காதவன ஆண்டவர் தடுக்கிறாரு.
2: But when people does not listen, he will restrain them.
1: நீங்க எண்ணாகமம் 22 அதிகாரத்துக்கு வருவீர்களானா?
2: If you come to Numbers 22.
1: உங்களுக்கு தெரியும் இந்த மோவாபியின் மக்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய படையெடுப்பை பார்த்துட்டு அவங்க எல்லாம் கலங்கி போயிட்டாங்க.
2: So here you can see these Moabites were afraid when they saw the armies of Israel.
1: அப்போ அவர்களுடைய ராஜாவாகிய பாலாக் என்ன செய்கிறானா இந்த பீலயாமை எப்படியாவது அவர்களுக்கு விரோதமாய் சாபத்தை சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிரணும்னு முயற்சி பண்றான்.
2: So therefore this king Balak of Moab wanted Balaam to speak cursing words against this Israel and want to destroy them.
1: நீங்க 12 வசனம் வருவீர்களானா?
2: If you come to verse 12.
1: ஆண்டவர் வந்து இந்த பாலாக் வந்து தன்னுடைய தேசத்தினுடைய பிரபுக்களை அவன் அனுப்புகிறான்.
2: First Balak sent the elders of his nation.
1: அந்த மூப்பர்கள் வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்க பீலயாம, வாப்பா வாப்பா எங்களோட வாப்பா, ராஜா கூப்பிடுறாரு.
2: The elders came and asked him, come with us, the king is calling you.
1: ஆனா கர்த்தர் வந்து இந்த பீலயாமோடு பேசினாரு, அவர்களோடு போக வேண்டாம் என்று பேசினார்.
2: But the Lord spoke with Balaam saying you don't go with them.
1: போக வேண்டாம்.
2: The Lord refused to give permission.
1: உடனே வந்து சொல்லுகிறார் இவரு, ஆண்டவரே நான் போக கூடாதுன்னு சொல்லிட்டா நான் வர மாட்டேன்.
2: So he said the Lord said refused to give me permission so I will not come.
1: 15 வசனத்துல வாசிப்பீர்களானா?
2: In verse 15 you can read.
1: முன்னே அனுப்பினவர்களை விட கனவான்களை என்ன பண்றானா, அதிக பிரபுக்களை இந்த ராஜா அனுப்புகிறான்.
2: Now again the king sent princes more numerous and more honorable than they.
1: ஆண்டவர் என்ன சொன்னாரு?
2: Now what did God say?
1: போகாத.
2: Don't go.
1: நீ போக வேண்டாம்.
2: You need not go.
1: கர்த்தருடைய சத்தம் தெளிவா உனக்கு கேட்டுச்சு.
2: The voice of God was very clear.
1: இவன் என்ன சொல்லிருக்கணும் இரண்டாவது முறை?
2: What should have told?
1: நான் வர மாட்டேங்க, கர்த்தர் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் வர மாட்டேன் சொல்லிருக்கணும்.
2: You should have told the Lord has already told me I will not come.
1: ஆனா இவன் என்ன சொன்னான் தெரியுமா?
2: But you know what did he say?
1: நீங்கள் 18 வசனத்தை வாசித்தீங்கன்னா,
2: In verse 18 you can read,
1: நீங்க எவ்வளவு பொன் வெள்ளிய கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்.
2: I will not come with you even if you give a house full of silver and gold.
1: 19 வசனத்துல,
2: Verse 19,
1: ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ராத்திரி நீங்க தங்குங்க.
2: But please you also stay here tonight.
1: நான் வந்து திரும்ப வேணா ஆண்டவர்ட்ட கேட்டு பார்க்கறேன் என்ன சொல்றாரு பார்க்கலாம்.
2: That I may know what more the Lord will say to me.
1: கர்த்தர் வந்து ஒரு முறை உரைத்தது உரைத்தது தான், சொன்னது சொன்னது தான்.
2: So the Lord once said is always said.
1: ஒரு முறை அவர் சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டா வேண்டாம் தான் அர்த்தம்.
2: If he said no the first time it is always no.
1: அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்லன் வாசிக்கிறோம்.
2: We read he is not a man to change his heart.
1: அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது.
2: He is not a man to lie.
1: ஒரு முறை சொன்னார்னா சொன்னதுதான்.
2: If he said once it is always said.
1: வேண்டானா வேண்டாதான்.
2: When he say no it is always no.
1: போகாதனா போகாதே.
2: When he said don't go it means
1: ஆண்டவருடைய ஆலோசனை எல்லாம் மாறவே மாறாது.
2: The counsel of the Lord will not change.
1: ஆனா இந்த மனுஷன் இதயத்துக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா ஒரு ஆசை வந்துருச்சு.
2: But this man got a desire in his heart.
1: பாருங்க, வாய் வந்து பொண்ணு வேணாம் வெள்ளி வேணாம் ஆஸ்தி வேணாம் வாய் சொன்னாலும் மனசுக்குள்ள ஆசை இருக்கு.
2: Though his mouth said I don't want silver or gold or assets but he had a desire in his heart.
1: என்ன ராஜா பிராமிஸ் பண்றாரு, உனக்கு பெரிய கனத்தை எல்லாம் நான் செய்வேன்.
2: So the king also promised I will give you a great honor.
1: இந்த மனுஷன் ரெண்டு மனமா இப்ப சொல்றாரு, நான் வேணா ஜோம் பண்ணி பாக்குறேன் இன்னொரு முறை ஜோம் பண்ணி பாக்குறேன்.
2: So being double minded this man said I will pray once more.
1: இதை ஒருவேளை அந்த இடத்துல தெளிவாக நீங்க வாசிக்காவிட்டாலும் பேதுரு ஆவியானவரால் ஏவப்பட்டு தெளிவா எழுதுறாரு.
2: But here if you don't read it clear you can read and Peter where he says being stirred up by the spirit of God.
1: அவன் அநீதத்தின் கூலியை விரும்பினான் அப்படினு சொல்லி போட்டுருக்கு.
2: It is written he loved the wages of unrighteousness.
1: முதல் முறை போகாதேன்னு சொன்ன ஆண்டவர் இரண்டாவது முறை என்ன சொன்னார் தெரியுமா?
2: The Lord who said no first time what did he say the second time?
1: இரண்டாவது முறை போன்றாரு.
2: The second time he said you can go.
1: போ.
2: You go.
1: ஆனா போன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு,
2: So he said you go and he sent him.
1: ஆண்டவர் மூன்று முறை ஒரு கழுதையை வச்சு அவன் வழியை தடுத்தார்.
2: But three times the Lord restrained his path using a donkey.
1: நான் அதிகாரம் முழுசும் அஸ்தினா கண்டுபிடிப்பீங்க.
2: If you read the entire chapter you can understand.
1: அந்த கழுதை வந்து போக மாட்டேன்னு நிக்குது.
2: This donkey is stopping that he will not move.
1: அவன வந்து அவன் காலை வந்து செவுத்துல கொண்டு போய் மோதுது.
2: So it was crushing his foot over against the wall.
1: மூன்றாவது முறை வந்து அவன் பாலாக்கின் சாரி பிலேயாமின் கீழே படுத்துக்கிச்சான்.
2: And the third time it actually laid down under Balaam.
1: அது சொல்லுது நான் போக மாட்டேன்.
2: It says I will not move.
1: போக மாட்டேன்.
2: I will not move.
1: தடுக்குது.
2: It was restraining him.
1: போட்டு ஓத ஓதன் உதைக்கிறான் அதை போட்டு.
2: So he was kicking and striking it.
1: ஆண்டவர் எந்த அளவுக்கு போனார் தெரியுமா?
2: You know God went to what extent?
1: தடுத்து கொண்டிருந்த அந்த போக மாட்டேன்னு சொன்ன கழுதை இப்ப வாயை திறந்து பேசுச்சான்.
2: Now this donkey which restrained began to speak.
1: ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா,
2: What did God say?
1: அப்பா உன முதல் முறை வாயை திறந்து நான் சொன்னேன், என் வசனத்தினால் சொன்ன நீ போகாதேன்னு நான் சொன்னேன்.
2: First time I told you through my word you do not go.
1: ஆனா நீ போவேன் நிக்கிற.
2: But you say you want to go.
1: அநீதத்தின் கூலியை நீ விரும்பிட்ட.
2: You love the wages of unrighteousness.
1: ஆனா இதுல எனக்கு பிரியம் இல்லன்ற உனக்கு காண்பிக்கும்படியாக கர்த்தர் வந்து தடுக்கிறார்.
2: But to show that I am not pleased in this God restrained him.
1: இந்த பீலயாம் பாருங்க, இந்த அநீதத்தின் கூலியை விரும்பி அவன் செய்த இந்த குற்றத்தினுடைய விளைவு பின்னால நீங்க படிப்பீங்களானா?
2: If you read the outcome because of this act which he did out of loving the wages of unrighteousness.
1: அவன் கொல்லப்பட்டு மரித்தான் என்று பார்க்கிறோம்.
2: We can read that he was murdered to death.
1: ஏன்?
2: Why?
1: கர்த்தர் வந்து வாய் திறந்து பேசினாரு.
2: The Lord opened his mouth and spoke with him.
1: வேண்டாம் என்று சொன்னாரு.
2: The Lord said no to him.
1: ஆனா போவேன் போவேன் நிக்கும்போது தடுக்கிறாரு.
2: But when he said that he will go, the Lord restrained him.
1: ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவு அதனால ஆசீர்வாதமா இல்ல.
2: But the end of his life was not a blessing.
1: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, தம்முடைய தாசர்களை கொண்டு கர்த்தர் நம்மட்ட பேசுறாரு.
2: Many times the Lord will speak through his people.
1: நம்முடைய தாசர்களை கொண்டு பேசுறாரு.
2: The Lord will speak through his servants.
1: ஆனால் அவருடைய மிகுந்த அன்பினால் அவருடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற வாஞ்சையினால சில வேளை நம்முடைய பாதைகளை எழுத்தின் பிரகாரமாக அவர் தடுக்கிறார்.
2: But because of his extended pity, extend his to and express his passion and to execute his purpose, he will restrain our paths.
1: நம்ம வாழ்க்கையில் அநேக வேளை நாம் அதை உணர்ந்திருப்போம்.
2: We have understood many times, we have realized many times in our life.
1: எத்தனையோ பாதைகளில் தேவனுக்கு பிரியமில்லாத வழியை நம்ம பின்தொடர்ந்து போகும்போது கர்த்தர் தடுப்பாரு.
2: When we pursue the path which God does not desire, we see God restraining in the
1: சரீர பிரகாரமாக தடுப்பாரு.
2: Physically he will intervene.
1: அநேக வழியில நம்முடைய முயற்சிகள்ல தோல்வியை கொடுத்து தடுப்பாரு.
2: Many times he will give failure in our efforts and he will stop us.
1: எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து தடுப்பாரு.
2: He will give us a voice of warning and stop us.
1: நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் பிரச்சனைகளை தேவன் அனுபவித்து தடுப்பாரு.
2: God will send us some struggles and strives in our life and he will obstruct us.
1: சில அவமானங்களை கொடுத்து தடுப்பாரு.
2: He will send us some shame in our life and obstruct us.
1: ஆண்டவர் பலமுறை நம்முடைய கண்களும் செவிகளும் சரீரமும் உணரத்தக்கதாக தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடைய இரக்கத்தினாலும் அன்பினாலும் நம்மை கொண்டவர் செய்ய விரும்புகிற சித்தத்தை வெளிப்படுத்தி நிறைவேற்றுவதின் தீவிரத்தினாலும் வைராக்கியத்தினாலும் கர்த்தர் தடுப்பார்.
2: Lord will stop and restrain us because of his pity and mercy that he has for us, because of his passion and love, and because to execute his purpose and plan in our life.
1: பலமுறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி நாசம் அடைவான் போட்டிருக்கு.
2: It is written the one who being warned many times but who stays stubborn will die without any help.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எருசலேமே எருசலேமே.
2: ஓ ஜெருசலேம் ஜெருசலேம்.
1: ஓளி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளை சேர்க்கிறதற்கு வண்ணமாக உன்னை சேர்த்துக்கொள்ள எத்தனையோ தரம் நான் மனமாயிருந்தேன்.
2: How often I wanted to gather your children together as a hen gathers her chicks under her wings.
1: ஆனா உனக்கு மனமில்லாமல் போய்விட்டது.
2: But you were not willing.
1: இப்பொழுதோ உன் வீடு உனக்கு பாழாய் விடப்பட்டிருக்கு.
2: But now your house is a desolate.
1: நம்முடைய தேவன் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும், நாம் உயர்ந்திருக்க வேண்டும், கனம் பெற்றிருக்க வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்பதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப விருப்பமுள்ளவரா இருக்கிறார்.
2: Our God is much desiring and concerned about our exaltation, our promotion, our blessing and our greatness.
1: ஆனால் கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி நாம கேட்கல அப்படின்னு சொல்லும் போது அவருடைய அன்பினால் இரக்கத்தினால் நம் மேல் வைத்த தேவ திட்டத்தினால் அநேக காரியங்களை தடுக்கிறாரு.
2: But many times when he speaks and when we don't listen, he will restrain us because of his pity, his passion and his purpose in our life.
1: ஆனால் அந்த தடுக்கிற கை வந்து சிலவேல நிறுத்தாது.
2: But sometimes this restraining hand may not stop.
1: கையை நீட்டுறாரு.
2: He stretches out his hand.
1: தடவியாகிலும் கண்டுபிடிப்பா.
2: At least you grope and find it out.
1: தடவியாகிலும் கண்டுபிடி.
2: You grope and find it.
1: நம்ம தடவியாகிலும் கண்டுபிடிச்சிட்டா நல்லது.
2: If you grope and find it, that is good for us.
1: எப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்ட உடனே நம்ம அதுலயாவது கொஞ்சம் வேகம் குறைவா போவோமான்னு அவங்க போடுறாங்க.
2: So like how they lay down the speed breakers that we may minimize our speed at least by seeing that.
1: அதை பார்த்தாது நம்ம வந்து அது அந்த ஒரு உணர்வு வந்தாகிலும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆபத்தை வந்து நம்ம விட்டு விலகிடுவோமா தப்பிச்சிருவோமான்னு சொல்லி தான் ஸ்பீட் பிரேக்கர் போடுறோம்.
2: ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஆர் லேட் தட் வி மே அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் மினிமைஸ் ஆர் டேமேஜ் அண்ட் டேஞ்சர் இன் ஆர் லைஃப்.
1: நமக்கு வரப்போகும் விபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க வச்சிருக்கிற தடையை வந்து அதை பார்த்தாவது நம்ம கொஞ்சம் மெதுவா போவோமான்னு கட்டாயத்தின் பேர்ல தடுக்கிறாங்க.
2: So they will stop us by compulsion because that at least they can save us from the accident that may happen in our life by looking at it.
1: சில பேர் பார்த்திருக்கீங்களா?
2: But have you seen some people?
1: அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலேயே வேகமா ஓடிட்டு போவோம்.
2: They will also drive very fastly even upon the speed breaker.
1: சில பேர் இன்னும் மோசம் நம்ம நாட்டுல.
2: Some people are more horrible.
1: அந்த ஸ்பீட் பிரேக்கர் பக்கத்துல ஒரு சின்ன நடைபாதை இருக்கும் பாருங்க, ஒரு மண் தர இருக்கும் பாருங்க.
2: You will find a small pathway on the side of the speed breaker.
1: அந்த மட் ரோட்ல வந்து என்ன பண்ணுவானோ வண்டி அந்த ஸ்பீட் பிரேக்கர் பக்கத்துல இறக்கி அதே வேகத்துல போய் திருப்பி அந்த பக்கம் போவோம்.
2: They will drive their vehicle in that mud path and again go with the same speed.
1: இதற்கு மேல என்ன செய்ய முடியும்?
2: What else can we do more than this?
1: ஆண்டவர் கூட இப்படி தான் நம்மட்ட பேசுறாரு.
2: Even God also speak to us in the same way.
1: கரத்தை நீட்டுறாரு.
2: He will stretch out his hand.
1: ஆனா நம்ம அதுக்கு செவி கொடுக்கறோமா?
2: But are we listening to him?
1: ஆண்டவரே,
2: Lord,
1: எமேல வைத்த மிகுதியான இரக்கத்தினால கையை பிடிச்சு இழுக்கறீங்க.
2: Lord, you are dragging me because of the mercy that you have upon me.
1: எமேல வைத்த மிகுந்த அன்பினால என்ன வந்து நீங்க தடுக்கறீங்க.
2: Lord, you are restraining me because of the passion and love you have for me.
1: ஆண்டவரே, என் மேல நீர் வைத்திருக்கிற உடைய அனந்த திட்டமும் தீர்மானமும் நிறைவேறதுக்கு மிருகங்களை கூட பயன்படுத்துறீங்க.
2: Lord, you also use animals to execute your purpose and plan in my life.
1: ஆச்சரியமா இருக்கு.
2: It is really a surprise.
1: மிருகங்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபடியே செய்து.
2: Even animals obey and do according to the word of God.
1: ஆனா மனுஷன் தான் செய்யல.
2: But only man doesn't do.
1: ஆண்டவர் மீன் அனுப்பி போய் பிக்அப் பண்ண அது கரெக்டா வந்துருச்சு.
2: When God asked the fish to go and pick him up, it picked him very well.
1: எங்க இறக்கணுமோ கரெக்டா சொன்ன இடத்துல இருக்குச்சு.
2: And it also dropped him in the place where he is supposed to reach.
1: ஆனா தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவன் தான் போக மாட்டேன்றான்.
2: But the one who was called as prophet refused to go.
1: ஒரு சின்ன பூச்சிக்கு சொல்றாரு, ஒரே ராத்திரில அந்த ஆமனுக்கு செடியை நீ சாப்பிட்டுறணும்.
2: And to a small worm he said you have to entirely devour the entire plant in one night.
1: ராத்திரி முழுசு உட்கார்ந்து அதை அரிச்சு போடுது.
2: So he devoured the entire plant in one night.
1: ஆனா மனுஷன் தான் தனக்குள்ள இருக்கிற கோபத்திலிருந்து வெளியே வரல.
2: But this man never came out of his anger in his life.
1: நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசுறாரு.
2: Actually the Lord is speaking with us.
1: பேசுகிறது மாத்திரமல்ல,
2: He not only speaks with us,
1: தடுக்கவும் செய்கிறார்.
2: He will also restrain.
1: இன்னைக்கு நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக.
2: Let the Lord open our eyes today.
1: கர்த்தர் தம்மிடை நம்ம இழுத்து கொள்ளும்படி எடுக்கிற முயற்சிகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க நம்மை கர்த்தர் நடத்துவாராக.
2: Let God lead us that we may commit ourselves to the efforts that God is taking to draw us to us. Shall we pray?
1: கண்களை மூடுவோம்.
2: Let us close our eyes.
1: என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
2: Lord make me a conviction.
1: உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணும்.
2: Lord make me hear your voice.
1: உம் சித்தத்தை உணர பண்ணும்.
2: Lord make me understand your plan. Lord
1: உம்முடைய வார்த்தையின்படியே நடக்க கிருபை தா.
2: Lord give me grace to walk according to your word.
1: நீர் கொண்டு வருகிற தடைகளை பண்டு நான் உணர்வடைந்து இயேசுவே சத்தியத்தின் பாதையில் நடக்க கிருபை தா.
2: Lord give me grace that I may understand the obstructions that you bring in my life and not walk in the path of truth.
1: என கொண்டு வருகிற உம்முடைய பாதைகளை நான் வாஞ்சித்து பின்பற்ற உதவி செய்.
2: Lord give me grace to Lord love your path that you are leading me and follow.
1: நீட்டப்படுகிற உம்முடைய கரத்திற்காக நன்றி.
2: Thank you for the hand that is stretched by you Lord.
1: உம்முடைய கரத்தினால் எங்களை தடுத்து காரியங்களை விளங்க பண்ணுகிறதற்காய் நன்றி.
2: Lord thank you that you restrain using your hand and Lord revealing the things to us.
1: நீர் கொண்டு வருகிற தடைகளை கண்டு உணர்வடைந்து நேர்மையான நேர்த்தியான பாதையில் நடக்க கிருபை தா.
2: Lord give us grace that we may understand the restrictions and the obstacles that you bring to us and walk in your path Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
2: In Jesus name we pray.
1: Amen. Amen.

தெய்வமே, உயிரிலும் மேலாக உம்மை நேசிக்கிறோம். We love you more than anything in this world, Lord. நம் இருதய ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்வோமா?

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியான.
2: விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். 1 தீமோத்தேயு 6:12. இத்தாலியில் உள்ள மிலன் என்ற இடத்தில் இருப்பதுதான் இத்தாலியின் மிகப்பெரிய தேவாலயம். அங்கு இருக்கும் நுழைவு வாசல்களில் 3 பிரதான வாசல்களில் 3 வாக்கியங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அதில் உள்ள ஒரு வாசலின் அலங்கார வளைவில் ரோஜாப்பூ மலர் வளையம் செதுக்கப்பட்டு அதன் கீழே நமக்கு இன்பம் தருபவை எல்லாம் நிரந்தரமானவை அல்ல என்ற வாக்கியம் பொறிக்கப்பட்டுள்ளது. 2வது பிரதான நுழைவு வாயிலில் ஒரு சிலுவை செதுக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே நாம் அனுபவிக்கும் நம்முடைய துன்பம் நிரந்தரமானதல்ல என்ற வாசகம் செதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஆலயத்தின் மையப்பகுதியில் உள்ள பிரதான நுழைவு வாயிலில் நித்தியமானது எதுவோ அதுவே பிரதானம் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்தில் நாம் அனுபவிக்கும் சந்தோஷங்கள் நிரந்தரமானவை அல்ல, அவை கடந்து போகும். அதே போல நாம் படும் வேதனைகளும் நிரந்தரமல்ல, அவையும் மாறிப்போகும். ஆகவே சந்தோஷத்திலேயே திளைத்து போய்விடாமலும் துன்பத்திலேயே துவண்டு போய்விடாமலும் நித்திய ஜீவனை பெறுவதிலேயே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். மிகவும் சம்பிரமமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். அவன் தன் செல்வமும் தான் அனுபவிக்கும் மகிழ்ச்சியும் நித்தியமானது என நினைத்து அதிலேயே திளைத்து போய்விட்டான். நித்தியத்தை குறித்த சிந்தை இல்லாமல் வாழ்ந்ததால் நரகத்திலே தள்ளப்பட்டான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலருகே பருக்கள் நிறைந்தவனாய் லாசரு என்ற ஒருவன் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இவ்வளவு துன்பத்தை அனுபவித்த லாசரு தன் துன்பம் நிரந்தரமானது என்று எண்ணவில்லை. அவனுக்குள்ளே நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கை இருந்தது. நான் அனுபவிக்கும் இந்த வறுமையும் வியாதியும் என்னாலும் இருக்க போவதில்லை, இவை எல்லாம் ஒரு நாள் மாறிப்போகும், நித்திய நித்தியமாய் சந்தோஷமான பரலோகத்தில் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்ததால் அவன் மரித்த பின்பு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, இன்பமும் துன்பமும் இவ்வுலக வாழ்க்கையோடு முடிவுக்கு வந்துவிடும். ஆகவே அதிலே நாம் சிந்தையை வைக்காமல் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வோம். எனவே நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், நம் விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை நமக்கும் தருவார்.

ஆண்டவரே, நான் ஆதியிலிருந்து அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆதியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். சொல்லுங்கடா, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணும்னா உங்க ஆசீர்வாதத்துல கிடையாது, ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசம்.

இதயத்தை தடுகிற கர்த்தரை பார்த்து, ஓ எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்த மகிமை, ஆதியிலிருந்த பிரசன்னம், ஆதியிலிருந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா.

திருப்பதிகள் அதிகாரம் 17. எபிராயீம் மலை தேசத்தான் ஆகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளி காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளி காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கு என்று நியமித்தேன், இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளி காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். அந்நாட்கள் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த மனுஷன் எங்கே ஆகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எபிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் ஆகிய லேவியன், எங்கே ஆகிலும் போய் தங்க போகிறேன் என்றான். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருப்பாய், நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளி காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனை போல் இருந்தான். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்ட படியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 18:10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்கு எதிராயிருந்த பகைகளை எல்லாம் முறித்து உங்களுக்கு வெற்றியை சமாதானத்தை தருகிற நாளாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சிலுவையில் உங்களுக்காய் உங்களின் உபத்திரவங்களை அது செயல்படாமல் போகும்படி முடித்து விட்டமையினால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பங்களுடன் அவரின் சமூகத்தை தேடி போகும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இஸ்ரவேலின் ஜெயபலமான நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல. ஆகவே இன்றைக்கு தாம் சொல்லியபடி உங்களோடே இருந்து உங்களை ஆசிர்வதித்து நடத்தப் போகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:17 நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலருக்கு பகையாக பெலிஸ்தர் படையெடுத்து வருவதையும் அந்த படையின் பிரதானியாக கோலியாத் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சண்டையிட்டு அனைவரையும் பயமுறுத்தி வந்தான் 40 நாள் அளவும். அப்பொழுது தாவீது தன் சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க செல்கையில் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதை சகிக்காதவனாய் கூழாங்கல்லை கவனிலே வைத்து கோலியாத்தின் நெற்றியில் அடித்து வீழ்த்துகிறதை, பெரிய ஜெயத்தை இஸ்ரவேலர்கள் பெற்றதையும் நாம் வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கோலியாத்தை போன்ற சூழ்நிலைகள் உங்கள் பணியிடங்களில், குடும்ப உறவுகளில், சமாதானத்தில், பொருளாதாரத்தில், திருமணம், படிப்பு, குழந்தைக்காக காத்திருக்கிற காத்திருப்புகளில், சரீரத்தில் பலவீனப்படுத்துகிற வியாதிகளில் எல்லாம் அடிக்கடி உங்களை நிந்தித்து பயத்தையும் மன உளைச்சலையும் தந்து சமாதானத்தை இழக்க செய்கிறதே என்று திகைத்து போய் கலங்கி போய் இருக்கிறீர்களா? கூழாங்கல் அளவு விசுவாசம் உங்களிடம் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் உங்களுக்கு எதிரான பகையை வெல்ல முடியும். தாவீது கோலியாத்திற்கு முன்பாக பேசும்போது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றும், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவரிடத்தில் கொண்டுள்ள விசுவாசமே என்பதை அவன் அங்கு தைரியமாய் அறிக்கை செய்து, ஒரு கல்லினாலும் ஒரு கவலினாலும் கோலியாத்தை மேற்கொண்டதைப் போல இன்றைக்கு உங்களுடைய கையில் விசுவாசமாகிய பட்டயம் இருப்பதால் கர்த்தர் வாக்கு பண்ணினதை அறிக்கை செய்து உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளின் மீது நீங்கள் பேசுவீர்களானால் மலை போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு முன் பனி போல் ஆகிவிடும். இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் கடந்து போகிற எந்த போராட்டமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறார். நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் ஒடுங்கி போக விடாமலும் கலக்கமடைந்து மனமுறிந்து போகாதபடிக்கும், கைவிடப்பட்டு விடாதபடிக்கும், தள்ளப்பட்டு போகாதபடிக்கும் உங்களை காக்கும்படி கர்த்தர் உங்களுக்காய் உங்கள் சூழ்நிலையாகிய கோலியாத் மத்தியில் இறங்கி ஜெயத்தை பெற்றுத்தர இருக்கிறார். இன்றைக்கே அனுக்கிரக நாள், இன்றைக்கே இரட்சணிய நாள். விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் கோலியாத்தை போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? எப்படி மீள்வது என்று தெரியாது கலங்கி போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கே உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவரை விசுவாசியுங்கள். விடுதலையை, ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வேங்கட். காட் பிளஸ் யூ.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு தேவனுடைய வசனத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. விசேஷமாக இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 34:19 வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு துன்பம் வரலாமா? துன்மார்க்கனுக்கு தானே துன்பம் வர வேண்டும். அசுத்தமாய் பாவமாய் செய்கிற நடக்கிற மனிதனுக்கு தானே துன்பம் வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழும்ப ஆரம்பிக்கலாம். ஆனால் வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமானுக்குத்தான் துன்பங்கள் அநேகம் உண்டு, நீதிமான்களுக்குத்தான் நெருக்கங்கள் அநேகம் உண்டு. உலகத்திலே பாருங்கள், உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். வேதத்தை வாசிக்கும் போது இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் இந்த உபத்திரவ

0: நாட்களே இயேசு கிறிஸ்து கூட நின்று அற்புதம் செய்கிறார். இந்த வேதனையிலே பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து அற்புதம் செய்கிறார். தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கருக்கு அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் ஆண்டவர் அவர்களோடு இருக்க மாட்டார். அவர்களுக்கு எல்லாம் நன்றாய் நடக்கலாம், ஆனால் அவர்களோடு கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். வேதத்தை வாசிக்கும் போது மத்தேயு 10 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன் அல்ல. 16 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் 16:20 வாசிக்கிறோம், உலகமோ சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபட்டால் அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நீதிமான்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. நாம் ரட்சிக்கப்படும் போது எல்லாரும் சொல்லுவார்கள், சிலரே என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், பிரதர் ரட்சிக்கப்படும் போது எல்லாரும் சொன்னார்கள், ஆண்டவரிடத்தில் வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, எல்லா நன்மைகள் உண்டு, சரீர சுகம் உண்டு, எல்லாம் உண்டு, நாங்கள் வந்தோம், ஆண்டவர் எங்களை மிகவும் எங்களை ரட்சித்து சந்தோஷப்படுத்தினார், ஆசீர்வதித்தார், எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறிற்று, கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், ஆனால் தொடர்ந்து எங்களுக்கு ஏதோ ஒரு போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது, பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, ஏன் என்று தெரியவில்லை. நாங்கள் உண்மையாய் நடக்கிறோமே, பரிசுத்தமாய் ஜீவிக்கிறோமே, நாங்கள் முன்பு இருந்த காலத்தை காட்டிலும் இப்பொழுது அநேக காரியங்களிலே சரியாய் நடக்கிறோமே, ஏன் எங்களுக்கு இந்த உபத்திரவம்? ஒன்றே வந்து, உங்களுக்கு கண்டிப்பாய் உபத்திரவம் உண்டு, கண்டிப்பாய் போராட்டம் உண்டு. ஏனென்றால் இந்த போராட்டங்கள் நம்மை அழிக்கிறதற்கல்ல, இந்த போராட்டங்களை நம்மை அவமானப்படுத்துகிறதற்கல்ல, இந்த போராட்டங்கள் நம்மை சிதைந்து போக பண்ணுகிறதற்கல்ல, இந்த போராட்டங்கள் நம்மை பிரயோஜனப்படுத்தி நித்திய ஜீவனிலே சேர்க்கும். ஒருவேளை இது கஷ்டமா இருக்கலாம், நீதிமான்களுக்கு துன்பங்கள் அநேகம் உண்டு, ஆனால் நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் போராட்டங்களிலே ஆண்டவர் இயேசு உடனிருந்து கூடவே இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்ததை பார்க்க முடியும். என் நண்பர் ஒருவர் சொல்வார், எனக்கு தலைக்கு மேலே வெள்ளம் வருகிறது போன்ற ஒரு பிரச்சனை எனக்கு வந்தது பிரதர், என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏன் ஆண்டவரே நான் உண்மையாய் ஜீவிக்கிறேன், ஏன் எனக்கு பிரச்சனைகள்? அந்த சகோதரன் சில நாட்களுக்கு பிற்பாடு சொன்னார், அதில் ஒன்றும் என்னை மேற்கொள்ளவில்லை, காரணம் என் இயேசு என்னோடு இருந்தார். தேவ பிள்ளைகளே, அதுதான் உலகத்திலே தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லா இடங்களிலும், வேலை செய்கிற இடத்திலே, பல்வேறு இடங்களிலே வரலாம், ஆனால் இயேசு நம்மோடு நின்று கர்த்தர் அற்புதம் செய்வதை பார்க்க முடியும். நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த உபத்திரவங்கள் நம்மை அழிக்கிறதற்கல்ல, நித்திய ஜீவனிலே சேர்க்கிறதற்காக தேவன் நமக்கு வைத்திருக்கலாம். ஐஸ்வர்யவான் லாசர் ஓமையை குறித்து நாம் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவான் பூமியிலே சம்பூர்ணமாய் சாப்பிட்டு எல்லாவற்றிலும் அவன் செழிப்பாயிருந்தான். ஆனால் லாசர் அப்படிப்பட்டவன் அல்ல, எதிர்மறையான உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். ஆனால் அவன் வறுமையில் இருந்தான். இரண்டு பேரும் மரித்து போனார்கள். லாசரு ஆபிரகாமனுடைய மடிக்கு கொண்டு போகப்பட்டான், ஐஸ்வர்யா நரகத்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஒருவர் பூமியிலே எப்படி வாழ்கிறார்களோ அதன்படிதான் அந்த முடிவு இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, பாடுகளோடு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனிலே ஆசீர்வாதமாக இருக்கும். பூமியிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியும். வேதனை இல்லாத பரிசுத்தவான்கள் இல்லை, சிலுவை சுமக்காத ஊழியர்கள் இல்லை. அப்போஸ்தலர்கள் தாங்கள் அவமானப்படுகிறதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்களானால், உண்மையாய் தேவனுக்கு பயந்து நடப்பீர்களானால் உங்களுக்கு நெருக்கம் கண்டிப்பாய் வரும். ஆனால் இயேசு உங்களோடு இருக்கிறார். ஒரு மனிதனும் ஒரு கிரியையும் உங்களை நெருங்கவே நெருங்காது. இந்த அதிகாரத்திலே, சங்கீதம் 34 அதிகாரத்திலே மேலும் 2 வசனங்கள் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சங்கீதம் 34:15 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு உபத்திரவ நேரத்திலும் துன்பங்கள் நேரத்திலும் கர்த்தர் அவர்களோடு நின்று பாதுகாக்கிறார், அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதே சங்கீதம் 34 21வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கிரியையும் மேற்கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரோடு கூட நெருங்க ஆரம்பிப்போம். இந்த உபத்திரவம் எல்லாம் நம்மை உருவாக்கும், பாடுகள் எல்லாம் உருவாக்கும். தேவ கிராமத்துக்கு கடந்து போகிற வழியிலே அதன் ரோட்டு ஓரத்திலே சிலைகளை வடித்துக் கொண்டிருந்தார்கள் கருங்கற்களினாலே. அதில் முதலில் இருக்கிறவர் முழு பாறையை செதுக்கினார். கடைசியில கொஞ்சம் தள்ளி தள்ளி போக ஆரம்பிக்கும் போது அங்கு மிருகங்களுடைய உருவத்திலையும் பறவைகளுடைய உருவத்திலும் அழகான தொட்டி உருவத்திலையும் அந்த கற்களை வடித்திருந்தார்கள். அதை பார்க்கும்போது அழகாயிருந்தது. ஆனால் அதற்கு முன்பு அந்த உளிகள் எல்லாம் அந்த கற்களை மிகவும் கொத்தி எடுத்த விற்பாடுதான் அது ஒரு அழகான உருவமாய் வந்ததை உணர முடிந்தது. தேவ பிள்ளைகளே, நம்மையும் தேவன் இந்த பூமியில நீதிமான்களாக வைத்து சில உபத்திரவங்கள் பாடுகளுக்குள்ளாய் நடத்தி நம்மோடு கூட இருந்து நம்மை மிக அழகாய் நித்திய ஜீவனிலே சேர்த்து கொள்ளவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் சித்தமாயிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாமல் நீதிமான்களாகிய அன்பு சகோதர சகோதரிகள் மேலே தேவனுடைய இரக்கம் இருக்கட்டும். நீர் அவர்களுக்கு துணை நிற்கிறீர் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படி கெஞ்சுகிற ராஜா, எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு ஜீவிக்க, உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.
1: ஓ பிரசன்னரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: லூக்காவிலிருந்து சுவிசேஷம் 5:26. லூக்கா 5:26.
2: அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர். எப்படி அவர் அற்புதங்களை செய்கிறார்? இந்த அற்புதத்தை பற்றி படிக்கும்போது, விடாமுயற்சி விடாமல் ஆண்டவரை பின்பற்றும் போது அற்புதம் நடைபெறுகிறது. ரெண்டாவது, அவர் யுத்தத்தில் அற்புதம் செய்கிற தேவன். யுத்தங்கள் நடக்கும்போது வாழ்க்கையின் யுத்தத்தில் அற்புதம் செய்கிறவர். மூன்றாவது, சிலுவை எத்தனை அற்புதங்களை உங்களுக்கு செய்திருக்கிறது. சிலுவையில் அதை செய்து முடித்திருக்கிறார். இந்த அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். இயேசு செய்த இந்த அற்புதம், ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்கின அந்த அற்புதம், எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பயம் உண்டாயிற்று. ஆண்டவர் இவ்வளவு அதிசயமான காரியம் செய்கிறார். பேதுரு வாழ்க்கையில் முதல் அற்புதம் இயேசு செய்த உடனே பாதத்தில் விழுந்துட்டான். ஆண்டவரே, பாவியான மனுஷன் நான். அவனுக்கு யாரும் சொல்லலை, பாவம் செய்த மனுஷன், நீ பாவி பாவின்னு ஒருத்தரும் சொல்லலை. அந்த அற்புதத்தை கண்ட உடனே மீன் கிடைக்கல ராத்திரி முழுசும். வார்த்தையின்படி போட்டான் பாருங்க, வலை கிழியத்தக்கதாக 2 படகு நிறைய மீன்கள். அதை பார்த்த உடனே அவருடைய பாதத்தில் விழுந்துட்டான். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என் பக்கத்தில் கூட நீ நிற்க வேண்டாம், போய்விடும் என்று சொல்லுகிறான். வலையெல்லாம் விட்டுட்டு, உடனே போட்டெல்லாம் விட்டுட்டு அவர் பின்னாலே போகிறான். அவ்வளவு அந்த அற்புதத்தை கண்டபோது வாழ்க்கையை மாறிட்டு. ஆண்டவர் சொல்கிற, உன்னை மனுஷனை பிடிக்கிறத மாற்றிடுவேன், நீ இதுவரைக்கும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தா வான்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான் பாரு.

0: தகப்பன், வீடு, சொத்து எல்லாத்தையும், ஐயோ ஆண்டவரே ரெண்டு படகு மீன் இப்போதான் என் வாழ்க்கையிலேயே பார்க்குறேன், அதெல்லாம் விற்றுட்டு ஒரு பெரிய ஐஸ்வர்யன் ஆகி ஏதோ உமக்கு ஒன்று ரெண்டு காணிக்க கொடுத்துட்டு வரேன்னு சொல்லலை, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவரை பின்பற்றான் பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதம் அது. ஆண்டவர் அப்படி அற்புதத்தை செய்த போது மக்களுக்கு பயம் உண்டாயிற்று, அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அற்புதம் நடக்கும்போது என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு கொரோனா வியாதியிலிருந்து இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்கிறவங்க எல்லாம் கை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். கொரோனா வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தான்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. சரி, எத்தனையோ வியாதிகள் வந்துச்சு, எத்தனையோ போராட்டம் வந்துச்சு, எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? நிறைய பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறார். சரி, எத்தனை பேர் ஊசி போட்டிருக்கீங்க கை வைத்து காண்பீங்க? ஊசி போடாமல் இருக்கக்கூடாது, ஊசியெல்லாம் போடணும். ரொம்ப ரொம்ப சீரியஸான பலவீனம் இருந்தால் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அவர் ஊசி போடத்தான் சொல்லுவார். அப்படி இந்த ஊசி ஒன்றும் இது பண்ணாது, எல்லாரும் பயம் காட்டி வச்சிட்டாங்க முதல்ல. அதனால் இந்த ஊசி போடாமல் ரொம்ப விசுவாசத்தில் அலைகிற ஆள்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சர்ச்சில் இருக்கிற ஊழியர் கூட ஒன்று ரெண்டுக்கு போடாமல் இருக்குன்னு கேள்விப்படுறேன், அவங்கள நிறுத்த போகிறேன். அதனால் இந்த நாட்களில் சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆண்டவர் நமக்கு எதுக்கு அற்புதம் செய்கிறார், எதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், எதுக்கு ஆண்டவர் நம்மளை சுகமாக வச்சிருக்கிறார், அவரை மகிமைப்படுத்தணும், நல்லா அவரை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்திட்டு அவருக்கு பேதுரு மாமி ஜுரமாக இருந்தா, இயேசு அந்த பேதுரு மாமியின் ஜுரத்தை என்ன செய்தார், அதட்டினார்னு சொல்லியிருக்கு. ஏன்னா தேவனிடத்திலிருந்து அந்த ஜுரம் வந்தால் இயேசு அதட்டி இருக்க மாட்டார், அது பிசாசினிடத்திலிருந்து வந்திருக்குது, அதை அதட்டுறார் அந்த ஜுரத்தை. அதனால் அது போயிட்டு போன உடனே அந்த அம்மா என்ன செய்தாங்க, அது தெரிஞ்சால் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், அந்த அம்மாவுக்கு ஜுரம் போன உடனே என்ன செய்தாங்கன்னு பைபிளில் இருக்கு, அவள் எழுந்து பணிவிடை செய்தாள். சத்தமாக சொல்லுங்க, அவள் எழுந்து உடனே ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள். அப்போ ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், நம்ம என்ன செய்யணும், அவருக்கு பணிவிட செய்யணும். கொரோனாவில் இழுத்து இழுத்து கிடக்கும்போது மூச்சு விட விட கஷ்டப்படும் போது தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு மூச்சுக்கும் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு சொன்னால் அதெல்லாம் சோகமாய் விடுதலை வந்த உடனே ஆத்திரம் ஆத்திரமாக இருந்து எப்போ டிவி பார்க்கலாம், எப்போ நம்ம அதை செய்யலாம், இதை செய்யலாம், இன்னைக்கு புதுசாக என்னத்தை அவன் செய்து காட்ட போகிறான், ஒரு விசேஷமாக இன்றைக்கி ஒரு ஆகாரம் செய்ய போகிறான்னு நேரத்தை போட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கிறே. ஆண்டவருக்கு ஒரு ஆத்மா ஒரு ரெண்டு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினா அதுக்கு வரமாட்டேன். எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சுகம் கொடுத்து வச்சிருக்கிறார், அவருக்கு பணிவிட செய்யணும். நல்ல கை வைத்து ஆண்டவரே, எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே, கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் உமக்காக நான் சேவை செய்யத்தான், எனக்கு நல்ல சுகத்தை வச்சிருக்கிறேன், நல்ல கை வைத்து உன் வட்டாரம் மாறணும், உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், அதுக்குதான் ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. உனக்கு கொரோனாலாம் வரல, ஒரு வியாதியும் வரல, பலவீனம் வரல, நீ தான் அதிகமாக ஊழியம் செய்ய நன்றியோட செய்யணும். ரெண்டு கை வைத்து இயேசுவே உமக்கு நான் நன்றியா இருக்கணும்ப்பா, எல்லாம் ரெண்டு கை வைத்து இயேசுவே என்னை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறீர், எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறீர், நல்லவர், நான் மற்றவங்களை விட ஆண்டவரே நீதிமான்கள் அல்லப்பா, எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, எங்களை உயிரோட வச்சிருக்கிறீர்னா உமக்கு சேவை செய்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறேன், அதை என் வாழ்க்கையில் உணர எனக்கு கிருபை தரும்படி ஜபிக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு என்று பார்க்கும்போது லூக்கா 5 வாசிக்க வேண்டாம், 18, 19, 20 நீங்கள் படிச்சிங்கன்னா, திமிர்வாதக்காரனை ஒரு படுக்கையில் எடுத்துக்கொண்டு வந்தார்கள், அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை, ஒருத்தனும் இடமும் கொடுக்கலை, கொடுக்கவும் மாட்டான், எல்லாம் சுயநலவாதிகள் தான். ஐயோ ஒரு திமிர்வாதக்காரன் வந்திருக்கானே, இன்னும் இயேசு விட்ட கூட்டு போகிறதுக்கு கொஞ்சம் எல்லாம் தள்ளி இடம் கொடுங்கன்னு இடம் கொடுக்குறாங்களா? இல்லை, எல்லாம் சுயநலவாதிகள் தான், இடம் கொடுக்கலை. ஆனால் அவர் தூக்கிட்டு வந்தவங்க பார்த்தாங்க, ஐயோ உள்ளே போக முடியாது, இடம் இல்லையே, நம்ம எவ்வளோ நேரம் இந்த வியாதியசனை தூக்கிட்டு நிற்போம், இவனை கொண்டுட்டு போயிடுவோம் வீட்டுக்குன்னு சொல்லி கொண்டு போகலை, விடலை. எப்படியும் இன்னைக்கு இவனுக்கு இயேசு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் எடுத்து வீட்டுக்கு மேலே ஏறி ஓட்டை பிரித்து, அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம், அவனை மெதுவாக படுக்கையில் கயிறெல்லாம் கொண்டு வந்து எங்கேயோ தேடி பிடிச்சி கயிறெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவனை படுக்கையை மேலேருந்து இயேசுக்கு நேராக இறக்குறாங்க. எங்கேயோ பின்னால் எங்கேயா கொண்டு வைப்போன்னு வைக்காமல் இயேசுக்கு நேராக இறக்குனாங்க. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டார். அல்லேலூயா. இயேசு அந்த முயற்சியை கண்டார். அந்த விடாப்பிடியாக இவங்க செய்கிற அதை பார்த்துட்டு அவனுக்கு அற்புதத்தை செய்தார். விடாப்பிடியான ஜெபம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். ரெண்டு கை வைத்து ஐயா, ஐயா கை வைத்து விடாப்பிடியாக தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், விடாமல் ஜெபிக்கிற ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். தானியல் ஜெபம் பண்ணான், 3 நாள் ஜெபம் பண்ணுறான், 3 நேரம் ஜெபம் பண்ணுறான், 3 நாள் இல்லை, விடாமல் தன் வாழ்க்கையில் அந்த ஜெபத்தை வச்சுருந்தான் 3 நாள். உங்களுக்கும் சில பிரேக் த்ரூ வரணும். உங்கள் வாழ்க்கையில் டெய்லி ஒரு 3 நேரம் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ, ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு தொடர்ந்து 3 நேரம் விடாமல், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கை வைத்து காமிங்க. இல்லை எனக்காக யாரும் செய்ய வேண்டாம். உண்மையாக ஒரு பிரேக் த்ரூ உன் வாழ்க்கையில் வரணும், ஒரு குடும்பத்தில் வரணும், வேலையில் வரணும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரணும். அப்போ ஜெபம் பண்ணணும் டெய்லி ஒரு 3 நேரம், காலையில் மத்தியானம் சாயந்தரம். அவன் தானியல் விடாமல் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் அவனை விடுதலையாக்கினாரா இல்லையா? அவனை சிங்கத்தின் கபையிலிருந்து விடுதலையாக்கினார். எத்தனையோ ராஜாக்கள் வந்த நேரம் அவனை காப்பாற்றினார். அவன் 70 வருஷம் பாபிலோனில் இருந்தான், அவன் எருசலேமுக்கு வந்தான், அவன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைத்தார் அல்லவா? காரணம், விடாமல் தொடர்ந்து அவன் எவ்வளவு தடை வந்தாலும் அதை விடாமல் ஜெபம் பண்ண அற்புதத்தை நம்ம பார்க்குறான். ஆண்டவர் அப்படிப்பட்ட விடாப்பிடியான ஒரு ஜெபத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கட்டளையிட்டு இந்த நாட்களில் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பிரேக் த்ரூவை நம்ம சபையிலையும் நம்ம குடும்பங்கள்லையும் பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. மத்தேயு 15:23 ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை தொடர்ந்து அவரை கேட்டுக்கிட்டே போறா. இயேசு அவளை கவனிக்கவே இல்லை. சீஷர்கள் அவளை பார்த்து, அவரை பார்த்து சொல்றாங்க, இயேசுவே இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும், இவள் ரொம்ப தொந்தரவு, பின்னாலேயே வர்றா, விட்டலை. காணானிய பெண் அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகள் அப்பத்தெல்லாம் எடுத்து நாய்க்குட்டிகளை போட மாட்டேன்ப்பா. ஆனால் அவள் சொல்றா, மேஜையிலிருந்து கீழே விழுற பிள்ளைகள் சாப்பிட்டது போக அவங்க வாயிலிருந்து விழுகிற அந்த துணிக்க கிடைச்சா போதும் ஆண்டவரே, உன் விசுவாசம் பெரியது, மகள் இப்பொழுதே சுகமடைந்தாள் என்று சொன்னார் அல்லவா? பின்தொடர்ந்து போனாள், விடலை அவரை. காணானிய ஸ்திரீ விடலை, ஆண்டவரை பின்தொடர்ந்தே போய் பெற்றுக்கொண்டாள் அல்லவா? ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். விடாமல் பின்பற்றுகிறவர்களை கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்கிறார். நாகமா சீரிய தேசத்தின் அதிபதி, அவன் யூதன் அல்ல, அவன் பின்னாலே போனான், முதல்ல மாட்டேன்னு சொன்னான், பிற அவர் சொன்னபடி விடாமல் அதை செய்த போது அற்புதம் நடக்கலையா? குஷ்டரோகம் மாறி அவனுடைய மாம்சம் சிறு குழந்தையின் மாம்சத்தை போல மாறலையா? இப்படி தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் விரும்புகிறார். 12 வருஷம் பெரும்பாண்டு உள்ள ஸ்திரீ இயேசுவை தேடி வருகிற வஸ்திரத்தை தொடுவேன்னு, வஸ்திரத்தை தொடுறதுக்கு வழியே இல்லை, அவ்வளவு ஜனக்கூட்டம். எப்படி இந்த பெண் அவள் 12 வருஷம் பலவீனப்பட்டவள் குனிந்து தொட்டு அற்புதத்தை பெற்றாலே, விடாப்பிடியான ஜெபம், இந்த ஜெபந்தான் அற்புதத்தை கொண்டு வரும். இப்படிப்பட்ட ஜெப ஆவியை நம்ம எல்லாருக்கும் கத்தர் கொடுக்கணும். நல்ல கை நல்ல உயர்த்தி எல்லா இடங்களிலும் உள்ளவர்கள், இந்த வசனத்தை சத்தியம் டிவியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் வாழ்க்கையில் விடாப்பிடியாக தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கத்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கத்தர் நிச்சயம் பதில் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். விடாப்பிடியான ஜபத்தை பற்றி ஆண்டவர் ரெண்டு ஓமைகளை சொல்லியிருக்கிறார் பைபிளில். ஒன்று லூக்கா 11:8, அடுத்தது லூக்கா 18:7. இந்த ரெண்டு ஓமைகளை சொல்லுகிறார். ஓமைகள் என்றால் என்ன? ஒரு கதை. அந்த கதையை இயேசு ஏன் சொல்லுகிறார்? ஒரு சத்தியத்தை விளக்குவதற்காக அதை சொல்லுகிறார். ஒரு உண்மையை விளக்குவதற்காக இயேசு எப்பொழுதும் ஓமைகளை சொன்னதை பார்க்கிறோம். சில ஓமைகள் தேவனை பற்றி கம்பேர் பண்ணி சொல்லும். சில ஓமைகள் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக, ஆண்டவர் இப்படி தான் இப்படி இருக்க மாட்டார் என்று அதை சொல்லும். முதல்ல சொன்ன ஒரு ஒரு கெட்டகுமாரனுடைய கதையில் தகப்பன் ஒருத்தன் காத்துக்கிட்டே இருக்கான். மகன் வந்த உடனே அவன் அழுக்கான வஸ்திரம் தரித்து வர்றான், பன்றியை மேய்ச்சிட்டு வர்றான், சொத்தை அழிச்சு போட்டவன். அவனை அன்பினால் கட்டி அணைத்து விட்டு கொண்டு வர்றாரே. அப்படி தேவன் அன்புள்ளவர் என்பதை சத்தியத்தை அதில் உணர்த்துகிறார். ஆமேன். இப்போ சொல்கிற இந்த ரெண்டு ஓமையையும் ஒரு நண்பன் இன்னொரு வீட்டுக்கு போகிறான். அந்த நண்பன் சொல்கிறான், எப்பா நான் படுத்துட்டேன்ப்பா, கதவை நான் திறக்க மாட்டேன், கதவை திறக்க மாட்டேன்னா ஜன்னல் வழியாக பேசிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நான் படுத்துட்டேன், என் பிள்ளைகள் என் கூட படுத்திருக்கிறாங்க, இப்போ என்னால் என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. நம்ம ஆண்டவர் இப்படியா இருக்கார்? நான் படுத்திருக்கிறேன், பண்டாட்டி பிள்ளைகளோடு இருக்கிறேன், இப்போ எழும்ப முடியாது. அப்படியே நம்ம ஆண்டவர் அது கான்ட்ராஸ்ட். அதில் சொல்கிற உண்மை என்னன்னா, அதில் இருக்கிற உண்மை என்னன்னா, நீ விடாப்பிடியாக ஜெபம் பண்ணு, விடாப்பிடியாக கேளு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கான்ட்ராஸ்டாக எதிர்மறையாக அவர் சில சத்தியத்தை சொல்கிறத பார்க்குறோம். அடுத்த சத்தியத்தை எடுத்தீங்கன்னா 18:16, சோர்ந்து போகாமல் நீ ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஓமை சொல்கிறார். அதுக்கு ஒரு கதையை சொல்கிறார். ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி, அவன் மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனையும் மதிக்க மாட்டாத ஒரு நியாயாதிபதி. அவன் சத்தம் மற்றவங்களை கவலையப்படாத ஒரு நியாயாதிபதி. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவரா? நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. ஹல்லேலூயா. ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுற கூக்குறல கேட்குற கத்தர், அப்படிப்பட்ட அநியாயமுள்ள நியாயாதிபதியே நான் கேட்பேன்னு சொன்னா நான் எவ்வளவு சீக்கிரம் ஜபத்தை கேட்பேன்ப்பா. இரவும் பகலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நான் சீக்கிரம் உனக்கு நியாயம் செய்வேன். ரெண்டு கை வைத்து சீக்கிரம் கத்த நியாயம் செய்வார். ராத்திரி பகலா ஜெபம் பண்றியா? சீக்கிரம் கத்த நியாயம் செய்வார். ஒரு ஆள் ரட்சிக்கப்படணும்னு ராத்திரி பகலா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சீக்கிரம் நியாயம் செய்ய போகிறார். உன் எதிராளி உனக்கு விரோதமா பல காரியங்களை செய்து உன்னை அநியாயப்படுத்தி வச்சிருக்கிறானே, ஆண்டவர் சீக்கிரம் நியாயம் செய்வார். விடாமல் ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் நிச்சயம் நியாயம் செய்வார் என்கிற சத்தியத்தை நாம் படிக்கிறோம். ஆகினால உன்னுடைய வாழ்க்கையில் நியாயம் செய்வார். சரி, நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த ஆண்டவர் ஒரு ஒரு நேரம் சொல்லி கேட்டால் ஜெபத்துக்கு ஏன் பதில் கொடுக்கக்கூடாதா? சும்மா அடிக்கடி போய் அவர்கிட்ட கேட்க சொல்கிறாரு, விடாமல் ஏன் ஜெபம் பண்ண சொல்கிறாரு? மனுஷனை ஆண்டவர் நல்லாவே அறிஞ்சிருக்கார். நீ கேட்ட உடனே கொடுத்துட்டா கொடுத்ததை தான் பிடிச்சிட்டு போவே தவிர அவரை விட்டுருவா. நிறைய பேரை நீங்கள் பாருங்கள், இந்த கொரோனா காலத்தில் என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டேருந்தா நான் உமக்கு 24 மணி நேரம் உங்க கூட தான் இருப்பேன். 24 மணி நேரம் டிவியில் தான் உட்காந்துருக்கு, 24 மணி நேரமும் சமையல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, 24 மணி நேரம். நம்மளை ஆண்டவர் நல்லாவே அறிஞ்சிருக்கிறார். ஏன் அவர் நமக்கு உடனே பதில் கொடுக்க மாட்டேங்கிறார்? முதல்ல ஆண்டவர் அம்மா அவர் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அவர் தான் நம்ம வாழ்க்கையில் அவரை நம்ம அட்டென்ஷன் அவருக்கு கொடுக்கணும். அட்டென்ஷன் அவர் மேலே இருக்கணும். உடனே நமக்கு கிடைச்சிட்டுன்னா நம்ம அவரை பற்றியே கவலையப்பட மாட்டோம். நல்ல ஆண்டவர் மேலே அட்டென்ஷன் வைக்க தான் உங்களே என்னை அடிக்கடி அவர்கிட்ட வர சொல்கிறார். ஃபோக்கஸ் அவர் மேலே இருக்கணுங்கிறதுக்கு தான் உடனே பதில் கொடுக்க மாட்டேங்கிறார். அடிக்கடி அவர்கிட்ட போகணும், அவரோடு அட்டாச்சாக இருக்கணும், அவர் மேலே நமக்கு அந்த நம்பிக்கை விடாமல் இருக்கணும். அப்பந்தான் நம்ம அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். ரெண்டாவது, ஏன் ஆண்டவர் நமக்கு உடனே பதில் கொடுக்கறதில்லைன்னா, நீ யாருன்னு புரிகிறதுக்கு வெயிட் பண்ண வைப்பார். உங்கள்கிட்ட உள்ள குறைகளெல்லாம் அறிக்கை பண்ண வைப்பார். உன் வாழ்க்கையில் உன்னை சரிப்படுத்தத்தான் ஆண்டவர் உனக்கு சில நேரத்தில் உண்மையாக சில நாட்களை தள்ளி வைப்பார். அதை தவிர வேறு ஒன்றுமே அவருடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை. மூணாவது, உன் வாழ்க்கையில் உன் உண்மையான டிசையர் என்ன, உன் உண்மையான விருப்பம் என்ன, நீ எதுக்கு முதலிடம் கொடுக்குற, இதெல்லாம் ஆண்டவர் கவனிப்பார். முதலிடம் எதுக்கு கொடுக்குற, உன் முதலிடம் எதுக்கு கொடுக்குறன்னு எப்படி உனக்கு தெரியும்? எது மேலே உனக்கு அடிக்கடி கவலை வருது, எது மேலே உனக்கு கவலையாக இருக்கிற, அதை பார்த்து தான் நீ யாருக்கு முதலிடம் கொடுத்துருக்குற. கவலைப்பட்டினா அர்த்தம் என்ன, நீ ஒரு சரியான கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற ஒரு ஆள் நீ அப்படிங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். கடவுள் இருக்கிறான்னு சொன்னால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் கவலை விட்டு வெளியே வா. எது முக்கியமானது? சின்ன பிள்ளைகளை நீங்கள் கடைக்கு கூட்டிகிட்டு போய், இப்போ பெரிய பெரிய மால் எல்லாம் வந்திருக்குது, இப்போ விளையாட்டு ஜாமான் வாங்கணும்னா ஏகப்பட்ட விளையாட்டு ஜாமான் கடைகள் இருக்குது, நிறைய விளையாட்டு ஜாமான்கள் இருக்கும். உங்கள் பிள்ளைகளை மெதுவாக சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க. பெரிய பிள்ளைகளை கூப்பிட்டு போனாலும் அதுதான் வரும். சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு போனால் அது அது பாட்டுக்கு போய், இது வேணும் எனக்கு, அது வேணும், பார்க்க கண்ணில் பார்க்குறதெல்லாம் எடுத்து எடுத்து இது வேணும் இது வேணும் இது வேணும்னு அழும். நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவீங்களா? என் பிள்ளை அப்பா எல்லாம் கேட்குது கடையிலேருந்து, அது இப்போ ரொம்ப நாளைக்கு கழிச்சு இப்போ தான் கடைக்கு வந்திருக்கேன், வாங்கி கொடுப்பீங்களா? எது அது அவசியமோ, அது உண்மையாக அதுக்கு உண்மையாக தேவைப்பட்டால் அதை நம்ம வாங்கி கொடுப்போம். எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க மாட்டோம். அதே போல தான் நம்ம உண்மையான விருப்பம் எது, உண்மையான தேவை எது, அதை அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? உண்மையாக அவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் மேலே நீ கரிசனையாக இருக்கும்போது செய்வார். அடுத்தது, சில பிள்ளைகளுக்கு, நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க கேட்குறத கொடுக்கலன்னா என்ன செய்யும்? கேட்குறத கொடுக்கலன்னா என்ன செய்யும்? அழுவும், கிடந்து தரையில் உழும், அங்கே அழுவுங்கிறோம், பிடிச்சி இழுக்கும். இந்த காலத்து பிள்ளைகளும் ஒன்றையே அடிச்சிடும், மொத்தமாக சேர்த்து வாங்கிடும், நீ கொடுக்குறியா இல்லையான்னு முடிய பிடிச்சி இழுத்து கீழே போட்டுரும். அப்படின்னா அர்த்தம் என்ன? இதுக்கு இன்னும் முதிர்ச்சி வரலை, குணம் சரியாக இல்லை இன்னும், இது வளரணும் இந்த பிள்ளை அப்படிங்கிறது தெரியுது. அதே போல தான் நம்ம ஆண்டவரும் முதிர்ச்சி அடைஞ்சவங்களாக மாறணும். சில நேரம் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது சில காரியத்தை நம்ம கேட்பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவார். முதிர்ச்சி அடையணும் நீ. ரெண்டாவது, ஆண்டவர் ஸ்லோ, கொஞ்சம் மெதுவாக உனக்கு செய்கிறேன் அப்படின்னு மெதுவாக ஸ்லோவாக பண்ணுவார். அடுத்தது, ஆண்டவர் என் டைமிங்னு வரல, என் நேரப்படி தான் உனக்கு செய்ய முடியும். ஏன்னா நீ கேட்குறது இப்போ கொடுத்தா நீ என்னை விட்டு போயிடுவார். சரியான நேரத்தில் சரியானதை பார்த்து நான் கொடுப்பேன். கடைசியில் கோ, சரி நீ கேட்டதை நான் கொடுக்குறேன்னு சரின்னு சொல்லிடுவார். கைகளை உயர்த்தி, நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் நான் செய்கிற ஜபத்துக்கு நிச்சயம் பதில் தருவீர், நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விடாப்பிடியாக ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? விடமாட்டேன் ஆண்டவரே, நீர் எனக்கு உண்மையான என் தேவையை சந்திக்கும் வரைக்கும் நான் உண்மை விடுவதில்லை என்று சொல்லி காத்திரு. கத்தர் உன்னை நிச்சயமாக நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் யுத்தத்தில் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். யுத்தத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். யாத்திராம் 14:14 வாசிக்கலாம்.
1: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்,
0: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்,
1: நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான்.
0: நீங்க சும்மா இருப்பீர்கள் என்றார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அற்புதம் செய்வார் ஆண்டவர். உனக்கு நிறைய யுத்தங்கள் வரும். உன் பக்கத்து வீட்டுக்காரன் யுத்தம் பண்ணுவான், உன் சொந்த குடும்பம் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணும், உன் வேலை ஸ்தலத்துல உனக்கு யுத்தம் நடக்கும், சபையில் யுத்தங்கள் நடக்கும், ஊழியர்கள் கூட இருக்கிற விசுவாசிகள் எல்லாருமே யுத்தம் பண்ணுவாங்க. யுத்தம் எல்லா இடத்துலையும் நடக்கும், யுத்தம் இல்லாமல் இருக்காது. அது இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நடக்கும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறோன்னா ரொம்ப யுத்தங்கள் நடக்கும். எத்தனையோ சபைகளுக்கு விரோதங்கள், போராட்டங்கள், அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நாட்களில். இப்படிப்பட்ட காலங்களில் அமைதியாக இருங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் அது நல்ல விசுவாசங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, ரெண்டாவது மாடியில் கீழே எல்லா இடங்கள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு யுத்தத்தில் அற்புதம் செய்வார், நீங்க சும்மா இருப்பீர்கள். 13 வாசிங்க. 13
1: அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள்.
0: முதல்ல பயப்படாத சதமா சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க, பயப்படாதீங்க. தேவதூதர்கள்லாம் வரும்போது முதல்ல ஆட்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றாரு. சகரியா வயசான மனுஷன், ஊழியக்காரன் தான். சே தேவதூதன் வந்த உடனே அவனை பார்த்து சொல்றா, பயப்படாதே. மரியாள் அம்மா எல்லாரும் அவரை அந்த அம்மாவை ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றாங்க. அந்த அம்மாவை தேவதூதன் பார்த்த உடனே பயப்படாதே அப்படிதான் சொல்றான். மந்தை மேய்ப்பல் ராத்திரி கூடி மந்தை வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க இருட்டுக்குள்ள. மந்தை மேய்ப்பல பார்த்த உடனே தேவதூதர் பயப்படாதே அப்படிதான் சொல்றாரு. எங்க பார்த்தாலும் தானியேல் அல்ல தேவனுடைய மனுஷன், பயப்படாத தானியேல் திடன்கொள். ஏன் பயப்படுறேன்? பயங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. பயம் இருக்கிறதுனால தானே நம்ம எல்லாரும் இப்போ வாயெல்லாம் கட்டி கையெல்லாம் கட்டி பேசாம உட்கார்ந்துருக்குறோம். எல்லாரும் பயந்து, ஒரு அம்மா சொன்னாங்க, இயேசுநாதரின் வாயை திறக்க சொல்லிட்டார், இனிமே நான் இந்த முகக்கவசம் அணிய மாட்டேன். அங்கே இந்த அம்மா உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துருக்கோம். வாயை மூடு, அரசாங்கம் சொல்லியிருக்கு வாயை ஒழுங்காக போட்டு மூடு, இயேசுநாதர் சொன்னாருன்னு இப்படி சொல்லி செய்யாத. எல்லாருக்கும் பயம் கவனமாக தானே இருக்கணும், அது தொத்துதில்லை, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உண்மையான பயம் இந்த பிசாசுக்கு, கரப்பாம்பூச்சிக்கு பயம், சும்மா ஒரு ஒரு பூச்சி வந்த உடனே பயம், வாழ்க்கையில் பூனைக்கு பயம். அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு பூனை இப்படி இப்படி போகுது, அநேகர் பயந்து ஓடுறத பார்க்குறோம். எத்தனை பேர் பயப்படுறாங்க? பயப்படாத, கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசி, கர்த்தர் உன்னை நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல நடத்த மாட்டாரா? இந்த ஆண்டவர் நடத்துவார். 2 வாசிங்க.
1: நீங்கள் நின்று கொண்டு,
0: நீங்கள் நின்று கொண்டு கை வைத்து, எல்லாரும் கை வைத்து, அங்கங்க ஓடாத, நீ நில்லு, பேசாம நில்லு, அங்கங்க ஓடிட்டு இருக்காத. ஐயோ அது போச்சு இது போச்சு என்ன செய்வேன், ஆண்டவர் என்ன கைவிட்ட, நில்லு, பேசாம நில்லு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்றத நீ பாரு, நில்லு, ஓடாத. உன் சுய புத்தியின் மேல சாஞ்சிக்கிட்டு ரீசனை பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அங்கங்க ஓடாத, நில்லு, கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்கிறத நீ பார்ப்பாய். சரி, அடுத்தது வாசிங்க.
1: இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
0: அடுத்தது கீழே வாசிங்க.
1: இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை,
0: இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை
1: இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்.
0: எல்லாரும் கைவிட்டு, இன்று காண்கிற எகிப்தியனை சத்தமா எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்று நான் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் நான் காண்பதில்லை. நல்ல சத்தமா சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் எல்லா இடங்கள்லையும், டிவியில பாத்துக்கிட்டு இருக்கோம், வீட்டில் இருக்கிறவங்க ஊமை மாதிரி இருக்காதீங்க, அங்கதான் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, உங்களை வாய மூடலையே. நல்ல சத்தமா சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியனை நான் என்றுமே காண்பது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாய மூடு. இன்று கண்ட எகிப்தியனை நான் என்றுமே காண்பது இல்லை. அதை விசுவாசி, நீ விசுவாசி, இன்று கண்ட எகிப்தியனை என்று காண்பதில்லை. ரெடியா இருக்கணும். பாடுங்க. இன்று கண்ட எகிப்தியனை நான் என்று காண்பதில்லை. பாடுங்க.

0: பகைகளை போய் திரல்ல கத்தரை துதிப்பாமே. எப்படி நீ இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே காண மாட்டாய்? இந்த எகிப்தியன் யார்? இந்த எகிப்தியன் 400 வருஷம் தம் கத்தருடைய ஜனத்தை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஆண்டவர் சொன்னார் 400 வருஷம் தான் போவீங்கன்னு, ஆனால் 420 வருஷம் பிடிச்சி வச்சிட்டான். உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது என்ன? அந்த எகிப்தியனை நீ இனிமே காண மாட்டா. இந்த எகிப்தியன் யார்? உன்னை கடுமையா வேலை வாங்கி உனக்கு கூலி கொடுக்காம உன்னை கொல்லுகிறவன் தான் இந்த எகிப்தியன். உன் வாழ்க்கையில உன்னை அடிமைப்படுத்தி கூலி வாங்கி, கூலி கொடுக்காம வேலை வாங்கி உன்னை பழு சுமத்துகிற அந்த ஆவி, அது உன்னை விட்டு போய்விடும். மூணாவது, ஆராதிக்க ஜனத்தை விடாம பிடிச்சி வைக்கிற ஆவிகள். ஆவி உன்னை பிடிச்சி வச்சிருக்குதா? வீட்டில் நான் சர்ச்சைக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு வீட்டில் ஒரு வாலிபனை பற்றி கேள்விப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் சேர்ந்துருக்கானுண்ணா, இந்தியெல்லாம் ஒழுங்காக சர்ச்சைக்கு வந்தவங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒன்று பைக் எடுத்துகிட்டு எங்கே தான் போகிறாங்கன்னு தெரில. ஆராதிக்க விடுகிறது இல்லை பிசாசு. வீட்டில் பிள்ளைகள் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான், ஆராதிக்க விட மாட்டான் சத்துரு. இன்னைக்கு தான் லீவு எல்லாம், தூங்க விட்டுருப்பான். பெற்றோர் வேணும், என் பிள்ளை தூங்கு, தூங்க விடாத. அவன் ஆராதனைக்கு வராமல் இருக்கிறானா? அன்பா சொல்லி அவனை மெதுவாக அந்த சத்துரு ஏற்று காரணம் அவனை பார்த்து அவனுக்கு மெளிய கொண்டு வர்றது தான் ஆண்டவர் உங்களை என்ன இந்த நாளில் வச்சிருக்கிறார். நிறைய பேர் ஆராதனைக்கு வராமல் வீடுகளில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆராதனை வீட்டில் பார்க்குறாங்க? சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறான், படுத்துக்கிட்டே பார்க்குறான், தூங்கி தூங்கி பார்க்குறான், உட்காந்துக்கிட்டு. அது ஒரு பயமும் இல்லை, பக்தியும் இல்லாமல் ஆராதனையை ஒரு வழியில் கெடுத்து போட்டான் பிசாசு. பார்வோன் ஆராதிக்க விட மாட்டேங்காம், பண்டிகை கொண்டாட ஜனங்களை விட மாட்டேங்காம். இந்த நாட்களில் கத்தர் இப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு கத்தர் மாற்றப் போகிறார். எல்லாரும் நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்காம, தியாகம் பண்ணாம, வீட்டிலே உட்கார வச்சுட்டு இப்படியே அடிமைப்படுத்த நினைக்கிற இந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் ஜனங்களை விடுதலையாக்கி, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்னைக்குமே காண்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார். ரெண்டு கை நல்ல உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, எங்க குடும்பங்களை மாற்றுங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குங்க. கத்தர் என்ன அற்புதம்லாம் செய்கிறார்? இந்த எகிப்தியனை தொலைக்கிறதுக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம் என்ன? யாத்திராவும் 14:7, ரதங்களினாலும் குதிரை வீரனாலும் பார்வோனாலும் அவன் இருதயத்தை கண்ணப்படுத்தி நான் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரதங்கள், குதிரைகள், இராணுவத்தை ஆண்டவர் அழித்து தேவன்தான் ஒருவர் என்று இந்த நாட்களில் தம்மை மகிமைப்படுத்த போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல ரெண்டு கை பேத்தி, நல்ல கைகளை உயர்த்தி, இந்த நாட்களில் இந்தியாவில் தேவன் ஒருவர் தான் வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபிக்க அவர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். இராணுவங்கள், குதிரைகள், இராணுவ வீரர்கள், மனிதர்கள், இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கவிழ்த்து போடுகிற சமயம் வெகு சமீபமாயிற்று. நல்ல கைகளை தட்டி கத்தரை தோத்திரம் பண்ணுவோம். நீ இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை என்றைக்கும் நீ காண மாட்டாய். அவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். யுத்தம் பண்ணுவது எப்படி? அற்புதங்கள்லாம் செய்கிறார். உன்னை தூதன், முன்னால போன தூதனை பின்னால கொண்டு வந்தார் உன்னை பாதுகாக்க. முன்னால போன மேகத்தை பின்னால கொண்டு வந்து எதிரிகளுக்கு இருளா மாற்றி உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தார்? கடல் உன்னை தடுத்து நிறுத்துகிறது. சத்துரு பின்னால நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறான், கடலை உனக்காக பிளந்து வெட்டாந்தரை ஆக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் வேற என்ன அற்புதம் செய்கிறார்? ரதங்களுடைய அந்த அந்த சக்கரங்களை எல்லாம் நட்ட கலத்துறார். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. எவனாவது உனக்கு விரோதமா வந்தானா, அவன் நட்ட கலத்துறது யார் வேலை? நீ போய் அவன் நட்ட கலத்திக்கிட்டு இருக்காத, நட்ட கலத்துறது அவருடைய வேலை. அவனால ஓட்ட முடியல. அவன் சொல்லுறான், இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், இவங்களை விட்டு ஓடி போவோம். உனக்கு விரோதமா இப்ப அவன் செய்துகிட்டு இருக்கானே, அவனுடைய நட்டெல்லாம் கலத்துற தேவன் சொல்லுவான், உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஒருத்தர். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உனக்காக எத்தனையோ காரியத்தை அவர் செய்துகிட்டே இருக்கிறார். அமைதியாக செய்வார் அவர் நிச்சயமா. கடைசியில் நீ உன் எதிரிகளை திரும்ப பார்க்கும்போது அவங்கெல்லாம் கடற்கரையில் பிரேதங்களாக விழுந்து கிடக்கிறாங்க. உனக்கு தண்ணீர் மதிலாக இருந்தது, அவங்கள தண்ணீர் மூடி போட்டது. ரெண்டு கைகளை உயர்த்தி, தேவன் எத்தனை பேர் விசுவாசிங்க, உனக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் அம்மா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த கண்ட ஏப்தேனை நீ என்னைக்கும் காண மாட்டாய், உன் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றார், நீ இன்னைக்கு கண்ட ஏப்தேனை இனிமேல் நீ காண மாட்டாய், உன்னை அடிமைப்படுத்தினவனை காண மாட்டாய், திரும்பி பார்த்தா அவனை காணல, எல்லாம் விழுந்து கிடக்கிறது, ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். மூன்றாவது, வாழ்க்கையில் அற்புதம் எங்க நடக்குது அடையாளம், மத்தேயு 12:40 வாசிங்க. மத்தேயு 12:40,
1: யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார்.
0: இதுதான் அடையாளம். அதுக்கு அடையாளம் கேட்கிறாங்க, அற்புதம் கேட்கிறாங்க. வேத பரிசேயர் ஆண்டவர் சொன்னார், உனக்கு வேற ஒரு அடையாளமே கிடையாதுப்பா, மனுஷகுமாரன் மரித்து 3 நாள் பூமியில் இருப்பார். இயேசு இந்த உலகத்தில் மரித்தது தான் பெரிய அற்புதம், அதான் கொடுமையான காரியம், ஆனால் அதுதான் பெரிய அற்புதம். அதை போல் அற்புதம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன், எல்லாருடைய பாவத்தையும் ஒரே நாளில் சுமந்த அற்புதம். கை தட்டி கத்தரை துதிப்போம். இது வரைக்கும் உனக்கு பாவத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிறியா, பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்குதா, நிறைய வீட்டில் இருக்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறாங்க, ஏதோ அப்பா அம்மா கோயிலுக்கு போகிறாங்க நானும் போகிறேன் அப்படின்னு போயிட்டு வராங்க, ஏதோ சும்மா ஒப்புக்கு வந்துட்டு போகிறான்னு தர, வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இல்லை. இயேசு இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார், இன்னும் மனம் திரும்பாமல் இருந்தால் இந்த அற்புதத்தை இன்றைக்கு அனுபவித்துக்கொள். ரெண்டாவது, இயேசு செய்த அற்புதம், பெரிய அற்புதம் என்ன தெரியுமா, சாத்தானுடைய தலையை சிலுவையில் நசுக்கினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, சாத்தான் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறான், அவனை கடைசியில் தான் அக்னி கடலில் தள்ளுறார், ஏன்னா அவனை கொண்டு சில வேலைகள் செய்யணும் ஆண்டவர், அதனால் கொஞ்சம் அவனுக்கு உயிர் இருக்குது, ஆனால் அவன் பவரை எடுத்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நல்ல கைகளை வைத்து அவன் பவரை எடுத்துட்டார். இன்னும் வீட்டில் எனக்கு பில்லி சுனியாக இருக்குது, இன்னும் எவனோ ஏதோ கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஏதோ இடமோ பண்ணுது, ஒரு மாய் சத்தம் கேட்குது, ஒரு மாய் பூச்சி வருது, இந்த வேலையை விட்டுரு. வாழ்க்கையில் பவரை எடுத்துட்டார் அவனுக்கு, அதெல்லாம் வரும், அதெல்லாம் நடக்கும், ஒன்றும் கவலைப்படாது. ரெண்டு கை உயர்த்தி நல்ல கைகளை உயர்த்தி மந்திரவாதம் வைக்கிறேன் வைக்கட்டும், அவன் பாட்டு வைக்கட்டும், கர்த்தர் பவரை எடுத்துட்டார், ஒன்றும் தொடாது, உன்கிட்ட பாவம் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் பார்த்துக்க, ரெண்டு கை உயர்த்தி கர்த்தரை தோத்திரம் பண்ண. ஆண்டவரே, வாழ்க்கையில் அந்த பவரை எடுத்ததுக்காக தோத்திரம், அவனுடைய பவரை எடுத்துட்டார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே, அவர் மேலே வந்துட்டு கை உயர்த்தி, இயேசுவே சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே, உனக்கு சமாதானத்தை தந்துட்டார் ஆண்டவர், உன்னை பலமான பார்த்தார், அவர் சந்ததியை கண்டார், நீங்களும் நானும் அவர் சிலுவையில் இருக்கும் போதே உங்களை என்னை அவர் பார்த்தார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஹல்லேலூயா. உங்களை என்னை அவர் அன்னைக்கே பார்த்துட்டாரு, எப்படி பார்த்தாரு, பலவான்களா பார்த்தாரு. நீங்க உன்னை பார்த்தா ஒருத்தனும் மதிக்க மாட்டான், புல்தடிக்கு பயல்வான் மாதிரி தான் நீ இருக்கிற, ஆனா ஆண்டவர் உன்னை பலவானா கண்டு உன்னை நீதிமான் ஆக்கி சிலுவையில் வெற்றி சேர்ந்தார். ரெண்டு கை வைத்து நல்லா கத்தரை தோத்திரம் பண்ணுங்க, நல்லா கண்களை மூடி எல்லாரும் ஜெபமும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்த அற்புதம் எத்தனை அற்புதம், உயிரோடு எழும்பின அற்புதம் எவ்வளோ அற்புதம், இதுதான் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து. நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமை உடையவர், ரெண்டு கை நல்லா உயர்த்தி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் மாத்திரமல்ல, உயிரோடு எழும்பி அற்புதம் செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் அற்புதங்களை நாங்கள் செய்ய காண்போம் ஆண்டவரே. யாராவது இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா, எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா, அவர் செய்த அற்புதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி கை வைத்து உன் இருதயத்தை ஒப்புக்கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: காட்டின் அருகே வாழ்ந்த மனிதன் ஒருவன் மரங்களை வெட்டி வீழ்த்தி பெரிய வாகனங்களில் ஏற்றும் பணியை பார்க்க புறப்பட்டு போனான். அங்கே அவன் சென்று பார்த்தபொழுது பல யானைகள் ஒரு காலை மட்டும் கயிற்றால் கட்டி போடப்பட்டிருப்பதை பார்த்தான். இவ்வளவு பெரிய யானை மிக எளிதாக இந்த கயிறுகளை அறுத்துவிட்டு தங்களுடைய விருப்பம் போல காட்டிற்குள் போகலாமே, ஏன் அவை அப்படி போகவில்லை என்பதை புரிந்து கொள்ள விரும்பினான். அப்பொழுது அந்த யானைகளுக்கு தென்னை மரத்து ஓலைகளை போட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதரிடம் போய் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டான். அதற்கு அவன், இந்த யானைகள் எல்லாம் சிறியதாக இருக்கும் பொழுதே இதே கயிறுகளை கொண்டுதான் கட்டுவோம், அது இள வயதிலேயே கயிறுகளை அறுக்க முயற்சித்த பொழுது அவைகளுக்கு கொஞ்சம் பலம் இருந்ததால் கயிறுகளை அறுக்க முடியாமல் அப்படி சிறுவயதில் இருந்தே பழகிவிட்டபடியால் இப்பொழுது அவைகளை அறுத்துக் கொள்ளக்கூடிய பலன் இவைகளுக்கு இருந்தாலும் கூட அவைகளின் பழைய நினைவுகள் இப்பொழுது அந்த யானைகள் முயற்சி எடுப்பதை தடுத்துவிட்டது. எனவே யானைகள், தாங்கள் பலமான கயிறுகளால் கட்டப்பட்டு இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு இங்கேயே இருக்கிறது என்று கூறினான். ஆம் அன்பர்களே, இதில் மிக முக்கியமான உண்மை அடங்கி இருக்கிறது. நாமும் சில மாதங்களுக்கு முன்பு அல்லது சில வருடங்களுக்கு முன்பு சில குறிப்பிட்ட காரியங்களை முயற்சி செய்த பொழுது அன்று நமக்கு இருந்த ஞானத்தாலும் பலத்தாலும் அந்த முயற்சிகளில் வெற்றி பெற இயலாமல் போனதால் மீண்டும் அந்த முயற்சிகளை நாம் கைவிட்டு விட்டோம். ஆனால் தொடர்ந்து நாம் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது எப்பொழுது நம்மை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது என்பது முக்கியம் அல்ல. எதையும் நாம் கற்று அறிந்து தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்வதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. முதல் முறை நீங்கள் முயற்சி எடுத்த எந்த காரியத்திலாவது தோல்வி கண்டு சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் செய்யப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அடுத்து நமக்கு வரும் சவாலை சந்திக்க ஆயத்தப்படுவோமா?

ஆதரவா எத்தனையோ பேர் கூட இருக்க வேண்டியவங்களே நம்ம விட்டு போயிட்டாங்க. இந்த நபர்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கத்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவுந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா. தேர் இஸ் நன் லைக் ஹிம். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாடப்போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா அவங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இன்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நாமம் எல்ரோய். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமே, அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளோ மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனை சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோய். அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை, அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரம், வேதனை அவர் அறிகிறார். அவருக்கு தெரியும், சகலத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். அந்த தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடும் பாடலாமா? நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமென். எல்லா நெருக்கமும் மாறுகிற நேரம்

உண்டாகும். ஒரு வாழ்க்கையில புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிச்சயமாய் அதை விரும்புகிற நல்ல கரங்களை கட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். ஓ செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவரே, விசாலத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணவராண்டவரே, ஆராதனைக்கு கன மகிமைக்கு பாத்திரரே, போற்றுதலுக்குரியவரே, வணக்கத்திற்குரியவரே, மேன்மைக்குரியவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர, கன மகிமைக்கு பாத்திர, ஸ்தோத்திரத்திற்கு பாத்திர, துதிகன மகிமைக்கு பாத்திர, எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.

மாத்திரர் கன மகிமைக்குரியவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். மேலான நாமத்தை, மாசற்ற நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ரகாச்சா நாமா ரிபாலா சந்தோ ரிபா கலாமோ ரியான்சேனமோ ரிஷேலவ ரிபாதனமோ ரியான்சனமா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா, தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. ரே செட்டோ ரியான்சே ரிமா கலா சந்தோமோ ரிஷேலா காரியான்சே ரபா காஷே துரியோன்சே ரிகோட்டோனோமோ ரிமா கலா சந்தனமா. இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். தடைகள் நிரூபலமாகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். வலி வேதனைகள் மறையட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள், வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். குடும்பத்துக்குள் ஒற்று அறிக்கையம் உண்டாகட்டும். குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம். இந்த ஆராதனை வேளையில இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது சரீரங்களுக்குள் மகிமை இறங்கட்டும். சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். ஆணி பாய்ந்த கரம்பு பொழுது இறங்குவதாக. தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக. ஒரு

சங்கீதக்காரன் சொல்வதை போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆராதனை வெளியில் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உயிர் உள்ள நாளெல்லாம் ஆராதிப்போம்ப்பா, உயிர் உள்ள நாளெல்லாம் சேவிப்போம் ஆண்டவரே, உயிர் உள்ள நாளெல்லாம் பின்பற்றுவோம் ஆண்டவரே, உண்மையாய் உம்மை ஆராதிப்போம், உண்மையாய் உம்மை சேவிப்போம், உண்மையாய் உம்மை பின்பற்றுவோம், உண்மையாய் இப்படி நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுவோம் ஆண்டவரே, உமக்காக வாழ்வோம்ப்பா. 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம், 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம், 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம். உயிருள்ள நாளெல்லாம் எல்லா கன மகிமை உமக்கு தருகிறோம்ப்பா. இப்படி மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, முற்றுமுடிய கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.

அப்போஸ்தலர் 24 5 நாளைக்கு பின்பு பிரதம ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெத்துலு என்னும் நியாயசாரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். அவன் அழைக்கப்பட்ட போது தெத்துலு குற்றச்சாட்ட தொடங்கி கணம் பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதானம் சௌக்கியத்தையும் அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீ பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்கும் கலகம் எழும்புறவனாயும் நசரையனுடைய மத பேதகத்துக்கும் முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். இவன் தேவாலயத்தையும் திருட்டுப்படுத்த பார்த்தால் நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின் படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம். அப்பொழுது சேனாதிபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளில் இருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றஞ்சாட்டுகள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீ விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தம் தான் என்றார்கள். பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன், உத்தரவாக நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். நான் தொடர்பு கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போன முதல் இதுவரைக்கும் 12 மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் எவ ஆலயங்களாகிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் அளிப்பினதையும் இவர் கண்டதில்லை. இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ருவிக்கவும் மாட்டார்கள். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன். அது என்னவென்றால், இவர்கள் மதவேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கரசுகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்மப்படத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கையை செலுத்தவும் வந்தேன். அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவனாய் இருக்கையில் ஆசிய நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாயிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றச்சாட்ட வேண்டும். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்ற போது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும். நான் அவர்களுக்குள்ளே நின்ற போது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி வேற ஒன்று நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றார். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் கேட்டபொழுது, சேனாதிபதியாக ஈசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாக விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறவருக்கு அவனை கண்டு கொள்வதற்கும் வருகிற அவனுக்கு மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100 அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாவுடனே வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேர்

டெக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அனுப்பிப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அணையந்திரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியுபெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பிரசங்கி 8:12. March 2003 அமெரிக்கா ஒரு தீர்மானம் எடுத்து ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றியது. அவரை வெறுத்த ஈராக்கியர்கள் அவருடைய சிலையை கவிழ்த்து கவிழ்ந்த சிலையின் முன்பாக நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். சர்வாதிகாரி சதாம் ஹுசேன் அகற்றப்பட்டார். எனவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று ஈராக்கியர்கள் அகமகிழ்ந்தனர். ஏதோ ஒரு புதிய நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது, சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று நம்பினார்கள். ஆனால் நிலைமை அவர்கள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை, மிகவும் மோசமாக மாறிவிட்டது. அநேகர் புதிய மாற்றத்திற்கு நேராக செயல்பட்ட போது வேறு சிலரோ அதை எதிர்த்தனர். எனவே கலவரம் வெடித்தது, அவர்கள் விரும்பியபடி காரியங்கள் நடைபெறவில்லை. இதை போலவே சுமார் 2000 முன்பு இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பு பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தீய சர்வாதிகாரியாய் இருந்த சாத்தான் அகற்றப்பட்டான். ஆனால் இன்றும் அநேக மக்கள் அந்த ஈராக்கியர்களைப் போலவே புதிய அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிறவர்களாகவே காணப்படுகின்றனர். நம்மை ஆள்வதற்கு ஆட்சியாளராக யாரை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்தது. ஆம் பிரியமானவர்களே, பிரசங்கி 8:12 கூறப்பட்டுள்ளபடி தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயந்திருக்கிறவர்கள்தான் நன்றாயிருக்க முடியும். யோசேப்பு என்ற வாலிபன் தேவனுக்கு பயந்து அவருக்கு அஞ்சி நடப்பதை தெரிந்து கொண்டார். பிசாசு பாவ சோதனையை அவருக்கு முன்பாக கொண்டு வந்த போதும் யோசேப்பு அதற்கு உடன்படாமல், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அந்த இடத்தை விட்டே ஓடிவிட்டார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் பயந்திருந்ததால் தேவன் அடிமையாயிருந்த யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு ராஜாவாய் இருந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். எனவே பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆள விட்டு கொடுப்போம், அந்நியர் யாரும் நம்மை ஆள வேண்டாம், சாத்தானும் நம்மேல் அவன் அதிகாரத்தை செலுத்த அனுமதிக்க வேண்டாம். தேவனே நம்மை ஆளும்படி நாம் அவரை அனுமதித்தால் நாம் நன்றாயிருப்போம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: நமக்காக பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு முள்ளில் மலர், ரோஸ் அமங் தான்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 23 அத்தியாயம் முதல் 10 வசனங்கள். யோபு மறுமொழியாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ, அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயந்து இருக்கிறவரின் கைக்கு என்னென்றைக்கும் நீங்களாய் தப்பித்துக் கொள்வேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 10 வசனம், நான் போகும் வழியை கடவுள் அறிவார், அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன் போல் துலங்கிடுவேன். God knows the way that I take. After he has tried me, I will come forth as gold. பாடுகளிலிருந்து நாம் ஒருவரும் தப்ப முடியாது. இயேசுவின் பாடுகளில் ஒரு பங்கையாவது நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்தே தீர வேண்டும். உடலில் பாடுகள், மனதில் பாடுகள், வாழ்க்கை பாதையில் பாடுகள், நம்மில் சிலருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையானது துக்கமற்றதா இன்பம் மட்டுமே நிறைந்ததா இருக்கும் என்று தவறாக போதித்துள்ளதால் பாடுகள் நம் கதவை தட்டும் போது நாம் பிரமித்து நிற்கிறோம். ருமேனியா நாட்டை கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைப்பற்றிய போது ரகசியமாக சுவிசேஷத்தை பரப்பியதற்காக போதகர் ரிச்சர்ட் உம்பிராண்டும் அவரது துணைவியாரும் சிலையில் அடைக்கப்பட்ட கொடிய சித்திரவதைக்கு உட்பட்டனர். ஒரு நாள் அவர்களது மகன் சிறைச்சாலைக்கு சென்றபோது இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் கைதிகளின் அழுக்கான ஆடை அணிந்து எலும்பும் தோலுமாய் உருக்குலைந்து நின்ற தன் தாயாரை கண்டான். அவர்கள் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் தன் மகனிடம், மகனே, இயேசு கிறிஸ்துவிலேயே நீ உன் விசுவாசத்தை பதித்துவிடு என்று கூறினார்கள். பாடுகளின் போதும் விசுவாசம். உடனே முரட்டு சிறைக்காவலர் மிருகத்தைப் போல் தன் தாயை இழுத்துச் சென்ற காட்சியை கண்ணீர் விட்டு கண்டு கதறினான் அந்த மைந்தன். எனினும் தன் தாயாரின் விசுவாச வார்த்தைகள் அந்நாளிலேயே அவன் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள செய்தன. உலகில் உள்ள இறைமக்கள் எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, வீட்டுக்கு வீடு வாசப்படி. இதை நாம் நினைத்து நமது பாடுகளின் போது விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு தனது முதலாம் நிருபம் 5:7 வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். கடவுள் தமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிப்பது ஏன் என்றும் பேதுரு தொடர்ந்து குறிப்பிடுகிறார். கோதுமையைப் போல் சூளகினால் புடைக்கப்பட்ட பேதுருவுக்கு பாடுகளை குறித்த நல்ல அனுபவம் உண்டல்லவா? அவன் இவ்விதமாக எழுதுகிறான், அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலகியிருந்த உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று அவர் விளக்கம் கூறுகிறார். பாடுகளின் நடுவில் நாம் நீடிய பொறுமையை கை கொள்ள வேண்டும். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தபோது நீடிய பொறுமையை கரைப்பிடித்து நமக்கு முன்மாதிரியாய் திகழும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோபு சொன்னது என்ன? ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நாமும் அப்படியே சொல்லுவோம். சிறு பையனாய் இருக்கும் பொழுது கோழிக்காய் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு இரும்பு கோழிக்காயை நான் விழுங்கி விட்டேன். தலைகள் நின்று பார்த்தேன், ஓடி பார்த்தேன், தண்ணீர் குடித்து பார்த்தேன். எதற்காக? மரண பயம். 1969 ஆண்டு முதுநிலை பட்டத்திற்காக நான் சென்னையில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது செல்வின் ஹியூஸ் என்ற பெரிய பக்தன் ஒரு நாள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் அந்த மரண பயத்தை குறித்து பேசும் பொழுது, காலத்திற்கு முன் நாம் யாரும் மரிப்பதில்லை, யாரும் காலத்திற்கு முன் நம்முடைய உயிரை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது, காலம் முடிந்தவுடன் கர்த்தர் நம்மை அழைத்துக் கொள்வார் என்று சொன்னார். அன்று முதல் இன்று வரை எனக்கு மரண பயம் என்பது சுத்தமாக கிடையாது. 1996 ஆண்டு இருதய அறுவை சிகிச்சைக்காக என்னை எடுத்துச் சென்ற பொழுது முகமலர்ச்சியோடு சென்றேன். ஒரே காரணம், இங்கே கண்ணை மூடினால் அங்கே நாம் கண்ணை திறப்போம் என்கிற ஒரே நிச்சயம். அருமையானவர்களே, பவுல் அந்த கப்பல் சேதத்திலே அகப்பட்ட பொழுது அவன் தெளிவாக சொன்னான், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று சொன்னான். சகோதரி சாரால் நவரோஜி இவ்விதமான பாடுகளை குறித்து மிகவும் அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கிறார்கள். அதை நான் பாட முயற்சிக்கிறேன்.

நான் போகும் வழியை கடவுள் அறிவார். அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன் போல் துலங்கிடுவேன். எங்கள் மகாபிரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எங்களுக்காக அவர் பட்ட எல்லா பாடுகளுக்காக, பாடுகளை பட்டது மாத்திரமல்ல எப்படி பாடுகளை சகிக்க வேண்டும் என்றும் அவர் எங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பிரச்சனை பாடு கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் செல்லுகிறோம். ஆண்டவரே, இடது பக்கத்தில் உம்மை நாங்கள் பார்க்க முடியவில்லை, வலது பக்கத்தில் பார்க்க முடியவில்லை, முன்னாலேயும் இல்லை பின்னாலேயும் இல்லை, மேலே நாங்கள் தலையை தூக்கினாலும் எல்லாம் அந்தாரமாக இருக்கிறது. எங்களுக்கு உம்மை தெரியவில்லை, ஆனால் உமக்கு எங்களை தெரியும். நான் போகும் வழியை நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களை நீர் பொன்போல் சோதித்த பின் நீர் எங்களை துலங்க செய்வீர் என்கிற விசுவாசத்தை இன்று எங்கள் இருதயத்திலே இந்த தியானத்தின் மூலமாக நீர் பதிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பாடுகளை பாட்டுகளாக்குற கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர்.

என்றும்மா என்றும் மாறாத அந்த தெய்வம், நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத அந்த இயேசு கிறிஸ்து. தாயினும் மேலாக அன்பு வைத்தவர்.

மறந்துடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ. இந்த உலகத்தில் யார் வெறுத்தாலும் வெறுக்காத ஒரு தெய்வம் அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காய் இரத்த சிந்தன அந்த தெய்வம். மறந்துடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ. ஆமே ஆமே ஆமே. உன் நம்பிக்கையே விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். என்னை மீட்டு கொண்ட அந்த அற்புதமான சாட்சியை கர்த்தர்தாமே இடத்துல பகிர்ந்த விரும்புகிறேன். இந்த நாளில் கூட என்னுடைய பெயர் வந்து ராமமூர்த்தி என்கிற ஒரு மனுஷனாக, என்னுடைய தாய் தகப்பனார் அப்பா பேர் வந்து பொன்னிச்சாமி, என்னுடைய தாயார் பேர் வந்து பஞ்சவர்ணம், என்னுடைய பெற்றோர் வந்து தன்னுடைய சோத்திரம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் மண்டல மாணிக்கம்ங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பிறந்த நான் மூணாவது மகனாக சோத்திரம் ராமமூர்த்திங்கிற பெயர் என் பெற்றோர் வைத்தார்கள். எங்கள் வீட்டில் எனக்கு முன்னாடி ரெண்டு அண்ணன்மார் இருக்கிறாங்க. ஒரு அண்ணன் வந்து பெரிய அண்ணன் வந்து முனியசாமி, ரெண்டாவது அண்ணன் பேர் வந்து மீனாட்சி சுந்தரம். எங்களுக்கு அடுத்து சோத்திரம் எனக்கு கீழே ஒரு பையன் நாலாவதாக பிறந்தான், அவன் பேர் நாகராஜ். அவன் 5 வயதிலேயே அவிதமாக ஒரு விதமாக விபத்து மூலமாக சோத்திரம் அம்மை நோய் வந்து அவிதமாக மரித்து போயிட்டான். 5வது நபராக எங்கள் வீட்டில் ஒரே ஒரு தங்கச்சி, அவள் பேர் மாரீஸ்வரி. இப்படியாய் என்னுடைய பெற்றோருக்கு நாங்கள் பிள்ளைகளாக பிறந்து இந்த பூமியில் இருந்தோம். எங்களுடைய ஃபேமிலி, எங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் ஒரு சராசரி ஒரு பூசாரி குடும்பம் மட்டும் இல்லை, அன்றாட விவசாயத்தை செய்யக்கூடிய அப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க. விவசாயம்தான் முக்கியம், அப்புறம் மற்றும் கூலி வேலையும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. இந்த வேலையை தான் அவங்களுடைய பணியில் செய்து ஆண்டோட கிருபையில் அவங்க இருந்தாங்க. அப்போ போது இயேசு கிறிஸ்துவை அறியலை, உலகப்புறமாக நாங்கள் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் நாங்கள் பின்பற்றி வந்த அந்த நாட்களில் என் பெற்றோர்கள், என் தாய் தகப்பனார் பின்பற்றி வந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கிக்கிட்டு அவைகளுக்கு பூஜை செய்து கொண்டும் அவைகளுக்கு பணிவிடை செய்து கொண்டும் அப்படியாக தான் இருந்தோம். எங்கள் தாத்தா அப்படிலாம் இருந்தாங்க. அதே போல் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. பாம்பு கடித்தா, தேல் கடித்தா, இப்படிப்பட்ட கடிச்சிருமோன்னு அவங்க உடனே எங்கள் தாத்தா பேரை சொன்ன உடனே அந்த விஷமெல்லாம் அப்படியே, அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பூச்சி விஷப்பூச்சி கடிச்சிடும், தேலோ ஏதோ கடிச்சிடும், நெட்வேகலையும் கடிச்சிடும். உடனே எங்கள் தாத்தா பேர் சொன்னோடனே அந்த விஷம் வந்து அப்படியே நிற்கும். எங்கள் தாத்தா வீட்டு அந்த வேலை செஞ்ச கூலி வேலை செஞ்சுட்டு

போகும்போது அங்கே சொல்லிடுவாங்க அது வர்றதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அவ்வளோ வரைக்கும் அந்த விஷம் எதுவும் செய்யாமல் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே தாத்தா வீட்டுக்கு தாத்தா கிட்டே பார்த்த உடனே அவர் மந்திரிப்பார், வேப்பங்குலையை எடுத்து மந்திரிச்சு மந்திரிச்சோடனே உடனே அந்த விஷம் ஆட்டோமேட்டிக்காக இறங்கி நல்லா சரியாயிரும். இப்படிப்பட்டது அப்போ எங்கள் தாத்தா வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க, அநேக மக்கள் வந்து வருவாங்க, அநேக யாதிகளுக்கு மந்திரிப்பார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் தாத்தா இருந்தாங்க. இப்படியாப்பட்ட நிலையில் தான் எங்கள் தாத்தாங்க. அதே போல் எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பா வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எங்கள் விவசாயம் அப்படி சில வேலைகள் அப்படி படிக்கிறதுனால அந்த அதிலே இருந்தாங்க. நாங்கள் அவங்க எங்கள் அப்பாவுக்கு பேரனாக நாங்கள் இருந்தனால எங்கள் தாத்தா வந்து நான் எங்கள் அவருக்கு பின்னாடியே நாங்கள் இருப்போம். நாங்கள் அவருக்கு பின்னா அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கும்போது அந்த தாத்தா திரின்னு மறிச்சிட்டார். மறித்த பிறகு அதை வந்து அந்த அருள்வாக்கும் சொல்லுவாங்க, அதை வந்து எங்கள் கையில் அந்த நீ தான் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. அதை நான் சின்னப்படியாக இருக்கும்போதே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாங்கிக்கிட்டோம். அது என்ன ஆச்சுன்னா கடைசியில் நாங்கள் அதை அப்படியே வாங்கிட்டு விட்டாச்சு. நாங்கள் எப்பயும் போல் வழக்கமாக இருந்துட்டோம். நாங்கள் வாட்ட படிப்போம் ஸ்கூலுக்கு போகிறதுனால ஸ்கூலுக்கு போகிற சூழ்நிலை. அப்போ ஸ்கூலில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் ஊர்லேயே எங்கள் சொந்த ஊர்லேயே மல்லமணிக்குங்கிற ஊரத்தில் 10th வரைக்கும் இருக்குது. 10th ஆண்டு இருக்கிறவில் 10th முடித்த பிறகு அது பிறகு கமுதிங்கிற ஊரில் அங்கே மேற்கொண்டு மேல் படிப்பு 12th வரைக்கும் அங்கே படிக்க ஆண்டு தேசிய மடி செஞ்சார். அங்கே படித்தோம். அது பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க அப்படி இருப்போது தான் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கிற நிலையில தான் அந்த லீவ் டயத்தில் சென்னைக்கு வரணும்னு ஒரு ஆசை. அப்போ எங்களுடைய பெற்றோர் வந்து என்னை வந்து சென்னைக்கு விடுமுறை நாட்கள் அந்த நாட்களில் வந்து அந்த ஸ்கூல் 12th அந்த எக்ஸாம் டயத்தில் லீவ் முடிஞ்ச டயத்தில் அவருக்கு வரும்போது நான் இங்கே வரேன். சென்னைக்கு என்னை அப்பா வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஏற்கனவே எனக்கு அந்த ஊரில் இருக்கும்போது இப்போ இந்த ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு கடவுள் பற்றி இருந்தது, தெய்வ பற்றி இருந்தது, தெய்வத்து மேலே ரொம்ப நாற்று இருந்தது. அப்போ அந்த ஊரில் இருக்கும்போது எல்லா தெய்வத்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா எங்கள் தாத்தா போல் நானும் அந்த தெய்வம் அப்பா தாத்தா இறந்து போயிட்டாரோ அதுபட்டு நான் அந்த கோயிலுக்கு போய் எல்லா விதமான பூசைக்குரிய காரியங்களை செய்துட்டு எல்லா வெளியும் செவ்வாய்க்கிழமையும் அப்படி ஒரு காரியத்தை நான் தொடர்ந்து வார வாரம் செஞ்சுட்டு வருவேன். இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்க அப்படி இருப்போது நான் சென்னைக்கு வரணும், சம்பாதிக்கணும், தானும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்குள்ளே வந்தது. ஏற்கனவே எங்கள் அண்ணன் ரெண்டு அண்ணன் வந்து சென்னையில் இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலை எங்கள் சென்னையில் பெரிய அண்ணன் நம்ம டைரக்டர் இப்போ கதை ஆசிரியர் வைரமுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் சின்ன அண்ணன் வந்து இன்னொரு சின்ன அண்ணன் வந்து வேறு இடத்துல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள ஒரு மைண்டு வந்தது. அப்போ அப்படிப்பட்ட எண்ணத்தில் எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்து இருக்கும்போது நான் இங்கே வந்த உடனே என்ன பண்ணாங்க, எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து என்னை சந்தித்தார். அன்றைக்கி என்னை சந்தித்த உடனே அவர் என்ன பண்ணார், அவர் சினிமா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால அவர் என்னை சினிமா கம்பெனிக்கு அவரும் என்னை கூட்டி போயிட்டார். உடனே கூட்டி போய் அன்றைக்கி வந்தோமோ அன்றைக்கே சென்னை வந்தோம், என்னை கூட்டி போயிட்டாங்க. அப்போ அது பிறகு எனக்கு அங்கே பார்த்தோன்னே சென்னையில் அந்த ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படமாக வந்து என்ன படம்னா சோத்ரம், அர்ஜுன் சார் நடித்த படம், கருணா அப்படிங்கிற ஒரு படம். அவர் 12 ஹவர்ஸ் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் வந்து அதான் ஃபஸ்ட்டு படம். அது போரூர் அந்த ஆசிரமத்தை முதியோர் ஆசிரமத்தில் அந்த ஷூட்டிங் நடந்தது. ஃபஸ்ட்டு ஷூட்டிங் நான் தான் ஃபஸ்ட்டு நான் போயிருக்கிறேன். சென்னைக்கும் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறேன். அப்போ அந்த ஷூட்டிங்கில் போனால் அங்கே சில காரியங்கள் எனக்கு என்ன பிடிச்சி போச்சுன்னா, எனக்கு அப்போயே பணம் சம்பளம் அதிகமான சம்பளத்தை பணத்தை அதிகமாக பார்த்துட்டேன். பார்த்தோடனே எனக்கு வேறு மைண்ட் எனக்கு வரலை. மேற்கொண்டு படிக்கிறக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல் பணத்து மேலேயே எண்ணங்கள் வந்து நான் மறுபடியும் அதிலேயே ஷூட்டிங்லேயே நான் அந்த ஃபீல்ட்லேயே இருந்துகிட்டே இருந்தேன். அப்போ குறிப்பிட்ட நாட்கள் போனோன்னே குறிப்பிட்ட நாட்கள் ஆகிடுச்சு, குறிப்பிட்ட வருஷங்கள் கடந்து போச்சு. அது பிறகு என்னுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த பெப்சி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக்கு சினிமா கம்பெனியில். அப்போ நான் இந்த இது எப்போ நடந்ததுன்னா 1993 சென்னைக்கு வரேன். 1993 சென்னைக்கு வரேன். 93 வந்தோன்னா ஃபுல்லாக நல்லா சினிமா கம்பெனியெல்லாம் தெரியுமே, நல்லா பணம் நல்லா ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. நான் சம்பாரித்து அண்ணன் கூட நான் அண்ணன் பேச்சலாக இருக்கிறாங்க, அண்ணன் கூட நான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நான் இருக்கிறேன். சம்பாதித்து அப்படியே அண்ணன்ட்டே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அண்ணன் அப்படியே அவங்களும் அதை மேற்கொண்டு படிக்கக்கூடிய எண்ணங்கள் அவங்களும் சொல்லலை, நானும் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரல. மறுபடியும் காலேஜ் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களோ அந்த ஒரு காரியங்கள்ட்ட இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை தங்கச்சி வந்து படிச்சுருந்தா
தங்கச்சிக்கு படிக்கிறதுக்காக சரி தங்கச்சி படிக்கட்டும் அப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு அப்போம்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது அதில் நம்ம வெளியே டுடேல எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள். ஏன்னா அதுக்கு தான் ஏற்கனவே நான் ட்ரை பண்ணேன் கமிதியில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் நான் அந்த டயத்தில் சென்னைக்கு வந்துட்டேன்னா அப்போ இந்த சூழ்நிலை இங்கே அம்பத்தூரில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் பிஏ தமிழில் படிக்கிறதுக்காக அங்கே அப்ளை பண்ணி அதுக்கான எல்லாம் பண்ணி அதுக்கும் நான் பணம் இருந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அதுலேயும் நான் டியூஷன் அட்டன் பண்ணி நான் அதையும் ஆண்டவர் அதை படிக்க பிஏ படிக்க உதவி செஞ்சார். சினிமா பீரியடில் வந்து என்ன பண்ணுன்னா சினிமா நிலையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பைட் நடக்கும். பைட்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மழை வரும், இடி இடிக்கும், மின்னல் வரும், பயங்கரமாக இருக்கும். அந்த செட்டிங் அந்த வேலையை நான் படிக்கிறேங்க. ஆமாம், அங்கே சாலி கிராமத்தில் பரணி நீங்கள் பரணி ஹாஸ்பிட்டல்னு இருக்குது ஆர்கார் ரோட்டில் பக்கத்தில் மன்னார் மஞ்சு ரெயின் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிருந்தேன் ஆர்காட் ரோட்டில் மஞ்சு ரெயின் எஃபெக்ட் பரணி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒட்டுனாப்பில். ஆமாம், அப்படிப்பட்டதில் அந்த இதில் ரெயின் எஃபெக்டில் ஒர்க் பண்ணேன், ரெயின் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். மழை பெய்யும் இதெல்லாம் நாங்கள் தான் செட் பண்ணுவோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குவோம். நிறைய படங்கள் ஒரு நாளைக்கு நிறையா படங்கள் நிறையா ஷூட்டிங்கில் அட்டன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்னு கர்ணாங்கிற படம், கடைசியில் லாஸ்ட் படம்னு சொன்னோம்னா நம்ம சிலம்பரசன் நடித்த படம் சிலம்பு ஆட்டம் அப்படின்னு ஒரு படம் இருந்தது வந்தது அந்த அந்த படத்துக்கு லாஸ்ட் பண்ணோம். அதே டயத்தில் நம்ம விஜயகுமாருடைய பையன் வந்து அவங்க மாமனார் பண்ணார் பழனின்னு ஒரு படம் பண்ணார், அதுதான் கடைசி படம். அது வரைக்கும் இடையில எல்லா படத்தையும் ரஜினிகாந்த் சார் இருந்து எல்லாருடைய படத்தையும் நாங்கள் பண்ணிடணும். அப்போ அதில் நல்லா ஒரு காரியம் இருந்தது. இப்படிப்பட்டதான் இதுதான் சினிமாவுடைய லைன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க அப்படி இருப்பது தான். ஊரில் என்னுடைய அம்மாவும் வந்து அப்பா நீ வா படிப்பு இப்படி இருந்து சம்பாரித்து ஒரு பக்கம் இருந்தாலும் நீ ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் ஊருக்கு நான் போயிருந்தேன். ஏன்னா சின்ன பிள்ளையில் நீ வந்து அம்மா போட்டிருந்த தம்பி இறந்துட்டாங்களவா, அப்போது நீ தான் இறந்துருக்கணும், நீ தான் செத்து போயிருக்கணும். ஆனால் தம்பி செத்துட்டான், அவன் நல்லா இருந்து செத்து போயிட்டான், ஆனால் நீ தான் சாகிற மாதிரி இருந்த. ஆனால் அப்போம்போது சாத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது குருசாமி கோயில் பக்கத்தில், அதுக்கு உனக்கு தீ செட்டி எடுக்கணும், நெருப்பு செட்டி எடுக்கணும் கையில் ஏந்துவாங்க, அதுக்கு நீ அந்த நேர்த்து கடை இருக்குது அதை செலுத்தும்படி நீ வரணுப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாங்க. அப்போ லெட்டரை தான் கடிதம் எழுதுவாங்க, கடிதம் சொல்லுவோம், அந்த கடிதத்தை எழுதி எனக்கு அனுப்பினாங்க. அப்போ அப்போம்போது அந்த சூழ்நிலை மத்தியில் தான் நான் அப்போம்போது தமிழ் மாதத்துக்கு ஆடி மாதம் ஆடி அந்த வெள்ளிக்கிழமை அந்த காரியம் செலுத்துன்னு சொல்லி இத்தனை நாட்கள் விரதம் இருந்தோம், 21 நாள் விரதம் இருந்து அதை செய்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ நானும் தனித்த அப்போ வாலிப வயசு, அப்போ அந்த நாட்களில் போயிருக்கிற சூழ்நிலை மத்தியில் தான் நான் அந்த விரதம் இருக்கிறேன், நெருப்பு சிட்டு கையில் ஏந்தணும் அப்படிங்கிற போது எனக்கு ஒரு பயம், ஒரு அச்சம். எங்கள் தாத்தா பூஜை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், எல்லாம் அதெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டோம். தெய்வத்தை பற்றி எனக்கு தெரியாது சோத்திரம், அது எப்படி நெருப்பை தூக்குறது எனக்கு ஒரு ஐயம். அந்த 21 நாள் பூஜை இருக்கிறேன், அப்பா நெருப்பு செடியை தூக்கணும், நீ உண்மையாக பயபக்தியாக இருக்கணும், கடவுள் பக்தியாக இருக்கும் சொல்லி எங்கள் அம்மா அப்பா அவங்க எல்லாம் பயபக்தியாக இருக்க சொல்லுவாங்க. காலையிலலாம் இந்து முறைப்படி விரதம் இருந்தோம், விரதம் சொல்லுவோம், அதை விரதம் இருந்து இப்படிப்பட்ட பூஜை செய்து 21 நாள் எல்லோரும் நாங்கள் அந்த இருக்கங்குடி கோயிலுக்கு அர்ஜுன நதியும் வைப்பாறும் இணையக்கூடிய சாத்தூரில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் போய் தீச்செட்டி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறோம். அங்கே இருக்கிற அந்த 2 ஆற்று இணையக்கூடிய இடத்துல அந்த ஆற்றுல நெருப்பு செட்டியை வளர்க்குறாங்க, வளர்த்து அந்த நெருப்புக்குள்ளே அந்த சட்டிக்குள்ளே நெருப்பை போட்டு இது தூக்கும்படி சொல்கிறாங்க. நெருப்பு எரியுது சோத்துறோம், என் கையில் வெறுமையாக தூக்கணும் சோத்துறோம். எனக்கு என்னடா இப்படி பண்ணுறாங்களே நான் அப்படின்னு சொல்லி, அப்போ நிலப்பா நீ உடனே சாமி கடவுளை கூப்பிடு, நீ வணங்குற அந்த தெய்வத்தை அம்மா அம்மாவை கூப்பிடு, அம்மாவை கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன இது வரைக்கும் ஒன்றும் பயன் எனக்கு ஒரு ஐயோ ஐயோ கை சு எப்படி அவ்வளோ இங்கிருந்து அவ்வளோ தூரம் நான் எப்படி கொண்டு போகிறது கையில். அப்போ கையில் வேப்பிலையை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு என்னமோ பண்ணுறாங்க, அதுவே அருள் வரும், அருள் வந்து வாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு வெயிட் பண்ணால் எந்த அருளும் எனக்கு வரலை. அருள்னால் அந்த தெய்வம் வரணுமா நமக்குள்ளே, அப்போ எனக்கு வரலை. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ அப்போ உடனே எங்கள் பெற்றோர்கள்லாம் உடனே காலில் விழுந்து எங்கள் குற்றம் இருந்தால் மன்னிச்சிருக்க சொல்லி அதெல்லாம் கேட்குறாங்க. நீயும் வணங்கி குற்றம் இருந்தால் மன்னிப்பேன்னு சொல்லி என்னை கேட்க சொல்லி என்னை அந்த தீச்செட்டி கொடுக்குற பூசாரி வந்து எங்கள் பெரியப்பா தான் பொன்னிச்சாமி, அவர்
அவர் வந்து அதை நெருப்பு செடியை கொடுக்குறாரு சோத்திரம். எங்கள் அப்பா பேரும் புண்ணிச்சாமி, எங்கள் பெரியப்பா பேரும் புண்ணிச்சாமி. அவர் கொடுக்குற எப்போ அது தெய்வத்தை நினச்சிக்கோப்பா, நினச்சிட்டு கூப்பிடுன்னு சொல்லி அப்போ கண்ணை முடிட்டு கூப்பிடுன்னா ஒரு காரியம் நடந்தது. நான் இப்போ கூட அதை நினச்சா எனக்கு சோத்திரம் உடம்பு சிலுக்குது. அது வித்தியாசமான ஒரு ஸ்ப்ரீட், அது ஆற்று, அது ஆறு, வெயில் உச்சி வெயில், பயங்கரமான வெயிலுங்க. அந்த வெயிலில் ஒரு இருள், ஒரு இருள் அப்படியே என்னை நிழலிட்டது. நிழலிட்டோடனே என் அறியாமலே என் நாவு நல்லா இருக்கிற நாவு, நான் பயந்துகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு எப்படி தூக்கணும்னு சொல்லி, அந்த நாவு அப்படியே வெளியே வந்தது சோத்திரம். வெளியே வந்துட்டு பயங்கரமாக வித்தியாசமான அது தோற்றங்களை வைத்து நான் பார்க்குறேன், எனக்கு நல்லா தெரியுது. ஒரு இருள் வந்து என்னை அப்படியே நிழலிடுது. உடனே எனக்குள்ளே என்னுடைய சரீரம் ஆக்டிவ் எல்லாமே மாறி போச்சு. நான் பார்க்குறேன், நான் செயல்படலை, அது என்னை செயல்படுத்துது. அது உடனே நெருப்பை கேட்குது, அது சட்டியை வாங்குது, அது கையில் எடுத்துகிட்டு பயங்கரமாக நான் போகிறேன். அதை நான் பார்க்குறேன், என் ஆத்மாவில் அதை பார்க்குறேன். இன்றைக்கி இது எனக்கு ஆத்மான்னு சொல்கிறேன், அன்றைக்கி அது தெரியல அந்தளவுக்கு எனக்கு, அந்த அன்னைக்கு அந்த ஞானம் தெரில. அப்போ உடனே அதை வாங்கும் போது அந்த இருள் என்னை சூழ்ந்து கொள்ளுது. அப்படியே அந்த இருள் என்னை நிழலிட்டு நான் அப்படியே உணர்றேன். உடனே அதை வேண்டி போகிறேன். பயங்கரமாக அந்த ஆட்டம் பாட்டம் பயங்கரமான ஒரு காரியமாக கொண்டு போய், அது பயங்கரமான காரியமாக அந்த இடத்துல நான் பயந்துக்கிட்டு இருந்தவன் எவ்வளோ நேரமாக அங்கே போய் அந்த காரியம்லாம் நடந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ முடிச்சுட்டு அந்த நெருப்புலாம் அந்த எங்கள் பெற்றோர் சொல்லப்பட்ட அந்த நேர்த்துக்கடனை செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் சென்னைக்கு நான் வந்துடுறேன். சோத்திரம் சென்னைக்கு வந்திருக்க அப்படின் போது, சென்னையில் நான் இருந்த இடம் இன்னமும் அந்த இடம் இருக்குது, எம்எம்டிஏ காலனி வல்லவன் ஹோட்டல் பக்கத்தில், வல்லவன் ஹோட்டல் பக்கத்தில் செல்வம் ஸ்டோர்னு ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது, அது பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். செல்வம், ஆமாம், அந்த இருக்க இடம் தெரியல, அந்த அட்ரஸில் இருக்கோம் நாங்கள். அப்போ ஃபஸ்ட்டு விநாயக நகர், விநாயகபுரம் ஏதோ அந்த விநாயக சோத்திரம் அந்த தெருவில், அந்த வல்லவன் ஹோட்டலு, இப்போ புது ஹோட்டல் இந்த பக்கமும் இருக்குது, மெயின் ரோட்டில் 100 அடி ரோட்லேயும் வல்லவன் ஹோட்டல் இருக்குது, இங்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகிற ரோட்லேயும் வல்லவன் ஹோட்டல் இருக்கும், அந்த பக்கத்தில் இருக்குது. இது நடந்தது அப்போ அந்த எனக்கு கரெக்டான அந்த விநாயகபுரமோ ஏதோ அந்த தெரு சொல்லுவாங்க, ஆமாம், அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் மறுபடியும் வந்து நான் இங்கே வந்து அண்ணன் கூட இருக்கிறேன். இருக்க அப்படி இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு காரியம், அதுக்குள்ளே ஒரு பக்கத்தில் அப்படியே அந்த பக்கமான ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கும், இஎஸ்ஐ சர்ச்சை, குளோரி சர்ச்சுன்னு ஒரு சர்ச்சு இருக்குது அந்த பக்கம், அதே எம்எம்டியில் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட் தான் நாங்கள் மேலே குடித்தொன்று இருக்கிறோம். என்ன நடக்குதுன்னா, எனக்குள்ளே நான் அந்த சொன்ன செலுத்தி வந்துட்டேன், நேற்று கடை செலுத்தி வந்தாச்சு. அந்த ஊரில் அந்த அந்த ஆற்றுல நடந்த சம்பவம், அந்த ஸ்பிரிட் என்ன, அந்த அந்த கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த ஆவி, அந்த தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து எனக்குள்ளே பேசுது. என்ன பேசுனா, உன்னை 3 நாள் தான் இங்கே வச்சுருப்பேன், நீ வந்துட்ட, மறுபடியும் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 3 நாள் தான் வச்சுரு, 3 நாள் கழிச்சு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே இங்கே வந்து எனக்கு இந்த பெப்சியில் ப்ராப்ளமாக வேலை இல்லை, ஷூட்டிங் இல்லை, ஆமாம், ஷூட்டிங் இல்லை, பாரிராஜாவுடைய அந்த நாட்கள் அந்த யூனிட் பிரச்சனையினால் ஸ்ட்ரைக், இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து சினிமா லைன், சினிமாவில் வேலையும் இல்லை. இந்த டயத்தில் அண்ணனுக்கு நான் சமைச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறேன். இந்த டயத்தில் இருக்கப்படுகிற போது இது சொல்லுது, நான் உன்னைய கூட்டிகிட்டு போயிடுவேன், நீ 3 நாள் தான். அப்போ நான் தெய்வ பற்றி இருக்குது எனக்கு, கடவுள் பற்றி இல்லை, நம்பிட்டேன், அதை போட்டு அப்படிப்பட்ட சம்பவம் போட்டு ரொம்ப நம்பிட்டேன். அப்புறம் நம்பிக்கை, ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அப்போ உடனே அது என்ன பண்ணுது, நான் 3 நாள் தான் உன்னை வச்சுருப்பேன், 3 நாள். அப்போ 3 நாள் எப்படின்னா, பக்கத்தில் அதே எம்எம்டியில் எம்எம்டிஏ மார்க்கெட் இருக்குது, நான் வாரம் போவேங்க, செவ்வாயும் வெள்ளிக்கிழமை எப்பயும் போகிற பழக்கம் உண்டு. அப்போ அந்த நாள் என்ன பண்ணுறேன், அப்போ நான் சைக்கிளை வச்சுருந்தேன், சைக்கிளை மிதிச்சுட்டு சாதாரணமாக லுங்கி தான் கட்டியிருக்கேன், பேண்ட்டு கூட போகல. அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் போயிருக்கிறேன். அந்த எம்எம்டிஏ மார்க்கெட்டு வீதியில் விக்கிரவ கோயில் இருக்குது சோத்திரம், இன்னமும் இருக்குது. அதில் போய் நான் முன்னே அதை வணங்கிட்டு, வழக்கம் போல் எப்பயும் போல் வணங்கிட்டு இருக்கும்போது எனக்கு அது பிறகு உள்ளே போயிட்டு அந்த பூசாரியெல்லாம் பார்த்து நானும் பார்த்துச்சோம் அப்படின்ட்டு, சாரி, அந்த பூஜைலாம் பண்ணிவிட்டு நானும் ரிட்டர்ன் வரும்போது எனக்கு சுயமே இல்லை. வீட்டில் போய் சமைக்கணும், பிரதருக்கு சமைக்கலை. சைக்கிள், அன்றைக்கி நான் சைக்கிளை அண்ணன்ட்டே விட்டு விட்டு சைக்கிள் எடுத்து நடந்தே வந்திருக்கேன் வீட்டிலேருந்து, அன்றைக்கி சைக்கிள் எடுத்து வரல, நான் நடந்தே வந்திருக்கிறேன். விட்டுட்டு அப்படியே நான் என்ன பண்ணுக்கிறேன்,
அந்த கோயில் வாசலேருந்து அப்படியே சுய புத்தி இல்லாமையே உடுத்தின லுங்கியோடு உடுத்தின ஒரு சட்டையோடு கோயிலுக்கு போயிட்டு ஒரு வாரம் தான் ஆகுது. தலையில் மொட்டை அடிச்சதுனால தலையில் கேப் மாட்டியிருக்கிறேன். இதோட கையில் ஒரு வாட்சி, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பாக்கெட்டில் பணம் எவ்வளோ 100 ரூபாய்க்குள்ளேயே எவ்வளோ இதை படம் இருக்குது, ரூபா இருக்குது, அவ்வளோதான். இதோடு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே சுய புத்தி இல்லாமல் சுய அறிவு இல்லாமல் நான் வாட்டு நடந்து போயிட்டு இருக்கிறேன் ரோட்டில், போகல வீட்டுக்கு போகல. அப்படியே நடந்து போனால் எங்கே போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூன் 100 அடி ரோடு, அந்த 100 அடி ரோட்டில் அப்படியே போனோன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு போகிறேன். அந்த கோயிலில் விக்கிரகத்தை போய் அங்கே நமஸ்கரிக்கிறேன், வணங்குறேன். அங்கே வணங்கிட்டு அது பிறகு நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் இருந்துட்டு அங்கேயும் தீவாரணம் பார்த்துட்டு அப்படியே அதே 100 அடி ரோட்டில் போயிட்டே இருக்கேன், நடந்து போயிட்டே இருக்கிறேன். அப்படியே நடந்து அன்னைக்கு நடந்து வர நடந்து போயிட்டே இருக்கிறேன். செங்கல்பட்டுலாம் தாண்டியாச்சு, மேல்மருவத்தூர் அங்கே உள்ள விக்கிரகங்களுக்கு போயிட்டேன். அதன் பிறகு அந்த நாள் இரவு சாயங்காலம் ஆப்போது இரவில், அப்போ சாயங்காலம் இல்லை, அப்படியே அதை தாண்டி போயிட்டே இருக்கேன். மறுபடியும் அந்த மேல்மருவத்தை தாண்டி தாண்டினோடனே அன்னைக்கு இரவு வேலை, அப்படியே லெஃப்ட்டு போனால் மதுரானந்தம் போயிட்டேன். மதுரானந்தம் போனால் அங்கிட்ட தாண்டி போனால் நடுபழனி ஆண்டவர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, விக்கிர கோயில் இருக்குது மலையில். அந்த மலையில் முதல் நாள் இரவு தங்கிடுறேன். அங்கே தங்கிட்டு அங்கே உள்ள அந்த விக்கிரக காரியத்தெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இப்படியாக ரிட்டன் வந்து, ரெண்டாவது நாள் இரவு சமயபுரம் அப்படின்னு ஒரு திருச்சி பகுதியில் இருக்குது, அங்கே ஒரு விக்கிரம், அங்கே ஒரு இடத்துல நான் ரெண்டாவது நாள் தங்குறேன். அப்படியே நடந்து அப்படி இருக்க அப்படிங்கிறபோது நடந்த சம்பவம், கையில் என்கிட்ட பணம் கிடையாது, அது வரைக்கும் நடந்து வந்துட்டேன் சோத்திரம், அப்புறம் கையில் என்கிட்ட பணம் எதுவுமே கிடையாது, நடந்து தான் போயிட்டுருக்கேன் இவ்வளோ வரைக்கும். அப்போ சமயபுரத்துலேருந்து அப்படி தாண்டவுடனே, திருச்சி தாண்டவுடனே ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துறேன், மதுரை பஸ்ஸில், மதுரை போய் போகிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறேன். ஆமாம், அது அருப்புக்கோட்டை வரைக்கும் அந்த பஸ்ஸு போதும், அருப்புக்கோட்டைன்னு ஒரு விருது பக்கத்தில் அருப்புக்கோட்டை இருக்குது, அந்த அருப்புக்கோட்டை பஸ்ஸில் வரைக்கும் போகிறதுக்கு நான் மதுரை பஸ்ஸில் ஏறிடுறேன். அப்போ எங்கே எந்த பஸ்ஸு போனால் அந்த பஸ்ஸு போதும், மதுரை வரைக்கும் தான்ப்பா போக சொல்கிறாங்க. ஆனால் பாக்கெட்டில் அவர் கேட்குற டிக்கெட் எடுக்கிறதுக்கு பணம் என்கிட்ட கிடையாது, நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன், என்ன பணம் இல்லை. அப்போ உடனே எனக்குள்ள அந்த கையில் இருக்கிற வாட்சியை நான் கண்ட்ரைட்ட கொடுக்குறேன், என் பணம் இல்லை, இதுதான் இருக்கு நீ வச்சுக்கோ அப்படிங்கிறேன். அவர் என்ன பண்ணுறார், கண்ட்ரைட்டர், பணம் இல்லைன்னா நான் வாட்சி வாங்க மாட்டேன், நீ இறங்கிற இறங்க சொல்ல இறங்கன்னு சொல்லியிருக்கிற பஸ் போயிட்டு, நான் இறங்குறேன்னு, ஆனால் பஸ் போயிட்டு அவர் இறக்கி விடலை. நீ அப்புறம் கடைசியில் என்ன பண்ணார், வாட்சியை வாங்கி வச்சுக்கிட்டார், வாட்சியை வாங்கி வச்சுக்கிட்டு பஸ்ஸில் வந்து போகிற. அப்போ அவர் கேட்டார், நீ எங்கே போகணும், எந்த ஊருக்கு போகணும் நீ அப்படின்னு கேட்டார். அப்போ நான் இந்த மாதிரி ஊருக்கு போகணும் சொன்னேன், மதுரைக்கு போகணும். அப்போ மதுரை வரைக்கும் நீ வா, அப்புறம் மதுரை கழிச்சு வேறு எந்த ஊருக்கு போகிறேன்னு கேட்டால் நான் இந்த மாதிரி அருப்புக்கோட்டை போகணுன்னு. அவர் என்ன பண்ணார், அருப்புக்கோட்டைக்கு அவர் வாட்சியை வாங்கின மனுஷன் அங்கே உள்ள கண்டக்டர் என்ன பண்ணார், கண்டக்டர்கிட்ட இவர் அருப்புக்கோட்டை வரைக்கும் இறக்கி விட்டு சொல்லி அந்த 100 பஸ்ஸில் கார்கிட்ட சொல்லி ஏற்றி அருப்புக்கோட்டை வரைக்கும்னு ஏற்றி விட்டுட்டார். அதன் பிறகு நான் அருப்புக்கோட்டையில் இருக்கிறேன், இறங்கிட்டேன். அது பிறகு அறுபோடு இருந்த கண்டக்டர், அந்த கொண்டு வந்த கண்டக்டர் என்னம்னாரு, நிற்கிறேன் இருக்குங்குடி கோயில் பஸ் நிற்க இருக்க இருக்குது, அங்கே ஒரு விக்கிரக கோயில் இருக்குது, அந்த ஊருக்கு போகக்கூடிய பஸ்ஸு இருக்குங்குடி அப்படின்னு அந்த பஸ்ஸில் போய் நான் ஏறி உட்காரணும். அதுக்கு முன்னாடி அப்போ இந்த லாட்டரி சீட்டெலாம் பஸ் ஸ்டாண்டில் போட்டு விற்பாங்க, அந்த என்ன லாட்டரி சீட்டு சுரண்டுவாங்க, உடனே பணம் வர மாதிரி உடனே மணி அந்த அப்படி சுரண்டுவாங்க. அப்போ அதில் அந்த இடத்துல போய் நிற்கிறேன், நின்ற உடனே அங்கேயுள்ள ஒரு மனுஷன் அதை சுரண்டிக்கிட்டே இருக்கிறான். நான் போய் நின்று அந்த இடத்துல கேட்டேன், எனக்கு பஸ்ஸுக்கு போகணும், பணம் கொடு அப்படின்னு அந்த சுரண்டுற மனுஷன்ட பணம் கேட்டேன். அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் நான் நிற்கிறேன், அவன் கேட்குறேன், அவன் அப்போ நான் கேட்கும்போது அவன் சுரண்டது போகிறோம், அவனுக்கு அவன் சுரண்டது போகிறோம், அவனுக்கு பணம் விழுந்துருது, விழுந்துக்கிட்டே இருக்குது, விழுந்துக்கிட்டே இருக்குது. அவன் என்ன பண்ணா, விழுந்தவனே அந்த பணத்தை, நீ எங்கே போகணும், இந்த பஸ் போகணும், அப்போ எவ்வளோங்க கேட்டுட்டு அந்த ஏதோ ஒரு பணத்தை கொடுத்தான். அப்படியே நான் அந்த பஸ்ஸில் ஏறி நான் இருக்குங்குடிக்கு வந்துட்டேன். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வந்து கோயிலில், இருக்குங்குடி கோயிலில் வந்து உள்ளே போகிறேன். உள்ளே போனால் அங்கே பூசாரியை சந்திக்கிறேன். அப்போ அந்த பூசாரியை சந்தித்த பிறகு அந்த பூசாரி வந்துட்டு அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அந்த விக்கிரக அந்த ஸ்பிரிட் வந்து அது சொல்லுது,
அநேக காரியத்தை சொல்லணுன்னே மேற்கொண்டு அந்த பூசாரி வந்து 10 நாள் இந்த இடத்துல நீ இருக்கணும்னு சொல்லணுன்னே 10 நாள் என்னை கோயில் மூலஸ்தானத்தில் தங்கியிருக்கிறேன். பத்து நாள் அங்கே தான் இருக்கிறேன் 10 நாளும். அப்போ இப்படி அப்பட்ட சூழ்நிலை 3 நாள் இப்படி காணாமல் ஆகிப்போயிட்டேன். மேற்கொண்டு 10 நாள் மொத்தம் 13 நாட்கள் என் பெற்றோருக்கு தெரியல, என் உடம்பு அந்த சகோதரருக்கு யாரும் தெரியாது, எல்லாரும் தேடுறாங்க. இதுதான் என்னுடைய சூழ்நிலை, அன்னைக்கு நடந்த சம்பவங்கள். இப்படி அப்படின் சூழ்நிலை இருக்க அப்படிங்கிற போது எங்கள் ஊரில் மண்டல மாநிலத்திலிருந்து ஒரு என்னுடைய எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷர், மாயழகு அப்படின்னு ஒரு பூசாரி, ஒரு கோடாங்கி அடிக்கிறவர், கோடாங்கிக்காரர் சோத்ரு மாயழகு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணார், என்னை கோயிலுடைய வாசலடையை பார்த்துட்டார். அவர் என்னையும் பார்த்துட்டு, என்ன மாதிரி இவடைய மகனாச்சேன், இது வரைக்கும் 10-15 நாளாக உன்னை காட சொல்லி உங்கள் அம்மா அப்பா சாப்பிடாமல் கூட கிடக்கிறாங்கப்பா, நீ எங்கேயோ போயிட்டு ஏது போயிட்டேன்னு சொல்லி காணாமல் தேடுறாங்க, காணணும்னு சொல்லி கேடுறாங்க அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து வா அப்படின்னு சொல்லி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நான் அவரை பார்த்தோன்னே நம்ம ஊருக்காரு, நம்ம தெரிஞ்சவருன்னு சொல்கிறேன், நான் எனக்கு தெரியுது, ஆனால் நான் இந்த தெய்வம்ங்கிட்டு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தில் அரஸ்டாடி அடிமையாக நான் சுயமாக பேச முடியாத, சுயமாக எதையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் அவைகளுக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் அவரை பார்த்த உடனே, என்னை விட பேசின உடனே என் அறியாமலே கண் கலங்கினேன். இப்படி அப்படி சூழ்நிலை பார்த்தோடனே, சரி தம்பிக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண, உடனே எங்கள் ஊருக்கு போய் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அவர் சொல்கிறார், போய் இந்த மாதிரி உங்கள் பிள்ளை இந்த மாதிரி இங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, மறுநாள் 13வது நாள் காலையில் என்னுடைய பெற்றோர் வந்து அந்த இருக்கங்குடிங்கிற அந்த விக்கிரக ஸ்தலத்துக்கு வந்து என்னை வந்து பார்த்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் ஊருக்கு, என்னுடைய சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஊரில் தான் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னா, நான் அவங்க பிள்ளையாக நான் போகலை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வம்னு சொல்லுவோமே, அந்த தெய்வம் என்னை குடி பூந்துருச்சு. குடி பூந்ததுனால நான் என்னுடைய பெற்றோருக்கு நான் பிள்ளையாக போக முடியல, பெற்றோருக்கு பிள்ளையாக நான் இருக்க முடியல. அந்த சுமை, அந்த என்ன சொல்கிறது, குடி பூந்த அந்த கடவுள் வந்து எனக்குள்ள பூந்து குறி சொல்லுகிற மனுஷனாக மாறிட்டேன். எங்கள் தெருவில் ஒரு 4 வேப்பமரம் இருக்குது. அந்த 4 வேப்பமரத்தில் ஒரு மரத்தில் நான் மேலே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறிட்டேன். எல்லா மக்களுக்கும் குறி சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக மாறிட்டேன், குறி சொல்லக்கூடிய பிள்ளையாக மாறிட்டேன் இந்த வாலிப நாட்கள்லேயே. அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் என்னுடைய ஜீவியம் அன்றைக்கி இருந்தது. அப்போ அதன் பிறகு என்னென்னா, ஏதோ அங்கே உள்ள இருக்கிற அநேக மக்கள் வந்து வருவாங்க, அநேக காரியங்களை கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க வருவாங்க, கல்யாணம் ஆகாதவங்க வருவாங்க, அவைகளுக்கு அப்புறம் பூசை செய்வதற்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ அத்தனை காரியங்களுக்கும் எங்கிட்ட வந்து அருள் வாக்கு கேட்க வருவாங்க. நான் அவங்களுக்கு உத்தரவாதம் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை மட்டும் செய்யலை, அவங்களுக்கு இதனால் அநேக மக்கள் என்னை தெரியலபடியே கேள்விப்பட்டு நிறையா பேர் வந்து இப்படி அப்படின் சூழ்நிலை என்னை சாமியாராகவே மாற்றிட்டாங்க. சாமியாராகவே நான் அப்படி இருந்தேன். என்னுடைய உணவு வேப்பமரத்து கிளையாத்தா இருந்துச்சு, நான் வேப்பமரத்து உச்சியில் தான் இருப்பேன். இப்படியாப்பட்ட நிலையில் தான் என்னுடைய சூழ்நிலை அந்த நாட்களில். 1996 இருந்து 2000 ஆண்டு வரைக்கும் நான் அந்த 3 ஆண்டுகள் அப்படியாய் ஒரு குறி சொல்லுகிற மனுஷனாக இருந்தேன். காலையில் எழுந்து போய் அங்கே போகுது, ஒரு ஆறு இருக்குது, குண்டாறுன்னு சொல்லுவாங்க, அந்த குண்டாத்தில் தண்ணியெலாம் போகும். ஆனால் தண்ணியில் குளிக்காமல் 7 ஊற்று தோண்டி அந்த 7 ஊற்று தண்ணியில் நான் குளிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அதை அழிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு 7 ஊற்று தோண்டி அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த வேப்ப மரத்தில் ஒரு விக்கிரகத்தை வைத்து இதுதான் கடவுளை சொல்லி உருவாக்கி அதில் நான் தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்டி அதுக்கு சந்தனம் வச்சு பூஜை செய்து இப்படியாப்பட்ட காரியங்களை நான் நாள்தோறும் செய்து கொண்டிருந்தேன். காலையிலையும் சாயங்காலமும் இப்படியாய், காலையில் ஒரு 7 ஊற்று தோண்டுவேன், சாயங்காலம் 7 ஊற்று தோண்டுவேன். இப்படியாப்பட்ட நிலை தான் அந்த 3 ஆண்டுகளும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தது. அது மட்டுமில்லை, இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கப்படுகிற போது கடைசியாக ஒரு நாள் சோத்ரம் 1999வது ஆண்டில் டிசம்பர் மாதத்தில்
தமிழ் மாதத்துக்கு மார்கழி மாதத்தில் அப்போ இந்து கடவுள் விக்கிரக கடவுளுக்கெல்லாம் அது விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க, சொர்க்க வாசல் திறக்கும் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட நாட்களில் ஒரு சம்பவம் நடந்தது. வழக்கம் போல் என்ன சம்பவம் அப்படின்னா, வழக்கம் போல் நான் அந்த தெய்வத்துக்கு பூஜை செய்து கொண்டு இருக்கிறவிருப்பேன். அப்படி பூஜை செய்து கொண்டு இருக்கிறபடிகிற போது எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. அவர்களுக்கு தீவாரணவையாக காமிட்டு இந்த கையில் கற்பூரமும் இந்த கையில் சோத்திரம் விபதியும் வச்சுருந்தேன். அப்படி இருக்கப்படுகிற போது பூஜை செய்து காமிக்கப்படுகிற போது என் கையில் இருக்கக்கூடிய கற்பூரமும் கற்பூரத்தட்டும் விபதி குப்பரையும் கீழே விழுந்தது. என்ன நான் வச்சிருக்கிற கீழே விழுந்து போனது. ஆமாம், இப்படியாப்பட்ட சூழ்நிலை விழுந்த பிறகு நான் அப்போ தான் எனக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, என்னை அறியாமலே என்னைக்கு அந்த 96வது ஆண்டில், 93ல் சென்னைக்கு வரேன், 96ல் தான் சாத்தூருக்கில் வந்து அந்த தீ செட்டு எடுக்கிறேன். அந்த 96 ஆற்றுல இருக்கும் போது ஒரு இருள் நிழல் வந்து நிழலிட்டுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே போல் அந்த 1999ல் என்ன நடக்குதுன்னா, என்னுடைய இருதயத்தில் உள்ளத்தில் ஒரு ஜில்லுன்னு ஒரு காட்டு சொல்கிறேன், ஜில்லுன்னு உள்ள ஆட்டிலிருந்து ஜில்லுன்னு வந்து என்னை நிரப்பி அது ஒரு ஆனந்தமான சந்தோஷம், ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன், ஒரு மன மகிழ்ச்சி அனுபவிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சந்தோஷமே இல்லை. எப்போ என்னைக்கு அந்த 96லிருந்து இந்த 99 வரைக்கும் சந்தோஷமே இல்லை, நான் அடிமைப்பட்டிருக்கிறேன். யா என்னுடைய பெற்றோருக்கு நான் பிள்ளையாக இருக்க முடியல, யாருக்கும் பிள்ளையாக இருக்கல, என் சுய புத்தியாக ஜீவிக்க முடியலை. அந்த 99 அந்த அந்த அந்த திருவாதிரை சோத்திரம், பௌர்ணமி சோத்திரம் அன்னைக்கு தான் தைப்பூசம் அப்படின்னு விசேஷமான நாள் வருது. அந்த நாட்களில் எல்லா மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது. ஆனால் என்னுடைய உரியத்தில் அன்றைக்கி தான் ஒரு சந்தோஷம், அதை அனுபவிச்சுக்கி இருக்கும் போது தான் இந்த கையில் இருக்கக்கூடிய விபதியும் இந்த கையில் இருக்கக்கூடிய வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய கற்பூரத்தட்டும் விபதி குப்பரையும் கீழே விழுந்தது. நான் அனுபவிக்கிறேன். ஆனால் வந்திருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு 7 பேருக்குள்ளே பத்திரலாக வந்திருக்கக்கூடிய அவர்களுக்குள்ளே எனக்குள்ள இருந்த அந்த செயல்பட்டது பார்த்திங்களா, தெய்வம்னு அந்த தெய்வம் அவர்களுக்குள்ளே உள்ளே புகுந்து அவர்களுக்குள்ளே அந்த ஸ்பிரிட் ஆவி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆடுறாங்க, ஆடி பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கி தான் விடுதலை, நான் சுயம் வந்துருச்சு, சுய புத்தி எனக்கு வந்துருச்சு, சுய தெளிவு வந்துட்டேன். அந்த 7 பேர்களுக்குள்ளே அந்த ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க வந்து சொல்கிறாங்க, அதில் ஒரு அம்மா ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளை தான் எனக்கு வேணும்னு சொல்லி தான் என்னுடைய முழு பவரை முழு சக்தியை கொடுத்து பொழைப்புக்கு போன அந்த மகனை எனக்கு வேணும்னு சொல்லி நான் கொண்டுட்டு வந்தேன், என் சித்து விளங்க பண்ணும்படி நான் கொண்டு வந்தேன், முழு பவரை கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் இப்போ முழு பவரை கொடுத்தும் என் பிள்ளையை ஆக்க உரிமையாக இருந்தேன்னா இப்போ நான் தோற்று போயிட்டேன். அது சொல்லுது, நான் தோற்று போயிட்டேன். இப்போ என் பிள்ளை தான், ஆனால் அவங்கிட்ட நான் நெருங்க முடியல, அவங்கிட்ட நான் நெருங்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்கப்படுகிற போது, அவனை சுற்றி நெருப்பு இருக்குது, அவனை சுற்றி அக்னி இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கப்படுற அந்த சொல்லப்படுகிற போது அவங்க சொல்கிறாங்க அவனுக்குள்ளே இருக்கிறவர் யார் அப்படின்னா, என்னை காட்டிலும் பெரியவர். அந்த அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். அப்போ இதெல்லாம் வந்து என் காதிலெல்லாம் கேட்குது, ஆனால் நான் ஒரு சந்தோஷம், என்னை அறியாமலை விவரிக்க முடியாத சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். அனுபவித்து அப்படியே அமர்ந்து உட்காந்துட்ருக்கேன். நான் இப்போ நினச்சா கூட அல்லேலூயா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். சோதரம் ஏசுக்கு சுவையை யாரும் எனக்கு சொல்லலை. அதுதான் சொன்ன, நீர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டேன். நம்ம யோவான்ல 15:16 வாசிக்கிறோம் அந்த வசனம் இருக்குது. யோவான்ல அப்படி தான் இந்த எளியவனை ஏசு தெரிந்து கொண்டார். நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் ஏசு கிறிஸ்து சந்தித்தார், அவர் என்னை சந்தித்ததுனால தான் நான் விடுவிக்கப்பட்டேன். மெய்யாகவே அவர் அன்று என்னை சந்திக்கவில்லைனா என் நிலைமை எப்படின்னு தெரியல, அது பொய்யாகத்தான் இருக்கும், அது பொய்யான வாழ்வு, பொய்யான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் என்னை சந்தித்தார், நான் அறியலை, நான் நினைக்கல,
அவரை நோக்கி பார்க்கல. இயேசுங்கிற நாமம் என் உச்சரிப்பை வாயில் அதுக்கு முன்னாடி சொல்லவும் இல்லை. இப்படியாப்பட்ட நிலையில தான் இந்த எளியவனை அந்த நாள் இயேசு கிறிஸ்து என்னை, ஆனால் இயேசு கிறிஸ்துன்னு எனக்கு தெரியாது. அந்த பிரசனத்தை இப்போ நான் இப்போ சொல்கிறேன், அது பிரசனம் சொல்கிறேன், நான் அன்னைக்கு அப்போ தெரியாது. ஆனால் சமாதானம் அது யாரும் தரல. அத்தனை 3 வருஷமாக அது எனக்குள்ளே இருந்துச்சே, அப்போ எனக்குள்ள சமாதானம் இல்லை, அப்போ எனக்கு சந்தோஷம் இல்லை. நான் இருளுக்குள்ளே இருந்தேன். இருள் என்னைக்கு 96 அந்த வைப்பாரும் அர்ச்சுன நதியும் அந்த சாத்தூரில் இருக்கக்கூடிய விக்கிரக கோயிலுக்கு நெருப்பிச்சிட்டு எடுத்தனேன், அப்போ எனக்குள்ளே வந்தது அந்த இருள். நான் இருளில் பைபிளில் இருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருள்னு. அன்னைக்கு அந்த இருள் என்னை நிழலிட்டது. அதிலிருந்து என்னுடைய சூழ்நிலை வந்து மோசமான நிலையாக இருந்தது, பரிதாபத்துக்கு நிலையமாக இருந்தது. ஆனால் பத்தியில் இருந்ததுனால தெய்வ பத்தின்னு சொல்லிட்டு அதில் நான் அப்படி இருந்தேன். ஆனால் இருள் அது என்னை மூடி இருந்தது. ஆனால் 1999 தமிழ் மாதத்தில் மார்கழி மாதம், ஆங்கில மாதத்தில் டிசம்பர் மாதம் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அப்படியே உடனே அவங்க சொல்கிறாங்க, மக்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் எப்பயும் போல் இந்த சந்தோஷம் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் மறுபடியும் அதே தெய்வத்தில் அதே கடவுளுக்குள்ளே அந்த பக்தி உணர்வோடு நான் எப்பையும் பணி அந்த எப்பையர் செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஆசைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அன்றைக்கி அவர் சொல்லுது, என்னை ஒரு சிறுமியை போல் அந்த தெய்வம் அப்படியே உட்காந்து என்கிட்ட பேசுது. நான் வந்து அழுது என் முழு பவரை முழு சக்தியை கொடுத்து நான் உன்னை என் நாமம் சித்து விளங்க பண்ணி முடிதான்ப்பா உனையே நான் பயன்படுத்தணும் விரும்புகிறேன். ஆனாலும் என்னை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் என்னை அனுதினமும் சுட்டெரிக்கிறாரு. நீ எங்கே பொழைப்புக்காக போனியோ, எங்கிருந்து உன்னை நட வேணுமா கொண்டுட்டு வந்தனோ, அதே இடத்துக்கு நீ போயிடு சொல்லி நீ போயிடு. ஏன்னா அனுதினமும் உனக்குள்ளே இருக்கிறவர் என்னை சுட்டெரிக்கிறாரு. நான் என்னையே நீ கூப்பிடாத, நீ போயிடு போயிடு சொல்லி அப்படியா சொன்ன பிறகு என்னுடைய பெற்றோர்கள் மீண்டும் அதே சென்னைக்கு அதே எம்எம்டி ஏரியாவுக்கு, அப்போ எம்எம்டி காலனின்னு சொல்லுவாங்க அந்த இடம், அன்றை பெற்றோடு சொல்லுவாங்க அந்த இடத்துல. மறுபடியும் என் பெற்றோர் வந்து அந்த இடத்துல விட்டுறாங்க. நான் வந்துட்டேன், அங்கே இருக்கிறேன். அப்பா அங்கே இருக்கப்படி இருப்போது வழக்கமாக இயேசுக்கு ஸ்வரியில் நான் அப்பவும் இயேசுக்கு ஸ்வய இயேசுன்னு தெரியாது, இயேசுன்னு தெரியாது, ஆனால் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், இங்கேயும் அந்த பழக்கமாயிடுச்சுனால எல்லோரும் பார்க்குறாங்க இவன் எப்படி போன வந்தானு சொல்லி, சாமியார்னு சொல்லி. அப்போ இங்கேயும் அதே போல் பட்டை அடிக்கிறது, வெள்ளி செவ்வையான எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு காரியம். தெய்வ பக்தி அது குறைவில்லை, வழக்கம் போல் இருக்கிறேன். ஒரு நாள் மந்தவெளியிலிருந்து ஒரு தெரிந்த ஒருத்தவங்க வராங்க, ஒரு ஃபேமிலி வந்து என்னை சந்திக்கிறாங்க. தவமணின்னு சொல்லி அவங்களுடைய கணவர் உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்றாங்க. அவங்க தவமணி சிஸ்டருடைய சகோதரி மகன் நாகராஜனுங்கிறவர் என்னை வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறார். எங்கே இருந்துன்னா எம்எம்டியிலிருந்து மந்தவெளிக்கு கூட்டி போகிறார். பஸ்ஸில் போகிறோம், A29C பெசன் நகருக்கு போகிற பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் நானும் அவரும் போகிறோம். போகிற நாள் வெள்ளிக்கிழமை. அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்குறதுக்காக, குறி கேட்குறதுக்காக, ஏதோ கேட்குறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. நானும் போயிட்டுருக்கிறேன். ஆனால் அந்த நாள் நடந்த சம்பவம் அன்னைக்கு ஈவினிங் டைம் போயாச்சு. போன உடனே நடந்த சம்பவம் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பார்த்தாங்க, வழக்கம் பண்ணாங்க, எல்லாம் நமஸ்காரம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. நடந்த விஷயம் எப்படின்னா, இருங்க நம்ம பக்கத்தில் ஆறு மணி ஆகுது, 5:30 ஆகுது, நம்ம ஒரு 7 போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல நம்ம போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சொல்லிட்டு எங்கேயும் சொல்லலை, ஆனால் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாருமே ஃபேமிலியில் அத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்க, போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னை கூட்டிகிட்டு வந்த அந்த தம்பியும் போகிறோன்னு சொல்கிறாரு. ஆமாம், இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கப்படி இருப்போது நான் மட்டும் முன்னப்பண்ண தெரியாது அந்த வீடு, நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன். போயிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சேமாக இருந்தது, நான் மட்டும் எப்படி இந்த வீட்டில் இருக்கிறதுன்னு வச்சுட்டு நான் உங்கள் கூட வரேன் அப்படிங்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்கு டக்குன்னு அங்கே ஒரு டேபிள் இருந்தது, டேபிளில் பார்த்தா கருப்பு கருப்பாக இப்படி இருந்தது, கருப்பு கருப்பாக இருந்து கையில் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இது என்னன்னு தெரியல, அப்போ அது என்ன, இது என்னன்னு தெரியல. அப்போ அங்கே போகிறாங்க.
அவங்க இருக்கிற இடம் வன்னியம்பதி, மந்தவெளியில் வன்னியம்பதி குவார்ட்டர்ஸ், வீட் நம்பர் சரியாக தெரில. அங்கே இன்னமும் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த ஃபேமிலி அங்கிருந்து அப்படியே நடந்து வராங்க. எங்கே? பக்கத்தில் கிரீன்வேஸ் ரோடு சாலை, இப்போ ஐயா டிசிஎஸ் தினகரையா சாலைன்னு இருக்குது. இயேசு அழைக்கிறார் இடத்துக்கு அவங்க வர்றாங்க, போகிறாங்க. என்ன, நானும் அந்த இடத்துல அவங்க அங்கே போகிறா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்னை எல்லோரும் போயிட்டு நான் என்ன பண்ணிட்டு, எனக்கு எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் வீட்டில் இருக்கும்போது என்னை நான் மட்டும் சேமாக நினைக்கிறேன். சாரி, நான் சொல்லிவிட்டு அதை சொல்லணும். அப்போ அந்த சேமு எனக்கு சேமாக இருக்கும், நான் என்ன பண்ணேன், இல்லைங்க நான் மட்டும் எப்படி இருந்துச்சுட்டு நான் இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னை கூட்டிகிட்டு வந்த தம்பி என்ன பண்ணார், நீ எது நினைக்கல எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய சகோதரன் முருகன் சொல்கிறார், வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், தெரிஞ்சு போச்சு பைபிள்னு தெரியுது, சொல்லிட்டாங்க. இது என்னன்னு கேட்டால் பைபிள், நான் எம்மதமே சம்மதமேங்கிற எண்ணத்தோடு நான் அவரோடு நானும் கடந்து போகிறேன், அவங்களோடு அந்த ஃபேமிலியோடு நான் போகிறேன். போகிற வழியில் கூட நம்ம கடவுளை நினச்சிக்கிட்டுறேன். நம்ம வழக்கமாக தொழுது கொண்டு இருக்கிற கடவுள் அங்கே அதே வீதியில் தெருவீதி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. ஆமாம், தெருவீதி அம்மன் அப்படின்னு ஒரு விக்கிரக காரியங்கள் இருக்குது, சோத்திரம். அப்போ அந்த இடத்துல கூட என்ன பண்ணுறேன், பண்ணிவிட்டு மறுபடியும் பட்டை அழிச்சிட்டு அவங்க கூட தான் போகிறேன். அவங்க பைபிள் வச்சுருக்காங்க, நான் அப்படியே நடந்து தான் போகிறோம். நடந்து போனால் அங்கே ஒரு விளையாட்டு தில இருக்குது. ஜீசஸ் கால்ஸுக்கு போகணும்னா இயேசு அழைக்கிறார் இடத்துக்கு போகிறது விளையாட்டு. அப்போ விளையாட்டு மைதானத்தில் உள்ளே போய் அப்படி கிராஸ் ஓடி போனோம். போனோடனே அதுக்குள்ளே போகும்போது என்னை கூப்பிட்டு வந்த அந்த சோதர் சொன்னார், அந்த தம்பி சொன்னார், நீங்கள் என்ன உங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க, உங்கள் நெத்தியில் இருக்கக்கூடிய நெத்தியில் பட்டடிச்சிருக்கீங்களவா, அதை நீங்கள் அழிச்சிருங்கோ அப்படின்னு சொன்னார். ஏன்னா மற்றவங்க ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. சரி, அப்படி ஒரு எண்ணம் இருக்கனால நான் பண்ணேன், சரி அதை நான் நெத்தியில் இருக்கிற பட்டையை அழிச்சிட்டு நான் உள்ளே போகிறேன். போகும்போது ரோடு தார் ரோடு கிராஸ் பண்ணால் ஜீசஸ் கால்ஸ். அந்த தார் ரோடை கடந்து எல்லோரும் போய்கிட்ருக்குறோம். நான் தான் இங்கே லாஸ்ட்டு போகிறேன். முன்னாடி அவங்களாம் போயிட்டாங்க. அங்கே வாட்ச்மேன் நிற்கிறார் அந்த கேட்லேயே. அந்த கேட்டில் வந்து இப்படி ரோல் கேட்டு தள்ளிவிட்டா போவோம் அப்படி ஒரு கேட்டு ரோட்டு மேலே இருக்குது. ரோடு தார் ரோடை தாண்டி ஜீசஸ் கால்ஸ் என் கால் ஒரு கால் வச்ச உடனே ஊரில் அந்த பூஜை பண்ணும்போது நடந்து பார்த்தீங்களா, என் இருதயத்தில் ஜில்னு ஒரு அதே சம்பவம் அதே காரியம் இந்த இடத்துல எனக்கு அனுபவிக்கிறேன். அவ்வளோ பிரியமான அதை காட்டின ஒரு சந்தோஷத்தை, மேலான ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். அதை விவரிக்கவே முடியாது. அப்போ அதோடு நான் உள்ளே ஜீசஸ் கால்ஸுக்குள்ளே உள்ள நான் போய் நுழையிறேன். எல்லாரும் போகிறோம், நானும் போகிறேன். அப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை விவரிக்கவே முடியாது. இன்றைக்கி அநேரால் அநேருக்கு அந்த மனுஷன் அவருடைய முகம் தெரிந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார், ஸ்டீபன் கார் நாவூர்கார் அவர். அந்த மனுஷன் அன்னைக்கு அழுதுட்டு அந்த ஜீசஸ் கால்ஸில் அவருடைய சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கு அவர் அவ்வளோவா அறிமுகம் இல்லை. அன்னைக்கு ஆரம்ப நாட்கள் 2000 நான் சொல்கிறேன். அப்போ அவர் சாட்சி அந்த ஜீசஸ் கால்ஸில் பகிர்ந்து கொண்டு ஜீசஸ் கால்ஸில் சொல்கிறார். அப்போது அதில் மெயினாக அங்கே ஜீசஸ் கால்ஸில் கிரிமினல்ஸ் ரோட்ஸில் எபினேசர் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரியவர். அவர் தான் ஜீசஸ் கால்ஸில் மெயின் டைரக்டாக இருந்தாங்க. இன்னொரு பிரதர் ஜான் ஒருத்தர் இருந்தார். ஆமாம், அவங்க அப்படி தான். நான் அப்புறம் அப்போ அறிமுகமானேன். அப்புறம் எனக்கு வாலின் அந்த நாளில் எனக்கு இப்படிப்பட்ட, சாரி நான் இதை சொல்லிடுறேன். அப்போ உள்ளே போயிட்டேன். உள்ளே போன உடனே நடந்த சம்பவம், அவர் பேசிக்கிட்டே இருக்கிற சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த மனுஷன் அழுகிறார் அவர். அந்த சாட்சி அன்னைக்கு அவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது. ஆனால் நான் எனக்குள்ளே அழுதுகிட்டே இருக்கிறேன். அதை விவரிக்க முடியாது. எப்படி அழுகிறேன்னா, அதுதான் நினைக்கல ரெசிபின்னு சந்தோஷம் சொல்கிறேன். அந்த மன மகிழ்ச்சியை விவரிக்க முடியாத அழுதுகிட்டே இருக்கிறேன், சோத்திரம். அப்போ உடனே என்னை கூட்டிகிட்டு வந்தவங்க என்ன பண்ணாங்க, அங்கே உள்ள ஜீசஸ் கால்ஸ் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், அப்புறம் அங்கே ஒரு ஐயா நம்ம கோடம்பாக்கம் பக்கத்தில் மோசஸ்னு ஒரு அங்கிள் வந்து அங்கே வாலண்டியர்ஸாக இருந்தார். அவர் கோடம்பாக்கத்தில் ஒரு துணிக்கடை வச்சிருந்தார். அப்புறம் தான் அவர் அறிமுகமான. அப்போ அது போட்டு அவர் கடைக்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு, சோத்திரம். அப்புறம் அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போனாங்க மோசஸ்.
ஆமாம், ஆவோட்ட போய் என்னை கூப்பிட்டு போய் இவருக்கு சோம் பண்ணுங்கள் போது நான் அதுபட்டு நிற்கிறேன். அவர் நின்று சோம் பண்ணார், என்ன மாதிரி இவர் தான் ஃபஸ்ட்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, என்னை அறிவுப்படுத்தி சொல்கிறாங்க. அப்போ நான் அது பிறகு நான் அவர்கிட்ட எதுவும் நான் பேசலை. அவர் மோசஸ் அந்த இப்போ தான் சொல்கிறேன், அன்றைக்கி அந்த பேருடைய வாயில் வரல, சொல்ல தெரியல. ஆமாம், இப்போ எபினேஸ்வர் ஐயான்னு இப்போ சொன்னேன், அப்போ போது மேனேஜர் டைரக்டர் இருந்தவர் சோத்திரம், அந்த பேர் என் வாய்க்கில் வரலை, சோத்திரம். இப்படி தான் அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு போனேன். அப்போ எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவனே ஊரில் நடந்த சம்பவம் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சலவா, அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சேன்னா இங்கே இயேசுவை சொல்லி சொல்கிறாங்களே அந்த இயேசு, அப்போ இதுக்குள்ளே வந்தவொடனே சந்தோஷத்தை அனுபவிச்சனே அப்படின்னு சொல்லி. அப்போ 2000 ஆண்டில் வார வாரம்தான் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நடக்காது சொல்லி எனக்கு தெரியும். அந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வாரம் வாரம் தவறாமல் A29C கரெக்டாக 2:40 அந்த பஸ்ஸு MMTA டிப்போலிருந்து கிளம்பும். 2.70 ரூபா பஸ் டிக்கெட் போயிட்டு போடு பஸ், அதில் ஏறி அங்கே கரெக்டாக போயிடுவேன். வாரம் வாரம் இப்படியாய் ஜீசஸ் இயேசு அழைக்கிற இடத்துக்கு நான் போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த மோசஸ் ஐயா எனக்கு அறிமுகமானார், எபினேஸ்வர் ஐயா அவர் அறிமுகமானார், அவர் தான் கடைசியிலலாம் இருப்பாங்க. அப்போ இப்படியாய் இருந்தேன். அது பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலைக்கு இருந்தாலும் நானும் ஒரு பக்கம் முன்னாடி பின்பற்றி வந்த அந்த தெய்வத்தை நான் அதை முழுமையாக விடுவி விடலை. இவதோடு எல்லா கடவுளும் இயேசுவோடையும் இயேசையும் அதுகளோடு சேர்த்துக்கிட்டேன், இயேசப்பாவையும் அந்த தெய்வத்தோடு சேர்த்துக்கிட்டு தான் இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் என்னுடைய நிலைமைகள் இருந்தது இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய பெற்றோருக்கு அப்போது தான் அந்த காரியங்கள் வந்து வேற எங்கேயோ போகிறான் அப்படிங்கிற காரியங்கள் தெரியுது. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், முன்னாடி மாதிரி பூஜை பண்ணலை, ஆனால் முன்னாடி மாதிரி பூஜை பண்ணலை, ஆனால் எல்லா தெய்வங்கிறது. ஆனால் இப்போ நான் பின்பற்றுகிற காரியம் வெளியே மிளகுமே ஜீசஸ் கால்ஸ் போயிட்டுருக்கேன், முன்னாடி போனது கோயிலுக்கு போவேன், கோயிலுக்கு போகாமல் ஜீசஸ் கால்ஸ் போயிட்டுருக்கிறேன். இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வந்து என் நிலைகள் இப்படியாக இருந்தது. இப்படியாப்பட்ட நிலையில் இருக்கப்படுகிற போது தான் இயேசு கிறிஸ்து பெரியவர்னு அதுவே சொல்லிச்சு, என்னை காட்டிலும் பெரியவர். யோவான சொல்லப்பட்டிருக்கு 1 யோவானில் 4:4 உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் அப்படின்னு பரிசுத்த வேதத்தில் யோவான் எழுதி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ அதே போல் சொல்லிச்சு. அப்போ பெரியவர்னா இந்த தெய்வங்கள் எங்கூட இருந்து இதுவும் அநேக அற்புதங்களை செய்திருக்கு. நான் வைக்கிற அந்த காரியத்தில் இருக்க அப்படிங்கிற போது அநேக காரியம் செய்திருக்கு. ஆனாலும் சந்தோஷத்தை நான் எனக்கு இல்லை அப்போ போது. ஆனால் இந்த கடவுள் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். இதில் யார் மெய்யான கடவுள் அப்படிங்கிறதுக்கு எனக்குள்ளே ஒரு போராட்டம், எனக்குள்ளே ஒரு மாம்சமாக நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். சாத்தான் அப்படி என்ன போராடிக்கிட்டு இருக்கிறான், புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் அப்படியா அப்படின்னா நான் நீங்கள் தான் மெய்யான தெய்வம்னா உங்களை நான் பார்க்கணும், உங்களை நான் தரிசிக்கணும், அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன். அப்போ திருச்சிலமலைக்கு நாங்கள் மாதம் மாதம் அமாவாசை பெரியதுக்காக நான் கடந்து போயிட்டுருப்பேன். அங்கே பிலிப்பு அப்படின்னு ஒரு பாஷையாக வந்து அந்த ப்ரேயர் நடத்துவாங்க. அவருடைய ட்ரெஸ்ஸு வந்து வித்தியாசமாக இருக்கும், பிள்ளை முடி வச்சுருப்பாங்க. அவரும் சாமியாராக இருந்து ரசிக்கப்பட்டவர், அதனால் அந்த காவி உடையிலே இருப்பார் அந்த மனுஷன். அவன் மேரேஜ் ஆகாமல் அவர் இருப்பார். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் பிலிப் அவர் பேர். அவருக்கு தமிழ் பேர் ஏதோ பேச சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அவர் பேர் பிலிப்பு. இங்கே கிறிஸ்டினை மாறப்பட்டு அப்போ அந்த அமாவாசை பிறையில் போய் நானும் எல்லாரோடும் போய் நானும் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ அமாவாசை அமாவாசை ஒரு நாள் தானே அப்படின்ட்டு நான் இங்கே போகணும், எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. அப்போ நான் வாரந்தோறும் ஜீசஸ் கால்ஸ் போய்கிட்டு இருந்தேன். மற்ற நாட்கள் நாள்தோறும் என்ன பண்ணேன், ஏர்போர்ட்டுக்கு திருச்சிலமலைக்கு நான் நாள்தோறும் போய் இருக்கும்போது அநேகர் வந்து அந்த இடத்துல வந்து ஜெயிப்பாங்க. ஆமாம், அநேக விசுவாச மக்களும் வருவாங்க, அநேக ஊழியக்காரர்களும் வருவாங்க. அப்போ நான் அநேகருடைய நானும் போய் தனித்து அவங்களோட யாரும் எனக்கும் அறிவும் கிடையாது. நானும் தனித்து தனிப்பட்ட நபராக போய் நான் அந்த பழக்கம் போய் ஜெபிக்கும் போது ஒரு சில பேர் வருவாங்க, என்கிட்ட வந்து பார்த்து பேசுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இப்படிலாம் நானும் அப்போ போதே இந்த சாட்சியை சில காரியத்தை சொல்லுவேன், நான் இப்படி இருந்து வந்து அப்படி சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்ம டெய்லி அந்த நாள்தோறும் போய் செபிச்சிக்கும்போது நான் செபிக்க எனக்கு தெரியாது, எப்படி செபிக்கணும்னு தெரியல.
அப்போ ஒரு நாள் அப்படி இருக்கப்படிருக்கும்போது நான் எப்படி செபிக்கணுமே தெரியலேன்னு சொல்லிருக்கும்போது என்னுடைய காரியத்தை சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே ஏன் அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா நாலு தூரம் போகிறேன்னா ஏற்கனவே என்னை மணங்கிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த தெய்வம். இப்போ நான் கிறிஸ்துவ மட்டும் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன், ஏற்கனவே தெய்வம் சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தேன் வந்து அந்த தெய்வம்லாம் என்னாச்சுன்னா என்னை வந்து பாம்பாகவும் பள்ளியாகவும் குரங்குவாகவும் வந்து என்னை துரத்துது. கனவுல இல்லை, நெசத்திலேயே என்னுடைய மைண்டில் அப்படியே தோணுது. பள்ளி மேலே விழுந்துடும், ஏற்கனவே அந்த பள்ளி தலையில் விழுந்தால் அந்த தோஷம் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற அந்த காரியம் இருக்குது. பள்ளி விழுந்தால் அது வந்து வாசாஸ்தலம் பார்க்கக்கூடிய காரியங்கள். அப்போ இதுக்கு இவளை போய் பால் ஊற்றணும், இப்படியேப்பட்ட சம்பவங்கள்லாம் என் மைண்டில் வருது. அப்போ நான் அதை மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், இப்படிலாம் ஒரு காரியம் இதுக்காக அநேக காரியம் துரத்து, நைட்லாம் தூங்க விட்டுற கிடையாது, சர்ப்பமாக வந்து என்னை துரத்துற ஒரு சம்பவம். ஆமாம், ஏற்கனவே நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா 96 to 99 வரைக்கும் அப்போ நான் பாம்பு போல் சர்ப்பமாக ஊறிடணும், நானே பாம்பு மாதிரி ஊறியிருக்கிறேன். ஊறி போய் பாம்புக்கு பால் வைக்கிற மாதிரி அந்த பாலை நாக்கில் நம்பி சாப்பிட்ருக்குறேன். இப்படிலாம் நடந்துருக்குது. ஆனால் அதே சர்ப்பம் என்னை துரத்துது, ஆணையாக வந்து துரத்துது. என் நிலைமை வந்து இப்படிப்பட்ட நெருக்கத்து மத்தியில் இருக்கனால தான் நான் தூரம் இங்கே திருச்சில மலைக்கு எப்படியாக போய் ஜெபம் பண்ணணும்னு நாலு தூரம் போகிறேன், ஆனால் செபிக்க எனக்கு தெரியல. அப்போ நான் ஒரே ஒரு காரியம், இயேசுவே என்னை ரசித்தீங்களே, விடுவிச்சிட்டிங்களே, நான் சுய புத்தி அற்றவனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு, என்னை விடுவிச்சிங்களே, என்னை விடுவிச்சிட்டிங்களே, அப்போ எனக்கு இதுலேருந்து என்னை விடலை தான் சொல்லி நான் அப்படியா இருதயத்தில் அப்படியா நோக்கி பார்க்குறேன். தெய்வத்தை பார்க்கல, ஏன்னா ஏற்கனவே தெய்வம்னா என்னென்ன பேர், அந்த தெய்வத்துடைய பேர் இருக்குது, அதுக்குரிய உருவம் இருக்குது, தோற்றம் எனக்கு இருக்குது, ஏன்னா அப்படி தானே எனக்கு பழக்கம். அப்போ இயேசு கிறிஸ்துங்கிற தோட்டத்துக்கு எனக்கு தெரியல. அப்புறம் உடனே அந்த ஜீசஸ் கால்ஸை போனால் ஒரு தோற்றமான படம் இருந்தது. அப்போ அந்த மன சிந்தையில் வச்சுக்கிட்டு நான் அவரை நோக்கி பார்க்குறேன் திருச்சுல மலையில். அந்த மனநிலையில தான் திருச்சுல மலையை தனித்து போய் முழங்காலில் நிற்கிறேன், நின்று எனக்கு செபிக்க தெரியல, ஆனால் முழங்கால் நின்று நான் ஏசப்பா ஏசப்பா அன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அப்படி ஒரு சூழ்நிலை கதறேன். அப்படி கதறப்படுகிற போது நடந்த சம்பவம், மழையும் பெய்யும் வெயிலும் அடிக்கும், போட்டுக்கிட்டு அப்படியே காஞ்சிடும். அப்புறம் சாயங்காலமான பனி, இப்படி இரவும் பகலுமா அங்கே திருச்சுல மலையிலே எனக்கு விடுதலை வேணும், எனக்கு பிரச்சனையிலேருந்து விடுதலை வேணும், அநேக பிரச்சனை எனக்கு சோத்துறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த துரத்துது பார்த்திங்களா அந்த விக்கிரக காரியங்கள், இனி பாம்பாவும் வந்து ஆணையாவும் துரத்துறோம், இதுலேருந்து எனக்கு விடுவிக்கப்படும் சொல்லி அப்படி நிற்கப்படி இருக்கும். நீங்கள் உண்மையான கடவுள்னா என்னை விடுவிக்கப்படணும், அதே போல் நீங்கள் தான் மெய்யான தெய்வம்னா உங்களை நான் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில். அப்போ அப்படி இருக்கப்படுகிறபோது ஒரு காரியம் நடந்தது எனக்குள்ளே, ஒரு நடந்த சம்பவம். அப்போ என்ன நடக்குன்னா முழங்காலில் நிற்கிறேன், என் அறியாமலே மீண்டும் அந்த ஜீசஸ் கால்ஸில் இருக்கப்படுகிறபோது அந்த ஜில்லுன்னு இருதயத்தில் அந்த குளிர்ச்சியான ஒரு சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டல்லவா, அதே சம்பவத்தை மீண்டும் எனக்குள்ளே அந்த அனுபவம் வந்து என் அறியாமலே பாசைகளை பேசுகிறேன், செபிக்க தெரியாதவன் இப்படிப்பட்ட சொல்லியிருக்கிறேன், பாசை பேசுகிறேன், பைபிள் எனக்கு இன்னும் வாங்கலை, அந்த காலகட்டத்தில் இன்னும் வாங்கலை, சும்மா போயிட்டு வரேன். அப்போ எனக்கு பைபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்ல போனால் என்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, ஏன்னா எனக்கு சினிமா கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ஆனதுனால வாங்க முடியாத சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, நான் சர்ச்சுக்கு இது எங்கே ஏசப்பாவை தேடுறான்னு சொல்லி என்னுடைய சகோதரர்கள், என் சகோதரர் என்னை துரத்திட்டார், நீ என் கூட இருக்கக்கூடாது, என்னை பயங்கரமான ஒரு காரியமாக அவங்க என்னை விலக்கிட்டாங்க, நீ இவங்க வீடு வரக்கூடாதுன்னு சொல்லி. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஏசப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு பக்கம் சினிமா ஷூட்டிங் எனக்கு இல்லை, பண கஷ்டம், தங்க இடமில்ல, இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன், இக்கட்ட நிலையில் நிற்கிறேன். இந்த நிலையில் இருக்கப்படி இருப்போது தான் நடக்கிற ஒரு சம்பவம். அப்போது ரொம்ப உடைந்து போய் அந்த இடத்துல திருச்சில மலையில் நான் நிற்கப்படி இருப்போது தான் என்னை அறியாமலே அந்நிய, இப்போ நான் இப்போ தான் அந்நிய பாசி நான் தெரியும், அன்றைக்கி அந்த பாசை என்ன பாசைன்னு தெரியாது, என்னை அறியாமலே சில பாசைகளை நான் பேசுகிறேன். அந்த பாசை எப்படி பேசுனா, இதயத்தில் ஆழமான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கும்போது அந்த பாசைகளை பேசுகிறேன். அந்த வார்த்தை எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அதோடு இருக்கும்போது ஆண்டவருக்குள்ளே ஆண்டவரை கைவிட மாட்டாங்க நம்பிக்கையோடு நான் அந்த எண்ணத்தோடு வந்தேன். அப்போ இன்றைக்கி இருக்கப்படி இருக்கும்போது இன்றைக்கி
சென்னையில் வடபணனில் சாய் சாமுவேல் அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். சாய் சாமுவேல் பசனை கோயில் திருவில் இருக்கார், அந்த இதில் இருக்கார், வடபணனில் இருக்கிறார். அந்த பாஸ்டர் அன்னைக்கு அந்த இடத்துல ஒரு தனித்து ஒரு அழுது குடி சிபிச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த மனுஷன். அவரை மீட் பண்ணுறோம். அவரை மீட் பண்ணும் போது அவர் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றார். எனக்குள்ள இருக்க அந்த அபிஷேகம் வந்து அந்த இப்போ சாரி அந்த அபிஷேகம் இருந்து பார்த்தீங்களா, அவருடைய பிரச்சனையை போக்கு முடி என் மூலமாக சில காரியங்களை ஆண்டு வெளிப்படுத்தி பேசினார். அவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு வந்தது, அன்றைக்கி தான் பார்த்தோம். அப்புறம் பேசி முடிச்சுட்டு அவர் நானும் ஒத்தாப்பில் திருச்சில மலை ஒட்டி இறங்கி ஒரே பஸ்ஸில் வந்தோம். வந்து அவர் வடமலை இறங்கிட்டார், நான் வந்து அண்டர்பிட் ரோட்டில் 100 அடி ரோட்டில் எம்எம்டி இடத்துல இறங்கிட்டேன். அன்றைக்கி சந்தித்தது தான் அவர் மனுஷனை. அவர் பேர் அன்னைக்கு நானும் கேட்கல, என் பேர் அவர்கிட்ட சொன்னதில்ல. ஆனால் அப்போ அன்றைக்கி ஃபோன் வசதி கிடையாது, மொபைல் வசதி கிடையாது, வீட்டில் கைபேசி வசதி அந்த வசதி இருந்தது. அது அதில் ஏதோ ஒரு நம்பர் மட்டும் எனக்கு எழுதி கொடுத்தாங்க, அந்த நம்பர் மட்டும் வாங்கிட்டு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்கிட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் அன்றைக்கி அப்போ நடந்த சம்பவம் 2000ல், அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் அந்த நாள் இருந்தது. நான் அதோடு வந்துட்டேன். வந்தவுடனே இருக்க அப்படின்ற போது நடந்த சம்பவம் துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கும்போது இப்படியா ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்னு சொல்லி சென்னையில் தெரு தெருவா கடை வீதியெல்லாம் ஏறுறேன். சென்னையில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கட்டும், ஒரு மளிகையில் வேலை பார்க்கலாம், என்ன வேலையாவது பார்க்கலாம், ஹோட்டலில் போய் வேலை பார்க்கலாம், தங்குறதுக்கு இடம் கிடைச்சா போதும், சாப்பிட்றதுக்கு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும்போது நினச்சிட்டு தனிப்பட்ட முறையில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, நீ வா, நீ அங்கே போ, சர்ச்சுக்கு ஜீசஸ் கால்ஸுக்கு மட்டும் போகிறது போகிறது கிடையாது, சர்ச்சுக்கு ஒரு வரணும், நீ ஒரு சர்ச்சுக்கு அறிமுகப்படுத்துன்னு சொல்லி என்னை வந்து அயனாபுரத்தில் இருக்கக்கூடிய அவர் பேர் ராஜேந்திரன், அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப் வந்து லட்சுமி அயனாபுரத்தில் இருக்கிறாங்க, அந்த மனுஷன் என்னை கூட்டிகிட்டு போய் சர்ச்சுக்கு இந்த சர்ச்சுக்கு வா வாப்பா அப்படின்னு சர்ச்சுக்கு போய் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராய் நடத்துகிறோம். அயனாபுரத்தில் இருக்கக்கூடிய குட்டியப்பன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பாஸ்டர் அப்பாத்துறைங்கிற பாஸ்டரை சர்ச்சுக்கு நான் போகிறேன். எனக்கு அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டும் ஒரு முதல் அனுபவம். இன்றைக்கி அந்த சர்ச்சு நல்ல பிரபண்டமாக ஆண்டவர் கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி பாஸ்டரையா அன்னைக்கு கத்தருக்குள்ளே மைமைக்குள்ளே அடைஞ்சிட்டாங்க. இப்போ பாஸ்டர்மாவும் அவங்க பொண்ணு நடத்துகிறாங்க, ஃபீலாக நடத்துகிறாங்க. அந்த சர்ச்சு இன்னும் அயனாபுரத்தில் இருக்குது, சுதந்திரம் எம்பிஏ மெட்ராஸ் பெந்தகோஸ் அசம்பிளிங்கிற சர்ச்சில் போய் அந்த பாஸ்டர் மூலமாக அப்பாத்துறை மூலமாக அவருடைய கையினாலே ஞானஸ்தானம் எடுத்து கத்துடைய பிள்ளையாக நான் மாறிட்டேன். அது பிறகு சர்ச்சு சபைக்குரிய காரியத்தில் நான் தொடர்ந்து சபைக்குரிய ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்து நான் தொடர்ந்து ஆராதனைக்கு நான் பாரந்தோறும் தவறாமல் போய்கிட்டு இருந்தேன். இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கப்படுகிற போது நான் அப்போம்போது ராஜேந்திரங்கிற வீட்டில் நான் இருக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மூலமாக ஏதாவது அவர் தெரிஞ்சு அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதை பிஸ்னஸ் மூலமாக யார் மூலமாக உனக்கு வேலை வாங்கி தரேன் சொல்லி அவர் அவர் வச்சுருக்க டூ வீலரில் பின்னாடி உட்கார வச்சு நிறைய இடத்துல கூட்டி போகிறார் வேலைக்கு, ஏதாவது ஒரு யாரும் கிடைக்கும் சொல்லி. ஆனால் வேலை வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. இந்த நிலையில் இருக்கப்படுகிற போது மறுபடியும் நான் அவங்க கூட தங்கியிருக்கிறத எங்கள் சகோதரர்களுக்கு தெரிந்து கொண்டு வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் என் சகோதர வீட்டுக்கு வந்துடுறேன். வந்து இருக்கப்படுகிற போது என்னை விட்டுட்டாங்க, நான் வாட்ட தனிப்பட்ட முறையில் இருக்கிறேன். இப்படி அப்படி நிலை இருக்கப்படுகிற போது என் கையில் இன்னும் பைபிள் வாங்கலை. ஆனால் பாஸ்டர் சொன்னாங்க, நான் உன் கைக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருவோம்ப்பா, என்கிட்ட பணம் இருக்குது. ஆனாலும் நீ உன்னுடைய சொந்த பணத்தில் தான் பைபிள் வாங்கணும், உன்னுடைய வேர்வை சிந்தி உழைக்கிற பணத்தில் தான் பணம் பைபிள் வாங்கணும்னு சொல்லியிருந்தார். அப்போ நீ என்ன வேலை செய்கிற, நான் இந்த மாதிரி இப்படி சினிமா கம்பெனியில் அந்த ஷூட்டிங்கில் இப்படி இருக்கிறேன், சரிங்களா, அது ஒரு மனசில் வச்சுட்டு இருக்கும்போது இப்போ பெப்சி ப்ராப்ளம் ஸ்ட்ரைக் ஆகினாலும் ஷூட்டிங்கே இல்லை. ஆனால் எனக்கு பைபிள் வாங்கணும்னு ஒரு ஆசை, எப்போ பணம் கிடைக்கும், மற்றவங்க பணத்தில் வாங்கக்கூடாது, தன்னுடைய பணத்தில் வாங்கணும் எண்ணம். அப்போது 350 ரூபாயோ 180 ரூபாயோ பைபிள், அந்த பைபிள் இன்னும் வச்சுருக்கிறேன் சோதரம், அந்த பைபிள் வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும் போது இருக்கும்போது ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கும் போது ஒரு நாள் பரணி, இன்றைக்கி பரணி ஹாஸ்பிட்டலு, அன்றைக்கி பரணி ஸ்டூடியோ ஆர்காட் ரோட்டில், அந்த மஞ்சு ரெயினேபேட்டிலேருந்து மன்னாருங்கிற சகோதரர் அவர் வந்து ஓனர் எனக்கு கால் பண்ணி, எப்பா இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது,
திண்டிவனம் பக்கத்தில் மயிலம்ங்கிற இடத்துல ஷூட்டிங் இருக்குது, வீடியோ ஷூட்டிங், வீடியோ தான் ஷூட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஷூட்டிங்கு தான், ஒரு ரெண்டு அவர் தான், ஒரு கால் ஷீட்டு தான், வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் உடனே கிளம்பி நான் போகிறேன், மயிலம் பக்கத்தில் போயிட்டோம். போனால் அப்போ இன்றைக்குள்ளே அன்னைக்குள்ளே நாக்கில் வீடியோவில் இந்த டெக்கில் வரும் பாருங்க, அப்படி அதை எடுத்துகிட்டு ஒரு ஷூட். அது ஒரு கிறிஸ்தவங்க, இங்கே உள்ளவங்க யாரும் எடுக்கலை, தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் வரல, கிறிஸ்தவங்க வெளியே.

சென்னையில் தான் இருக்கிற மாதிரி ஷூட் பண்ணுறாங்க. அந்த ஷூட்டிங்கு தான் அதுக்கு போயிருக்கணும். அதில் கிடைத்த ஒரே ஒரு நாள் ரெண்டு அவரில் கொடுக்கப்பட்ட ஷூட்டிங்கில் அன்றைக்கி கிடைக்கப்பட்ட அந்த படத்தை வைத்து பைபிள் வாங்கினேன். சோத்திரம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த பரிசுத்தமான பைபிளை வாங்கிறது கூட இப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்களாக எடுக்கப்படுகிற அந்த காரியத்தில் நான் பணி செய்து அந்த பரிசுத்தமான வேதத்தை வாங்கும்படி கர்த்தருதை செய்தார். அல்லேலூயா. இந்த நிலையில் தான் இருக்கப்படுகிற போது, இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு பார்க்கப்படுகிற போது வாங்கிட்டேன், ஓப்பன் பண்ண படிக்க அந்த வேதத்தில் உள்ள வார்த்தை படிக்கவே முடியல, வேதத்தை வாசிக்கவே முடியல, அது எனக்கு புரியல, ஒன்றுமே தெரியல. எல்லாரும் படிக்கிறாங்களே, எனக்கு ஒன்றுமே தெரியல. அவங்க டக்குன்னு சொல்கிறாரு பாஸ்டையா, அவங்க டக்குன்னு எடுத்து வாசிக்கிறாங்க, எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, தெரியவே இல்லை. அப்போ ஒரு நாள் அழுது புலம்பி செவிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே, நான் இருக்கிற என்னுடைய சகோதரருடைய ரூமில் இருக்க அப்படின்ற போது, ஒரு ரூமில் ஒரு நாள் மார்ச் மாதம் 2001 மார்ச் மாதம் 31 மார்ச் மாதம் 31 சனிக்கிழமை அன்னைக்கு அந்த நாள் இதே வேலையில் ஈவினிங் டைம் போய், எனக்கு வேலை இல்லை, அதனால் ஈவினிங் போய் ரூமில் போய் ஒரு நாள் ஏற்கனவே செபிச்சேன் பார்த்தீங்களா, திருச்சிரமலையில் அங்கே அதை விட்டுட்டு சொல்ல மறந்துட்டேன். அங்கே செபிக்க தெரியாமல் இருந்தாலும் அதுக்காக ஆண்டு கிடக்கும் போது நான் செபித்து முடிஞ்சப்பட்டு, நான் எப்பயும் போல் வழக்கமாக செபிக்கிற இடத்து முழங்கா நின்று செபிக்கிற இடத்துல ஸ்தோத்திர பலிகள் 1000 அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு அந்த இடத்துல இருந்தது. அதை எடுத்து பார்க்கப்படுகிற போது 1000 ஸ்தோத்திர பலிகள், அதில் ஜாம் செபத்துறை ஏலிம் சர்ச் அப்படின்னு அதில் இருந்தது. இந்த புக்கை வெளியிட்டவர் ஜாம் செபத்துறைன்னு இருந்தது. ரெண்டு கை வச்சு இப்படி இருக்கும், 1000 ஸ்தோத்திர பலிகள். அந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கு, நான் வாங்கணும் கிடையாது, எங்கே இருக்குன்னு தெரியாது ஸ்தோத்திரம். ஆமாம். அப்போ அது கிடச்சோடனே ரொம்ப சந்தோஷம். அதைத்தான் அந்த 1000 ஸ்தோத்திர பலியை தான் அந்த பைபிள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த 1000 ஸ்தோத்திர பலியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த ஸ்தோத்திரம் ஆண்டவர், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போ இதை சொல்லிக்கிட்டு, இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் பைபிள் எனக்கு வாசி தெரியல. அப்போ இதே சொல்லிக்கிட்டு நான் அந்த எங்களுடைய சகோதரருடைய ரூமில் இருந்து நான் இப்படியா செபிச்சிருக்கும் போது, சீலிங் போட்ட வீடு, தளம் போட்ட வீடு அந்த ரூமு, அந்த ரூமில் இருந்து ஜவுமொழி முழங்கால் போட்டு தான் எனக்கு செபிக்கிற பழக்கம் உண்டு. அப்போ முழங்காலை நேர் முழங்காலை நின்று நான் அப்படியா நின்று செபித்து இருக்கிற வேலையில் இந்த மேல் தளம் ஓப்பன் ஆயிடுச்சு, பெயின் ஓடுது எல்லாம் ஓடி. சோத்திரம். என்னுடைய சரீரம் முழங்காலில் நிற்குது, ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு இன்றைக்கி நான் அறிந்திருக்கிறேன். அன்றைக்கி எனக்கு அறியலை, அந்தளவுக்கு வேதமும் அறியலை, அந்த வேதத்தை படிக்க தெரியாதுனாச்சே, அப்போ வேதத்தை படிக்கலை. அப்போ எனக்குள்ள இருக்கிற ஆத்மா மேலே எழும்பி என்னுடைய சரீரம் போல தோற்றம் இருக்குது, அப்படியே நான் போகிறேன். ஆனால் என் மாம்சம் வாங்கிய சரீரம் முழங்கால நெடுங்கால நிற்கிறத, என் முகத்தை நான் பார்க்குறேன். சோத்திரம். இந்த நிலையில் அப்படியா என் ஜீவன் அப்படியா என் சரீரமாக சரீரத்தை விட்டு மேலே போகிற பார்க்குறேன். ஆனால் மேலே ஒரு மகிமையான பிரகாசமான வெளிச்சம் விவரிக்க முடியாதது, விவரிக்க முடியாது, அவ்விதமான பிரகாசம். அந்த பிரகாசமான வெளிச்சத்தை நான் பார்க்குறேன். அந்த வெளிச்சத்துக்குள்ளே அது வந்துகிட்டே நோக்கி, கீழே நோக்கி, நீ நோக்கி வருகிறது, நானும் அதை நோக்கி போகிறேன். அந்த அனுபவங்கள் எனக்குள்ளே அப்படியே அந்த வெளிச்சம் என்னை அப்படியே மூடி நான் வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரிந்தது. வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறேன். அப்போது நான் பைபிளை அறியாதவன், பைபிளை படிக்க தெரியாதவன், ஏசையாங்கிற அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய, இப்போ நான் சொல்கிறேன் அன்னைக்கு தெரியாது, ஏசையாவில் 61 இந்த அதிகாரங்களில் அப்படியே அந்த வசனத்தை ஆண்டவர் பேசுகிறார். என் ஒளி உண்மையில் உதித்தது, என் மகிமை அப்படியாய் தேவரின் இடத்துல அந்த சத்தத்தை அநேக காரியங்களை சொல்லி நான் நிறைவில் நான் பார்க்குறேன்.
அந்த வெளிச்சத்தை

0: தரிசித்தது மட்டும் இல்லை, அநேக காரியங்கள் என்னிடத்தில் பேச நான் உன்னே தெரிந்திருக்கிறேன். எரோமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட தாயின் கருவலை நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டது நான் கேள்வி அறிந்தேன். ஆனாலும் இதன் பிறகு அந்த பிரகாசமான வெளிச்சம் எனக்குள்ள இருந்த பிறகு நான் அப்படியே மறுபடியும் ரிட்டன் பூமியை நோக்கி வருகிறேன். அந்த பிரகாசம் வெளிச்சத்துக்குள்ளே வரேன். அந்த வெளிச்சத்து வரும்போது என் மாமிசமான சரீரம் முழங்கால நிற்கிறது. அப்போ அந்த முழங்கால் நின்றுகிட்டு இருக்க அப்படிங்கிற போது மேலிருந்து அந்த பிரகாசமான வெளிச்சம் அப்படியே மூடுது. பார்க்க அப்படிங்கிற போது அந்த சரீரத்தில் இருந்த அப்போதாங்க நாங்கள் பாரம்பரியமாக பின்பற்றி வந்த தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வமெல்லாம் சத்தமிட்டு அப்போ தான் என்னை விட்டு விலகி போனது. அப்போ தான் என்னை விட்டு விலகி போனது. அப்போ இந்த சரீரத்தோடு அந்த பிரகாசமாக வெளிச்சமாக என்னுடைய ஆத்மா இணைந்தது. அந்த நாள் இருந்து அந்த நாள் தான் மார்ச் மாதம் 31st 2021 அந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு 100க்கு 100 முழுமையாக இயேசு கிறிஸ்துவை நம்பினேன்.
1: பாகம் 2 மற்றுமோர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.
2: நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சுரேஷ் அப்பா வீட்டுல நிறைய தேன் கூடுகள் உண்டு. சுரேஷ் அன்னைக்கு அப்பாவை பார்க்க அப்பா வீட்டுக்கு போயிருந்தான். அப்பா சந்தோஷமா அப்போதான் அவர் சேகரிச்சு வச்ச தேனை காமிச்சாரு. ஒரு பெரிய பாத்திரம் முழுசும் தேன் நிரம்பி இருந்துச்சு. அந்த தேனுக்கு மேல மூணு சின்ன தேனி அமுங்கி கிடந்து பாடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு. தேனோட பிசுபிசுப்பு அந்த தேனீக்கள் மேல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தேனீக்கள் மெதுவா தேனுக்குள்ள முங்க ஆரம்பிச்சது. சுரேஷ் அப்பா கிட்ட, அப்பா அந்த தேனீக்களை காப்பாத்துங்க, இல்லாட்டி செத்துரும்னு சொன்னான். அதுக்கு அப்பா, அந்த தேனீக்களை காப்பாத்த முடியாது, செத்துரும்னு சொன்னாரு. சுரேஷ் மெதுவா அப்பா கிட்ட சொன்னான், இந்த தேனீக்களை வெளியவாவது எடுத்து போட்டு அதை டக்குன்னு கொன்னுருவோமே, இந்த தேனீக்கள் படுற பாட்டை பார்க்க தாங்க முடியல, கருணை கொலைன்னு சொன்னான். அப்பா அந்த தேனீக்களை ஒரு கரண்டிய வச்சு எடுத்து ஒரு தட்டுல வச்சு வீட்டுக்கு வெளியே வச்சிட்டாரு. தேன் கூட்ட அவர் அப்போதான் கலைச்சதுனால வெளியே நிறைய தேனீக்கள் பறந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு அப்பா சுரேஷ வெளியே கூட்டிட்டு போய் காமிச்சாரு. அந்த மூணு தேனீக்களை சுற்றி நிறைய தேனீக்கள் நின்னு அந்த தேனீக்கள் மேல இருந்த தேனை தொடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அத்தனை தேனீக்களும் பெண் தேனீக்கள். சுரேஷ் வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தான். மூணு தேனீக்களும் நல்ல சுத்தமாகி பறக்க தயாரா இருந்துச்சு. ரெண்டு மூணு நிமிஷத்துல மூணு தேனீக்களும் பறந்து போயிட்டுது. எவ்வளவு ஆச்சரியம் பாத்தீங்களா? சாக கிடந்த மூணு தேனீக்களையும் அதோட சகோதரிகள் சுற்றி வந்து வட்டமடிச்சு அது மேல ஒட்டியிருந்த தேனை சுத்தம் செஞ்சு பழைக்க வச்சது. தேனீக்களுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பாத்தீங்களா? தங்களுடைய சகோதரி தேனி தங்களுடைய கண் முன்னால இறந்து போக அவங்க விடல. எத்தனை சகோதரத்துவம்! சக தேனி மேல எவ்வளவு அன்பு! இந்த தேனீக்கள் கிட்ட இருந்தும் நாம படிக்க வேண்டிய பாடம் இருக்கத்தானே செய்யுது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். என் பிள்ளைகளை, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.